ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 13 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் ஆவணி திங்கள் 18 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 4 தேதி வெள்ளிக்கிழமை. இன்று 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் மற்றும் வேவ்ஸ் ஓடிடி இணைய வழியிலும் இன்றைய எமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் இப்போது 5:55. மங்களை இசை கேட்கலாம், ராகம் செஞ்சு கம்போஜி.

மங்களைசை கேட்டீர்கள். இடம்பெற்ற ராகம் செஞ்சுக்கம்போச்சி. தொடர்வது குறளமுதம், அதிகாரம் 7, குறள் எண் 3, மக்கட்பேறு. குறள்: தம் பொருள் என்பதம் மக்கள், அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். பொருள்: ஒருவனுக்கு அவன் ஈட்டிய பொருள் என்பது அவன் பெற்ற பிள்ளைகளே, அதுவும் அவன் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்பவே அமையும். குறளும் பொருளும் மீண்டும். குறள்: தம் பொருள் என்பதம் மக்கள், அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். பொருள்: ஒருவனுக்கு அவன் ஈட்டிய பொருள் என்பது அவன் பெற்ற பிள்ளைகளே, அதுவும் அவன் செய்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்பவே அமையும். குறளமுதம் கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல். இன்றைய ஒளிபரப்பில் இடம்பெறப்பிருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. காலை ஒளிபரப்பில் இந்த அறிவிப்பினை அடுத்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல் 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் உமா குமாரசாமி அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:55 இயற்கையின் மொழி தொல்கதைகள் வழங்குபவர் ஆவண காப்பக உரிமையாளர் மற்றும் ஆவண புகைப்பட கலைஞர் வி மதிமாறன் அவர்கள், 7:00 காந்தி அஞ்சலி, 7:15 தமிழில் செய்திகள். காலை 7:25 குட் மார்னிங் நெல்கிரீஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். தொடர்ந்து புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவம், நிறைவாக உணவே உன்னதம் ஆகியவை இடம்பெறும். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், டெய்லி அஞ்சல், 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ், 9:00 ரெட்ரோ ராகங்கள் மாஸ்ட்ரோ ஸ்பெஷல், 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள், 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள், 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 10:30 மகளிர் மட்டும், 11:02 என் கேள்விக்கு என்ன பதில் தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள், தலைப்பு உங்கள் வீட்டு குட்டிக்கண்ணன் மற்றும் ராதைகளின் செல்ல குறும்புகள், பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி கோகுலாஷ்டமி ஸ்பெஷல் எங்கள் வீட்டு கோகுலம், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் கேட்கலாம், 1:55 திரைகானம், பிற்பகல் 2:15 நீலமலை நேரம் குறும்பர் பாடல்கள், 2:30 இலக்கிய இன்பம், இலக்கியத்தில் கண்ணன் என்ற தலைப்பில் பேராசிரியர் மூர்த்தி அவர்கள் வழங்கும் தமிழுரையும் அதனைத் தொடர்ந்து ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை எனும் நூல் குறித்த விமர்சனமும் இடம்பெறும்.

பிற்பகல் 3:02 ஹலோ ஊட்டி கோகுலாஷ்டமி ஸ்பெஷல் வானவில் திரைப்பட பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சி. மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் நான் யார், 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர், 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள், 6:40 பெட்டதகமுழு பொடுகுமுடி பாடல்கள், 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கு

அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும். பீட்ரூட் சாகுபடி குறித்து நீலகிரி மாவட்டம் உதகை புதுமந்து பகுதியைச் சேர்ந்த உழவர் உதயகுமார் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல் நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியவை இடம்பெறும். 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:15 செய்திச் சுடர். 9:30 அரங்கிசை. கீதா ராஜா அவர்களின் பாட்டு இடம்பெறும். நீலா விஜயகுமார் அவர்கள் வயலின். RSR ஸ்ரீகாந்த் அவர்கள் மிருதங்கம். நிர்குணம் RS சங்கர் அவர்கள் கஞ்சிரா. 10:45 காற்றோடு கலந்திரவா திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். நேர்களது வரை இன்றைய ஒளிபரப்பில் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: நேர்களை, இன்றைய எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டு குட்டிக்கண்ணன் மற்றும் ராதைகளின் செல்ல குறும்புகள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம கருத்துக்கள்லாம் ஷேர் பண்ணலாம். அதோட உங்கள் வீட்டு குழந்தைகளும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Neena Rakel. Indian Space Research Organization ISRO has successfully launched its Earth Observation Satellite EOS-05 on board GSLV F-17 rocket from Sriharikota in Andhra Pradesh early this morning. After a 27-hour countdown, GSLV F-17 rocket with satellite EOS-05 lifted off at 2:55 a.m. from the second launch pad at Satish Dhawan Space Center. EOS-05 is a state-of-the-art Earth observation satellite and India's first imaging satellite from geosynchronous orbit, enabling advanced imaging across visible, infrared, multispectral and hyperspectral bands. The satellite will provide real-time imagery and help the nation in areas including agriculture and disaster management. ISRO said that the state-of-the-art satellite was successfully placed into sub-geosynchronous orbit about 18 minutes after it lifted off from the spaceport. ISRO Chairman V. Narayanan said the mission will further strengthen India's Earth observation capabilities and improve the delivery of Earth observation services. Government has constituted a 31-member Joint Committee of Parliament on Foreign Contribution Regulation Amendment Bill 2026. Lok Sabha MP Sanjay Jaiswal will head the joint panel to examine the FCRA Amendment Bill. Prominent names from Lok Sabha in the committee include Bhartruhari Mahtab, Tejaswi Surya, Nishikant Dubey, A. Raja and Supriya Sule. From Rajya Sabha, Harshvardhan Shringla, Sanjay Kumar Jha, Praful Patel and Menaka Guruswamy have been included in the committee. Both Houses of Parliament on 12th August gave nod for referring the Foreign Contribution Regulation Amendment Bill 2026 to the Joint Parliamentary Committee for further scrutiny. The bill aims to further amend the Foreign Contribution Regulation Act 2010. The objective of the bill is to make the use of foreign contributions more transparent and accountable. India has sent two more aircraft with relief material to Nepal to support ongoing relief and rescue efforts in flood-affected areas. External Affairs Ministry said both C-130J aircraft carrying 21.5 tons of humanitarian assistance landed in Kathmandu. The relief material was handed over to Minister for Science, Technology and Innovation Mahabir Pun. The Ministry of Home Affairs will make available services of Central Forensic Science Laboratories, State Forensic Science Laboratories and Laboratories of the National Forensic Sciences University for DNA profiling of first-degree biological relatives of missing persons from India following the flash flood in Nepal. Ministry of External Affairs said first-degree biological relatives residing in India may have their biological samples collected and DNA profiles prepared at certain facilities. As advised by the Nepal Police, autosomal STR DNA profiling may be undertaken for the purpose of identification subject to the technical requirements communicated by the Nepali authorities. The helpline number in this regard is +977 9841 616095. The DNA profiles along with the preliminary information required by the Nepali authorities may be sent to email to dnacodis@nepalpolice.gov.np for comparison with DNA profiles obtained from unidentified mortal remains. festival of Janmashtami, which marks the birth of Lord Krishna, is being celebrated across the country today. Devotees throng to the temples to offer prayers to Lord Krishna. Mathura and Vrindavan in Uttar Pradesh is fully geared to celebrate the birth of Lord Krishna. Thousands of temples, including Banke Bihari Temple, Prem Mandir, ISKCON Temple and Shri Krishna Janmabhoomi Temple, have been tastefully decorated in Mathura, the birthplace of Lord Krishna. In women's cricket, India stormed into semi-final of 2020 Asia Cup, defeating Hong Kong by 137 runs in their second Group A match in Dubai last night. And that is the end of this news bulletin.
2: நேரம் 6:10 ஆகாஷவாணி.
3: இணைத்தானும் நல்லவை கேட்க கீதை காட்டும் பாதை எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் உமா குமாரசுவாமி அவர்கள்.
4: பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகே யுகே. எப்போதெல்லாம் தர்மம் அழிந்து போய் அதர்மம் மேலோங்குகிறதோ அப்போதெல்லாம் தர்மத்தை நிலைநிறுத்தவும் நல்லோரை காக்கவும் அதர்மத்தை அழிக்கவும் என்னை நானே பிறப்பித்துக் கொள்கிறேன். அறத்தை நிலைநிறுத்த நான் யுகந்தோறும் யுகந்தோறும் பிறக்கின்றேன். ஆம், இன்று எங்கள் கண்ணன் பிறந்தான். எங்கள் கண்ணன் பிறந்தான். புது கவிதைகள் பிறந்ததம்மா. மன்னன் பிறந்தான். எங்கள் மன்னன் பிறந்தான். மன கவலைகள் மறைந்ததம்மா. கண்ணனின் தாசானுதாசனாகிய கண்ணதாசனின் கவிதை கூற்று இது. கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குரு. இஜகத்திற்கு குருவாக ஆச்சாரியனாக வந்து வாழ்வியல் நெறிகளை ஸ்ரீமத் பகவத்கீதையின் வாயிலாக போதித்தது மட்டுமன்றி துவாபர யுக புருஷனாக வாழ்ந்தும் சாதித்து காட்டியவர். மானுட வாழ்க்கையின் மேலான பாங்கினை விளக்குவதற்கென்றே தோன்றிய கிருஷ்ணாவதாரம் அலாதி மகிமையுடையது. வசுதேவர் தேவகி மைந்தனாய் பிறந்து யசோதையின் மகனாய் ஆயர்பாடியில் வளர்ந்ததும், தீராத விளையாட்டு பிள்ளையாய் துள்ளித் திரிந்ததும், நல்ல மைந்தனாய் நல்ல சகோதரனாய் சாந்தீப முனிவரின் மாணவனாய் துடிப்பும் வீரமும் மிகுந்த கட்டிளம் காளையாய் கோபிகா பிரியனாய் எண்ணறிய லீலைகளின் நாயகனாய் ஏழை பங்காளனாய் ஆபத் பாந்தவனாய் அநாத ரட்சகனாய் வாழ்ந்து வழிகாட்டியது ஒருவிதம் என்றால், துவாரகாபுரி மன்னனாய் சிறந்த ராஜ தந்திரியாய் குடிமக்களை தன் இரு கண்களாய் காத்தவனாய் எளியார்க்கும் எளியனாய் மேலோர்க்கும் மேலோனாய் வாழும் சூத்திரத்தை நமக்கு கற்றுத்தந்த பேராசான் பாண்டவர்க்கு தூதனாய் பார்த்தனுக்கு சாரதியாய் குருட்சேத்திர போரிலே தன்னலமற்ற கர்ம யோகியாய் பொலிகின்றான். போர்க்கோலம் பூண்டு களத்திலே கலங்கியவனாய் பந்தபாசம் என்னும் மாய வலையில் அகப்பட்ட மானாய் மனம் கலங்கி நின்ற பார்த்தனுக்கு குருவாய் நின்று தன் திருவாய் மலர்ந்தருளியதுதான் மானுடத்திற்கு கிடைத்த மாபெரும் பொக்கிஷமான கீதை. கீதையிலே பகரப்பட்டது பார்த்தனுக்கு மட்டுமல்ல, மானுடம் உள்ளளவும் இப்பூ உலகம் உள்ளளவும் வாழும் ஒவ்வொரு ஜீவனும் கற்று தெளிந்து கருத்திலே கொள்ள வேண்டிய உயர்ந்த கருத்துக்களை கொண்டதுதான் கீதை. கீதையின் வாயிலாக ஸ்ரீகிருஷ்ணன் உரைத்தவை எல்லாம் உயர்ந்த தத்துவங்கள். 18 யோகங்களாக பகர்ந்தவை அனைத்தையும் கற்றுத் தெளிய நமக்கு ஒரு ஜென்மம் போதாது. நம் புண்ணிய பூமி பாரத பூமி ஒரு கர்ம பூமி. எல்லோரும் கடமையாற்றத்தான் பிறந்துள்ளோம். கர்மாவை பற்றற்று பலன் கருதாது தன்னலமற்று அர்ப்பணிப்போடு ஒரு வழிபாடாக செய்ய வேண்டும் என்பதுதான் கீதையின் சாரம். சினத்தில் பொறுமையாயிரு, செல்வத்தில் எளிமையாயிரு, துன்பத்தில் துணிவுடன் இரு, இன்பத்தில் கனிவுடன் இரு, பதவியில் பணிவுடன் இரு, கடமையில் கருத்தாயிரு, வாழ்க்கையில் நிறைவாயிரு, பேச்சில் நிதானமாக இரு. எல்லாம் அவன் தந்தது, நான் அவனது தொண்டன், என் கடன் பணி செய்து கிடப்பதுவே என்று வாழ்ந்தார் எவ்வளவு நிம்மதி ஆனந்தம். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே.

0: நடக்கிறது. எது நடக்குமோ அதுவும் நன்றாகவே நடக்கும். இது கீதை சொல்லும் உயரிய சிந்தனை. இந்த சிந்தனை வந்துவிட்டால் பிறகு கலக்கம் என்ன, கலவரம்தான் என்ன? கீதை பகரும் சீரிய கருத்துகள் ஒவ்வொன்றும் அக்ஷரம் லட்சம் பெறும். கீதை சொன்ன கருத்துக்களை எல்லாம் கற்றுத் தெளிய மகான்களாக இருக்க வேண்டும் என்பது இல்லை. ஆனால் மனிதன் மகானாக மாற கீதை வழிகாட்டுகிறது. மனிதனை நிறை மனிதனாக்குவதே கீதையின் கோட்பாடு. என்ன கேட்டாலும் எதை கேட்டாலும் தெள்ளத் தெளிவான விளை தருகின்றது கீதை. கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான். கீதையிலே பதிலாக கண்ணன் வந்தான். தர்மம் என்னும் தேரிலேறி கண்ணன் வந்தான். தாளாத துயதீர்க்க கண்ணன் வந்தான். கண்ணன் சொன்ன கீதையை கீதாச்சாரியார் ஸ்ரீகிருஷ்ணன் பிறந்த இந்த நாளிலே படிக்கத் தொடங்குவோம். கீதையின் வழியிலே வாழத் தொடங்குவோம். கண்ணன் அருளால் வையத்து வாழ்வாங்கு வாழ்வோம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் உமா குமாரசுவாமி அவர்கள்.

அருளிசை பக்தி பாடல்கள் கேட்கும் நேரம் இது. நேர்களை, இன்றைய அருளிசை நிகழ்ச்சியில் கீதை சொல்லும் பாடம், இந்த சிந்தனைகளோடு பாடல்களை கேட்கலாம். முதலாவதாக கடமை. எதை செய்தாலும் பற்று இல்லாமல் உங்கள் கடமையை சரியாக செய்யுங்கள். இந்த சிந்தனையோடு முதல் பாடலாக சைந்தவி குரலில் உங்களுக்காக.

கேட்ட பாடல் சைந்தவி குரலில் ஒலித்தது. மனதை ஒருமுகப்படுத்தினால் கவலைகள் நீங்கும். உண்மையை நம்புபவர்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை. தொடரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

நேரம் 6:24. 40 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருளிசை பக்தி பாடல்கள். வழங்கிக்கொண்டிருப்பது ஊடிஎஃப்எம் 101.8. இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே மாதிரி ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் எதிர்காலத்தினை பற்றி யோசிக்க வேண்டாம். கடந்த கால வேதனைகளில் மூழ்க வேண்டாம். இந்த நொடியினை பற்றி நினையுங்கள். நல்லதையே செய்யுங்கள். அடுத்த பாடல் உங்களுக்காக சகோதரர் வித்யாசுந்தர் அவர்கள்.

கேட்ட பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒலித்தது. நன்மையோ தீமையோ அவரவர் செய்யும் செயல்களுக்கு உண்டான பலனை இன்று இல்லையானாலும் என்றாவது நிச்சயம் அனுபவித்தே ஆக வேண்டும்.

0: ஆதலால் எண்ணத்தை எப்போதும் தூய்மையாக வைத்திருங்கள். இன்று இருக்கும் நிலைமையை பார்த்து நாளையும் இப்படியே இருக்கும் என்று நினைத்துவிட வேண்டாம். நம் நிலைமையை மாற்ற இறைவனுக்கு ஒரு நொடி போதும். நேர்களை, இந்த சிந்தனைகளோடு இன்றைய அருளிசை பக்தி பாடல்கள் நிறைவு பெற்றது.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 11:02 எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டு குட்டி கண்ணன் மற்றும் ராதைகளின் செல்ல குறும்புகள், இதை பத்தி நீங்க எங்களோடு ஷேர் பண்ணலாம். அதோட உங்கள் வீட்டு குழந்தைகளையும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற செய்யலாம்.

கேரட்டில் நூற்புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும் போது ஹெக்டருக்கு ஒரு டன் வேப்பம் புண்ணாக்கு மண்ணிலிட வேண்டும். கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு ஒரு ஹெக்டருக்கு 250 கிலோ இடுதல். பர்பியூரியோ சிலியம் நிலாசினம் 5 கிலோ ஹெக்டருக்கு என்ற அளவில் இட வேண்டும். முட்டைக்கோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் லிட்டருக்கு என்ற அளவில் இலை வழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும்.

குறுமிளகு வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு ட்ரைகோடெர்மா ஸ்பிரல்லம் அல்லது பாசிலஸ் அப்டிலஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம்புண்ணாக்கு 500 கிராம் ஆகியவற்றை இடலாம். மழை இல்லாத நேரங்களில் இவற்றை இட வேண்டும். ஊட்டச்சத்து மற்றும் நோய் மேலாண்மைக்கு பூண்டு விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த 30, 45 மற்றும் 60 நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்டச்சத்து கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.50 கிராம் என்ற அளவில் இடலாம். பூண்டு பயிரில் இலைப்புள்ளி ஊதா நிற கருகல் நோய் ஏற்படுவதை நிர்வகிக்க மான்கோசப் 2 கிராம் லிட்டருக்கு அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் லிட்டருக்கு என்ற அளவில் தெளிக்க வேண்டும். பீட்ரூட் பயிரில் செர்கோஸ்போரா இலைப்புள்ளியை நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அடிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.3%, 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். நேர்களது வரை விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: நேயர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 இன்றிரவு 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில்
1: பீட்ரூட் வந்து போடும்போது நம்ம பீட்ரூட்க்கு வந்து அதிக தண்ணி தேவைப்படாது, கொஞ்சம் குறைஞ்ச தண்ணி போதும். ஆனால் இந்த பட்டர்ஃப்ளைன்ற அந்த இது வச்சு மெயின்டெனன்ஸ் பண்ணி செஞ்சுக்கிறோம்.
0: பீட்ரூட் சாகுபடி பற்றிய பல்வேறு அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் விவசாயி உதயகுமார் அவர்கள். கேட்க தவறாதீர்கள். நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

நினைவூட்டுகிறோம். நேர்களே, இன்று பிற்பகல் 12:10 சிநேகிதியே மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சியில் கோகுலாஷ்டமி ஸ்பெஷலாக எங்கள் வீட்டு கோகுலம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். கேட்க தவறாதீர்கள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியா பெல்ஜியம் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுப்பெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அனைவரையும் உள்ளடக்கிய நீடித்த பொருளாதார வளர்ச்சிக்கு நவீன தொழில்நுட்பத்தின் அவசியத்தை மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. பட்டாசு ஆலைகளில் முறையான பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 137 ரன் வித்தியாசத்தில் ஹாங்காங்கை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா பெல்ஜியம் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு, தூய்மை எரிசக்தி, அரிய வகை கனிமங்கள், செமிகண்டக்டர் ஆராய்ச்சி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு வலுப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதள பதிவில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகத்தை இருமடங்காக அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்பான தடையற்ற வர்த்தகம் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக வாய்ப்புகளை திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நம்பிக்கை, திறமை மற்றும் மாற்றத்தின் அடிப்படையில் நாட்டின் வளர்ச்சி அமைந்துள்ளது என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற சர்வதேச கணக்காளர்கள் கூட்டமைப்பின் நிர்வாகக்குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார். உலக அளவில் பல்வேறு நாடுகளுடனான நட்புறவு மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பு வாய்ப்புகளை சார்ந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். வர்த்தக நிறுவனங்கள் மக்கள் மற்றும் அரசுகளுக்கு இடையே நம்பிக்கையை வளர்ப்பதில் பட்டய கணக்காளர்கள் மற்றும் தொழில்முறை அமைப்புகளின் பங்களிப்பை அவர் சுட்டிக்காட்டினார். உலக அளவில் உறுதியான, அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு மற்றும் புத்தாக்கம் போன்றவற்றின் அவசியத்தையும் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தினார். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ்தவான் விண்வெளி மையத்தில் இருந்து GSLV-F17 ராக்கெட் மூலம் செலுத்தப்பட்ட EOS-05 செயற்கைக்கோள் அதன் சுற்றுவட்டார பாதையில் நிலைநிறுத்தப்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. நாட்டின் புவிசார் கண்காணிப்பு திறனை வலுப்படுத்துவதுடன் பல்வேறு கண்காணிப்பு சேவைகளுக்கு உதவிடும் வகையில் இந்த செயற்கைக்கோள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். 60 கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோள் விவசாயம், பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட துல்லியமான தரவுகளுக்கு உதவிடும் என்று திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கோகுலாஷ்டமி இன்று கொண்டாடப்படுகிறது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவதரித்த தினத்தை கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி, ஜென்மாஷ்டமி என பல்வேறு பெயர்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தினத்தில் பக்தர்கள் தங்களது வீடுகளில் சிறப்பு அலங்காரம் செய்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு பூஜைகள் செய்து வழிபடுகின்றனர். நாடு முழுவதும் உள்ள வைணவ திருக்கோயில்களில் சிறப்பு பூஜைகளும் நடைபெறும். இத்தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், மக்களவைத் தலைவர் உள்ளிட்ட பலர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் போதனைகள் இந்திய கலாச்சாரம் மற்றும் தத்துவ பாரம்பரியத்திற்கு புத்துயிர் ஊட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணரால் உபதேசிக்கப்பட்ட பகவத்கீதை கடமை, அறம், நீதி, அறிவு, துணிச்சல் ஆகிய பண்புகளை போதிக்கும் காலத்தால் அழியாத வழிகாட்டியாக திகழ்கிறது என்று திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 12 ஆண்டுகளை கடந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள பட்டாசாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2 அதிகரித்துள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்த தொழிலாளி சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 400,000 ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். பட்டாசு ஆலைகளில் முறையான பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சிவகாசியில் இயங்கி வந்த பட்டாசு ஆலைகளில் ஏற்பட்ட தீ விபத்தில் தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளது ஆழ்ந்த மனவேதனையை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற விபத்துகள் மீண்டும் நிகழாமல் தடுக்க உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று திரு நைனா நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் அனுமதி பெறாமல் இயங்கும் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. அனைத்து தொழிற்சாலைகளும் மாசுக்கட்டுப்பாட்டு சட்டங்களின் கீழ் உரிய அனுமதி பெற்று இயங்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக இந்த வாரியம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் மாநிலத்தின் சில பகுதிகளில் சாயம் மற்றும் சலவை சார்ந்த தொழிற்சாலைகள் உரிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்காமலும் முறையான அனுமதி பெறாமலும் இயங்கி வருவதாக தொடர்ந்து புகார்கள் வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே கழிவுநீரை மறுசுழற்சி செய்யும் வகையில் சுத்திகரிப்பு நிலையங்களை அமைத்து உரிய அனுமதி பெற்றபின் இயக்க வேண்டும் என்று மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கடலூர், சேலம் உள்ளிட்ட தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பரவலாக இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரில் ஒருசில பகுதிகளில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. யுக்ரைனுக்கு உதவிடும் ஐரோப்பிய நாடுகளின் செயல்பாடுகளுக்கு பதிலடி தரும் வகையில் ரஷ்யாவில் உள்ள ஜெர்மனியின் கலாச்சார மையங்களை மூட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஸ்பெயினின் கனாரி தீவை ஒட்டிய கடற்பகுதியில் படகு ஒன்று விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். திரிபுராவிலிருந்து 18 மெட்ரிக் டன் அரிசி ஆஸ்திரியா மற்றும் நெதர்லாந்து நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. மறுசுழற்சி செய்யப்பட்ட ஜவுளிகளின் கொள்முதலை ஊக்குவிக்கும் வகையில் அரசின் மின்னணு சந்தை மற்றும் ஜவுளி குழுமம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் தொழில்முனைவோராக உருவெடுக்க தேவையான தொடக்கப்பட்ட நிதியுதவியை மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வந்த அரசு பள்ளி மாணவ மாணவியருக்கான கலைத்திருவிழா போட்டிகள் நேற்று நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் முதுகு தண்டுவட பாதிப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 3 சக்கர வாகன பேரணியை ஆட்சியர் திருமதி கவிதா தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் மற்றும் நீர் ஆதாரங்களை பாதுகாக்கும் வகையில் விநாயகர் சிலைகளை குறிப்பிடப்பட்டுள்ள பகுதிகளில் மட்டும் கரைக்குமாறு ஆட்சியர் திரு மதுபாலன் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் கிராமத்தில் காவலர் தினத்தையொட்டி காவலர் மீனவர் நல்லிணக்க கூட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரியில் 14 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கில் குற்றவாளியான ஜெய்சங்கருக்கு நாகர்கோவில் போக்சோ நீதிமன்றம் 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 20,000 அபராதமும் விதித்து தீர்ப்பளித்துள்ளது.

0: தலைப்புச் செய்திகள். இந்தியா பெல்ஜியம் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுப்பெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அனைவரையும் உள்ளடக்கிய நீடித்த பொருளாதார வளர்ச்சிக்கு நவீன தொழில்நுட்பத்தின் அவசியத்தை மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. பட்டாசு ஆலைகளில் முறையான பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 137 ரன் வித்தியாசத்தில் ஹாங்காங்கை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நேரம் 6:55.

0: இயற்கையின் மொழி.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கையோடு இணைந்து வாழும் பண்டைய பழங்குடி மக்களின் தொல்கதைகள் கேட்கலாம். வழங்குபவர் உதகை ஆவண மைய நிறுவனர் மற்றும் புகைப்பட கலைஞர் வி. மதிமாறன் அவர்கள்.
2: ஊட்டி எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் முதற்கன் வணக்கம்.
3: நீலகிரி மாவட்டத்தில் வாழ்ந்து வரும் பழங்குடி மக்களின் வாழ்வில் இரண்டர கலந்திருப்பதுதான் தொல்கதைகள். இந்த கதைகள் மூலமாதான் அவங்களோட கதை, பாடல்கள், மருத்துவ அறிவு, தாவர அறிவு எல்லாமே இந்த வெளி உலகத்துக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. இன்று நம்ம கேக்கு கதை வந்து எப்பநாடு பகுதியில் இருக்க பிக்க பத்தி மந்து என்ற ஒரு மந்து இருக்கு. அந்த மந்துல இருக்க புதுசின் எனக்கு வந்து இந்த கதையை சொன்னவங்க. அவர்களோட பேர் வந்து புவார் கிளி. அந்த அம்மாவும் ரெண்டு பேருமே வந்து எனக்கு இந்த கதையை சொன்னாங்க. அவங்க ஊர்ல ஒரு பெரிய ஐயாவும் அம்மாவும் இருந்தாங்களாம். அவங்க ஊர்ல வந்து இப்ப வந்து நிறைய மனிதர்கள் வந்து கல்லாயிட்டாங்க அப்படின்னாங்க. அக்கா என்ன விஷயம் சொல்றீங்க எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமானா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னால அவங்க ஊரை நோக்கி படையெடுத்து நிறைய மனிதர்கள் வந்து தாக்க வராங்களாம். அந்த ஐயா அம்மா அவங்களோட கால்நடைகள்லாம் இருக்காமா, என்ன பண்றதுன்னே தெரியலையாம். வீட்டுல வந்து தயிர் கடைஞ்சு இருந்துட்டு இருந்தாரு, அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாராம். அந்த தயிர் கடைஞ்ச கையோட அந்த தயிர்களோட வந்து அந்த மனிதர்கள் மேல, இறைவன் மேல நம்பிக்கை வச்சு எங்களை வந்து எங்களையும் எங்கள் குலத்தையும் எங்க கால்நடைகளையும் தாக்க வந்த நீங்க எல்லாம் வந்து கல்லா மாறினோம் அப்படின்ட்டு சொல்லி அந்த தயிரை வந்து தெளிக்கிறாராம். அந்த மனிதர்கள் எல்லாம் கல்லாயிட்டாங்க. நீங்க எங்க வில்லேஜுக்கு வந்தா கூட, எங்க கிராமத்துக்கு வந்தா கூட இதை பார்க்கலாம் அப்படின்னாங்க. இந்த கதைகளும் கதாபாத்திரங்களும் கதை சொல்லிகளும் கதை நடந்ததுக்கான இடங்களும் இன்று வரை நான் பார்த்து வியக்கின்றேன், அந்த இடத்தை பயணிக்கின்றேன். அப்போதுதான் தெரிகிறது தொல்கதைகள் பழங்குடி மக்களின் வாழ்வில் எவ்வளவு முக்கியமானது என்பதை நான் உணர்கின்றேன். இவ்வளவு சிறப்புமிக்க தொல்கதைகளை நான் பயணம் செய்து நான் சந்தித்த மிகச்சிறந்த ஆளுமைகளிடம் பெற்று அவர்களோட வழக்கு மொழியிலே உங்களுக்கு வழங்குவதில் உள்ளார்ந்த மகிழ்ச்சி கொள்கின்றேன். எதிர்வரும் வாரங்களிலும் பழங்குடி மக்களின் தொல்கதைகளையும் அவர்களின் கதைகள் மூலம் சொல்லப்பட்ட அரிய தகவல்களையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். நன்றி.

0: இன்றைய நிகழ்ச்சியில் இதுவரை பண்டைய பழங்குடி மக்களின் தொன்மையான கதைகள் கூற கேட்டீர்கள். வழங்கியவர் உதகை ஆவணமய நிறுவனர் மற்றும் புகைப்பட கலைஞர் வி. மதிமாறன் அவர்கள். மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் இன்னும் பல சுவாரஸ்யமான பழங்குடி மக்களின் தொல்கதைகளை கேட்கலாம் இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில்.
1: ஜி பூம்பா.
2: ஹாய் ஜி பூம்பா, வாட் அ சர்ப்ரைஸ். நீ 2K-லயே இருக்கியா?
1: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
2: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80s songs please.
1: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.

0: அரேவா சூப்பர் ஜீபம்பா,
1: அது நன்றாக இருந்ததா?
0: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
1: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
2: ஏப்ரல் மாதத்தில் ஒரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில்
0: ஜீபம்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களே, செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
1: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ராகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8
0: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.

0: நேரம் இப்போது 7 மணி.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. காந்தி அஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள்.
2: பழ ஆகாரம் அதிக சௌகரியமானதாகவும் கூட இருந்தது. சமைப்பது என்ற வேலையே இல்லை. பச்சை நிலக்கடலை, வாழைப்பழங்கள், பேரிச்சம்பழங்கள், எலுமிச்சம்பழங்கள், ஆலிவ் எண்ணெய் ஆகியவையே எங்கள் வழக்கமான சாப்பாடு. பிரம்மச்சரியத்தை அடைய விரும்புவோருக்கு இங்கே ஓர் எச்சரிக்கையை செய்ய வேண்டியிருக்கிறது. பிரம்மச்சரியத்திற்கும் உணவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்று நான் எடுத்து காட்டியிருந்த போதிலும், இதில் மனமே மிகவும் முக்கியமானது என்பது நிச்சயம். தான் அறிய அசுத்தமானதாக இருக்கும் மனத்தை பட்டினியினால் சுத்தம் செய்துவிட முடியாது. உணவில் செய்கிற மாறுதல்கள் அதனிடம் பலனை உண்டாக்காது. மனதில் இருக்கும் காம விகாரங்களை தீவிரமான ஆன்ம சோதனையினாலும், ஆண்டவனிடம் அடைக்கலம் புகுவதனாலும், அவன் அருளினாலுமின்றி போக்கிக் கொண்டு விடவே முடியாது. ஆனால் உடலுக்கும் உள்ளத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. சிற்றின்ப இச்சை கொண்டுள்ள மனம் சுவையானவைகளையும் சுக போகத்திற்குமானவைகளையுமே எப்பொழுதும் நாடும். இந்த புத்திப்போக்கை போக்கிக் கொள்ளுவதற்கு உணவு கட்டுத்திட்டங்களும் பட்டினி இருப்பதும் அவசியமானவை என்று தோன்றலாம். மனம் உணர்ச்சிகளை அடக்குவதற்கு பதிலாக அவற்றிற்கு அடிமையாகி விடுகிறது. ஆகையால் உணர்ச்சியை தூண்டிவிடாத சுத்தமான உணவும் அவ்வப்போது பட்டினி இருந்து வருவதும் உடலுக்கு அவசியம். உணவு கட்டுத்திட்டங்களையும் பட்டினி இருப்பதையும் அலட்சியம் செய்கிறவர்களைப் போலவே எல்லாவற்றையும் இவற்றிற்காக தத்தம் செய்கிறவர்களும் தவறையே செய்கின்றனர். புலநடக்கத்தை நோக்கி போகும் மனமுடையவர்களுக்கு உணவு கட்டுத்திட்டங்களும் பட்டினியும் அதிக பயன் அளிப்பவை என்று என் அனுபவம் போதிக்கிறது. உண்மையில் இவற்றின் உதவியினாலன்றி உள்ளத்தில் இருக்கும் காம விகாரங்களை அடியோடு போக்கிக் கொண்டு விடவே முடியாது. பால் சாப்பிடுவதையும் தானிய வகைகள் உண்பதையும் விட்டுவிட்டு பழ ஆகார சோதனையை ஆரம்பித்த அதே சமயத்தில் புலநடக்கத்திற்கு ஒரு சாதனமான பட்டினி விரதம் இருக்கவும் தொடங்கினேன். இதில் என்னுடன் ஸ்ரீ காலன்பாக்கும் சேர்ந்து கொண்டார். இதற்கு முன்னால் அவ்வப்போது நான் பட்டினி விரதம் இருந்து வந்ததுண்டு. ஆனால் அந்த விரதம் முற்றும் தேக ஆரோக்கியத்திற்காகத்தான். புலநடக்கத்திற்கும் பட்டினி அவசியம் என்பதை ஒரு நண்பரின் மூலம் அறிந்தேன். நான் வைஷ்ணவ குடும்பத்தில் பிறந்தவனாதலால் என் தாயாரும் கடுமையான விரதங்களை எல்லாம் அனுசரித்து வந்ததாலும், இந்தியாவில் இருந்தபோது ஏகாதசி போன்ற விரதங்கள் இருந்திருக்கிறேன். ஆனால் அப்பொழுதெல்லாம் என் தாயாரை போல் நடக்க வேண்டும் என்பதற்காகவும், என் பெற்றோரை மகிழ்விப்பதற்காகவுமே அந்த விரதங்கள் இருந்தேன். பட்டினி விரதத்தின் நன்மை அந்த காலங்களில் எனக்கு தெரியாது. அதில் எனக்கு நம்பிக்கையும் இல்லை. ஆனால் நான் குறிப்பிட்ட நண்பர் பிரம்மச்சரியத்திற்கு சாதனமாக பட்டினி விரதத்தை அனுசரித்து நன்மை பெற்றிருக்கிறார் என்பதை அறிந்ததும் அந்த உதாரணத்தை நானும் பின்பற்றி ஏகாதசி விரதம் இருந்து வந்தேன். இந்துக்கள் இத்தகைய விரத தினங்களில் பாலும் பழமும் மாத்திரமே சாப்பிடுவது உண்டு. ஆனால் இந்த விரதத்தை நான் தினமும் அனுசரித்து வந்ததால் நீரை தவிர எதுவும் சாப்பிடுவதில்லை என்று விரதத்தை தொடங்கினேன். இந்த சோதனையை நான் ஆரம்பித்தபோது இந்துக்களின் சிராவண மாதமும் முஸ்லிம்களின் ரம்ஜான் மாதமும் ஒரே சமயத்தில் வந்தன. காந்தி வம்சத்தினர் வைஷ்ணவ விரதங்களை மட்டுமின்றி சைவ விரதங்களையும் அனுசரிப்பது உண்டு. சிவ ஆலயங்களுக்கும் விஷ்ணு ஆலயங்களுக்கும் போவார்கள். குடும்பத்தைச் சேர்ந்த சிலர் சிராவண மாதத்தில் பிரதோஷ விரதம் மாலை வரையில் பட்டினி இருந்து அனுசரிப்பதும் உண்டு. இந்த விரதத்தை நானும் அனுசரிப்பது என்று தீர்மானித்தேன். இந்த முக்கியமான சோதனைகளையெல்லாம் டால்ஸ்டாய் பண்ணையில் இருந்தபோதே மேற்கொண்டோம். அங்கே ஸ்ரீ காலன்பாக்கும் நானும் சில சத்தியாகிரகங்களின் குடும்பங்களுடன் இருந்தோம். சில இளைஞர்களும் குழந்தைகளும் கூட எங்களுடன் இருந்தார்கள். இக்குழந்தைகளுக்கு ஒரு பள்ளிக்கூடம் வைத்திருந்தோம். அவர்களில் 4-5 பேர் முஸ்லிம்கள். தங்கள் மத சம்பந்தமான நோன்புகளை எல்லாம் அனுசரித்து வருமாறு அவர்களை நான் உற்சாகப்படுத்தி வந்தேன். நாள்தோறும் அவர்கள் நமாஸ் செய்து வருமாறும் கவனித்துக் கொண்டேன். கிறிஸ்தவ பார்சி சிறுவர்களும் கூட அங்கே இருந்தார்கள். அவர்களும் தங்கள் மத சம்பந்தமானவைகளை அனுசரிக்கும்படி செய்ய வேண்டியது என் கடமை என்று கருதினேன். ஆகையால் அந்த மாதத்தில் ரம்ஜான் பட்டினி விரதத்தை அனுசரிக்கும்படி முஸ்லிம் சிறுவர்களை தூண்டினேன். என் அளவிலோ பிரதோஷ விரதம் இருப்பது என்று தீர்மானித்தேன். ஆனால் இந்து கிறிஸ்தவ பார்சி சிறுவர்களையும் என்னுடன் சேர்ந்து விரதம் இருக்கும்படி கூறினேன். விரதானுஷ்டானம் போன்றவைகளில் மற்றவர்களுடன் சேர்ந்து கொள்ளுவது நல்லது என்று அவர்களுக்கு விளக்கி கூறினேன். பண்ணையில் இருந்தவர்கள் பலர் என் யோசனையை வரவேற்றார்கள். இந்து பார்சி சிறுவர்கள் பின்பற்றவில்லை. அது அவசியமும் அல்ல. பகலெல்லாம் பட்டினி இருந்துவிட்டு சூரியன் மறையும் போதே முஸ்லிம் சிறுவர்கள் சாப்பிடுவார்கள். ஆனால் மற்றவர்களோ அப்படி சூரிய அஸ்தமனத்திற்கு காத்திருப்பதில்லை. ஆகவே இவர்கள் தங்கள் முஸ்லிம் நண்பர்களுக்கு இனிய பண்டங்களை தயாரித்து பரிமாற முடிந்தது. அதோடு மறுநாள் காலையில் சூரியன் உதயமாவதற்கு முன்னால் முஸ்லிம் குழந்தைகள் சாப்பிடுவார்கள். அதேபோல இந்து பார்சி குழந்தைகள் சாப்பிடுவதில்லை. முஸ்லிம்களை தவிர மற்றவர்கள் பகலில் தண்ணீர் குடிப்பார்கள். இந்த சோதனைகளின் பலனாக பட்டினி விரதத்தின் நன்மையை எல்லோரும் உணர்ந்தார்கள். இவர்களிடையே அற்புதமான தோழமையும் வளர்ந்தது. டால்ஸ்டாய் பண்ணையில் நாங்கள் எல்லோருமே சைவ உணவு சாப்பிடுகிறவர்கள். இதில் எல்லோரும் என் உணர்ச்சியை மதித்து நடந்து கொண்டதை நான் நன்றி அறிதலுடன் ஒப்புக்கொள்ளவே வேண்டும். முஸ்லிம் சிறுவர்கள் வழக்கமாக சாப்பிட்டு வந்த மாமிச உணவை ரம்ஜான் காலத்தில் விட்டுவிட வேண்டி வந்தது. ஆனால் அதை குறித்து அவர்களில் யாரும் என்னிடம் குறை சொன்னதே இல்லை. சைவ சாப்பாட்டை அவர்கள் சுவைத்து சாப்பிட்டு இன்புற்றனர். பண்ணையில் எளிய வாழ்வை அனுசரித்து இந்து இளைஞர்கள் அவர்களுக்கு அடிக்கடி சைவ பட்சணங்கள் செய்து கொடுப்பார்கள்.
1: காந்தி அஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள் கேட்டீர்கள். இனி காந்திய பாடல் ஒன்று.

0: தொடர்ந்து அண்ணல் காந்தியடிகளின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவம் ஒன்று.
1: காந்தி தென்னாப்பிரிக்காவில் இருந்தபோது ஒரு சமயம் உடல் நலமில்லாமல் போயிற்று. அந்த செய்தியை 4 நாட்கள் தாமதமாய் கேள்விப்பட்டார் ஜெர்மானிய நண்பர் காலன்பாக். தங்களை பார்க்க வந்து கொண்டிருக்கிறேன் என்று காந்திக்கு தந்தியடித்தார் அவர். காந்தி 14 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்ததன் விளைவாக அவருடைய உடல்நலம் குன்றியிருந்தது. மாலை 4 மணிக்கு வரும் ரயிலில் காலில்கரும் வருவதாய் தெரிந்தது. காந்தி படுக்கையிலிருந்து எழுந்தார். தமது கைத்தடியை எடுத்துக்கொண்டு காலணிகளை அணிந்து கொண்டு ரயில் நிலையம் சென்றார். அவருடன் ஆசிரமத்தைச் சேர்ந்த 2 பேர் உடன் சென்றனர். ரயிலை விட்டு இறங்கிய காலன்பாக்கை காந்தி வரவேற்றார். அந்த நண்பர் காந்தியை அங்கே எதிர்பார்க்கவில்லை. அவருடைய முகத்தில் அதிர்ச்சியும் மகிழ்ச்சியும் போட்டியிட்டது. நீங்கள் எதற்காக இப்படி சிரமம் எடுத்துக் கொள்வது? உரிமையுடன் கடிந்து கொண்டார் காலன்பாக். இது ஒன்றும் சிரமமில்லை. நீங்கள் என்னை பார்க்க இவ்வளவு தூரம் வரும்போது உங்களை அழைத்து போக ஆசிரமத்திலிருந்து ரயில் நிலையத்திற்கு நான் வரக்கூடாதா என்று புன்னகையுடன் கேட்டார் காந்தி. அவருடைய அன்பு அத்தகையது.
2: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள்.
3: உங்கள் ஊட்டியம் 101.8 திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:40 ஒலிபரப்பாகும் புதின பக்கங்கள் நிகழ்ச்சியில் எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரி

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதா குறித்து ஆய்வு செய்வதற்கான 31 உறுப்பினர்கள் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. போரின் மூலம் எந்தவொரு பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாது என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசின் திட்டங்களை உரிய நேரத்தில் நிறைவு செய்ய ஏதுவாக நடைமுறைக்கு உகந்த காலக்கெடு நிர்ணயிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். ஏமனில் பாதுகாப்பு படையினருக்கும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே நடந்த மோதலில் 25 பேர் உயிரிழந்தனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதா குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்கான 31 உறுப்பினர்கள் அடங்கிய நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. மக்களவை உறுப்பினர் திரு சஞ்சய் ஜெய்ஸ்வால் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த குழுவில் பார்த்துரஹரி, மகதாப், ஜே தேஜஸ்வி சூரியா, நிஷிகாந்த் துபே, அராசா, திருமதி சுப்ரியா சுலே உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். மாநிலங்களவையில் இருந்து திரு ஹர்ஷவர்தன் ஸ்ரீலிங்கா, திரு சஞ்சய்குமார் ஜா, திரு பிரபுல் பட்டேல், திருமதி மேனகா குருசாமி உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். வெளிநாடுகளில் இருந்து பெறப்படும் நன்கொடை தொடர்பான விவரங்களை வெளிப்படைத் தன்மையுடனும் அதன் பயன்பாடு குறித்த தரவுகளை முறைப்படி சமர்ப்பிக்கவும் இந்த சட்டத்திருத்த மசோதா வழிவகை செய்கிறது. போரின் மூலம் எந்தவொரு பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாது என்று இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்தார். யுக்ரைனின் கீவ் நகரில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு ஆண்ட்ரி சிபிஹா உடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர் இவ்வாறு கூறினார். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இந்தியா ஆதரவளிக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இத்தகைய மோதல்களின்போது வர்த்தக கப்பல் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் வளரும் நாடுகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் எரிபொருள், உரம் மற்றும் உணவு பற்றாக்குறைக்கு வழிவகுப்பதாகவும் அவர் கூறினார். கல்வி, சுகாதாரம், விவசாயம், டிஜிட்டல் புத்தாக்கம், தூதரக பயிற்சி மற்றும் மேம்பாட்டு ஒத்துழைப்பு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்புறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சருடன் விவாதித்ததாக திரு ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அரசின் திட்டங்களை உரிய நேரத்தில் நிறைவு செய்யப்படுவதை உறுதி செய்ய ஏதுவாக நடைமுறைக்கு உகந்த காலக்கெடு நிர்ணயிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் உள்ள VMMC மற்றும் சப்தர்ஜங் மருத்துவமனையில் மேம்பட்ட சிறுநீர்ப்பை நோயறிதல் மையத்தை அவர் திறந்து வைத்தார். பின்னர் இந்த மருத்துவமனைகளில் உள்ள இதய சிகிச்சை பிரிவு மற்றும் விளையாட்டின்போது ஏற்படும் காயத்திற்கான சிறப்பு சிகிச்சை மையத்தையும் பார்வையிட்ட அவர் இந்த மையங்களில் மேற்கொள்ளப்படும் சேவைகள் மற்றும் செயல்பாடுகளை ஆய்வு செய்தார். அணு மருத்துவர் துறையில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள ஸ்கேன் வசதிகள், புற்றுநோய் சிகிச்சை, இதயவியல், நரம்பியல், சிறுநீரக நோய்கள் மற்றும் நாளமில்லா சுரப்பியல் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு துறைகளில் மருத்துவமனையின் செயல்பாட்டு திறனை மேம்படுத்த உதவிடும் என்றும் திரு ஜே பி நட்டா கூறினார். உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதுடன் ஏற்றுமதி வாயிலாக சர்வதேச சந்தைகளுடன் போட்டியிடும் வகையில் வாகன உற்பத்தியாளர்கள் செயல்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய வாகன உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் வருடாந்திர மாநாட்டில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். உற்பத்தியில் ஏற்படும் உலகளவிலான மாற்றங்களிலிருந்து உருவாக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள தொழில்துறையினர் முன்வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். வரும் ஆண்டுகளில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய உந்து சக்தியாக வாகன உற்பத்தி துறை திகழும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தொழில்நுட்பம், புத்தாக்கம், ஆராய்ச்சி, திறன் மேம்பாடு மற்றும் பன்முகப்படுத்தப்பட்ட சர்வதேச சந்தை வாய்ப்புகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு வாகன உற்பத்தி துறையின் வளர்ச்சி அமையும் என்று திரு பியூஷ் கோயல் கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழை மற்றும் தடுப்பணைகளிலிருந்து திறந்துவிடப்பட்ட நீரால் 23 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. வெள்ள நிலவரம் குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி வாரணாசியின் மாவட்ட ஆட்சியர் திரு சத்யேந்திரகுமாருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அங்குள்ள நிலைமை குறித்து கேட்டறிந்தார். காசியில் உள்ள நதிகளின் நீர்மட்டம், நிவாரண முகாம்களில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்தும் பிரதமர் விசாரித்தார். இதனிடையே அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் ஃபருக்காபாத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை விமானம் மூலம் பார்வையிட்டார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை ஆய்வு செய்த அவர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இந்நிலையில் சித்திரகூட்டில் மந்தாக்கினி ஆற்றின் நீர்மட்டம் மேலும் உயர்ந்து வருவதால் அப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 12 ஆண்டுகளை கடந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்தியாவின் உற்பத்தி திறனுடன் பெல்ஜியத்தின் தொழில்நுட்பத்தை இணைப்பதன் மூலம் முக்கியத்துவம் வாய்ந்த பாதுகாப்பு தளவாடங்களை மேம்படுத்த முடியும் என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இருநாடுகளின் பாதுகாப்புத்துறையின் தலைமை செயலாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். சைபர் பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய ஆளில்லா விமானங்கள், நீருக்கடியில் இயங்கும் வாகனங்கள் உள்ளிட்ட துறைகளில் இருநாடுகளும் பரஸ்பரம் தங்களது வலிமையை அதிகரித்துக் கொள்ள முடியும் என்று தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறையில் அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். ஏமனில் பாதுகாப்பு படையினருக்கும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே நடந்த மோதலில் 25 பேர் உயிரிழந்துள்ளனர். ஏமன் நாட்டின் தியாஸ் மாகாணத்தின் தென்மேற்கு பகுதியில் இந்த மோதலில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 15 வீரர்களும் ஹவுதி அமைப்பைச் சேர்ந்த 10 பேரும் உயிரிழந்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் காணாமல் போனவர்களின் நெருங்கிய உறவினர்களது டிஎன்ஏ மாதிரிகளை பெறுவதற்கான நடவடிக்கைகளை உள்துறை அமைச்சகம் மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் இன்று வெளியிட்ட அறிக்கையில், இந்தியாவில் வசிக்கும் நெருங்கிய உறவினர்கள் குறிப்பிட்ட சில மையங்களில் தங்களது டிஎன்ஏ மாதிரிகளை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கென இந்தியாவில் உள்ள மத்திய தடய அறிவியல் ஆய்வகங்கள், மாநில தடய அறிவியல் ஆய்வகங்கள் மற்றும் தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழக ஆய்வகம் உள்ளிட்ட பல்வேறு அரசு அங்கீகாரம் பெற்ற ஆய்வகங்களில் வசதி செய்யப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாள நாட்டின் காவல்துறை அறிவுறுத்தலின் பேரில் உயிரிழந்தவர்களை அடையாளம் காணும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. டிஎன்ஏ மாதிரி குறித்த விவரங்களை அந்நாட்டு அதிகாரிகளுக்கு பிரத்யேக மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பலாம் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூரில் இயல்பு நிலை திரும்புவதற்கு மறுவாழ்வு மற்றும் பொருளாதார சமூக நடவடிக்கைகளை மீட்டெடுப்பதற்கும் உகந்த சூழலை உருவாக்குவதற்கும் மாநில அரசு பணியாற்றி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யும்னம் கெமச்சந்த் சிங் தெரிவித்துள்ளார். அம்மாநிலம் சட்டப்பேரவையில் இது தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்த அவர், பாதிக்கப்பட்டவர்களில் 59,000 பேருக்கு மாநில அரசு தொடர்ந்து நிதியுதவி வழங்கி வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். மாநிலம் முழுவதும் உள்ள பல்வேறு நிவாரண முகாம்களில் 24,000 பேர் இருப்பதாகவும் அவர்களுக்கான மறுவாழ்வு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான வழிவகைகளை கண்டறிவதற்காக 7 சங்கங்களின் பிரதிநிதிகள் அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஹிம்பால் திமாபூர் கவுஹாத்தி இடையேயான பயணிகள் பேருந்து சேவை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், முறை வர்த்தக பாதையை மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டுவருவதற்கான பணிகளை அரசு மேற்கொண்டு வருவதாக திரு யும்னம் கெமச்சந்த் சிங் தெரிவித்தார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் இந்த இணை 21-17, 22-24, 21-9 என்ற செட் கணக்கில் பிரான்சின் கிறிஸ்டோ போப்போ, தோமோ ஜூனியர் போப்போ இணையை வென்றது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியா சிட்டாலே, யசஸ்வினி கோர்பாடே, சிண்ட்ரெல்லா தாஸ், சுத்ரிதா முகர்ஜி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் தியா சித்தாலே, யசஸ்வினி கோர்பாடே இணை 11-8, 10-12, 11-6, 11-9 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் வலரியா சிசிச்பாய்க்க, மரியா பானோஃபிலோவை இணையை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் சிண்ட்ரெல்லா தாஸ், சுத்ரிதா முகர்ஜி இணை 11-8, 11-2, 8-11, 11-8 என்ற செட் கணக்கில் கஜகஸ்தானின் அரே ஆஷ்கேவா, நுரசியா நூர்மான் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதா குறித்து ஆய்வு செய்வதற்கான 31 உறுப்பினர்கள் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. போரின் மூலம் எந்தவொரு பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாது என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசின் திட்டங்களை உரிய நேரத்தில் நிறைவு செய்ய ஏதுவாக நடைமுறைக்கு உகந்த காலக்கெடு நிர்ணயிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். ஏமனில் பாதுகாப்பு படையினருக்கும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே நடந்த மோதலில் 25 பேர் உயிரிழந்தனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 7:25.
1: தினமும் காலை

நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நில் கிரீஸ். நேர்களை இன்னைக்கு குட் மார்னிங் நில்கிரீஸ் நிகழ்ச்சியில் நிறைய தகவல்களோட புத்துணர்ச்சி தரும் பாடல்களையும் கேட்கலாம். இன்னைக்கு கோகுலாஷ்டமி அப்படிங்கிறதுனால முதல் தகவலாக கோகுலாஷ்டமி பற்றின ஒரு தகவல். கோகுலாஷ்டமி அப்படிங்கிறது பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் அவதார திருநாளை கொண்டாடும் ஒரு முக்கியமான இந்து பண்டிகை. இது கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னும் அழைக்கப்படுது. தென் மாவட்டங்களில் பொதுவாக கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு அழைக்கப்படுது. வடநாட்டில் கோகுலாஷ்டமி அப்படின்னு அழைக்கப்படுது. தமிழ் மாதம் ஆவணி மாதத்தில் இந்த கிருஷ்ண ஜெயந்தி வருகிறது. தேய்பிரை அஷ்டமி திதி மற்றும் ரோஹிணி நட்சத்திரம் இணையும் நன்னாளில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது. புராண வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மதுரா நகரில் சிறைச்சாலையில் தேவகி மற்றும் வசுதேவருக்கு 8வது மகனாக கிருஷ்ணர் அவதரித்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது. கிருஷ்ணா என்றால் கருப்பு அல்லது அடர்நீலம் அப்படிங்கிற பொருள். கார்மேக வண்ணனான அவர் உலகத்துல தீமைகளை அழிக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் அவதாரம் எடுத்தார் அப்படின்னு. வீடுகளில் இந்த கிருஷ்ண ஜெயந்தி எப்படி கொண்டாடுறது அப்படின்னா, வீட்டை நன்றாக சுத்தம் செய்து வாசல்ல கோலம் போட்டு அழகுபடுத்துவாங்க. கிருஷ்ணர் தன்னுடைய குறும்பு கால்களால நடந்து வருவது போல வாசல்ல இருந்து பூஜை அறை வரைக்கும் அரிசி மாவால கிருஷ்ணரோட சின்ன கால் பாதங்களை வரைவாங்க. கண்ணனுக்கு பிடித்தமான வெண்ணெய், அவல், பால் மற்றும் சீடை முறுக்கு இந்த மாதிரி பலகாரங்களை செஞ்சு படைப்பாங்க. மாலையில விளக்கேற்றி கிருஷ்ணரை நினைச்சு பஜனை செய்து வழிபடுவாங்க. பலரும் தங்களுடைய குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் மற்றும் ராதை வேடம் அணிவித்து அடகு பார்த்து கொண்டாடுவாங்க. கோகுலாஷ்டமி பூஜை செய்யும் விசேஷ நேரம் அல்லது நெய்வேத்திய பொருட்கள் அவரவர் பூஜை வழிபாடுகளுக்கு தகுந்த முறையில் மாறுபடும். இந்த தகவலோட இன்னைக்கு குட் மார்னிங் நில்கிரீஸ் நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக வேட்டையன் திரைப்பட பாடல். ஸ்டே டியூன்ட்.

கண்ணா அண்டர் கட்டுல தந்தர் தொந்தர் அண்டர் வந்தர் ஜூண்டு கண்ணா அந்தர் சூடு கண்ணா வந்தர் ஜோடு கண்ணா இப்போது ஜோடு அந்தர் சூடு கண்ணா வந்தர் ஜோடு கண்ணா இப்போது ஜோடு அந்தர் சூடு கண்ணா வந்தர் ஜோடு கண்ணா இப்போது ஜோடா.

வேட்டையன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. நேரம் 7:32. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குட் மார்னிங் நெல் கிரேஸ் வித் மீ ராஜி. அடுத்த வெவ்வேறு உணவுகள் பத்தின ஒரு தகவல், அதாவது வெவ்வேறு உணவுகள் அப்படின்னா இரண்டு வகையான உணவுகள், அதை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதாவது விமான பயணத்தின் போது, அதாவது விமானியும் துணை விமானியும் ஒரே மாதிரி உணவுகளை சாப்பிட்றது இல்லையா, இவங்க ரெண்டு பேருக்குமே வேறு வேறு உணவுகள் வழங்கப்படுதான். இந்த வழக்கம் பல விமான நிலையங்களில் கடைபிடிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, ஒரு விமானி உண்ணும் உணவில் ஏதாவது விஷத்தன்மை அடைந்தாலோ, அதனை உண்டு வேறு ஏதாவது உடல் உபாதைகள் ஏற்பட்டாலோ, மற்றொரு விமானி விமானத்தை பாதுகாப்பாக தரையிறக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த நடைமுறையை பெரும்பாலான விமான நிலையங்கள் கடைபிடிக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த பாடல் உங்களுக்காக அமரன் திரைப்படத்திலிருந்து.

ஜி வி பிரகாஷ் ஹரிச்சரன் ஸ்வேதா இவங்க எல்லாம் பாடின பாடல் அமரன் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. நேரம் இப்போது 7:37. அடுத்த தகவலா ஹாரி பாட்டர் ஸ்கூல் பற்றின ஒரு சுவாரஸ்ய தகவல். ஹாரி பாட்டர் அப்படின்னாலே அதுக்கு ஒரு தனி ரசிகர் கூட்டம் இப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஹாரி பாட்டர் திரைப்படங்களுக்கு இந்த மாதிரி தனி ரசிகர் பட்டாளம் இருக்கோ. அது கற்பனை திரைப்படம் அப்படின்னாலும் அதில் வர்றது போல அந்த மந்திரக்கோலை வச்சு மாயாஜால வித்தைகள் பண்ணணும் அப்படின்னு நிறைய குழந்தைகள் இயங்குவாங்க. யங்ஸ்டர்ஸ் கூட இயங்குறவங்க இருக்காங்க, இப்போ கூட நான் பார்த்துட்ருக்கேன். அப்படிப்பட்டவங்களுக்காகவே பிரான்ஸ் நாட்டில் ஒரு ஹாரி பாட்டர் ஸ்கூல் அப்படின்னு ஒன்று தொடங்கப்பட்டிருக்குங்க. 2017 ஆரம்பிக்கப்பட்ட இந்த மந்திர அதாவது மாயாஜால ஸ்கூலில் மாயாஜால வித்தைகளும் மேஜிக் கலையும் சொல்லிக் கொடுக்குறாங்க. 16 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும்தான் இந்த ஸ்கூலில் பயில முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆண்டில் அதாவது 1 வருஷத்துக்கு 100 மாணவர்கள் மட்டும்தான் சேர்ந்து இந்த ஸ்கூலில் படிக்க முடியுமா. பிரான்ஸை தொடர்ந்து இங்கிலாந்து நாட்டிலும் ஹாரி பாட்டர் ஸ்கூல் தொடங்கப்பட்டிருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குல்ல. ஓகே, அடுத்த பாடல் இதோ லபர் பந்து திரைப்படத்திற்காக.

0: கேட்ட பாடல் லப்பர் பந்து திரைப்படத்திலிருந்து ஒலித்தது.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: இது
3: குட் மார்னிங் நெல்கிரிஸ்.
4: என்னமா
2: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குட் மார்னிங் நெல்கிரிஸ். வழங்கிக் கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8. அடுத்ததான் நாக்கு பத்தின சுவாரஸ்யமான தகவல்கள். நாக்கு தான் நம்மளோட உடல்லையே உறுதியான தசைப்பகுதி அப்படின்னு சொல்றாங்க. முழுவதும் தசையாலான ஒரு உறுப்பு அப்படின்னா அது நாக்கு தாங்க. இன்னொரு விஷயம், பெண்களின் நாக்கு ஆண்களின் நாக்கை விட குட்டையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்மளோட பார்வைக்கு தென்படும் நாக்கு 1/3 மட்டுமே, ஒரு பங்கு அளவு நமது பார்வைக்கு தெரியாம தொண்டைக்குள்ள அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மனிதர்களுக்கு சுமார் 3000 முதல் 10,000 சுவை அரும்புகள் இருக்கு நாக்குல. இதுல 8,000 சுவை அரும்புகள் நாக்கிலும் மற்றவை பிற பகுதிகளிலும் பரவி காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. நாக்கின் ஒவ்வொரு பகுதியும் குறிப்பிட்ட சுவையை அறியும் வகையில் அமைஞ்சிருக்கு. நமது நாக்கு இனிப்பு, புளிப்பு, கசப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு அப்படின்ற 6 சுவைகளையும் அறியக்கூடியது. சுவை அரும்புகள் பல இடங்கள்ல இருந்தாலும் நாக்கு மட்டுமே சுவையை உணர்ந்து அது பற்றிய தகவல்களை மூளைக்கு கடத்துதுங்க. இந்த தகவலோட அடுத்த பாடல் உங்களுக்காக

0: கேட்ட பாடல் பீஸ்ட் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது.
1: குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி.

நீலநாகருடைய வாழ்க்கையில் சந்திப்புக்கும் பிரிவுக்கும் அதிகமான வாய்ப்புகள் ஏற்பட்டதில்லை. யாரையாவது சந்திக்க வேண்டும் என்று தவித்து தவித்து அவர் வருந்தியதும் இல்லை. அப்படி தன்னை தவிக்க செய்தவரை எதிரே சந்தித்து அதனால் மகிழ்ந்ததும் இல்லை, பிரிந்து துக்கப்பட்டதும் இல்லை. ஊசியின் நுனிபோல் வீரனுடைய வாழ்க்கை, குறிவைப்பதில் தைத்து பாய்

செய்கிற தன்மை ஒன்றே ஆற்றல். எஃகு போல் இறுகிய உடலும் உள்ளமும் கொண்டு நெடுங்காலமாக சிறந்து விளங்கி வரும் ஆலமுற்றத்து மரம் போல் படர்ந்து நிமிர்ந்து தனியின்ற பெருவீரராகிய அவர் இப்போது முதன்முதலாக ஒரு பிரிவை உணர்ந்தார். இன்னதென்று கூற முடியாத ஏதோ ஒரு உணர்வு தம் மனதில் கலங்குவதையும் கலக்குவதையும் அறிந்தபோது அதுதான் பிரிவாயிருக்க வேண்டுமென்று அவருக்கு தோன்றியது. யாருடைய பயணத்தால் இப்போது அவருடைய மனம் பிரிவை உணர்கிறதோ அவனுடைய வாழ்வின் தொடக்க நாளிலிருந்தே அவனை சில நாட்கள், பல நாட்கள், பல திங்கள்கள் காணவும் பேசவும் நேராமல் பிரிந்திருக்கிறார் அவர். அப்போதெல்லாம் அதை பிரிவென்று உணரவோ அதற்காக கலங்கவோ தோன்றியதில்லை அவருக்கு. படைக்கல பயிற்சியையெல்லாம் முடித்துக்கொண்டு இளங்குமரன் ஆலமுற்றத்திலிருந்து அருட்செல்வருடைய தவச்சாலையிலேயே போய் வசிக்க தொடங்கிய போதோ, அவன் திருநாங்கூரில் தங்கியிருந்த போதோ, காவிரி பூம்பட்டினத்தில் அவன் இல்லை என்பதை மட்டும் அவர் உணர்ந்திருந்தாரே ஒழிய அதற்காக சிறிதும் வருந்தியது இல்லை. இன்று அவனை மணிப்பல்லவத்துக்கு கப்பலேற்றிய பின்போ அதற்காக வருந்தவும் அந்த பிரிவை உணரவும் வேண்டும் போல அவர் தவித்தார். திருநாங்கூரில் பெற்ற கல்வியோடு அந்த கல்வியால் அழகு பெற்று அகமும் முகமும் ஒளிர வந்து நின்று பூம்புகாரில் பேரறிஞர்களையெல்லாம் வென்று வாகை சூடிய வெற்றியோடு அவன் மணிப்பல்லவத்துக்கு புறப்பட்டுச் சென்றபோது தன் பக்கத்திலேயே தன்னோடு இருக்க வேண்டிய அரும் பொருள் ஒன்று தன்னிடமிருந்து பிரிந்து செல்வது போல எண்ணி ஏங்கினார் அவர். வாளையும் வேலையும் எடுத்து ஆள்வதுதான் ஆண்மை என்று எண்ணிக்கொண்டிராதே. மனதை நன்றாக ஆள வேண்டும், அதுதான் ஆண்மை என்று எப்போதோ இளங்குமரனுக்கு அறிவுரை சொல்லியிருந்தார் அவர். ஆனால் தன்னுடைய மனதையே ஆள முடியாமல் அவர் இப்போது தவித்தார். மூப்பு காலத்தில் தன் ஒரே புதல்வனை பிரிய நேர்ந்த தந்தையின் தளர்ந்த மனநிலையோடு இருந்தார் அவர். இந்த இளங்குமரனுக்கும் தனக்கும் முன்பிறவி தொடர்பு ஏதேனும் விட்டக்குறை தொட்டக்குறையாக இருக்க வேண்டும் என்று தோன்றியது அவருக்கு. ஆலமுற்றத்து படைக்கல சாலையில் அந்த வினாடியிலும் அவரை சுற்றி அவருடைய மாணவர்களாக நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் இருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் தன்னை தெய்வமாக மதித்து வணங்குகிறவர்கள் என்றும் அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் மனம் இளங்குமரன் ஒருவர் மேல்தான் பாசம் கொண்டது. தான் கற்பித்த படைக்கல பயிற்சியையும் விட அதிகமாக மனதுக்கு வளம் தர முடிந்த பயிற்சியை அவன் திருநாங்கூரில் பெற்றுக்கொண்டு வந்திருப்பதாகவும் அவருக்கு தோன்றியது. அவன் மனதினாலும் சிந்தனைகளாலும் முதிராதவனாக உடலினால் மட்டும் வலிமை முதிர்ந்து நின்றபோது இதே ஆலமுற்றத்து படைக்கல சாலையில் தான் அவனுக்கு அறிவுரை கூற நேர்ந்த சந்தர்ப்பங்களையும் திருநாங்கூரிலிருந்து திரும்பிய பின் மனதினாலும் சிந்தனைகளாலும் முதிர்ந்து அவனே பலருக்கு அறிவுரை கூற நேர்ந்த சந்தர்ப்பங்களையும் இணைத்து நினைத்து பார்த்தபோது நீலநாகருடைய விழிகளில் ஆனந்த கண்ணீர் அரும்பிற்று. ஒரு காலத்தில் தனக்கு கற்பித்தவற்றை காட்டிலும் அதிகமானவற்றை திருநாங்கூரடிகள் இளங்குமரனுக்கு கற்பித்திருப்பதாக தெரிந்தும் தன்னுடைய ஆசிரியரிடம் அவருக்கு கோபமோ பொறாமையோ வரவில்லை. அவருடைய தத்துவங்கள் நிலைத்து வாழ்வதற்கு தகுந்த உரமான மனநிலம் எது என்று தேடி உணர்ந்து அதில் அவர் அவற்றை பயிர் செய்திருக்கிறார் என்று திருப்தி கொண்டாரே தவிர சிறிதும் பொறாமைப்படவில்லை. மாறாக பலமுறை அதற்காக பெருமைப்பட்டிருக்கிறார் அவர். நீலநாகா, நான் இவ்வளவு காலம் தவம் செய்து கொண்டிருந்ததன் பலனே இப்போது இந்த மாணவனாக விளைந்து என்னிடம் வந்திருப்பதாக எண்ணுகிறேன். பெண்களுக்கு நல்ல நாயகர்கள் கிடைப்பது போல் கலைகளுக்கும் அவற்றை ஆள்பவர்கள் தகுதி நிறைந்தவர்களாக கிடைக்க வேண்டும். இந்த இளைஞனுடைய மனம் எதையும் ஆள்வதற்கு உரிய பக்குவம் பெற்றிருக்கிறது. நான் குருவாக கிடைத்ததற்கு முற்பிறவியில் தாங்கள் தவம் செய்திருக்க வேண்டும் என்று எத்தனையோ இளைஞர்கள் என்னிடமே என்னை வியந்திருக்கிறார்கள். நானோ இளங்குமரன் என்னும் ஒரு சிறந்த மாணவன் என்னிடம் வந்து சேர்வதற்காக இத்தனை

0: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவம். குரல் வண்ணம் வி. கவிதா. வாசிப்பை நேசிப்போம்.
1: மீண்டும் திங்களன்று சந்திப்போம்.

0: கோகுலாஷ்டமி அப்படிங்கும் போது குட்டி கண்ணனோ குட்டி ராதையோ நம்மளுடைய வீட்டுக்கு வருவதாக ஐதீகம் இருக்கு. பச்சை அரிசியில அவர்களுடைய பாதங்கள்ல வந்து வரைஞ்சு வைப்போம். இப்படியான ஒரு அழகான ஒரு தருணத்துல உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 வானவில் நிகழ்ச்சியில கண்ணன் தேடும் கானங்களாக உங்கள் இல்லங்களில் தேடி வருகிறது. மாலை 3:02 இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: குட் மார்னிங். நெல்கிரிஸ் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக
2: உணவே உன்னதம்.

0: எலும்பு ஆரோக்கியத்திற்கு தேவையான உணவு பழக்க வழக்கங்கள் குறித்து உடல் நலன் மற்றும் ஆரோக்கிய பயிற்சியாளர் ரூபிகுமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
1: எலும்பு வந்து நல்ல வலுவா இருந்தா மட்டும்தான் உங்க ஆரோக்கியம் வந்து நிரந்தரமா இருக்கும். எலும்பு வலுவிழந்துருச்சுன்னா உங்க ஆரோக்கியத்துல வந்து தொந்தரவுகள் வர ஆரம்பிச்சிடும். எதனால வந்து எலும்பு வலுவிழக்குது, எதனால அந்த மாதிரி தொந்தரவுகள் வருது, அதிலிருந்து எப்படி படிப்படியா நம்ம வெளியே வரணுங்கிறத நான் சொல்றேன். அதை நீங்க பிராக்டிஸ் பண்ண போகும்போது அதுலேருந்து நீங்க வெளியே வந்துடலாம். எலும்புங்கிறது வந்து நம்ம உடல் பகுதியில் மிகப்பெரிய ஆர்கன். எலும்பு வந்து நமக்கு ரொம்ப தேவைப்படுற எல்லா உறுப்புகளையும் கனெக்ட் பண்ற உறுப்பு. இப்போ எலும்பு இல்லைன்னா நீங்க யோசனை பண்ணி பாருங்க, உங்க உடம்புல வந்து எந்த செயல் திறனுமே இருக்காது. எலும்பு தான் முக்கியமான பகுதி. எலும்புக்கு தேவையான சத்து வந்து கால்சியம்னு சொல்றோம். அது மாதிரி எலும்புக்கு நிறைய சத்துக்கள் நமக்கு தேவைப்படுது. மெக்னீசியம் தேவைப்படுது, கால்சியம் தேவைப்படுது, இது மாதிரி நிறைய சத்துக்கள் நமக்கு தேவைப்படுது. இந்த சத்துக்கள்லாம் வந்து எப்படி நம்ம எடுத்துக்கணும், அது எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் கால்சியம் வந்து அந்த காலத்தில் வந்து பாலோட தரம் வந்து நல்லா இருந்தங்காட்டிக்கு தினமும் வந்து நம்ம பால் எடுத்துக்கிட்டங்காட்டிக்கு அதில் கிடைச்ச கால்சியம் வந்து நம்ம பாடியோட எலும்பு வந்து நல்லா வலுப்படுத்துறதுக்கு நல்லா வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கிற கால்சியம்ஸ், ராகியில் வந்து கால்சியம் நிறையா இருந்தங்காட்டிக்கு அது கஞ்சி ஃபார்மேட்டில், களி ஃபார்மேட்டில், அது மாதிரி நிறைய ஃபார்மேட்டில் ரெகுலர் பேசிஸில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திட்டு இருந்தங்காட்டிக்கு எலும்போட தரம் வந்து 60 வயசு வரைக்கும் 90 வயசு வரைக்கும் கூட வந்து நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி உணவு பழக்கங்கள் இல்லாதங்காட்டிக்கு ஒரு 30 வயசுலேயே நம்மோட எலும்போட தரமெல்லாம் கம்மியாயிருது. இன்னும் சொல்லப்போனால் 10 வயசுலேருந்து கூட எலும்போட தரம் வந்து கெட்டு போகிற அளவுக்கு கூட நம்ம வாழ்க்கை முறையெல்லாம் இருக்குது. இப்போ எலும்போட தரம் வந்து நல்லா இருக்கணும்னா அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகும்போது அதோட தரத்தை நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். சின்ன குழந்தைகளுக்கு எலும்போட தரத்தை வந்து எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம்னா நம்மளோட சதப்பகுதி தான் வந்து எலும்போட தரத்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு பெருமளவில் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. அதனால தான் சின்ன வயசில் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸில் வந்து குழந்தைகளை வந்து விளையாடுறதுக்கு சொல்லி கொடுப்பாங்க, ஓடி ஆடி விளையாட சொல்லுவாங்க. நம்மளோட அந்த காலத்தோட வாழ்வியல் வந்து எப்படி இருந்துச்சுன்னா எக்ஸசைஸ் ஓரியன்டாகவே இருந்துச்சு. லேடிஸாக இருந்தாங்கன்னா அம்மிக்கல் ஆட்டுறது, ஆட்டாங்கல் ஆட்டுறது, துவைக்கிறது, வெயிட்டை தூக்கி நம்ம துவைக்கிறப்போ அது ஒரு பெரிய எக்ஸசைஸாக இருந்துச்சு. அது நம்மளுடைய சதைப்பகுதியை வந்து நல்லா வலுப்படுத்துறதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி

கொடுத்துச்சு. எலும்போட தரத்தை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்துச்சு. மென்னாக இருந்தாங்கன்னா தோட்டத்தில் போய் வேலை செய்கிறப்போ, வெயிட்டை இந்த மம்முட்டி மாதிரி இருக்கிறத எடுக்கிறப்போ, கடப்பாறை மாதிரி எடுக்கிறப்போ, அவங்க ப்ரெஷர் கொடுத்து பண்ணுறப்போ உடம்பில் இருக்க சதப்பகுதியும் எலும்பு பகுதியும் நல்லா வலுவேற்றுறதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. சைக்கிள் மிதிக்கிறப்போ தொடைப்பகுதியில் இருக்க வந்து சதைப்பகுதியும் எலும்பு பகுதியும் நல்லா வலு பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. இன்னைக்கு காலகட்டத்தில் நம்மளோட வாழ்வியல் அந்த மாதிரி இல்லாதங்காட்டிக்கு அதுலேருந்து படிப்படியாக நம்ம வெளியே வந்துட்டோம். அப்போது நம்ம அதை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸாக நம்ம எடுத்து பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஜிம்மு மாதிரி உடற்பயிற்சி மையங்களுக்கு சென்று அங்கே பயிற்றுவிப்பாளர்கள் இருக்காங்க, எக்ஸசைஸ் சொல்லித்தர ஆட்கள் இருக்காங்க, நல்ல ட்ரெயின் ஆன கோச்சஸ் எல்லாம் நிறைய பேர் இன்னைக்கு இருக்காங்க. நீங்கள் தேடினீங்கன்னா நல்ல கோச்சஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க. அங்கே போய் நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு பெயின் இருந்துச்சுனாலும், போன் சம்பந்தமான பெயின் இருந்தாலும், சதப்பகுதி சம்பந்தமான பெயின் இருந்தாலும், நரம்பு சம்பந்தமான பெயின் இருந்தாலும், அவங்க சொல்லித்தர கோச்சஸ் சொல்லித்தரதை நீங்கள் கரெக்டாக கேட்டு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா படிப்படியாக அது முன்னேற்றம் ஆகிறத வந்து நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் எலும்பு பகுதியும் சதைப்பகுதியும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணனா இன்றைய காலகட்டத்துக்கு உடற்பயிற்சி இல்லாமல் அது பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இல்லாத அளவுக்கு ஆகிருச்சு. அப்படி இல்லைன்னா சின்னதாக நீங்கள் வீட்டில் கூட எக்ஸசைஸ் பண்ணலாம். உங்களுக்கு தெரியும்னா சின்னதாக கூட நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி அதோட தரத்தை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் சாப்பாட்டு பழக்கத்தில் வந்து கால்சியம் நிறைய இருக்குது, நிறைய கால்சியம் இருக்க ஃபுட் எல்லாமே இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அதை எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின இன்னொரு வகை வந்து கால்சியம் சம்பந்தமான ஃபுட்டு எதுன்னா வெற்றிலை சொல்லுவாங்க. மத்தியானம் சாப்பிட்டோன்னு அந்த சுண்ணாம்பு வெத்தலை வச்சு அந்த எசன்ஸை உள்ளே எடுக்கிறப்போ பல்லில் இருக்கிற அழுக்கெல்லாம் போகிறக்கும், பல்லெல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிருக்கும், க்ளீன் ஆகிருக்கும், போன்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகிருக்கும். வந்து கால்சியம் இயற்கையாகவே நமக்கு கிடைக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. தயிரில் கால்சியம் இருக்குது, பாலில் கால்சியம் இருக்குது, ராகியில் கால்சியம் இருக்குது, அதே மாதிரி இறைச்சியில் நிறைய கால்சியம் இருக்குது. நீங்கள் தேடி உங்களுக்கு எந்த வகையான கால்சியம் பிடிக்குமோ அந்த வகையான கால்சியம் வந்து ஒரே வகையான கால்சியமாக நம்ம எடுத்துக்காமல் ஆல்டர்னேட்டிவ்ஸாக டெய்லி பேசிஸில் உங்களுக்கு எந்த வகையான கால்சியம் எடுத்துக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் ஃபினான்சியல் சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி, உங்கள் வாழ்க்கை முறைக்கு தகுந்த மாதிரி அதை நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண போகும்போது ஒரு மாதத்திலிருந்து மூணு மாதத்திலிருந்து ஒரு வருஷம் கூட ஆகலாம். அது படிப்படியாக நம்ம பாடியில் அப்சர்வ் ஆக போகும்போது உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கால்சியம் எல்லாம் அந்த மாதிரி எடுத்துக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இல்லைன்னா தேடுங்க. டெய்லி பேசிஸில் கால்சியம் எடுத்துக்கிறதுக்காண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைய இருக்குது. தேடினீங்கன்னா அது சம்மந்தமாக நிறைய நாலேஜ் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா அந்த மாதிரி கால்சியம் எடுத்துக்கிறதுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? கால்சியம் வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது மட்டும்தான் போனை வந்து நல்லா க்ரோத் பண்ணிக்கிறதுக்கும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 12 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைகளுக்கு வந்து நிறைய கால்சியம் சம்பந்தமாக இருக்கிறது, அதே மாதிரி புரதச்சத்து நிறைய இருக்க மாதிரி சம்பந்தமாக இருக்கிறது, அது மாதிரி நீங்கள் கொடுக்கணும். அது கொடுக்குறீங்கன்னா அவங்களை கம்பல்சரியாக தண்ணி குடிக்கிறதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். எக்ஸசைஸும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அவங்களை ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயோ இல்லைன்னா எக்ஸசைஸ் கிளாஸ்லேயோ நீங்கள் சேர்த்து விட்டிங்கன்னா அவங்க மைண்டு வந்து நல்லா வந்து டெவலப் ஆகிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் இருக்க குழந்தைங்கள்லாம் நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க, ஃபெயிலியரை கண்டு பயப்பட மாட்டாங்க. இன்றைக்கி குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் இல்லாதங்காட்டிக்கு ஸ்ட்ராங்காகவும் இல்லாமல் போயிடுறாங்க. ரெண்டாவது, மைண்டு வந்து சின்னதாக வந்து ஒரு தோல்வி பார்த்தாலும் பயம் வந்துடுது, அந்த பக்கமே போகாமல் இருக்கிறாங்க. எக்ஸசைஸ் யார் பண்ணுறாங்களோ, ஸ்போர்ட்ஸில் யார் இருக்காங்களோ அவங்கனால மட்டும்தான் லைஃப் டைமில் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு, ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. அதனால் உங்கள் வீட்டில் சின்ன சின்ன குழந்தையாக இருந்தாங்கன்னா அவங்கள ஸ்போர்ட்ஸில் இப்போவே இன்வால்மெண்ட் பண்ணுறக்கு ட்ரை பண்ணுங்கள். நம்ம பெரியவங்க ஆயிட்டீங்க, என்னால் வந்து அது மாதிரி இருக்கீங்கன்னா நீங்கள் வாலண்டரியாக போயிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கலந்துக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கோ அந்த மாதிரி ஃபிசிக்கலாக இருக்கிற ஸ்போர்ட்ஸ்லாம் நீங்கள் போய் கலந்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபெயிலியருங்கிறது வந்து ஒரு ப்ராசஸ் தாங்கிறது உங்கள் மைண்டு ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கும். அங்கிருந்து உங்கள் வாழ்க்கை வந்து மாற்றம் கிடைக்கிறது, உங்கள் ஹாப்பினஸில் சேஞ்சஸ் கிடைக்கிறது,

0: எலும்பு ஆரோக்கியத்திற்கு தேவையான உணவு பழக்க வழக்கங்கள் குறித்து உடல் நலன் மற்றும் ஆரோக்கிய பயிற்சியாளர் ரூபிகுமார் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
1: நேரம் 8:05. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குட் மார்னிங் மில்கிரேஸ் வழங்கிக் கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8. நேர்களை அடுத்ததான் மின்மணி பூச்சிகளை பத்தின தகவல். லாம்பரடியா அப்படிங்கிற பீட்டில் பூச்சி குடும்பத்தை சேர்ந்த ஒளிரக்கூடிய இரவாடி பூச்சிகள் தான் இந்த மின்மினிகள். மின்மினி பூச்சிகளால் வேகமாக பறக்க முடியாது. மென்மையான உடலை கொண்ட இந்த பூச்சிகள் 5 முதல் 25 மில்லிமீட்டர், அதாவது 2.5 சென்டிமீட்டர் நீளமுடையது அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலான மின்மினி பூச்சிகள் மகரந்தத்தையும் பூந்தேனையும் உண்கின்றன. ஆனால் பருவமடைந்த மின்மினி பூச்சிகள் இவற்றை உண்பதில்லை. வயிற்றின் அடிப்பகுதியில் சிறப்பு ஒளிரும் உறுப்பை இந்த மின்மினி பூச்சிகள் கொண்டிருக்கு. அந்த உறுப்பு விட்டு விட்டு வெளிச்சத்தை வெளியிடுது. பெண் மின்மினி பூச்சிகள் குறிப்பிட்ட இடைவெளிகளில் குறுகிய நேரத்துக்கு ஒளிரும் வெளிச்சத்தை வெளியிடுது. இந்த ஒளி ஆண் மின்மினி பூச்சிகளை கவர்ந்திழுக்குது. கவர்ந்திழுக்கப்படும் ஆண் மின்மினி பூச்சிகளிடையே அவற்றின் ஒளிரும் தன்மைக்கு ஏற்ப பெண் மின்மினி பூச்சிகள் தனக்கான ஜோடியை தேர்ந்தெடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக லவ்வர் திரைப்படத்திலிருந்து.

கேட்ட பாடல் அயலான் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான், சஞ்சித் ஹெக்டே, சாஷா திரிபாதி இவங்க எல்லாம் சேர்ந்து பாடின பாடலாக ஒலித்தது. குழலூதும் கோபாலன் வந்தான், நம் குலத்தை காக்க வந்தான், ஆயர் பாடி கண்ணன் மடித்தவள, அகிலமெங்கும் மகிழ்ச்சி பொங்கட்டும். நேயர்களுக்கு இனிய கோகுலாஷ்டமி நல்வாழ்த்துக்களுடன் குட் மார்னிங் நெல்கிரீஸ் நிகழ்ச்சியத்துடன் நிறைவு செய்து கொள்கிறோம்.

வேலைக்கு போற வழியில நாலு பாட்டு நச்சுது. உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30 மணிக்கு at OTFM 101.8.

0: second Group A match in Dubai. And with that, we end the morning news. Have a nice day.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ODFM 101.8 நேரம் 8:30 நிமிடம். டிரைவ் டைம் பீட்ஸ்.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
2: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
1: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
2: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
3: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
2: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 ஃப்ரம் 12th August to 12th October.
5: நேரம் 8:48. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிரைவ் டைம் பீட்ஸ்.
6: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லியாகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்திருக்க மாட்டாங்க. நான் எல்லாம் பற்றியும்

கேட்ட பாடல் ராயன் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. டிரைவ் டைம் பீட்ஸ் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 9 மணி. ரெட்ரோ ராகங்கள். நேர்களை இன்னைக்கு ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில மாஸ்ட்ரோ ஸ்பெஷல். நேர்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில இசைஞானி இளையராஜா அவர்களுடைய தம்பியான கங்கை அமர

0: அவர்கள் இசையமைத்த திரைப்பட பாடல்கள் உங்களுக்காக. அந்த வரிசையில் முதல் பாடலாக சின்ன தம்பி பெரிய தம்பி திரைப்படத்திலிருந்து ஸ்டே டியூன்ட்.
1: 101.8 இது ரெட்ரோ ராகங்கள்.
2: மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒன்று கேளு.
1: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

0: கேட்ட பாடல் மௌன கீதங்கள் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. அடுத்த பாடலை கேட்கும் முன்
1: சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவார் சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால் என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவர் விரல்ல நகமே இருக்காது. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் அவரே கடித்து துப்பிடுவார். அப்படி ஒரு பழக்கம். சின்ன குழந்தைகள் வந்து நகம் கடிக்குது, விரல் சூப்புது, இதுக்கு என்ன காரணம் தெரியுமா?

0: வந்து ஒதுக்கப்படுறோம் அப்படிங்கிற நினைப்பு வராமல் பார்த்துக்கணும். வளர்ந்த குழந்தைகளும் நகம் கடிக்கும், வயசானவங்ககிட்டையும் இந்த பழக்கம் இருக்கும். இது வந்து ஒரு மனச்சிதைவின் வெளிப்பாடு அப்படிங்கிறாங்க மனநல நிபுணர்கள். அம்மா அப்பா திட்டினாலும் சரி அல்லது ஆசிரியர் திட்டினாலும் சரி இந்த பழக்கம் வந்துடும். நாம் தவறு பண்ணிட்டோம் அப்படிங்கிற நினைப்பு வர்ற சமயம் நகம் கடிக்க ஆரம்பிச்சிருவோம். ஏதோ ஒன்று அடையணும் அப்படின்னு நினைக்கிறோம், அதை அடைய முடியல. இப்படி ஒரு ஏக்கம் வர்ற சமயத்திலையும் சில பேர் நகத்தை கடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஒரு பெரிய அதிகாரி தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவர், அவர் டென்ஷன் ஆகிட்டார்னா உடனே அறைக்கு அதை சாத்தி விடுவாங்களாம், அவரே சாத்திக்குவாராம். அப்படி சாத்திக்கிட்டு உள்ளே எதையாவது வெறிச்சு பார்த்துக்கிட்டே நகத்தை கடிக்க ஆரம்பிச்சுருவாராம். இந்த பழக்கம் உலகம் பூரா உண்டு. நகம் கடிக்கிறவங்களை அந்த பழக்கத்திலிருந்து மீட்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு லண்டனில் உள்ள அழகியல் நிறுவன நிபுணர்கள் யோசனை பண்ணி பார்த்துருக்குறாங்க. சில ஆய்வுகள் பண்ணி பார்த்தாங்களாம். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, நகம் கடிக்கிற பழக்கம் உள்ளவங்களையெல்லாம் தேடி பிடிச்சாங்க. அவங்களையெல்லாம் மூணு பிரிவாக பிரிச்சுக்கிட்டாங்க. ஒரு பிரிவுகிட்ட என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு நகத்தை கடிக்கணுங்கிற நினப்பு வர்றப்போவெல்லாம் டைரி எழுத ஆரம்பிச்சுருங்க அப்படின்னாங்களாம். இன்னொரு பிரிவுகிட்ட உங்களுக்கு அந்த நினைப்பு வர்றப்போவெல்லாம் உங்கள் நகத்துக்கு வண்ணம் பூச ஆரம்பிச்சுருங்க, அழகுபடுத்த ஆரம்பிச்சுருங்க, நெயில் பாலிஷ் போடுறாங்களே அது மாதிரி, அப்படி ஒரு யோசனை சொல்லியிருக்காங்க. மூணாவது குழுவினர்கிட்ட உங்களுக்கு நகத்தை கடிக்கணுங்கிற எண்ணம் வர்றப்போவெல்லாம் விரல்களை வந்து இறுக்கமாக மூடி வச்சுக்கிட்டு வேறு விஷயங்களில் கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இப்படி மூணு வித முயற்சி பண்ணி பார்த்ததில் கடைசியாக அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க தெரியுமா, மூணாவது குழு செஞ்சதில் நல்ல பலன் கிடைச்சிதான். அதாவது நகம் தெரியாதபடிக்கு விரலை இறுக மூடிக்கிட்டு வச்சுக்கிட்டோம்னா அந்த பழக்கம் மாறுதான். அப்படி இருந்தவங்கக்கிட்ட இந்த நகம் கடிக்கிற பழக்கம் மெதுவாக குறைஞ்சி போச்சான். அதனால் நகம் கடிக்கிற பழக்கம் உள்ளவங்க இதை முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஒரு ஆள் இருந்தார், அவருக்கு எப்போ பார்த்தாலும் நகத்தை கடிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படி ஒரு பழக்கம். அதனால் அவர் விரலில் எப்போவும் நகம் இருக்கிறதில்ல, விரல் இருக்கிறதே பெரிய ஆச்சரியம். அவருக்கு திடீர்னு உடம்பில் அரிப்பு, சொரிஞ்சிக்க முடியல, அரிப்பும் நிற்கலை. ஒரு வாரம் தொடர்ந்து கஷ்டப்பட்டார். கடைசியாக ஒரு டாக்டர்கிட்ட ஒன்றார், அவர் எல்லாத்தையும் விவரமாக கேட்டுக்கிட்டு கடைசியாக கொஞ்சம் மாத்திரை கொடுத்து வேலைக்கு ஒன்று சாப்பிடு அப்படின்னாராம். இந்த மாத்திரை எதுக்கு டாக்டர், அரிப்பு நிற்கிறதுக்கா அப்படின்னாராம். இல்லை இல்லை, நகம் வளர்றதுக்காக அப்படின்னாராம் இந்த டாக்டர்.
1: சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நேரம் 9:15. ரெட்ரோ ராகங்கள் தொடர்கிறது. நேர்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில மாஸ்டர் ஸ்பெஷலா இசைஞானி இளையராஜா அவர்களுடைய சகோதரரான கங்கை அமரன் அவர்களை சேமித்த திரைப்பட பாடலாம் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்த பாடலாக வாழ்வே மாயம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: உனக்கு காலேஜ் டைம் ஞாபகம் இருக்கா?
1: அட காலேஜ் ஞாபகங்களை விடுங்க, எவ்வளவு விஷயங்களை மறந்துட்டேன். அப்ப இருந்த பேங்க் அக்கவுண்ட் கூட இப்ப ஞாபகம் இல்ல.
2: பேங்க் அக்கவுண்ட் பழசா இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும்.
1: எங்க இருந்து தெரிஞ்சுக்க முடியும்?
2: உத்கம்ல இருந்து. RBI யோட உத்கம் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. அப்புறம் உங்க டீடைல்ஸ் போட்டு 10 வருஷம் அல்லது அதை விட பழைய இன்ஆக்டிவ் அக்கவுண்ட்களை சர்ச் பண்ணுங்க. வங்கி அணுகி உங்க அக்கவுண்ட மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுங்க.
1: இன்னைக்கே சர்ச் பண்றேன்.
2: அப்போ இன்னைக்கு டீ நீ வாங்கி கொடு.
3: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: ஓடி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று இசை சிதறல்களால் இமயம் தொட்டவர்களின் தேனிசை படைப்புகளாக இது மேஸ்ட்ரோ ஸ்பெஷல்.

நேர்களை அடுத்த பாடலை கேட்கும் முன் இன்றைய உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரத்தை கேட்டறியலாம். கத்திரிக்காய் கிலோவிற்கு 38 ரூபாய்க்கும் வெண்டைக்காய் 44 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. தக்காளி நாட்டு ரகம் 38 ரூபாய்க்கும் ஆப்பிள் ரகம் 28 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. அவரை 60 ரூபாய், புடலங்காய் 35 ரூபாய், பீர்க்கங்காய் 48 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. சுரைக்காய் 30 ரூபாய்க்கும், பாகற்காய் 48 ரூபாய்க்கும், கொத்தவரை 40 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 20 ரூபாய்க்கும், அரசாணிக்காய் 20 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பச்சை மிளகாய் 45 மற்றும் 40 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 75 மற்றும் 70 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 60 ரூபாய்க்கும், பொரியல் தட்டை 40 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. முருங்கைக்காய் 32 ரூபாய்க்கும், தேங்காய் 65 ரூபாய்க்கும், மாங்காய் 100 ரூபாய்க்கும், வாழைக்காய் 45 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 40 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மரவள்ளி கிழங்கு 35 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 45 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 50 மற்றும் 40 ரூபாய்க்கும், மேரக்காய் 25 ரூபாய்க்கும், முள்ளங்கி 30 மற்றும் 25 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கேரட் 35 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், நூல்கோல் 45 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. முட்டைக்கோஸ் 25 ரூபாய்க்கும், காலிஃபிளவர் 40 மற்றும் 45 ரூபாய்க்கும், பட்டாணி 120 ரூபாய்க்கும், வெள்ளைப்பூண்டு 200 ரூபாய்க்கும், இஞ்சி 150 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. புஷ் பீன்ஸ் 70 ரூபாய்க்கும், டபுள் பீன்ஸ் 60 மற்றும் 50 ரூபாய்க்கும், ஊட்டி அவரை 100 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. குடைமிளகாய் 60 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 50 ரூபாய், கறிவேப்பிலை 40 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 70 ரூபாய்க்கும், புதினா 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. அகத்திக்கீரை, தண்டுக்கீரை, சுக்குருட்டிக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பாலாக்குக்கீரை, பருப்புக்கீரை, காசினிக்கீரை, முருங்கைக்கீரை, வல்லாரைக்கீரை ஆகிய கீரை வகைகள் 60 ரூபாய்க்கும், வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கும், வாழை இலை 50 ரூபாய்க்கும், வாழைப்பூ 10 ரூபாய்க்கும், நெல்லிக்காய் 90 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளரிக்காய் 30 ரூபாய், மக்கா சோளக்கதிர் 30 மற்றும் 25 ரூபாய்க்கும், எலுமிச்சம்பழம் 190 மற்றும் 180 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கொய்யா 80 ரூபாய்க்கும், பப்பாளி 50 ரூபாய்க்கும், மாதுளம்பழம் 140 ரூபாய்க்கும், திராட்சை 100 ரூபாய்க்கும், வாழைப்பழம் பூவன் 50 ரூபாய்க்கும், ரஸ்தானி 70 ரூபாய்க்கும், மோரிஸ் 45 ரூபாய்க்கும், நேந்திரன் 55 ரூபாய்க்கும், செவ்வாழை 90 ரூபாய்க்கும், கற்பூரவள்ளி 55 ரூபாய்க்கும், ஆப்பிள் 220 ரூபாய்க்கும், ஆரஞ்சு 130 ரூபாய்க்கும், சாத்துக்குடி 110 ரூபாய்க்கும், அன்னாசிப்பழம்

80 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நேயர்கள், இதுவரை உதகை உழவர் சந்தை இன்றைய காய்கறி விளைநிலவரத்தை கேட்டறிந்தீர்கள். தொடரும் பாடல் இதோ. ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில் என் தங்கச்சி படிச்சவ திரைப்படத்திலிருந்து.

கேட்ட பாடல் டில்லி பாபு திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. தொடரும் பாடல் இது ஒரு தொடர்கதை திரைப்படத்திற்காக. ஸ்டேடியம் டு ODFM 101.8 இது ரெட்ரோ ராகங்கள்.

நேரம் 9:51. நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 11:02 கேள்விக்கு என்ன பதில் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்கள் வீட்டு குட்டி கண்ணன் மற்றும் ராதைகளின் செல்ல குறும்புகள் இந்த தலைப்புல நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் எங்களோட ஷேர் பண்ணலாம். அதோட உங்க வீட்டு செல்ல குட்டி குழந்தைகளையும் எங்களோட பேச வைக்கலாம், இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற செய்யலாம். தலைப்பு மீண்டும் உங்கள் வீட்டு குட்டி கண்ணன் மற்றும் ராதைகளின் செல்ல குறும்புகள்.

ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று இசை சிதறல்களால் இமயம் தொட்டவர்களின் தேனிசை படைப்புகளாக இது மேஸ்ட்ரோ ஸ்பெஷல்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: CIET பிரஸ்துத் கர்த்தா ஹை
2: உமங் உமங் உமங் உமங்.
3: नमस्कार श्रोताओ, मैं विमलेश
1: और मैं अजीत. महामाया चौक मेघापारा लोरमी छत्तीसगढ़ से राम कुशल पटेल, संतोषी पटेल.

0: நிலையத்தில் நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8. நேயர்கள் கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி மகளிர் மட்டும். இன்றைய தினத்துல நாம கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம். கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்றது மகாவிஷ்ணுவோட 8வது அவதாரமான ஸ்ரீ கிருஷ்ணன் அவதரித்த நாள், பிறந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். ஆவணி மாதம் அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் சேர்ந்த நல்ல நாள்ல இது கொண்டாடப்படுது. பலனை எதிர்பார்க்காம தர்மம் செய்யணும் அப்படின்றதுதான் இந்த கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டத்தோட முக்கிய நோக்கமா கருதப்படுது. கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுற இந்த நல்ல நாள்ல மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில மகளிரை சந்திச்சு அவங்களுடைய வீடுகள்ல கிருஷ்ண

0: வாங்க நேயர்களே நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் மேம்.
1: வணக்கங்க.
0: உங்களோட பேர் சொல்லுங்க.
1: என்னோட பேர் யசோதாங்க.
0: ஓகே மேம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் ஹவுஸ் ஒய்ஃப்ங்க.
0: ஓகே, பார்க்கவே ரொம்ப அப்படியே மங்களகரமா இருக்கீங்க. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? எங்க
1: வீட்டுல இன்னைக்கு நாங்க கிருஷ்ண ஜெயந்தி வந்து செலிப்ரேட் பண்றோங்க.
0: ஓகேங்க, சூப்பர். நீங்க உங்க நேம் சொன்ன உடனே யசோதா அப்படின்ற நேமே இந்த கிருஷ்ணர் கூட வந்து ரொம்ப ரிலேட்டடான ஒரு நேம். அந்த ஸ்டோரி என்ன அப்படின்றத பத்தி ஷார்ட்டா சொல்லுங்க.
1: கண்டிப்பாங்க. ஆக்சுவலா யசோதா வந்து கிருஷ்ணனோட வளர்ப்பு தாய், கண்ணனோட வளர்ப்பு தாய் தான் அவங்க யசோதா. அவருடைய சின்ன வயசுல அவர் பண்ற குறும்புகள் எல்லாத்தையுமே வந்து சகிச்சுக்கிட்டு அந்த குழந்தைய ரொம்ப பாசத்தோட வந்து அரவணைச்ச ஒரு தாய். அந்த பேரு எனக்கு இருக்கிறது என் பையனை. நான் வந்து எப்பவுமே அந்த கண்ணனாவும் கிருஷ்ணனாவும் தான் நினைச்சுதான் நான் வளர்த்துட்டு இருக்கேன். ஸோ அது எனக்கு ரொம்ப ரிலேட்டடா இருக்கும். அது எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கா எனக்கு ஃபீல் ஆகுங்க இந்த பேர் இருக்கிறதுனால.
0: ஓகேங்க, ரொம்பவே சூப்பரா உங்க பேருக்கான ஒரு அழகான விளக்கத்தை கொடுத்துட்டீங்க. இப்ப அடுத்தது வந்துட்டு உங்க வீட்டுல இன்னைக்கு கோகுலாஷ்டமி செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னீங்க. ஸ்டார்டிங் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க அதை பத்தி சொல்லுங்க.
1: ஓகேங்க, பொதுவா நாங்க கிருஷ்ண ஜெயந்தியை செலிப்ரேட் பண்றோம்னா முந்தினாலே வந்து வீடெல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு அன்னைக்கு வந்து கிருஷ்ணருக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சீடை முறுக்கு மேக்ஸிமம் வந்து எல்லாரும் வீட்டுல மேக்ஸிமம் அதை செய்வாங்க. ஒரு ஸ்வீட்டு ஒரு காரம் இதுதான் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த இடத்துல ஏதாவது ஒன்று நம்ம செஞ்சுக்கலாம். அன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்து ஃபாஸ்டிங்ல இருந்தா ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் ஒய்ஃபால முடியல அப்படின்னா ஹஸ்பண்ட் கூட இருக்கலாம். பெண்கள் தான் செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, ஆண்கள் கூட இந்த ஃபாஸ்டிங் இருந்து செய்யலாம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து ஃபாஸ்டிங் வச்சு கிருஷ்ணரை வந்து வழிபடுவோம்.
0: ஓகே மேம், இதை தாண்டி வழிபாட்டு முறைகள் அப்படின்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணும்பொழுது பூஜைக்கு என்னென்ன பண்ணுவீங்க?
1: பூஜைக்கு வந்து இப்ப பொதுவா கிருஷ்ணர் பாதம் இதுக்கு வந்து ரொம்ப ஒரு மெயினான ஒரு விஷயம். வீட்டுக்கு வந்து கிருஷ்ணரோட வருகை அப்படிங்கிறது தான் வந்து இந்த கிருஷ்ண ஜெயந்தியோட ஒரு தீமேன் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அதனால வீட்டு வாசல்ல இருந்து அந்த கிருஷ்ணரை நம்ம வந்து கூட்டிட்டு வர மாதிரி அழைச்சிட்டு வர மாதிரி தான் கோலம் வந்து நம்ம போடுவோம். அதாவது ஒரு அரிசி மாவுல வந்து வீட்டுல சின்ன குழந்தைங்க இருப்பாங்க, ஒரு வயசு குழந்தைங்க, மூணு வயசு குழந்தைங்க, அவங்க காலை வந்து அந்த அரிசி மாவுல முக்கி அந்த குழந்தைங்களை அழகா அப்படியே நடக்க வச்சு பூஜை ரூம் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருவோம். அந்த மாவு வந்து அப்படியே காஞ்சி அடுத்த நாள் பார்க்கும் போது கிருஷ்ணரே நம்ம வீட்டுக்கு வந்து நடந்து வந்த மாதிரி பாக்குறதுக்கு ஒரு தெய்வீகமா இருக்குங்க.
0: ஓகேங்க, சூப்பரா சொன்னீங்க. அடுத்ததா வந்துட்டு இந்த கோவில்களை எந்த டைம்ல போவீங்க, அங்க போய் என்ன பண்ணுவீங்க?
1: ஓகேங்க, இப்ப நாங்க வீட்லயே வந்து நிறைய விஷயங்கள் வழிபடுவோம். அதாவது படையல் போட்டு கிருஷ்ணருக்கு ஸ்வீட் காரம் எல்லாம் வச்சு முக்கியமா வந்து கிருஷ்ணருக்கு நாங்க செய்ய வேண்டியது வந்து வெண்ணெய். அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இதுவே வந்து வெண்ணெய்ன்னு தான் சொல்லுவாங்க. அதுல இன்னொரு ஒரு தெய்வீக ஒரு விஷயமும் இருக்கு. வெண்ணெயை நம்ம கடவுளுக்கு படைக்கும் போது வெண்ணெய் எப்படி உருகுதோ அதே மாதிரி நானும் வந்து இறைவன் முன்னாடி உருகி அவரை நான் வந்து மனமாற வேண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சமர்ப்பிக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மளுடைய நாங்கிற அகங்காரம் வந்து ஒழியணும். முக்கியமா கடவுளுக்கு நம்ம மத்த படையலை விட என்னுடைய தாங்கிற அகங்காரத்தையும் அந்த இடத்துல நீக்கிட்டு கடவுளை வந்து வழிபடணும். அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்குன்னா கிருஷ்ணர் கோயிலுக்கு போகலாம். கோயிலே நிறைய விசேஷங்கள், நிறைய கிருஷ்ணருக்கு அலங்காரங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. போயிட்டு பூஜை கொடுத்துட்டு நாங்க வந்து வருவாங்க. அங்க வந்து முடிஞ்சா யாராவது ஒரு சின்ன அநாத குழந்தைங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. முக்கியமா இன்னைக்கு வந்து குழந்தைகளுக்கான முக்கியமான நாள் தான் இது. ஸோ குழந்தைங்களுக்கு ஏதாவது நாங்க அன்னதானம் கொடுக்கறதோ ஏதாவது வாங்கி கொடுக்கறதோ இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணுவோம். அது ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து நம்மளுடைய தலைமுறைக்கே அது ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
0: ஓகே மேம், ரொம்ப அருமையா இதை பத்தி சொன்னீங்க. இந்த கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறதோட முக்கியமான கருத்து என்ன அதை பத்தி சொல்லுங்க.
1: முக்கியமான கான்செப்ட்னா வந்து ஆக்சுவலா கம்சனை அழிக்க பிறந்தவர் தான் வந்து கிருஷ்ணர். அவருடைய தங்கை வயித்துல எட்டாவது மகனா பிறந்து கம்சனர் கம்சன்ற ஒரு பெரிய அரக்கனை வந்து அழிக்கணும் அப்படிங்கறது தான் இந்த கிருஷ்ண அவதாரத்தோட மெயினான தீமே. நம்ம நாட்டிலையும் இப்பயும் வந்து நிறைய இந்த மாதிரி கம்சன் மாதிரி கெட்டவங்க, பேராசை பிடிச்சவங்க, தாங்குற அகம்பகத்தில் இருக்கவங்க, இந்த மாதிரியான எண்ணங்கள் அந்த மனிதர்களை அழிக்க வேண்டாம், அவங்களுக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் வந்து அழியணும் அப்படிங்கிற ஒரு தீம்ல தான் இந்த ஒவ்வொரு வருஷமும் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி வந்து கொண்டாடுறோம். அது மட்டும் இல்லாம இப்ப இந்த கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறது வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா குழந்தை இல்லாத தம்பதிகள் அவங்களுக்கு வந்து இந்த கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்றது அவங்களுக்கு ஒரு பிள்ளை பேரு மகப்பேரு கொடுக்கறது வந்து கடவுளோட ஒரு பிராப்தமா இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம பிரெக்னெண்டா இருக்கிற லேடிஸும் வந்து இந்த கிருஷ்ணர் வழிபாட்டை செய்யும் போது பிறக்க போற குழந்தை வந்து ரொம்ப ஆரோக்கியமாவும் கண்ணன் மாதிரி ரொம்ப அழகா பிரில்லியண்டா பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
0: கிருஷ்ண ஜெயந்தி பத்தி ரொம்பவே அருமையா சொன்னீங்க. திரைப்படம் எல்லாம் பாப்பீங்களா?
1: ஆமாங்க, நிறைய படங்கள் பாப்பேன்.
0: ஓகே, உங்களுக்கு பிடிச்ச கதாநாயகன் யாரு?
1: எனக்கு நவரச நாயகன் கார்த்திக் ரொம்ப பிடிக்கும். அவர் அந்த டைம்ல வந்து ரொம்ப என்ன சொல்ற ரொமான்டிக் ஹீரோவா இருப்பாரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: உங்களுக்கு பிடித்தமான பாடல் கேட்டீங்கன்னா ஓடிஎஃப்எம் சார்பாக உங்களுக்காக பிளே பண்றோம். என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து எஸ்பிபி சாரோட அந்த அழகான ஒரு குரல்ல வந்து ஆயர்பாடி மாளிகையில் அந்த சாங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்ப கேட்டாலும் வந்து அப்படியே மைண்டே வந்து அப்படியே மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும். எனக்காக இந்த பாட்டை நீங்க கண்டிப்பா பிளே பண்ணணுங்க.
0: ஓகே மேம், கண்டிப்பா நீங்க கேட்ட பாடல்

0: வணக்கம் மேம்.
1: வணக்கங்க.
0: உங்களுடைய பேர் சொல்லுங்க.
1: என் பேர் தேவி.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை செஞ்சிட்டு இருக்கேன்.
0: ஓகேங்க. குழந்தைங்க எத்தனை பேர்?
1: ரெண்டு பேர் இருக்காங்க, பையன் ஒன்னு பொண்ணு ஒன்னு.
0: ஓகே. நீங்க வேலைக்கு எத்தனை மணிக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வருவீங்க?
1: நான் வந்து 7 மணிக்கு டியூட்டிக்கு போகணும், ஈவினிங் 5 மணிக்கு வந்துடுவேன் வேலையை முடிச்சுட்டு.
0: ஓகே. அப்ப காலையில 7 மணிக்குன்றது ரொம்பவே சீக்கிரம் தான். நீங்க எப்படி வந்து இந்த வீட்டு வேலைகளை மேனேஜ் பண்றீங்க? உங்க ரொட்டீன் பத்தி சொல்லுங்க.
1: நான் 5:30 மணிக்கு எந்திரிச்சிருவேங்க. அதுக்கப்புறம்

0: எந்திரிச்சு ரெடி ஆகி, கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படியே ரெடி பழகிறதுல, அப்படியே போய் பார்த்துட்டு வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து தான் மிச்சம் மீதி வேலையெல்லாம் செய்யணும்.
1: ஓகே, ரெண்டுமே மேனேஜ் பண்றது கஷ்டமான விஷயம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: ஓகேங்க சார், இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான நாள் என்னன்னு தெரியுமா?
0: கண்டிப்பா, கிருஷ்ண ஜெயந்தி.
1: ஓகேங்க, சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க. கிருஷ்ண ஜெயந்தி எதுக்காக நம்ம செலிப்ரேட் பண்றோம் அதை பத்தி சொல்லுங்க.
0: கிருஷ்ணர் பிறந்த நாள வந்து நம்ம கிருஷ்ண ஜெயந்தியா கொண்டாடுறோம். இந்த உலகத்துல வந்து கெட்டதெல்லாம் அழிஞ்சு நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்கு அந்த ஒரு நாளை வந்து நம்ம கிருஷ்ண ஜெயந்தியா அவர் வந்து காப்பாத்தி நல்லபடியா மக்களை வழி நடத்துவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அதனால வேண்டி நம்ம கொண்டாடுறோம்.
1: ஓகேங்க, அருமையா சொன்னீங்க. இப்ப உங்க வீட்டுல வந்துட்டு இந்த கிருஷ்ண ஜெயந்தி எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க?
0: நாங்க வீடெல்லாம் கிளீன் பண்ணி வீடெல்லாம் தொடச்சு அன்னைக்கு மாவில தோரணம் எல்லாம் வெளியில கட்டி வாசல கோலம் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வீட்டுல வந்து கிருஷ்ணர் படம் வச்சு சாமி கும்பிடுவோம். அப்புறமா பூஜை எல்லாம் பண்ணுவோம். அப்புறம் கிருஷ்ணர் பாதெல்லாம் போடுவோம். அந்த மாதிரி நாங்க ரெடி பண்ணி அந்த அன்னைக்கு சிறப்பா செய்வோம்.
1: ஓகே, வீட்டுல வந்து இந்த பூஜைக்கு வந்து நீங்க எப்படி பண்ணுவீங்க?
0: சந்தனம் குங்குமம் அதெல்லாம் வச்சு பூஜை பண்ணுவோம். கிருஷ்ணருக்கு வந்து வெண்ணெய் பால் பொருள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால வெண்ணெய் பால் தயிர் இந்த மாதிரி வச்சு அவருக்கு படைப்போம். அந்த மாதிரி அவருக்கு வச்சு கொண்டாடுவோம்.
1: ஓகே மேம், ரொம்ப அருமையா சொன்னீங்க. கிருஷ்ண ஜெயந்திக்கு வேற என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: கிருஷ்ணர் ஜெயந்திக்கு நம்ம வேண்டிக்கிட்டது எதுவும் நடக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகத்துல நாங்க காலையில இருந்து விரதம் இருந்து அதுக்கப்புறம் பூஜை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க சாப்பிடுவோம். அதனால நாங்க நினைச்சது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நாங்க அந்த கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுவோம்.
1: ஓகே மேம், இந்த கிருஷ்ண ஜெயந்தியோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: அதர்மத்தை அழிச்சு நன்மை செய்யறதுக்கு தான் அந்த கிருஷ்ணர் பிறந்திருக்காரு. அதுக்காக வேண்டி உலகத்தை காப்பாத்துறதுக்கோசரம் அந்த நாளை நம்ம கிருஷ்ணர் ஜெயந்தியா கொண்டாடுறோம்.
1: ஓகேங்க, அருமையா சொன்னீங்க. ஓடிஎஃப்எம் நேயர்களுக்காக ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்ல முடியுமா?
0: கண்டிப்பா. நம்ம இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், கொஞ்சம் மூஞ்சி முகம் கொஞ்சம் பிரைட்டா கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஒரு கொஞ்சம் பிரைட்டா இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்க பொருளை வச்சே நம்ம யூஸ் பண்ணி நம்ம வெளியில போகும்போது முக பொலிவோட போகலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் தயிர் எடுத்துக்கலாம், கொஞ்சம் மஞ்சள் எடுத்துக்கலாம், கொஞ்சம் முல்தானி மட்டி. நம்ம ஊருக்கு வந்து அது கோல்டா இருக்கும், பரவாயில்ல, கொஞ்சமா ஒரு நாள் வாரத்துல ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஃபங்க்ஷனுக்கு போற அன்னைக்கு மட்டும் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் நேரம் தண்ணியில ஊற வச்சு முகத்துக்கு பூசிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு முகம் வாஷ் பண்ணிட்டு நீங்க வெளியில போகும்போது நல்லா பிரைட்டா இருக்கும்.
1: ஓகே மேம், சூப்பரான ஒரு அழகு குறிப்பு சொல்லிட்டீங்க. திரைப்படம் எல்லாம் பாப்பீங்களா?
0: கண்டிப்பா பாப்போம்.
1: ரொம்ப பிடிச்ச ஹீரோ யாரு?
0: 80s 90s 90s கார்த்திக் ரொம்ப பிடிக்கும். அவர் நடிச்ச படங்கள்லாம் நிறைய பார்ப்போம்.
1: ஓகேங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சிங்கர் யாரு?
0: SPB சார்.
1: உங்களுக்கு பிடித்தமான பாடல் கேட்டீங்கன்னா ஓடிஎஃப்எம் சார்பாக உங்களுக்காக பிளே பண்றோம். என்ன பாடல் வேணும்?
0: ஏதோ நல்ல பாடலா போடுங்க எங்களுக்கு பிடிச்ச மாதிரி.
1: ஓகே, கண்டிப்பா ஒரு நல்ல பாடல் உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்கும் வந்துட்டு இருக்கு. அதே சமயம் ஓடிஎஃப்எம் சார்பாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். தேங்க்யூ மேம்.
0: கண்டிப்பா, தேங்க்யூ, நன்றி.

0: வணக்கம் மேம்.
1: வணக்கம்மா.
0: உங்களுடைய பேர் சொல்லுங்க.
1: என்னுடைய பேர் லட்சுமி மா.
0: என்ன மேம் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மா.
0: ஓகே மேம், உங்களுக்கு இன்னைக்கு என்ன ஹாலிடேவா?
1: ஆமாமா, இன்னைக்கு லீவ் மா.
0: ஓகே மேம், எதுக்காக இன்னைக்கு உங்களுக்கு ஹாலிடே?
1: இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தினால எங்களுக்கு லீவ் மா.
0: ஓகேங்க, சூப்பர். அப்ப ஜாலியா வந்து வீட்டுல கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்களா?
1: ஆமாமா.
0: ஓகே, இந்த கிருஷ்ண ஜெயந்தி எதுக்காக நம்ம செலிப்ரேட் பண்றோம் அப்படின்றத பத்தி சொல்லுங்க.
1: மகாவிஷ்ணுவோட 8வது அவதாரமான கிருஷ்ணர் அவதரித்த நாள் தான் கிருஷ்ண ஜெயந்தி மா. அந்த நாளத்தான் கிருஷ்ண ஜெயந்தியா கொண்டாடுறாங்க, அதுக்காக தான் எங்களுக்கு இன்னைக்கு லீவும் விட்டுருக்காங்கம்மா.
0: ரொம்பவே அருமையா சொன்னீங்க. கிருஷ்ண ஜெயந்தி பத்தி வேற ஏதாவது ஒரு தகவல் சொல்லுங்க.
1: இந்த ஆவணி மாதத்துலமா அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் சேர்ந்த நல்ல நாளத்தான் கொண்டாடுறோம்மா.
0: ஓகே மேம், இவ்வளவு கரெக்டா எப்படி சொல்றீங்க? உங்களுக்கு இதை பத்தி எப்படி தெரியும்?
1: இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தின்றதுனால நேற்று கிளாஸ்ல பாடம் நடத்தக்குள்ள இதை பத்தி தான் பசங்களுக்கு எல்லாம் விளக்கமா சொல்லிட்டு இருந்தேன், அதனால நல்ல ஞாபகமா இருக்குமா, அவ்வளவுதான்.
0: ஓகே மேம், ரொம்ப சூப்பர். கிருஷ்ண ஜெயந்தி பத்தி வேற ஏதாவது ஒரு தகவல் சொல்லுங்க.
1: பூமியில நிறைய குற்றங்கள் நடக்குது, தர்மத்தை காக்குறதுக்கு, பாவிகளை அழிக்கிறதுக்கு, அதுக்காக எடுத்த அவதாரம் தாமா இந்த கிருஷ்ணர் பிறந்தது.
0: ஓகே மேம், ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. இந்த கிருஷ்ண ஜெயந்தியோட ஒரு முக்கியமான கருத்து அப்படின்னா என்ன சொல்வீங்க?
1: பிரதிபலன் பார்க்காம தர்மம் செய்யறதாமா இந்த கிருஷ்ணர் பிறந்த நாளோட முக்கியத்துவம்.
0: ஓகே மேம், நீங்க இவ்வளவு விஷயம் சொல்றீங்க. கிருஷ்ணரோட அம்மா அப்பா பேர் தெரியுமா உங்களுக்கு?
1: தெரியுமா, வசுதேவருக்கும் தேவகிக்கும் 8வது மகனா சிறைசாலையில பிறந்தவர் தாமா கிருஷ்ணர்.
0: ஓகே மேம், ரொம்பவே சூப்பரா கரெக்டா சொல்லிட்டீங்க. சரி ஓகே, இந்த கிருஷ்ண ஜெயந்தி வந்து உங்க வீட்டுல எப்படி ஸ்டார்ட் ஆகும் அத பத்தி சொல்லுங்க.
1: அதிகாலையில எழுந்துமா குளிச்சுட்டு பூஜை ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பூஜைக்கு தேவையான சாமான்த்துக்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்பத்துல இருந்தே பூஜை ஸ்டார்ட் பண்ணிருவோமா.
0: ஓகேமா, அந்தனைக்கு ஸ்பெஷலா ஏதாவது விசேஷங்கள் பண்ணுவீங்களா?
1: விரதம் இருக்குமா.
0: ஓகே, இந்த பூஜை முறைகள் வந்து நீங்க எப்படி பண்ணுவீங்க அத பத்தி சொல்லுங்க.
1: கிருஷ்ணருக்கு பிடித்தமான இனிப்பு வகைகள், பாயாசம், இந்த பால் சம்பந்தப்பட்டது, வெண்ணெய் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா, அந்த மாதிரி எல்லாம் படையல் மாதிரி வைக்குவோமா.
0: இந்த பூஜையில ஏதாவது ஒரு சிறப்பான விஷயம் இருக்காமா?
1: இருக்குமா, முக்கியமா இந்த துளசி இலையை வச்சுதான் அந்த பூஜை பண்ண நல்லதுன்னு சொல்லுவாங்கம்மா. செல்வம் நிறைய சேரும், செழிப்பா இருக்கலாம், இன்னும் பல வகையா நிறைய சொல்லலாமா, முக்கியமானது துளசி இலமா.
0: ஓகே மேம், இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இதுக்காக குறிப்பிட்டு என்ன செய்வீங்க?
1: வீட்டுல சின்ன குழந்தைங்க இருந்தா அவங்களுக்கு

0: டாக்டர் மாதிரி வேடம் அணிந்து அந்த மாவு இந்த அரிசி மாவு ரெடி பண்ணி ரெண்டு காலையும் குழந்தை இதை வச்சு வாசல்ல இருந்து அந்த பூஜை அரை வரைக்கும் நடந்து போற மாதிரி செய்வோமா. இது என்னத்துக்காகனா ஆதி காலத்துல இருந்து கிருஷ்ணர் வந்து நடந்து வீட்டுல வந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அவர் தரிசனம் கொடுத்த மாதிரிமா, அதனால அந்த ஐதீகத்தை கடைபிடிப்போம்.
1: ஓகேமா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. கோவில்களுக்கு எந்த டைம்ல போவீங்க?
0: இந்த பூஜை எல்லாம் முடிச்சிட்டுமா கோவில்ல போய் பூஜை எல்லாம் திரும்ப கொடுத்துட்டு அப்புறம் வந்து தாமா எங்க விரதத்தையும் முடிக்குவோம்.
1: கிருஷ்ண ஜெயந்தி பத்தி ரொம்ப அருமையான தகவல்கள்லாம் சொன்னீங்க. ஓடிஎஃப்எம் நேயர்களுக்காக ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்ல முடியுமா?
0: இந்த கிருஷ்ண ஜெயந்தி சம்பந்தப்பட்டதாகவே ஒன்று சொல்றமா, பச்சை கற்பூரத்தை நல்லா தூள் பண்ணிட்டு அது கூட ஏலக்காவும் சேர்ந்து நல்லா தூள் பண்ணிட்டு எதுலயே ஒரு பாத்திரத்துல ஒரு தண்ணி வச்சுட்டு அந்த இதை ரெண்டையும் கலந்துட்டு ஏலக்காவையும் அந்த பச்சை கற்பூரத்தையும் நல்லா தூள் பண்ணி கலந்தா நல்ல ஒரு மணம் வருமா. அது வந்து இந்த மாவிலையிலயோ தர்பை புல்லையோ எடுத்து வீடே தெளிச்சுட்டு வந்தோம்னா அருமையான நறுமணம் இருக்குமா, கோவில் மாதிரி இருக்கும்.
1: ஓகே மேம், சூப்பரான ஒரு டிப்ஸ் சொன்னீங்க. இதை நீங்க உங்க வீட்டுல செய்வீங்களா?
0: நான் செய்வேன், அடிக்கடியே செய்வோம். ஏன்னா வீடு வந்து கதவு திறந்தவனே நல்ல மனமா இருக்கணும்ன்றதுக்காகவே வேற எல்லாம் யூஸ் பண்ணாம இது யூஸ் பண்ணுவோம்.
1: ஓகே மேம், இந்த கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட பாடல் ஏதாவது உங்களுக்கு பிடிக்குமா?
0: பிடிக்குமா?
1: என்ன பாடல் பிடிக்கும்?
0: பாடியே கட்டுறமா.
1: ஓகேமா பாடுங்க.
0: ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கஞ்சினை போல் மாய கண்ணன் தூங்குகிறான் தாலேலோ.
1: ஓகே மேம், ரொம்ப சூப்பரா ஒரு ஸ்வீட்டான வாய்ஸ்ல எங்களுக்கான ஒரு பாடல் பாடி காமிச்சுங்க. உங்களுக்கு பிடித்த பாடல் கேட்டீங்கன்னா ஓடிஎஃப்எம் சார்பாக உங்களுக்காக பிளே பண்றோம். என்ன பாடல் வேணும்?
0: தசாவதாரம் படத்திலிருந்து முகுந்தா முகுந்தா அந்த பாடல் போடுங்கம்மா.
1: ஓகே மேம், நீங்க கேட்ட பாடல் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். நாளைய தினம் நம்ம ஆசிரியர் தினத்தை கொண்டாடுறோம். சோ உங்களுக்கு ஓடிஎஃப்எம் சார்பாக இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம்.
0: ஓடிஎஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் எங்களோட கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள்மா.
1: ஓகே மேம், நன்றி.
0: நன்றிமா.

0: நேயர்கள், இதுவரை மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில இன்றைய தினத்துல கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுற பெண்களை சந்திச்சு அவங்களுடைய கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் ஓடிஎஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் ஓடிஎஃப்எம் சார்பாக இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார், அமைப்பில் உதவி என் பிரீத்தி.
1: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்.
2: இப்பொழுது 11 மணி.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் EOS 05 GSLV F-17 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டின் விண்வெளி தேவைகளை முழுமையாக நிறைவேற்ற தனியார் பங்களிப்பும் அவசியம் என்று இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் கூறியுள்ளார். பசுமை கப்பல் போக்குவரத்தில் உலகின் முன்னணி நாடாக இந்தியாவை உருவெடுக்கச் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் சதாரா மாவட்டத்திற்கு உட்பட்ட ரத்னகிரி பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் சுமார் 20 கிராமங்களுக்கான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. பகவான் கிருஷ்ணர் அவதரித்த மதுராவில் கோகுலாஷ்டமி கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த தலைமை நீதிபதிகள் மன்ற கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. அனுமதி பெறாமல் இயங்கும் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் சுற்றுச்சுவர் மற்றும் நடைபாதை அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 92.16 அடியாக உள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட காவிரி நீர் இன்று திருச்சி முக்கம்பு மேலணைக்கு வந்தடைந்தது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது.

0: இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8
2: கடந்த தினங்களில் தொடுக்கப்பட்ட கேள்வி கணைகளும் அதற்கு சரியான பதிலளித்த நேயர்களின் பெயர்களும் வாசிக்க கேட்போம்.
3: போர் விமானங்களுக்கான உதிரி பாகங்கள் 97% உள்நாட்டிலேயே தயாரித்து சாதனை படைத்த நாடு எது? சரியான பதில் இந்தியா. சரியான பதிலளித்த நேயர்கள் மதுரை சோ சண்முக சுந்தரம், உதகை ஷீலா, மேல்கவட்டி வெள்ளன், பழனிவட்டம் சங்கர், தாராபுரம் ராஜேஸ்வரி, திண்டுக்கல் நடராஜ், கோயமுத்தூர் மாறன், மைசூர் மதி, செல்வபுரம் வரதராஜ், நாகர்கோவில் புவனா.
2: அடுத்த கேள்வி. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா 2026 எனப்படும் இந்திய பிரபஞ்ச அழகி போட்டியில் பட்டம் வென்ற காழியா லிஸ் மேஜோ எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? சரியான பதில் கேரளம். சரியான பதிலளித்த நேயர்கள் மதுரை எஸ் அக்ஷய மீனாட்சி, நாகர்கோவில் புவனா, தாம்பட்டி சிவா, சங்ககிரி மணிரத்தினம், சென்னை யுவராணி, துடியலூர் கதிஜா, கோயமுத்தூர் உஷா, வெள்ளையங்காடு ஜீவிதா, பொள்ளாச்சி தாரணி.
3: அடுத்த கேள்வி. அன்னபூரணி சூப்பர் சிக்ஸ் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட உள்ளது? சரியான பதில் தமிழ்நாடு.
2: சரியான பதிலளித்த நேயர்கள் பாம்பேகி சீனிவாசன், மேரிசில் கதிரவன், தேவாலா ஸ்ரீஜா, எடக்காடு அந்தோனிராஜ், திருவள்ளூர் முத்து, மதுரை எஸ் மித்ரன், பொள்ளாச்சி கலா.
3: அடுத்த கேள்வி. மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த தகவல்கள் பற்றிய விவரங்களை அறிவதற்கான இலவச தொலைபேசி எண் என்ன? சரியான பதில் 1855.
2: சரியான பதிலளித்த நேயர்கள் வெள்ளலூர் முருகன், கரூர் மீனாட்சி, திண்டுக்கல் ராதிகா, மேரிசில் அமலா, கோயமுத்தூர் கவிதா.
3: அடுத்த கேள்வி. தமிழகத்தில் ஒளிரும் புன்னகை திட்டத்தின் கீழ் யாருக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்படும்? சரியான பதில் மாணவர்களுக்கு.
2: சரியான பதிலளித்த நேயர்கள் வெள்ளலூர் கிருஷ்ணன், தேனி மாவட்டம் மாரியப்பன், நொண்டிமேடு தியா, கரூர் சக்திவேல், சோலூர் லக்ஷ்மி, ஃபிங்கர்போஸ்ட் சுமதி, திருப்பூர் ராதா, ஈரோடு மாவட்டம் மாலதி.
3: இரண்டு கேள்விகளுக்கு மேல் சரியான பதிலளித்த நேயர் திண்டுக்கல் நாகல் நகர் நடராஜ். அனைத்து கேள்விகளுக்கும் சரியான பதிலளித்த நேயர்கள் திருப்பூர் வெள்ளையங்காடு மகேஸ்வரி தர்மராஜ் கீர்த்தி, தூத்துக்குடி மாவட்டம் முல்லக்காடு பாபு, அவினாசி பிரபுதேவி ஸ்ரீசாய், சென்னை முகப்பேர் பிரமிளா தமிழ்ச்செல்வன்.
2: தொடுக்கப்பட்ட கேள்வி கணைகள் அனைத்திற்கும் சரியான பதிலளித்த நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பல நேயர்கள் சரியான பதிலளித்துள்ளீர்கள், அவர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
3: இன்றைய கேள்வி. திபெத்தில் பனிப்பாறை உருகியதால் அதிக அளவு நீர் கோஷி ஆற்றில் கலந்து திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பெரும் சேதத்தை சந்தித்த நாடு எது? கேள்வி மீண்டும் ஒருமுறை. திபெத்தில் பனிப்பாறை உருகியதால் அதிக அளவு நீர் கோஷி ஆற்றில் கலந்து திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பெரும் சேதத்தை சந்தித்த நாடு எது?
1: சரியான பதில் அடுத்த நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதில் அளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300019101018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 11:07. நேர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி எண்ணங்களின் வண்ணங்கள். நேர்களை இன்னைக்கு எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில உங்கள் வீட்டு குட்டி கண்ணன் மற்றும் ராதைகளின் செல்ல குறும்புகள் இதை பத்தி எங்களோட ஷேர் பண்ணலாம். பொதுவாகவே இந்த கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி இந்த கொண்டாட்டத்தில் சின்ன குழந்தைங்க இருக்க வீட்டில் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ராதை கண்ணன் வேஷமெல்லாம் போட்டு ரொம்பவே அழகாக அவங்கள வந்து பாட சொல்வாங்க, ஆட சொல்வாங்க, வீடியோ எடுத்து ரசிப்பாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அவங்களோட கால் பாதங்களை வந்து அந்த அரிசி மாவில் வச்சு அது பாதம் இது வைப்பாங்க வீட்டில், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் வீட்டில் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்களா, அந்த மாதிரி அனுபவத்தை நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வீட்டில் இருக்க சின்ன செல்ல குழந்தைகளும் இந்த நிகழ்ச்சியில் பேச வைக்கலாம். ஓகேங்களா, நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் உள்ளூர் நேயர்களாயிருந்தால் 9344-1901-8, வெளியூர் நேயர்களாயிருந்தால் 9342-1901-8 என்ற எண்ணிலும், புதிய நேயர்கள் 8300-1901-8 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள முடியாத நேயர்கள், கால் பண்ண முடியாது ஆனால் நான் கருத்து சொல்லணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து வாட்ஸ்அப் எண்ணிலும் நீங்க மெசேஜ் பண்ணலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் எண் 8300-1901-8. இது எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியின் இன்றைய தலைப்பு உங்கள் வீட்டு குட்டி கண்ணன் மற்றும் ராதைகளின் செல்ல குறும்புகள். நிகழ்ச்சியின் முதல் நேயர் என்ன சொல்ல போறான்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் இங்க இருந்துங்க?
1: கோவை மாவட்டம் இடையர்பாளையத்துல இருந்து பெருமாள் சாமி பேசுறேங்க.
0: சொல்லுங்க பெருமாள் சாமி சார். பெருமாள் சாமியே பேர் வச்சிருக்கீங்க நீங்க, ரொம்ப பொருத்தமான பெயர். முதல் நேயரா வந்திருக்கீங்க.
1: சரிங்க மேடம்,
0: சொல்லுங்க.
1: ரைட்டுங்க மேடம். இன்றைக்கு கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு பொருத்தமான தலைப்பை கொடுத்திருக்கீர்கள், அதற்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள்.
0: நன்றி சார்.
1: நிலையத்தார்க்கும் நேயர் சொந்தங்களுக்கும் என் இதயம் கனிந்த கிருஷ்ணன் ஜெயந்தி நல்வாழ்த்துக்களை உருத்தாக்கிக் கொள்கிறேன்.
0: சொல்லுங்க.
1: கண்ணன் லீலைகள் அன்றிலிருந்து இன்று வரை என்றும் பிரசித்தி பெற்றவை. அவைகளை ஒவ்வொரு இல்லங்களிலும் அன்றாடம் காண இயலும். அவைகள் கண்களுக்கும் இதயங்களுக்கும் சொல்லனா இனிமை சேர்ந்த இன்பம் தருவன என கூறின் மிகையொன்றும் இல்லை. இந்த கண்ணன் இந்த கிருஷ்ண ஜெயந்தி நாம இங்க அன்றாட கொண்டாடினாலும் இது சம்பந்தமா வந்து திருவள்ளுவரையும் நாம் இங்க கொண்டு வர வேண்டி இருக்குதுங்க.
0: கொண்டு வாங்க.
1: ஐயன் திருவள்ளுவர் வரைநூலில் குழலினது யாழினது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர் என எடுத்து எம்பியுள்ளார். அதனை இப்பொழுது நினைவு கூறுதல் மிக பொருத்தமாக இருக்கும் என நம்புகிறேன். குழல் யாழ் போன்ற இவை இசைக்கருவிகளின் இசையினை யார் பெரிதாக எண்ணி போற்றுபவர்கள் தெரியுமா? தன் குழந்தைகளின் மழலை அமுதத்தை பருக வாய்ப்பை பெறாதவர்களே அவற்றை போற்றி பரவசப்படுவார்கள். குழந்தை செல்வம் பெற்றோர் மட்டுமே மழலை மொழிகளின் மேன்மையினை கண்டு கேட்டு மகிழ்ச்சியும் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். குழந்தைகள் பேச ஆர்வப்பட்டு பேசவும் முடியாமல் பேசாமல் இருக்கவும் முடியாமல் தத்தளிக்கும் காட்சி இருக்கிறதே, அது அத்தனை அழகு வாய்ந்தது. அவைகளை சொற்களால் வர்ணிப்பது மிக கடினம். அவைகளை நேரடியாக கண்டால்தான் கேட்டால்தான் நுகர்ந்து மகிழ முடியும். விரைவாக நான் சொல்ல விரும்புவது, ஒவ்வொரு இல்லத்திலும் மாயக்கண்ணன் செய்யும் சேட்டைகள், குறும்புகள், லீலைகள் குழந்தைகள் அனுதினம் செய்து கொண்டுதான் இருப்பார்கள். அவர்களை கண்டு கேட்டு பேருவை கொள்வோம்.
0: ஓகே சார், உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க?
1: எனக்கு வந்து 2 குழந்தைகள்.
0: என்ன வயசு ஆயிடுச்சோம் உங்களுக்கு?
1: அவங்க வந்து சொல்றேனுங்க, பொண்ணு வந்து சிஐடியில வந்து ப்ரொஃபஸரா இருந்துட்டு இருக்குதுங்க.
0: ஓகே,
1: அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருந்துட்டு இருக்குது. பையன் வந்து இருகூர்ல வந்து ஒரு தானியங்கள் நம்ம நாட்டுக்குள்ள வெளிநாட்டுல ஏற்றுமதி செய்யற ஒரு கம்பெனியில வந்து MBA முடிச்சிட்டு வேலை செய்துட்டு இருக்காங்க.
0: ஓகே ஓகே, எல்லாம் பெருசாயாச்சு குழந்தைகள்.
1: கல்யாண மூச்சே என்னுடைய பொறுப்பையும் அவங்கள தலையில கட்டியாச்சுங்க. நீ அவங்க அவங்க வாழ்க்கையை பாத்துக்க வேண்டியது.
0: ஓகே, பேர குழந்தைகள் இருக்காங்களா வீட்ல?
1: என்னமா
0: பேர குழந்தைகள் இருக்காங்களா சார்?
1: பேர குழந்தை இருக்காங்க, அவங்க வந்து 10th படிச்சிட்டு இருக்கானுங்க.
0: அப்படிங்களா, சரி சரி. உங்க பேர குழந்தையோட சேட்டையோ இல்ல உங்களோட குழந்தைகளோட சேட்டையோ ஏதாவது ஞாபகம் இருந்தா சொல்லுங்களேன்.
1: மகளோட பையன் தான் வந்து 10th படிக்கிறானுங்க. பையனோட பையனுக்கு வந்து, ஒரு பையனுக்கு வந்து 3 வருஷம் ஆகுது, ஒரு பையனுக்கு வந்து 5 வருஷம் ஆகுதுங்க. அந்த 3 வருஷ பையன் செய்யற சேட்டைகள் எக்கச்சக்கம். இன்னும் அவன பள்ளிக்கூடத்தை அனுப்பல, பள்ளிக்கூடத்துக்கு போவையில கேட்டா அதுக்கு பதில சொல்ல
0: மாட்டானுங்க.
1: அப்புறம் இன்னொன்னு என்ன செய்வான்னா, நாம அவனுக்கு பிடிக்காத ஒரு கேள்வியை கேட்டா ஏதோ பதில சொல்லுவானுங்க, ஆனா அது சம்பந்தமா பதில் சொல்ல மாட்டான். பெரியவங்க எப்படி வந்து திசை திருப்புறாங்க,
0: அப்ப
1: சின்ன வயசுல இருந்து அவன் அப்படிங்க.
0: ஓகே, சூப்பர் சார், ரொம்ப அழகா ஷேர் பண்ணீங்க. அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்.
1: ஓகே மேடம், தேங்க்யூ மேடம்.
0: வணக்கம். வணக்கம், எண்ணங்களின் வண்ணங்கள் லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம், ஹலோ. வணக்கம், ஹலோ, லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
2: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். ஸ்பீக்கிங் ராஜி மேம்.
0: நலமா இருக்கேன் சந்திரசேகர், சொல்லுங்க. உங்க ஊர்ல எப்படி, நீங்க எப்படி எல்லாம் செலிப்ரேட்
2: பண்ணீங்க? சூப்பரா போயிட்டு இருக்கா?
0: இங்க சூப்பரா போயிட்டு இருக்கு. அங்க எப்படி போயிட்டு இருக்கு? உங்க ஊர்ல எப்படி?
2: வேற லெவலுக்கு போயிட்டு இருக்கு மேம். என்ன சொல்றது, ஆனந்தம் ஆனந்தம் பாடும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு.
0: ஆனந்தம் ஆனந்தம் பாடும்ங்கறீங்க, ஓகே.
2: இன்னைக்கு லீவ் வேற ஆபீஸ், அதனால ரொம்ப ஹாப்பியா ஈவினிங் சீடை எல்லாம் சாப்பிட்டு சூப்பரா என்ஜாய் பண்ண போறோம். வெள்ளச்சீடை, உப்பு சீடை, அப்புறமா அவல் அப்படிங்கறதுலாம்.
0: ஓகே ஓகே சந்திரசேகர், உங்க ஏரியால குழந்தைகள், உங்க வீட்டுல குழந்தைகள் எல்லாம் இருக்காங்களா? யார
2: இருக்காங்க? இருக்காங்க. எங்க ரிலேட்டிவோட, அதாவது கசினுடைய அந்த ஒரு குழந்தை வீட்டுக்கு சூப்பரா வந்திருக்கு. பயங்கர சிட்டித்தனம் அப்படிங்கறத பண்ணுச்சு. ஒரு வாரம் இருந்துட்டு இப்பதான் போச்சு கிருஷ்ண ஜெயந்திக்காக. செல்ல குறும்புகள் அப்படிங்க போயிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம கரெக்டா தூங்கிட்டு இருப்போம். தூங்கிட்டு இருக்கும் போது நம்மள எழுப்போம், எழுப்பி தூக்கு தூக்கு தூக்குன்னு சொல்லும். எப்பவுமே சில குழந்தைகளுக்கு அந்த இடுப்பு மேல பெரியவங்க தூக்கி வச்சு அந்த
0: சாப்பாடு
2: ஊட்டி விடுறதா இருக்கட்டும், வெளியில கூட்டிட்டு போறதா இருக்கட்டும், பிடிக்கும்ல அந்த தூக்குன்னு சொல்லாது மேம், ஊக்கு ஊக்கு ஊக்கு அப்படிங்க வழலை மொழியில. அதுக்கப்புறமா அந்த தவழக்கூடிய இன்னொரு குழந்தை இருக்கு எங்க வீட்டுல. அந்த அந்த குழந்தை என்ன பண்ணுவோம்னா, அப்படியே கிருஷ்ணர் மாதிரி அப்படியே கட கட கட கட கட கடகடன்னு வேகமா தவழ்ந்து வரும். தவழ்ந்து வந்துட்டு அப்படிங்கும், ஏதோ சொல்ல வருது, ஆனா என்ன சொல்ல வருதுன்னே தெரியாது. ஆனா குடும்ப பண்ணும் அந்த சேட்டையெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறு மாதிரி ஒண்ணு இருக்கும், அந்த கயிறை வச்சு கட்டி போட்டுருவாங்க. கட்டி போட்டா அந்த குழந்தை பாருங்க, அந்த கயிறை அவுத்துட்டு பின்னாடி வந்து அவங்க அம்மாவை தூக்கு தூக்கு அப்படிங்கும். எந்தடா இந்த குழந்தை இவ்வளவு புத்திசாலியா இருக்கு அப்படின்ட்டு நாங்க நினைச்சோம். அதெல்லாம் மறக்கவே முடியாது ஒரு குட்டி குட்டி தருணங்கள் மேம். லைஃப்ல ரொம்ப இன்னைக்கு அந்த ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, மற்றவங்க பேர் வந்து அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு பேர் வந்து நிரஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு. அழகா இருக்கும் அந்த அந்த பேர், அந்த சொல்லறது, அது அந்த குட்டி குட்டி குடும்பங்கள்ல வீட்டுல ரசிச்சுக்கிட்டே இருப்போம்.
0: சின்ன குழந்தைகள் வீட்டுக்கு அழகு.
2: அந்த மழலை மொழி அப்படிங்கறது, எங்க பாட்டி பேர் தங்கம் அப்படின்னு, அது கங்கா கங்கப்பட்டி கங்கப்பட்டி அப்படிங்கும். அந்த தப்பும் வராது இம்மும் வராது, கங்கப்பட்டி கங்கப்பட்டி அப்படிங்கும். அதெல்லாம் கேக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கும். அத அந்த மழலை சொல்லி அந்த ஒரு குறும்பு அதெல்லாம் எங்க வீட்டுல பஞ்சமே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் மேம் அடிக்கடி வந்துருவாங்க.
0: சூப்பர் சூப்பரா ஷேர் பண்ணீங்க, தேங்க்யூ சோ மச். அடுத்த நேருக்கு வாய்ப்பு
2: கொடுங்க. தேங்க்யூ மேம்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம், யார் இங்க இருந்துங்க?
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
3: கோவை மாவட்டம் சின்னவன் சேர்ந்து செல்வராஜ் மஞ்சளா பேசுறேன். நல்லா இருக்கேன் மேடம்.
0: நலமா இருக்கேன் மேடம். நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். வெயில் தான் உடம்பு தீய புடிச்சிட மாட்டேங்க, அந்த அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது மேடம்.
0: சரி சரி,
3: அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள்.
0: ஓகே, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சொல்லுங்க சார், இன்னைக்கு தலைப்பு கேட்டீங்க இல்லையா?
3: கேட்டேன் மேடம். எங்க வீட்டுல சிட்டி குழந்தை ஒண்ணு இருக்குது மேடம். இனிமேல்தான் கிருஷ்ணர் வேஷம் போடணும். இதுக்கு முன்னாடி 2 வருஷம் போட்டா நல்லா அழகா போட்டோம் மேடம்.
0: இப்ப ரெடி ஆயிட்டு இருக்காரா கிருஷ்ணர்?
3: இப்ப ரெடி, சாயங்காலத்துக்கு ரெடியா பாருங்க மேடம்.
0: கிருஷ்ணர் ஆயிருவாரு.
3: ஆமா ஆமா, கிருஷ்ணர் அதை பார்த்தா ஒரு அழகா இருக்குதுங்க மேடம். கிருஷ்ணர் அந்த கிருஷ்ணர் வேஷம் போட்டால குழந்தைய பார்த்தா கிருஷ்ணரே எங்க வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு.
0: குழந்தை இருக்காங்களா பக்கத்துல?
3: பேச மாட்டாங்க மேடம். இப்பதான் வயசு 3.5 வயசுங்க மேடம். பேச மாட்டாங்க மேடம், பேசுறா அது புரியாதுங்க மேடம்.
0: சரி, அந்த குழந்தை வந்து செஞ்ச ஒரு செல்ல குறும்பு அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க?
3: செல்ல குறும்பு பேசுறத செல்லமா, அவங்க அதாவது பேச முடியாம பேசுறாங்க மேடம். அதே ஒரு

0: அதுவே
1: மேடம்,
0: ஒரு செல்ல
1: சுட்டுத்தனம்.
0: குறும்புங்கிறீங்களா?
1: ஆமாங்க, சுட்டுத்தனம் யார் எந்த குழந்தை சுட்டுத்தனம் பண்ணியே தான் தீருங்க மேடம். அவன் பேசுறத பார்த்து அழகா இருக்குதுங்க மேடம். அது அதாவது பேச முடியாம பேசுறத, அது ஒரு இயற்கையில அது ஒரு இன்பம் தானே மேடம்.
0: நிச்சயமா நிச்சயமா. ஓகே,
1: அதனால ஒரு 3-4 மணிக்குள்ள ரெடி ஆயிருவாங்க மேடம். வாங்க மேடம், கொண்டாடிட்டு போலாம்.
0: ஓகே, கொண்டாடிடலாம். அவருக்கும் வாழ்த்துக்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.
1: தேங்க்யூ, தேங்க்யூ மேடம்.
0: நேர்களே, நேர்கள் இன்னைக்கு ரொம்பவே அழகாக உங்களோட வீட்டு குட்டி கண்ணன் மற்றும் ராதையரோட செல்ல குறும்புகள் எல்லாம் அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அந்த குறும்புகள் எல்லாம் ரசித்து என்ஜாய் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ரொம்ப எக்ஸைட்டாக நேர்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. ஸ்டேடியம் டு ஓடிஎஃப்எம் 101.8, எண்ணங்களின் வண்ணங்கள்.

0: நேரம் 11:23. எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியை தொடரலாம். அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹலோ, என்னோட பேர் ஸ்வேதா, நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன்.
0: ஸ்வேதா, என்னப்பா படிக்கிறீங்க?
1: நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
0: ஓகே ஸ்வேதா, சொல்லுங்க, கிருஷ்ண ஜெயந்தி பத்தி ஏதாவது தெரியுமா? இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி லீவு தானே உங்களுக்கு, கோகுலாஷ்டமி லீவ்.
1: எனக்கு கிருஷ்ணர் எப்படி பிறந்தாருன்ற கதை தெரியும்.
0: அப்படியா? யார் சொல்லி கொடுத்தாங்க?
1: எங்க ஸ்கூல்ல நாங்க ப்ரோக்ராம் வச்சு செலிப்ரேட் பண்ணுவோம், அந்த ப்ரோக்ராம்ல சொன்னாங்க.
0: அப்படியா, ஓகே சொல்லுங்க பாப்போம்.
1: முன்னொரு காலத்துல கம்சர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அவரு வந்துட்டு மதுராவை ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாரு. அவரு ரொம்பவுமே கொடூரமான ஒரு அரசர். அவரு மக்களுக்கு பரிதாபமே பார்க்க மாட்டாரு. அவரோட தங்கச்சியான தேவகிக்கும் வாசுதேவக்கும் பிறந்த 8th குழந்தைதான் கிருஷ்ணர். கிருஷ்ணர் தான் கம்சராஜாவை கொன்னு எல்லா மக்களுக்கும் விடுதலை செஞ்சாரு. இப்படிதான் கிருஷ்ணர் பிறந்தாரு. கிருஷ்ணரோட பிறந்த நாள்தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தியா கொண்டாடுறோம்.
0: ஓகே, நீங்க உங்க வீட்டுல கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணிருக்கீங்களா?
1: நான் ராதே வேஷம் போட்டிருக்கேன்.
0: போட்டிருக்கீங்க, ஓகே. உங்க ஸ்கூல்ல எல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க?
1: எங்க ஸ்கூல்ல சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் கிருஷ்ணர் வேஷம் ராதே வேஷம் எல்லாம் போட்டு உரி எல்லாம் அடிப்பாங்க.
0: ஓஹோ, ரொம்ப என்ஜாய் பண்ணீங்களா நீங்க?
1: ரொம்பவே என்ஜாய் பண்ணேன்.
0: செலிப்ரேட் பண்ணாங்க, நல்ல ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறைய பண்ணாங்களா? ஹலோ, கேக்குதுங்களா?
1: கேக்குது மேம்.
0: ஓகே, ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறைய பண்ணாங்களா ஸ்கூல்ல?
1: நிறையவே பண்ணாங்க.
0: ஓகே, நீங்க ஸ்கூல்ல ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்களா? இந்த மாதிரி கிருஷ்ணர் ராதே வேஷம் போட்டு ஏதாச்சும் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் அந்த மாதிரி ஏதாச்சும், இல்ல டிராமாஸ் அந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களா?
1: டிராமால பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன்.
0: ஓகே ஓகே, அப்புறம் இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்கு உங்க வீட்ல செலிப்ரேஷன்?
1: எங்க வீட்ல எல்லாரும் குளிச்சு கிளம்பி ராதே வேஷம் போட ரெடி ஆயிட்டோம்.
0: ரெடி ஆயிட்டீங்களா? ஓகே, அப்ப இன்னைக்கு ஃபுல் மேக்கப் தான் இல்லையா?
1: ஆமா.
0: சரி, ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் காலிங்.
1: தேங்க் யூ. ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி டு ஆல்.
0: தேங்க் யூ சோ மச். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்துங்க?
2: நீலகிரி மாவட்டம் எடக்கார் ரங்கநாதன் மேடம்.
0: சொல்லுங்க ரங்கநாதன் சார். பாருங்க, பெருமாள் சாமி ரங்கநாதன் பயங்கரமா வராங்க பேர். ரொம்ப கிருஷ்ண ஜெயந்தி ரிலேட்டடா வரீங்க.
2: ஆமா மேடம், இப்போ கோயிலுக்கு போயிட்டு உள்ள வெளியே வந்துட்டேங்க.
0: ஆஹோ, கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா?
2: ஆமாங்க, கிருஷ்ணர் கோயிலுங்க, சாம்ராஜ் கோயிலுங்க.
0: ஓஹோ, பிரசித்தி பெற்ற
2: முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்து பேசுறேங்க.
0: சரி சரி, சொல்லுங்க சார், இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? உங்க வீட்டு குட்டி சொல்லுங்க.
2: அது குழந்தைங்க அந்த கிருஷ்ண வேடம் நல்லா இருந்துச்சுங்க. நேற்றெல்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஆர்வமா இருந்தது.
0: அங்க உங்க ஊர்ல கோயில் செலிப்ரேஷன் அந்த மாதிரி ஸ்டேஜ்ல வச்சு இந்த மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டங்கள் எல்லாம் பண்ணுவாங்களா?
2: பேச வைக்கலாமே.
0: அடுத்தலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ. ஓகே, கால் பண்ணும் நினைக்கிற நேயர்கள் டவர் இருக்கா, சிக்னல் கிடைக்குதா அப்படின்றத செக் பண்ணிட்டு நீங்க கால் பண்ணுங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம உங்க வீட்டு குட்டி கண்ணன் மற்றும் ராதையரின் செல்ல குறும்புகள் இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். நிறைய நேயர்கள் ரொம்பவே அழகா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் நீங்களும் உங்களுடைய குட்டி குழந்தைகளை பேச வைக்கணும், அல்லது அவங்களுடைய சேட்டைகள் குறும்புகள் இதை பத்தி எல்லாம் எங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 9344-90108 உள்ளூர் நேயர்களா இருந்தால், வெளியூர் நேயர்கள் 9342-90108 என்ற எண்ணிலும், புதிய நேயர்கள் 8300-109-101 அப்படிங்கிற நம்பர்லையும் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டங்களையும் உங்கள் குழந்தைங்களுடைய செல்ல குறும்புகளையும் எங்களோட ஷேர் பண்ணலாம். தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. ஸ்டேட்யூன் டூ டிஎஃப்எம் 101.8 எண்ணங்களின் வண்ணங்கள்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கங்க மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்துங்க?
1: நான் தென் பொன்மணியிலிருந்து தேனா மணிகண்டன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்க மணிகண்டன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கிற மேடம். முதல்ல நிலையத்தார் அனைவருக்கும், நேயர் நண்பர்கள் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேங்க மேடம்.
0: எல்லாருக்கும் உங்க சார்பா வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம்.
1: நன்றிங்க மேடம். எங்க ஊர்ல 28வது ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி விழா சிறப்பா கொண்டாட போறேங்க. மத்தியானத்துக்கு மேல இப்ப எல்லாம் விழாக்கள் ஏற்பாடு நடந்துட்டு இருக்குங்க. ஒரு 3 மணிலிருந்து பஜனை வச்சு பஜனை எல்லாம் ஊர் சுத்திட்டு வந்துங்க. ஒரு 7 மணிக்கு உரியடி கேட்க ஆரம்பிப்புங்க. அப்புறம் அது ஒரு 8-9 மணி ஆயிருங்க. அப்புறம் ஒரு 9 மணிக்கு மேல எல்லாம் அன்னதான விழாக்கள் எல்லாம் சிறப்பா நடக்குங்க மேடம். கண்டிப்பா வாங்க மேடம். எல்லாம்
0: கண்டிப்பா வந்துடலாம் சார். இந்த அளவுக்கு சொல்லிட்டீங்க, எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்க, வந்துடுறேன்.
1: அவங்களோட எனக்கு 2 பெண் குழந்தைகள்ங்க. என் பெரிய பொண்ணுக்கு இன்னைக்கு 20 வயசு ஆச்சுங்க. நான் அவங்க 3 வயசா இருக்கிறப்ப ராதை வேஷம் போட்டிருக்கிறேங்க. அது ஒரு அழகா இருக்குங்க. அந்த பாதங்கள் பிஞ்சு பாதங்கள்ல அரிசி மாவுல தொட்டு பாதங்கள் வச்சு வீட்டுக்குள்ள கிருஷ்ணர் அழைப்பங்க. அப்புறம் 2வது பொண்ணு 3 வயசு இருக்கிறப்ப அவங்களுக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டேங்க. ஏன்னா அவங்க எம்மாரி பையனாட்டியே இருப்பாங்களா, அவங்களுக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டு எல்லாம் ஊர் சுத்திட்டு வந்து அழகு பார்த்தேங்க. இன்னைக்கு எல்லாம் பெரிய பிள்ளைங்களாயிட்டேங்க. ஆனா இன்னும் சின்ன சின்ன குழந்தைங்களும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறேங்க. ஏன்னா குழந்தைகள்னாவே கிருஷ்ணர்னாவே குழந்தைகள், குழந்தைகள்னா
0: அழகுதான்.
1: அப்புறம் அந்த இடத்துலதான் கொஞ்சம் இதா இருந்த அந்த சாப்பாட்டு வயசுல அது இன்னும் தொடருதுங்க. சின்ன வயசுல இருந்து இப்பவும் அவங்க அம்மா திட்ட, நாங்க சமாதானப்படுத்த, நீ பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், அவங்க அம்மா என்னை திட்ட,
0: இது அப்படியே எல்லா வீட்லயும் நடக்குது. ஓகே, ரொம்ப நன்றி சார் கால் பண்ண
1: வாய்ப்புக்கு. நன்றிங்க மேடம், ரொம்ப ரொம்ப நன்றி.
0: ஓகே, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். நேர்கள் அப்படியே லைன்ல வந்துகிட்டே இருக்காங்க. நம்ம எடுக்கிறப்ப கட் பண்ணிடுறாங்க, இல்லாட்டி அவங்க லைன் கட் ஆயிடுது. ஸோ கால் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்க சிக்னல் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கூப்பிடுங்க. நேர்களை, இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க வீட்டு குட்டி கண்ணன் மற்றும் ராதைகளோட செல்ல குறும்புகளை ரொம்பவே அழகாக ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அதோட உங்க ஊர்ல உங்க வீட்டில் நீங்க செலிப்ரேஷன் பண்ற கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டங்களை பத்தியும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. ஸ்டே டியூன்ட்.

0: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியோட இன்றைய தலைப்பு உங்க வீட்டு குட்டி கண்ணன் மற்றும் ராதைகளின் செல்ல குறும்புகள். அந்த வரிசையில் அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்தீங்க? நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கோம் மேடம்.
0: ஓகே, யார் எங்க இருந்து
1: பேசுறீங்க? கால் பண்றேன் மேடம், என் பேரு கார்த்தி.
0: சொல்லுங்க கார்த்தி, உங்க வீட்டு சுட்டி குழந்தைகளோட குறும்பு பத்தி நீங்க சொல்லலாம், அதோட உங்க குழந்தைங்க இருந்தாலும் நீங்க பேச வைக்கலாம்.
1: பையன் இருக்கான் மேடம், இப்ப எல்கேஜி படிச்சுட்டு இருக்கான். கிருஷ்ணர் வேஷம் மாதிரி போட்டு அவன் ஸ்கூலுக்கு எல்லாம் அனுப்பிச்சு விட்டு அப்புறம் வீட்டுல அந்த கால் வச்செல்லாம் எடுத்து அப்படியே உள்ள வந்தான். அந்த மாதிரிலாம் பண்ணிருந்தோம்.
0: எத்தனை வயசு ஆகுது பாப்பா இது குழந்தைக்கு?
1: அப்புறம்
0: ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம் ஆண்டி, நான் பவன் பேசுறேன்.
0: பவன் பேசுறீங்களா?
2: பவன் பேசுறேன்.
0: ஹலோ பவன்.
2: பவன் பேசுறேன்.
0: பவன், பவன் எப்படி இருக்கீங்க? ஓகே பவன் குட்டி, ஸ்கூல்ல கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணீங்களா? ஏதாவது ஸ்லோகன்ஸ் ஏதாவது சொல்ல போறீங்களா? என்ன சொல்ல போறீங்க?
3: மந்திரம்.
0: மந்திரம், எங்க சொல்லுங்க பாப்போம்.
3: பாலும் பருக்கும், பாலும் தெனித்தேனும், பாவும் பருக்கும், உதினாங்கும் கடந்தொழுக்கு, நான் தருவை கோலம்சை சுங்க தகுமுதுக்கு, சரஸ்வதி நமஸ்துதியும் பரவே காவிரி வித்யார்.

0: சம்பா கரிசி அணி சித்தி பௌத்து மேசரா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாட்சா சர பிரம்ம கஷ்மஸ்ரீ ஒரே நமக
1: அடேங்கப்பா அப்படியே லெந்த போய்கிட்டே இருக்கு. ஹலோ சொல்லுங்க.
2: நன்றின்னு சொல்லிட்டா மேடம்.
1: நன்றின்னு சொல்றது ஒரு ஸ்லோகன் மாதிரியே ஒரு பாட்டு மாதிரியே சொல்லிட்டு போயிட்டு இருக்காப்ல. ஓகே, உங்க குழந்தை பண்ற சேட்டைகள்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு செல்ல குறும்புனா என்ன சொல்வீங்க கார்த்தி?
2: மோஸ்டா பண்றது எல்லாமே கொஞ்சம்
1: உங்களுக்கு செல்லமா தான் தெரியும்.
2: அப்ப நீங்க உங்களுக்கு தான் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும்.
1: உங்களுக்கு வந்து செல்லமாவே தான் இருக்கும்.
2: எனக்கு வந்து செல்லமா தான் இருக்கும். ஸ்கூல்ல நல்லா பாடி எப்பவுமே வந்து நான் பாடுவாங்க மேடம். இப்ப ரெண்டு வருஷமா ஸ்கூல் போயிட்டு இருக்கான்.
1: அப்படியா?
2: இந்த ஆமா இந்த ரெண்டு வருஷமும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் பிரைஸ்
1: பண்ணிருக்கான். என்ன யூகேஜியா?
2: பாட்டுல மேடம். எல்கேஜி தான் படிக்கிறான்.
1: எல்கேஜி
2: யூகேஜிக்கு ஆமா பிளே ஸ்கூலு ப்ரீகேஜி ரெண்டு வருஷம் போயிருந்தான்.
1: ஓகே ஓகே.
2: இன்னொரு பாட்டு கூட பாடுவாங்க மேடம், அந்த களத்தூர் கண்ணம்மா படத்துல இருந்த பாட்டு வருவாங்க.
1: அப்படியா? எங்க பாட சொல்லுங்களே.
2: பாட சொல்லட்டுங்களா?
1: ஓகே, சூப்பர் பவன். ஓகே, தேங்க்யூ பவன், சூப்பர். இப்ப அப்படியே அந்த காட்சி அப்படியே என்ன நான் அப்படியே கண்ணில் கொண்டு
2: வந்துட்டேன்.
1: அப்படியா? ரொம்ப அழகா பாடுறான், வாய்ஸ் கூட ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. தேங்க்யூ சோ மச் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு.
2: நன்றி நன்றி
1: நன்றி. வணக்கம். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்துங்க?
3: வணக்கம் ராஜிக்கண். வணக்கங்க, நான் கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் வேலப்பாயி மலை கிராமத்துல இருந்து அத்திமுகாசங்க.
1: நலமா இருக்கேன் சார், நீங்களா எப்படி இருக்கீங்க?
3: சுகமா இருக்கிறேங்க. நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: தேங்க்யூ சார். உங்களுக்கும் சொல்லுங்க சார், உங்க வீட்டுல உங்க ஊர்ல எல்லாம் எப்படி கிருஷ்ண ஜெயந்தி போயிட்டு இருக்கு?
3: சுகமா இருக்கிற எங்க ஊர்ல ரொம்ப பிரபலம். எங்க ஊர் வந்து பஜனையே இருக்குதுங்க. கிருஷ்ணர் பேர்ல கிருஷ்ணர் கோயில் சொல்லி போட்டுங்க. பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பஜனை கோயிலே கட்டிக்காங்க. பெரிய ஃபேமஸ் எங்க ஊர் வேலப்பாயி மாலை பஜனை கோஷ்டி வந்து பலரும் தாலுக்கா ரொம்ப ஃபேமஸ்.
1: எந்த ஊர் சார் நீங்க? எது?
3: வேலப்ப நாயக்கன் பாளையம்.
1: வேலப்ப நாயக்கன் பாளையம். ஓ ஓகே ஓகே.
3: பல்லடம்.
1: ஓ பல்லடம். சரி சரி, சொல்லுங்க சார். அப்ப எந்த மாதிரியான கொண்டாட்டங்கள் நடைபெறும்? உரியடி கண்டிப்பா இருக்கும் இல்லையா?
3: உரியடிக்கிறது ரொம்ப ஃபேமஸா இருக்கும். உரியடிக்கிறதுங்க வழக்கு மரம் இல்லைங்க, பட் உரியடிப்பாங்க. பஜனை ரொம்ப சிறப்பா இருக்கும் இரவு வகலா.
1: உரியடி நிகழ்ச்சியில எல்லாம் எந்த வயசுல இருந்து வயசு இருக்கா சார்? எந்த வயசுல இருந்து கலந்து
3: அந்த கவுத்தை வந்து ஒரு வயசான வயசு கொடுத்துருவாங்க. அதை உரி விட்டு விட்டு விழுப்பா இருக்கு மேலே அடிக்கிறவங்க. பெரியவங்க சின்னவங்க எல்லாம்
1: அடிக்கிறவங்க. யார் வேணா ட்ரை பண்ணலாம் இல்லையா?
3: யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். அது குச்சி கேள்வி விட்டுருங்க, யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். அடிக்கிறதுக்கு சாமானியமா கடைசி வரைக்கும் கொடு மாட்டாங்க. ஏன்னா சீக்கிரமா அடிச்சு அப்புறம் அது நிகழ்ச்சி முடிஞ்சு போயிருமாங்க. அதனால மணிக்கணக்கில் எடுப்பாங்க கடைசி வரைக்கும். நல்லா இருக்கும், ரொம்ப சிறப்பா இருக்கும்.
1: ஓகே சொல்லுங்க சார், உங்க வீட்டு குட்டி கண்ணன் ராதா இவங்களை பத்தி சொல்லுங்க.
3: ஆமா, கண்ணன் குறும்புகளின் செய்வாச்சு மன்னனுங்களா கண்ணன் இல்லைங்களா? கிருஷ்ணர் பிறந்த இடம் வந்து இருந்திருந்த இறைக்கால் தானே பிறந்தாருங்க இல்லைங்களா? அதனால அவர் பேர் கிருஷ்ணன்னா கருப்பன் அப்படிங்கிற பொருள்ல வந்து கிருஷ்ணர் வச்சாங்க நம்ம. அதாவது அழகான குழந்தை பருவத்திலிருந்து அவர் வந்து திருவிளையாடு ரொம்ப கெட்டிக்காராச்சுங்க இல்லைங்களா?
1: இல்ல நான் வந்து உங்களோட குழந்தைங்களோட சேட்டைகளை கேக்குறேன். செல்ல குறும்புகள்.
3: எங்களோட பேர எங்களோட பேரு கிருஷ்ணர் அவதாரம் எல்லாம் பண்ணிக்கு. எங்க மருமக வந்து அவங்க வந்து கேரளா அவங்க சொந்த ஊரு. அவங்க வந்து இந்த கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க. அப்புறம் அவங்க பணியாற்றக்கூடிய பள்ளி அபிரதம் அங்கேயும் வந்து இறைவனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால அவங்க வந்து மாறு வேட போட்டி இருக்கலாம். கிருஷ்ணர் வேடம் எல்லாம் போட்டுக்கு குழந்தை இருக்கிறாங்க. அந்த கால் பாதத்துல வந்து அந்த அதை பூசி விட்டு கீழே அந்த கிருஷ்ணர் வர்ற மாதிரி அந்த பாதங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள வர மாதிரி எல்லாம் செய்வாங்க. ரொம்ப சிறப்பா இருக்கும் நிகழ்ச்சிகள். ஆமாங்க, அன்னைக்கு வந்து ஒரு வேடிக்கை வைக்கிற மாதிரி நல்லா ஒரு அருமா இருக்கும்.
1: ஓகே, உங்க குழந்தைங்களோட ஏதாவது ஒரு செல்ல குறும்பு ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா?
3: எங்க பேர் அதான் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. எங்க பேரை வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டு வந்து எங்கிட்ட வந்து விளையாடுவான். அவ்வளவுதான் நோடி. மத்தபடி பெருசா குறும்பெல்லாம் ஒண்ணும்
1: பண்ணுவாங்க.
3: குறும்பெல்லாம் ஒண்ணும் பண்ணலீங்க.
1: சரி சரி, ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு.
3: நன்றி, வாய்ப்புக்கு.
1: நேர்களே, ரொம்ப அழகா நேர்கள் எல்லாருமே அவங்களுடைய கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டங்களை பத்தி ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. ஸ்டே டியூன்ட்.

0: சொல்லுங்க வித்யா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். உங்க வீட்டு குழந்தைகள் எல்லாம் எப்படி இருக்காங்க?
1: எல்லாரும் சூப்பரா இருக்காங்க மேம். உங்க வாய்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்குங்க.
0: தேங்க் யூ சோ மச்ங்க. சொல்லுங்க, உங்க இன்னைக்கு தலைப்பு கேட்டிருக்கீங்க இல்லையா, உங்க வீட்டு குட்டி கண்ணன் மற்றும் ராதையோட செல்ல குறும்புகள், அத பத்தி சொல்லலாம்.
1: ஓகே மேம்.
0: எத்தனை குழந்தைங்க வீட்ல வந்து?
1: நம்ம வீட்ல வந்து ராதை இல்ல மேம்,
0: கண்ணன்கள் தானா?
1: கண்ணன்கள் தான், மூன்று கண்ணன்கள் இருக்காங்க.
0: அப்படியா?
1: ஆமாங்க மேம், ஆமா.
0: சரி,
1: ஃபர்ஸ்ட் ஒரு பையன் இருக்கா, ரெண்டாவது ட்வின்ஸ்ங்க, ரெண்டு பேர் இருக்காங்க.
0: ஓ அப்படியா, ஓகே. அப்ப சேட்டைகள் ரொம்ப அதிகமா இருக்கும் இல்லையா?
1: ஐயோ மேம், முடியாது எனக்கு. அது உங்ககிட்ட பேச கூட இப்ப நான் ஒரு ரூம்ல வந்து கதவு சாத்திட்டு வந்து உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கேன்.
0: ஓகே ஓகே. சொல்லுங்க வித்யா, உங்க குழந்தைங்க பண்ற குறும்புல நீங்க ரொம்ப ரசிச்சு பார்த்த குறும்பு, செல்ல குறும்புனா என்ன சொல்வீங்க?
1: ரெண்டு பேரும் ட்வின்ஸ், ரெண்டு பேரும் ரொம்ப சண்டை போட்டுவாங்க மேம். ஒரு சம்டைம்ஸ் சண்டை போடும் போது ஒரு கியூட்டா, அதுவே கியூட்டா இருக்கும்.
0: எத்தனை வயசு ஆகுது அவங்களுக்கு?
1: மேம் இப்போ 2 இயர்ஸ் ஆக போகுது மேம்.
0: ஓ 2 இயர்ஸ் ஆகுதா? ஓகே ஓகே.
1: ஆமா ஆமா.
0: சரி சரி.
1: பெரிய பையனுக்கு 8 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க.
0: ஓகே ஓகே. சொல்லுங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க?
1: அதான் மேம், ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டையும் போட்டுக்குவானுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்துக்குவானுங்க பாருங்க, அதெல்லாம் சூப்பரா இருக்குங்க பாக்கும்போது ரொம்ப. ஆமாங்க.
0: ஓகே ஓகே. பேசுவாங்களா? பேச்சு வந்துருச்சு?
1: இப்பதான் மேம், இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் பேசுறானுங்க. எல்லாத்தையும் சொல்றாங்க, அம்மா அப்பா தாத்தா பாட்டி அதெல்லாம் சொல்றாங்க மேம்.
0: ஓகே ஓகே. சரி, குழந்தைங்களுக்கு நீங்க எப்படி கிருஷ்ணர் வேஷம் அடிக்கடி போடுவீங்களா எப்படி?
1: ஆமா மேம், கிருஷ்ண ஜெயந்திக்குன்றதால கண்டிப்பா கிருஷ்ணர் வேஷம் போடணும் இல்லீங்களா? அதனால மார்னிங் எந்திரிச்சு
0: ஸ்டார்ட் பண்ணியாச்சா?
1: ஆனா அவனுங்களை வந்து குளிச்சு ரெடி பண்றதே ஒரு சிரமம் தான். இதனால எல்லாம் பண்ணி இப்பதான் போட்டோ ஷூட் எல்லாம்
0: முடிச்சுட்டோங்க.
1: ரெண்டு பேரும் சூப்பர், மூணு பேரும் சூப்பரா இருந்தானுங்க. நல்லா இருக்கு மேம், இன்னைக்கு நாள் வந்து நல்லபடியா போச்சு.
0: கிருஷ்ண ஜெயந்தி நல்லபடியா போச்சு. ஓகே, உங்க குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் எஃப்எம் சார்பா வாழ்த்துக்கள் சரிங்களா? ரொம்ப நன்றி.
1: ஓகே ஓகே மேம். மேம் பெரிய பையன் இருக்கான், ஒரு ஸ்லோகம் சொல்றான்.
0: அப்படிங்களா? அதோ டைம் முடிஞ்சிருச்சுங்களே.
1: ஓ அப்படிங்களா.
0: தேங்க் யூ சோ மச்ங்க.
1: சரி ஓகே மேம், ஓகே தேங்க்யூ.
0: நேர்களே, ரொம்பவே அருமையா இன்னைக்கு வந்து நிகழ்ச்சி ரொம்ப எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்போம். நிறைய குழந்தைகளை பத்தி பேசும்போதே நிறைய என்ஜாய்மெண்ட்ஸ் இருந்துட்டே இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த வகையில இன்னைக்கு வந்து ரொம்பவே அழகா இருந்தது. எல்லாரும் நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டா பேசினாங்க. எல்லாருக்கும் எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்கள். இத்துடன் எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நிகழ்ச்சியில் உங்களுடன் இதுவரை நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ராஜி. ஸ்டேடியோன்.

நிலையத்தில் நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8. நிகழ்ச்சி நிரல் எமது நிலையத்திலிருந்து இன்று பிற்பகல் மற்றும் மாலை நேரங்களில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்போம். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே கோகுல அஷ்டமி ஸ்பெஷல் எங்கள் வீட்டு கோகுலம், 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:45 மாநில செய்திகள் தொடர்ந்து, 1:55 திரைகாணம், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை நேரம் குறும்பர் பாடல்கள் கேட்கலாம். பிற்பகல் 2:30 இலக்கிய இன்பம், இலக்கியத்தில் கண்ணன் என்ற தலைப்பில் பேராசிரியர் மூர்த்தி அவர்கள் வழங்கும் தமிழ் உரையும் அதனைத் தொடர்ந்து ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை என்னும் நூல் குறித்த விமர்சனமும் இடம்பெற கேட்கலாம். நேர்களை அதனைத் தொடர்ந்து பிற்பகல் 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், பிற்பகல் 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 3:02 ஹலோ ஊட்டி கோகுல அஷ்டமி சிறப்பு நிகழ்ச்சி, மாலை 4:00 எதிரும் புதிரும் நான் யார் தொலைபேசி வழி நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சி, 5:00 செய்தி சுருக்கம், 5:20 பொன்மாலை பொழுது வாடாமலர். இன்றைய வாடாமலர் நிகழ்ச்சியில் ஹீரோயின் சிறப்பு நிகழ்ச்சியாக

0: ஆராய்ந்திற்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல் 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 திரைகாணம். தொடர்ந்து 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து 7:30 தோட்டமும் தொழிலும். இதில் பீட்ரூட் சாகுபடி குறித்து நீலகிரி மாவட்டம் உதகை புதுமந்து பகுதியைச் சேர்ந்த உழவர் உதயகுமார் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல். நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 செய்தி சுடர். 9:30 அரங்கிசை கீதா ராஜா அவர்களின் பாட்டு இடம்பெறும். நீலா ஜெயக்குமார் அவர்கள் வயலின், ஆர் எஸ் ஆர் ஸ்ரீகாந்த் அவர்கள் மிருதங்கம், நிர்குணம் டாக்டர் எஸ் சங்கர் அவர்கள் கஞ்சரா. 10:45 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். தொடர்ந்து 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேயர்கள் இதுவரை எமது நிலையத்திலிருந்து இன்று பிற்பகல் மற்றும் மாலை நேரங்களில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள்.
1: கோகுலாஷ்டமி அப்படிங்கும் போது குட்டி கண்ணனோ குட்டி ராதையோ நம்மளுடைய வீட்டுக்கு வருவதாக ஐதீகம் இருக்கு. பச்சை அரிசியில அவர்களுடைய பாதங்கள்ல வந்து வரைஞ்சு
2: வைப்போம்.
1: இப்படியான ஒரு அழகான ஒரு தருணத்துல உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 வானவில் நிகழ்ச்சியில கண்ணன் தேடும் கானங்களாக உங்கள் இல்லங்களில் தேடி வருகிறது. மாலை 3:02 இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
0: இன்னும் சில நாடுகளில் தொடர்வது 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: Nepal believes the highest number of fatalities have been reported in Chitwan at 359, followed by Nawalparasi East with 218, Nawalparasi West 208, Nuwakot with 185, Rasuwa 140, Gorkha 72, Dhading with 60 and Tanahu 38. Two more deaths occurred while victims were undergoing treatment at hospitals in Kathmandu. The National Disaster Risk Reduction and Management Authority reported that as of last evening, 5,053 people were reported missing. Meanwhile, Nepal has also begun using DNA tests to identify victims. The government has constituted a 31-member joint parliamentary committee on Foreign Contribution Regulation Amendment Bill 2026. Lok Sabha MP Sanjay Jaiswal will head the joint panel to examine the amendment bill. Both Houses of Parliament gave their approval on the 12th of August for referring the Foreign Contribution Regulation Amendment Bill 2026 to the Joint Parliamentary Committee for further scrutiny. The bill aims to further amend the Foreign Contribution Regulation Act 2010. Office of the Chief Electoral Officer of Delhi has informed that the electors who were unable to submit their filled-in enumeration forms within the specified time, that is from the 30th of June to the 17th of August 2026, may file Form 6, along with the prescribed declaration form for inclusion during the claims and objections period, that is the 31st of August to the 30th of September this year. The festival of Janmashtami, marking the birth of Lord Krishna, is being observed across the country with religious fervour today. On the occasion, devotees observe fast, perform ceremonies and visit temples. Sweets and other food associated with Krishna are prepared and offered to Lord Krishna. Devotional songs and chanting is performed through the day and often late into the night. President Draupadi Murmu and Prime Minister Narendra Modi have extended their greetings on the occasion of Janmashtami. In women's cricket, Indian team has entered the semi-finals of the T20 Asia Cup after a massive 137-run victory over Hong Kong in Dubai last night. Batting first, India scored 193 for 5 in 20 overs, powered by Smriti Mandhana's historic 124 off just 64 balls. And with that, we end this news bulletin.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. ஸ்நேகிதியே கிருஷ்ண ஜெயந்தி சிறப்பு நிகழ்ச்சி. எங்கள் வீட்டு கோகுளம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்களை பத்தி நீங்க அறிமுகப்படுத்திக்கங்க.
2: நான் அனிஷ், நான் கோத்தகிரில இருக்கிறேன். வீட்டு பேர் சுப்பிரமணி. எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க.
1: ஓகே, உங்க குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
2: மூத்த பொண்ணு வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, சின்ன பொண்ணு வந்து யூகேஜி.
1: ஓகேங்க. பெண் குழந்தைகள் அப்படிங்கும் பொழுதே பாத்தீங்கன்னா பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்ல. உங்க குழந்தைகளை வந்து நீங்க என்னவா எதிர்காலத்துல உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு
2: இருக்கீங்க? நான் ஃபர்ஸ்ட் குழந்தைய வந்து நேவி ஆபீசர் ஆகணும்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு. அவளே அப்படியே அந்த மைண்ட் செட் கொண்டு வந்துட்டேன்.
1: ஓகே.
2: ரெண்டாவது பொண்ணு ஃபாரன்சிக் ஆபீசரா படிக்க வைக்கணும்.
1: ஒவ்வொரு
2: அவங்கள நீ இந்த மாதிரி ஒரு ஆபீசரா இருந்தா நீ என்ன பண்ணுவ, நீ இந்த மாதிரி பண்ணுவ, எப்படி பண்ணுவங்கறது அவங்கள இம்ப்ளிமெண்டிங் பண்ண வைக்கிறேன். அவங்க அவங்களே பண்ண வைக்கிறதுக்கு ஒரு
1: ஓகே. ஓகேமா, சூப்பர். உங்க குழந்தைங்க நல்லபடியா நீங்க சின்னதுல இருந்தே நல்லா வளர்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. நீங்க சொல்றதையும் கேட்டு குழந்தைங்க மைண்ட் செட் மாறாம அதையே பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லது. ஓகே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா? சோ கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கும் பொழுது உங்க வீட்டுல நீங்க எப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவீங்க?
2: கிருஷ்ண ஜெயந்திங்கும் போது எங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வீடெல்லாம் கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த முந்தின நாள் பாத்தீங்கன்னா எங்க பாப்பா யாராச்சும் ஒருத்தருக்கு யார் வில்லிங்கா இருக்காங்களோ அவங்களுக்கு ராதை வேஷம் போடுறது எப்பவுமே வழக்கம். அந்த ராதை வேஷத்துக்கு தேவையானது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சு மறுநாள் வச்சுட்டு மார்னிங்கே எந்தி முந்தின நாள் கிளீன் பண்ணோடனே மறுநாள் என்ன பண்றதுங்க, காலையில எந்திரிச்சு குழந்தைகள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ராதை வேஷம் போட வச்சு கோலம் வாசல்ல கோலம் போட்டிருப்பேங்க. வாசல் கோலத்துல இருந்து பாப்பா வந்து அந்த பச்சரிசி மாவு கரைச்சி குட்டி பாப்பாவை வந்து அந்த கிருஷ்ணனோட கால் தடம் போடுறதுக்காக அங்கிருந்து பூஜை ரூமுக்கு அப்படியே பாதம் போட்டு எடுத்துட்டு போவேன். எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் சாமி ரூம் ஆல்ரெடி பூ மாங்காய் இலை பழுக்க பாத்தீங்களா அந்த இலையெல்லாம் வச்சு டெக்கரேஷன் வாசல் பூஜை ரூம் எல்லாமே பண்ணிருப்போம்.
1: விளக்கு
2: எல்லாமே முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருவேன். முந்தினால எல்லாமே பண்ணி வச்சேன். கட்டி வைக்கிறது தோரணை கட்டுறது எல்லாமே பண்ணி வச்சிருவேன். அந்த அன்னைக்கு விளக்கு போட்டுட்டு பாப்பாவை அப்படியே பாதம் எடுத்துட்டு வந்து உள்ள பூஜை ரூம்ல விடுற மாதிரி இங்க ஒரு ஆக்டிவிட்டி ஃபர்ஸ்ட் மார்னிங் நடக்கும்.
1: அந்த அதை பாத்தீங்கன்னாக்கா எப்படி இருக்கணும்னா கிருஷ்ணரே நம்ம
2: கோயில போய் கிருஷ்ணர் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிருவோம். அன்னைக்கு எங்க பேர்ல எல்லாம் பண்ண மாட்டோம், கிருஷ்ணர் பேர்ல ஒரு அர்ச்சனை
1: பண்ணிட்டு
2: அவர் மேலே பண்ணிட்டு அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருவோம். வந்து அன்னைக்கு சாயங்காலம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் விளக்குகள் எல்லாம் போட்டு தீபம் எல்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் அழகான டெக்கரேஷன், மதியம் வந்து சாப்பாடு ஸ்பெஷலா வெஜ் சாப்பாடு நல்லா ஸ்பெஷலா செஞ்சு காக்கா படைக்கிறதும் ஒரு மொத சாப்பாடு.
1: அன்னைக்கு நீங்க ஸ்பெஷல் ஃபுட் அப்படின்னு சொல்லி சொல்றீங்கல்ல, என்ன மாதிரியான ஃபுட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அன்னைக்கு?
2: சாம்பார் ரசம் பாயசம் இருக்குங்க, அவல் பாயசம் வந்து ரொம்ப ஸ்பெஷலா பண்ணுவோம். சீடை அவல் பாயசம் வந்து ரொம்ப ஸ்பெஷல், அதுதான் எக்ஸ்ட்ராவா அன்னைக்கு நான் பண்றது. அதே கர்டு ஈ எல்லாம் வச்சு ஏதாச்சும் ஒரு டிஷ் பண்ணுவோம். எஸ்பீட் அப்ப என்ன தோணுதோ அது பண்ணிருவோம் நாங்க. ஆனா பாயசம் வந்து எப்பவுமே வருஷம் அமல் பாயசம் கண்டிப்பா வச்சிருக்கோம், சீடை கண்டிப்பா இருக்கும். இந்த ரெண்டு மருந்து எங்களோட டிஷ்ல எனக்கு ஆடடா இருக்கும்.
1: ஓகே ஓகே. இந்த ஃபுட் எல்லாம் சமைக்கிறதுக்கு நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க?
2: அம்மா சொல்லி கொடுத்ததுங்க.
1: அம்மா சொல்லி கொடுத்தது.
2: அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல நம்ம ஷேர் பண்ணுவோம் பாத்தீங்களா, லேடிஸ் உட்காந்து பேசும்போது அந்த டூ டேஸ் முன்னாடி எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர்ல நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். நீ இது பண்றாங்க அது பண்றாங்க, இது எப்படி பண்ணுவீங்க அது எப்படி பண்ணுவீங்க, எங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி
1: சர்க்கிளே எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே எல்லாமே
2: பண்ணிருவோம்.
1: இப்ப வந்து கடவுளுக்கு கிருஷ்ணருக்கு படைக்கணும் அப்படிங்கும் போது கிருஷ்ணருக்கு நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் உங்களுக்கு செய்ய தெரியும்? கிருஷ்ணருக்கு படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஸ்நாக்ஸ் செய்வீங்க? இப்ப நீங்க சொன்னீங்க சீடை முறுக்கு அவல் பாயசம் அதெல்லாம்
2: மைசூர் பாக் செய்வேன். எனக்கு எனக்கு வெல்வர்ஸா நல்லா வர்றது பாத்தீங்கன்னா மைசூர் பாக் ரொம்ப நிறைய கீ, ஏன்னா நெய் வெண்ணெய் அதெல்லாம் ஆட் பண்ணி தான் நம்ம வந்து கிருஷ்ணருக்கு அதுதான் ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள். அதை யூஸ் பண்ணி அதை அதிகமா யூஸ் பண்ணி செய்யறது நம்ம மைசூர் பாக்.
1: அந்த மைசூர் பாக் எப்படி செய்வீங்க
2: நல்லா அந்த ஒரு பதம்னு சொல்லுவாங்க அந்த பதம் வர்ற வரைக்கும் இன்னொரு சைட்ல இன்னொரு அடுப்புல பாத்தீங்கன்னா நெய் நல்லா உருக்கி வச்சிருப்போம். அந்த நெய்யை எடுத்து அப்பப்ப ஊத்தி இது ரெண்டுமே கரெக்டா அந்த ஒரு ஒரு பதம் வரும்னு சொல்லுவாங்க, அது வரைக்கும் அந்த நெய்யை நம்மளுக்கு தேவையான அளவு ஊத்தி நல்லா கிண்டி அந்த ஒரு கன்சிஸ்டன்சி கரெக்டா வரவுமே ஒரு பிளேட்ல நல்லா கீ தடவி அதுல போட்டு ஒரு 1 or 2 hours ஆற வச்சிருவோம். கூல் ஆகவும் எடுத்து நம்மளோட ஷேப்புக்கு அழகா கட் பண்ணி எடுத்தோம்னா மைசூர் பாக் ரெடி.
1: ஓகே, சூப்பரான மைசூர் பாக் ரெசிபி சொன்னீங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 1 or 2 hours பாத்தீங்கன்னாக்கா நல்லா நம்ம வந்து பிளேட்ல கீ போட்டு அப்ளை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கூல் ஆனதுக்கு அப்புறம் கட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஆக்சுவலா கூல் ஆனதுக்கு அப்புறம் கட் பண்ணும்போது அது ஹார்டா இருக்காதா? நம்ம ஒருவேளை ஹாட்டா இருக்கும்போது கட் பண்ணும்போது அந்த ஷேப் நமக்கு கரெக்டா மேபி வர வாய்ப்பு.
2: ஹாட்டா இருக்கும்போது கட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாக்டா வந்து நம்மளுக்கு அந்த ஷேப் சில உங்களுக்கு வராது. நான் வந்து ஹாட்டா இருக்கும்போது ட்ரை பண்ணது என்னோட ஸ்டைல்ல வந்து நான் இப்ப சொன்னது. ஆக்சுவலி கூல் ஆனதுக்கு அப்புறம் என்னன்னா அதுக்குதான் அந்த பதம்னு ஒண்ணு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த பதத்துல கரெக்டான பதத்துல இறக்குனா மட்டும்தான் கூல் ஆனாலும் நம்ம கட் பண்ற ஷேப்பு கிடைக்கும். அதுதான் அந்த கரெக்டான பதம்னு நம்ம சொல்றது. இப்ப வந்து நம்ம மாறி மாறி வரும்போது அந்த ஹார்ட் கூலுங்கும் போது பிரச்சனை வரும். எனக்கு அந்த இது ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்து கரெக்டா வந்துட்டு இருக்கிறதுனால எனக்கு அந்த பதத்துல கரெக்டா இறக்கிடுவேன். ஃபியூ மினிட்ஸ்ல இறக்கி கரெக்ட்
1: அந்த பதம் எப்போ நமக்கு கிடைக்குது அப்படிங்கறத வந்து நீங்க 2 hours வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மைசூர் பாக்குள்ளேயே போயிடுவீங்க போல இருக்கு.
2: கண்டிப்பா அதுலயே தான் அந்த அது வந்து ரொம்ப கரெக்டா பண்ணணுங்கக்காடி மத்த வேலையெல்லாம் ஒதுக்கிட்டு இதுக்குனே ஒரு 2.5 hours எடுத்து வச்சிருக்காங்கவே
1: 2 மணி நேரம் நீங்க ஒதுக்கி
2: கிருஷ்ணாக்காண்டி அது ஸ்பெஷலா பண்ணுவேன். ஈவினிங் வந்து நீங்க சொல்ற மாதிரி இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஈவினிங் ஒரு சின்ன பூஜை இருக்கும். அந்த பூஜையை

0: ஒரு ரெண்டு பெரியவங்க இருக்காங்க வீட்டுல, அவங்கள வந்து ஒரு பாட்டு பாடுவாங்க. கிருஷ்ணனோட கதையை பத்தி என் குழந்தைகளை பக்கத்து வீட்டு குழந்தை எல்லாம் உட்கார வச்சு கதை சொல்ல வைப்பேன். கதை சொல்ல வச்சுட்டு அவங்கள கேட்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன பூஜையோட, வீட்டுல ஒரு சின்ன பூஜையோட அந்த ஸ்வீட்ஸ் எல்லாமே நாங்க ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணி அந்த ஈவினிங் அந்த பூஜையோட முடியும் எங்களுக்கு.
1: ஓகே ஓகேமா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. சோ கிருஷ்ண ஜெயந்தி இப்படிதான் ஒவ்வொரு வருஷமுமே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, பக்கத்துல அக்கம் பக்கத்துல இருக்க சின்ன குழந்தைகள் எல்லாத்தையுமே வீட்டுல கூப்பிட்டு நீங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு வருஷமும்.
0: கண்டிப்பா.
1: சோ இத குழந்தைகள் வந்து எந்த அளவுக்கு ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க கிருஷ்ண ஜெயந்தி?
0: அவங்க வந்து ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி இருந்தே அவங்க ரொம்ப ஈகரா இருவாங்க. அவங்களுக்கு அந்த ஸ்கூல்ல சொல்லிடுவாங்கல்ல, ஒரு டான்ஸ் இருக்கும் இல்லனா லீவ் வர்றதை அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுல இருந்தே என் பொண்ணுங்க இங்க ரெடியாமா ரெடியாமான்பாங்க. அவங்களோட எந்தக்காண்டி அவங்களோட சந்தோஷத்துக்காண்டி நான் அன்னைக்கு இருந்தே ஐ ஸ்டார்ட் வர்க்கிங். ஏன்னா அவங்களுக்கு தெரியணும், நான் அமைதியா இருந்தேன் வச்சுக்கோங்களேன், அவங்க என்னமா அப்படின்னு டல் ஆயிருவாங்க. இதுக்காண்டிதான் பண்றேன் அதுக்காண்டிதான் பண்றேன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல இருந்தே என் குழந்தைங்களுக்கு அவங்களோட அவங்களே எந்து பண்ணணும், எனக்கும் அவங்க கேக்குறதுல எனக்கு ஒரு தனி எந்து வந்து ஐ ஸ்டார்ட் வர்க்கிங்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 ஸ்நேகிதியே கிருஷ்ண ஜெயந்தி சிறப்பு நிகழ்ச்சி எங்கள் வீட்டு கோகுலம். கேட்ட அந்த பாடலை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா யாரு எங்க இருந்து அவங்க வீட்டுல எப்படிலாம் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்றாங்க அப்படிங்கறத நாம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கங்க.
0: உங்களை நீங்க அறிமுகப்படுத்திக்கங்க.
1: என் பேர் சிந்துங்க, நான் குன்னூர்ல இருந்து கூப்பிடுறேன்.
0: நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் டெய்லரா இருக்கேன், கடை.
0: எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கீங்க?
1: நான் ஒரு 6 வருஷம்.
0: எப்படி போயிட்டு இருக்கு பிசினஸ்லாம்?
1: நல்லா போயிட்டு இருக்கு.
0: உங்க டெய்லரிங் அப்படிங்கும் பொழுது நீங்க எதுல ஸ்பெஷலிஸ்டா இருக்கீங்க?
1: லேடிஸ் ஐட்டம் எல்லாமே தைக்கிறேன்.
0: எல்லாமே ஸ்டிச் பண்ணுவீங்க? ஓகே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி, ஓகேங்களா? கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நாம வந்து கிருஷ்ணரை வந்து வீட்டுல வந்து கும்பிடுவோம். நீங்க வந்து வீட்டுல கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்றீங்களா? ஓகே, எப்படி பண்ணுவீங்க நீங்க?
1: நாங்க கிருஷ்ணர் பாதம் குழந்தை, சின்ன குழந்தைங்க இல்ல, அதனால நாங்களே வரைஞ்சு கிருஷ்ணர் பாதம் வச்சு விளக்கு பார்த்து.
0: கிருஷ்ணர் பாதம் வச்சு விளக்கு வச்சுக்க முடியுங்க. கோயிலுக்கு எல்லாம் போவீங்களா இந்த நாள்
1: அன்னைக்கு?
0: இப்ப கிருஷ்ணர் நம்ம பூஜை பண்ணும் பொழுது கிருஷ்ணருக்கு வந்து நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பாத்துருக்கோம்ல. அதுக்கு அந்த மாதிரி நம்ம கிருஷ்ணருக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் செய்யும் பொழுது மோஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம பூஜைக்கு வந்து வீட்லயே தான் நம்ம செஞ்சு வைப்போம். அப்படி செய்யும் பொழுது நீங்க என்ன மாதிரியான ஐட்டம்ஸ் கிருஷ்ணருக்கு செஞ்சு படைப்பீங்க?
1: நான் சக்கரை பொங்கல் மட்டும்தான்.
0: சக்கரை பொங்கல் பண்ணுவீங்க, வேற என்ன பண்ணுவீங்க?
1: வேற அவல் கேசரி பண்ணுவோம்.
0: அவல் கேசரி சக்கரை பொங்கல் வச்சு நீங்க கும்பிடுவீங்க. சரி, அவல் கேசரி நீங்க எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கறத எங்களுக்கு சொல்லுங்க.
1: நெய்யில அவல வறுத்துக்கணுங்க. ஃபர்ஸ்ட் வறுத்து நல்லா பொடியா அரைச்சிட்டு சலிச்சுக்கணும். சலிச்சிட்டு நம்ம நெய் கொஞ்சம் பால் ஒரு டம்ளர், தண்ணி ஒரு டம்ளர், அப்படி 1:1 வச்சு அவளும் போட்டு நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து வர அளவுக்கு விட்டுட்டு அப்புறம் நெய்யில முந்திரி திராட்சை வறுத்து போடணும்.
0: அவ்வளவுதான். உங்களுக்கு சமைக்கிறதுல வேற என்ன ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு நான்வெஜ் செய்யறது பிடிக்கும்.
0: நான்வெஜ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா இந்த அன்னைக்கு நம்ம வந்து நான்வெஜ் செய்ய மாட்டோம். உங்களுக்கு சமையல்ல ரொம்ப நீங்க இன்ட்ரெஸ்டா ஆர்வத்தோட செய்யற ஃபுட் அப்படின்னாக்க என்ன செய்வீங்க?
1: எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு.
0: எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. ஓகே, எங்க சொல்லுங்க பாக்கலாம், எப்படி எண்ணெய் கத்திரிக்காய் சொல்லுவீங்க? நாம மட்டும் இல்ல, நம்ம நேயர்களை எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: என்னங்க மிளகு அட்டித்தான் வைக்கிறதுங்க. வெங்காயம், தக்காளி, சீரகம், மிளகு எல்லாம் வணக்கி அரைச்சு புளி கரைச்சு வச்சு ஃபர்ஸ்ட் கத்திரிக்காய் நல்லா எண்ணெயில வணக்கிக்கணும். கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு.
0: இதுல மோஸ்டா முழு கத்திரிக்காய் தான் யூஸ் பண்ணுவாங்களோ?
1: முழு கத்திரிக்காய் நாளாக்கியும் கீறி விட்டு சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் தட்டி போட்டு இந்த கத்திரிக்காய் போட்டு நல்லா எண்ணெயில வதக்கிட்டு இந்த அரைச்சு வச்சிருக்க மசாலையை ஊத்தி கொதிக்க விடணும். அவ்வளவு.
0: உங்க வீட்டுல யாரு உங்க நீங்க செய்யற எண்ணெய் கத்திரிக்காய் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க?
1: என் பொண்ணுதாங்க.
0: பொண்ணுதான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்களா? இதனால அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு.
1: அவங்களுக்கு பிடிச்சிருக்கு.
0: அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷுமே இதுதானா? அப்ப உங்க வீட்டுல அடிக்கடி எண்ணெய் கத்திரிக்காய் தானா? ஓகே ஓகேங்க. சரி, இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு உங்களுக்காக நாங்க ஒரு பாடல் கொடுக்கலான் இருக்கோம். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: தசாவதாரம்.

0: ஓகேங்க, கண்டிப்பா இந்த பாடல் உங்களுக்காக நிகழ்ச்சியில நாங்க கொடுத்துறோம். நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள்.
1: உங்களுக்கும்
0: நன்றி.
1: நன்றி.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 ஸ்நேகிதியே கிருஷ்ண ஜெயந்தி சிறப்பு நிகழ்ச்சி எங்கள் வீட்டு கோகுலம். கேட்ட அந்த பாடலை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா யாரு எங்க இருந்து அவங்க வீட்டுல எப்படிலாம் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்றாங்க அப்படிங்கறத நாம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்களை அறிமுகப்படுத்திக்கீங்க நீங்க?
2: என் பேர் இனியா, நான் ஒரு டீச்சரா.
1: இப்ப நீங்க டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க, எத்தனை வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க நீங்க?
2: நான் ஒரு 4 இயர்ஸ் தான் இந்த ஃபீல்ட்ல.
1: எந்த சப்ஜெக்ட்ல எடுக்கறீங்க நீங்க?
2: இங்கிலீஷ்.
1: உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
2: எங்க வீட்டுல நான், என் வீட்டார், அம்மா, பையன்.
1: ஓகே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கோகுலாஷ்டமி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், சரிங்களா? நீங்க வந்து உங்க வீட்டுல கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்றீங்க அப்படிங்கும் போது எப்படி எல்லாம் நீங்க செலிப்ரேட் பண்ணுவீங்க, அத பத்தி எங்களுக்கு சொல்லுங்க.
2: கண்டிப்பா. நான் வந்துட்டு என் பையனுக்கு 3 வயசுல இருக்கும்போது கிருஷ்ண ஜென்மாஷ்டமி, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இயரே போடட்டேன், செகண்ட் இயர் அவனுக்கு உடம்பு சரியில்லாத போது அதெல்லாம் கொஞ்சம் சின்ன கொஞ்சம் சிம்பிளா பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அவனுக்கு 3rd இயர்ல வரும்போதுல இருந்து கொஞ்சம் கிராண்டா பண்ண ஆரம்பிச்சேன் வீட்லயே. அதுக்கப்புறம் தான் செலவு வாங்கி வச்சோம் அவனுக்கு, குட்டிக்கு ஒரு கிருஷ்ணர் செலவு வாங்கி வச்சுட்டு இப்பதான் நம்மளுக்கு ரெடிமேடா எல்லாம் ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் கிடைக்காதனால அப்படியே வாங்கி வீட்டுல வச்சு, பக்கத்து வீட்டுல நிறைய குட்டீஸ் இருக்கனால அவங்களையும் கூப்பிட்டு வீட்டுல வந்துட்டு பூஜா ஆர்த்தி அதெல்லாம் வைப்போம். அதுக்கு முன்னாடி நாளிலிருந்து அஸ் அ மதரா இது அரிசியில கை படிச்சு காலோட அச்சு வச்சுட்டு என்னோட குட்டிக்கு நல்ல ஒரு அலங்காரம் பண்ணி விட்டுட்டு அவரை கொஞ்சம் ஜோஷ் பண்ணி விட்டுட்டு அவரு ஜாலியா இருவாரு. அப்புறம் அவர்கிட்டயே ஆர்த்தி எல்லாம் எடுக்க சொல்லி ஆர்த்தி எல்லாம் எடுக்க கொடுத்துட்டு அவரவே அந்த ஸ்வீட் எல்லாம் சாப்பிட சொல்லுவேன், ஷேர் பண்ண சொல்லுவேன் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட. இந்த மாதிரி தான் போகும்.
1: ஓகே ஓகேங்க. இப்போ கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கும் போது நீங்க எவ்வளவு நாளைக்கு முன்னாடி இதுக்கு தயாராவீங்க?
2: 1 வீக் ஆகுங்க. ஏன்னா ப்ராடக்ட் வந்துட்டு இப்போ இந்த ரீசெண்டா லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து கடையில சும்மா டைரக்டா வாங்குறதா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இருந்து வீட்டுல ஸ்வீட் செய்வோம், ஒரு 3 ஸ்வீட்ஸ் அட்லீஸ்ட் இருக்கும். கேசரி நமக்கு ஈஸியா இருக்கறனால ஓகே நெய் விட்டுன்னு சொல்லி செஞ்சிருவேன். பட்டர் வந்துட்டு வாங்கி வச்சிருது இல்லைன்னா நானே வந்துட்டு பால்ல இருந்து எடுத்து எடுத்து வச்சு வச்சு ஒரு சின்ன கப் நிறைச்சு எடுத்து வச்சிருவேன் கிருஷ்ணருக்குன்னு சொல்லிட்டு. மத்தபடி அம்மா வந்து லட்டு ஸ்பெஷலிஸ்ட், அதனால லட்டு பண்ணிடுவாங்க. அண்ட் நான் வந்துட்டு மில்க் ஸ்வீட் வேணும் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல செய்ய வேணாம், கிருஷ்ணருக்கும் வைக்கிறதுனால நம்ம அவருக்கு பிடிச்ச மாதிரின்னு சொல்லி செய்வேன். அதிரசம் வந்துட்டு அதிரசம் மாவு கிடைக்கிறது கஷ்டம்ன்றதுனால கடையிலேயே வாங்கிடுவேன் டைரக்டா.
1: சரி சரிங்க. ஓகே. இப்ப நீங்க வந்து கடவுளுக்காக கிருஷ்ணருக்கு வந்து உங்க குழந்தைய வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டு சாமி கும்பிடும் பொழுது கடவுளுக்காக வந்து நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்களே வந்து தயார் செஞ்சு அதுக்கப்புறமா படைசல் வச்சு பூஜை எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் கூப்பிட்டு குழந்தைகளா சந்தோஷமா இருக்கிறத பாத்து ரசிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னீங்களே. இப்போ கடவுளுக்கு செஞ்ச படைசல்ல ஒரு ரெசிபி உங்களுக்கு ரொம்ப எது ரொம்ப பிடிச்சது, அந்த ரெசிபியை பத்தி நீங்க எங்களுக்கு நேயர்களுக்கு சொல்லுங்க.
2: ரொம்ப பால்கோவா பிடிக்கும்.
1: பால்கோவா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? கிருஷ்ணருக்கு படைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்குமா?
2: கிருஷ்ணருக்கும் பிடிக்கும், எங்க வீட்டு கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடிக்கும்.
1: குட்டி கிருஷ்ணாக்கு ரொம்ப
2: ஆக்சுவலி இது நல்லா இருக்கும். நான் செய்யறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதே போல என் வீட்டு குட்டிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
1: அதையும் நீங்க வந்து படைசலா கொடுத்துறீங்க.
2: ஆமாங்க. ஆமா, எப்படி பார்த்தாலும் அவரு தான் சாப்பிடுறாரு, அவரு தானே நமக்கு கிருஷ்ணரா தெரியறாரு.
1: கண்டிப்பா கண்டிப்பா
2: அவருக்காகவே அப்படின்னு சொல்லி செஞ்சிடறது. சிம்பிள் தான் மேம், நல்ல ஒரு கெட்டியான பால் வாங்கிப்போம், ஒரு 2 to 3 liters எடுத்துருவேன். தண்ணி கலக்காம அது நல்லா சுண்ட சுண்ட சுண்ட கலரி விட்டுக்கிட்டே

0: வச்சிருப்பேன் ஒரு கடாயில, அதுல வந்து நெய் விட்டுட்டே இருப்பேன். கடைசியா விடாம அந்த அரை அரை ஸ்பூனுக்கு நெய் விட்டுட்டே இருப்பேன். அந்த பாலுக்கேத்த குவாண்டிட்டிக்கு நல்லா திரண்டு வந்து சுண்டி வரும். அதுல இருந்து பால்ல இருந்து நெய் கொஞ்சம் வரும். அதே போல நம்ம விடுற நெய்க்கும் அது நல்லா திரண்டு திரண்டு திரண்டு நல்லா வரும். அப்ப கடைசி ஸ்டேஜ்ல வந்து நமக்கு திக்கா கண்டென்ஸ்ட் மில்க் மாதிரி கிடைக்கும். அதுல வந்துட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சிருக்க சுகர், அதுக்கப்புறம் நல்லா கிரேட் பண்ணி வச்சிருக்க கொஞ்சோண்டு தேங்காய், அதையும் வந்து மேக்சிமம் நெய்ல ரோஸ்ட் பண்ணிடுவேன். நெய்ல ரோஸ்ட் பண்ணி அதுல ஆட் பண்ணிட்டு ஏலக்காய் பொடி அது ஃபுல்லா போட்டுட்டு முந்திரி திராட்சை அப்புறம் பாதாம் இதெல்லாத்தையும் தனியா வந்து நான் நெய்ல ரோஸ்ட் பண்ணி வச்சிருப்பேன். இதெல்லாத்தையும் ஒன்னா கொட்டி அது ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு இன்னும் நல்லா சுண்ட விட்டு அது தூக்கி ஒரு ட்ரே இருக்கு வீட்டுல இதுக்காக
1: வச்சிருக்கேன்.
0: இந்த ட்ரேல வந்து ஃபுல்லா அப்படியே பரப்பி நல்லா ஆற வச்சிருவேன். ஆற வச்ச பின்னாடி அது ஒரு பீசஸ் மாதிரி போட்டு போட்டு போட்டு குடுத்துருவேன். இன்கேஸ் எனக்கு பீசஸ் மாதிரி போட விருப்பம் இல்ல, அவனுக்கு வந்துட்டு உப்மா மாதிரியோ அந்த மாதிரி கேட்டானா அந்த கன்சிஸ்டன்சி ஏத்த மாதிரி அந்த கப்பல மாத்திடுவேன். அந்த மாதிரி
1: பண்ணுவேன். ஓகே ஓகே, ரொம்ப அருமையா வந்து பால்கோவா ரெசிபி சொன்னீங்க. நேயர்களுமே இது எல்லாருமே கேட்டிருப்பாங்க. ஓகே ஓகேங்க, ரொம்ப அருமையா பேசுனீங்க, ரொம்ப நன்றி. உங்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றி, வணக்கம்.
0: தேங்க்யூ சோ மச்.
1: தேங்க்யூங்க, நன்றி. Thank you.

0: நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார். அமைப்பில் உதவி கே ஜெயலட்சுமி.
1: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 12:40 தமிழில் செய்திகள்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் EOS-05 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகள் நிலையிலான 3 கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்கியது. பகவான் கிருஷ்ணர் அவதரித்த உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் கோகுலாஷ்டமி கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக நீர்மின் திட்ட சுரங்கத்தில் சிக்கியிருந்த 2 தொழிலாளர்கள் 10 நாட்களுக்கு பின் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் EOS-05 GSLV-F17 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இஸ்ரோவின் இந்த வெற்றி விண்வெளித்துறையில் மற்றொரு மகத்தான சாதனையாக அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்திய விண்வெளி விஞ்ஞானிகளின் ஆற்றல் மற்றும் புதிய கண்டுபிடிப்பு திறமைகளை இது வெளிப்படுத்துவதாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். இஸ்ரோவுக்கும் இந்திய தொழில்துறையினருக்கும் இடையேயான ஒத்துழைப்பு அதிகரித்து வருவது நமது விண்வெளி திட்டங்களுக்கு புதிய வலிமையை சேர்ப்பதோடு ஒட்டுமொத்த உலகிற்கும் பயனளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வெளியிட்டுள்ள செய்தியில் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தொலைநோக்கு பார்வை காரணமாக இந்திய விண்வெளித்துறை புதிய உச்சங்களை எட்டி வருவதாக கூறியுள்ளார். இதுபோன்ற சாதனைகள் விண்வெளித்துறையில் இந்தியாவை உலகளாவிய சக்தியாக மாற்றும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் செயற்கைக்கோளை வெற்றிகரமாக செலுத்தியதன் மூலம் இஸ்ரோ விஞ்ஞானிகள் சாதனை படைத்துள்ளதாக கூறியுள்ளார். இந்த சாதனை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வதில் இந்தியாவை முன்னணி நாடாக நிலைநிறுத்தும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்ட பிறகு செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த இஸ்ரோ தலைவர் திரு நாராயண்

0: நாட்டின் விண்வெளி தேவைகளை நிறைவேற்ற தனியார் பங்களிப்பும் அவசியம் என்று கூறினார். தேவைகள் அதிகரித்து வரும் நிலையில் இஸ்ரோவால் மட்டுமே அவற்றை பூர்த்தி செய்ய இயலாது என்றும் அவர் தெரிவித்தார். தற்போதைய சூழலில் இந்தியாவிற்கு 100க்கும் அதிகமான செயற்கைக்கோள்கள் தேவைப்படும் நிலையில் 56 செயற்கைக்கோள்கள் மட்டுமே உள்ளதாகவும் திரு நாராயணன் குறிப்பிட்டார். தமிழகத்தின் குலசேகரப்பட்டினத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஏவுதளத்திற்கான கட்டுமானப் பணிகள் திட்டமிட்ட காலத்திற்குள் முடிக்கப்பட்டு அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார். ககன்யான் விண்கலத்தின் முதற்கட்டமாக இந்த ஆண்டே ஆளில்லா விண்கலத்தை அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் திரு நாராயணன் தெரிவித்தார். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகள் நிலையிலான 3 நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்கியது. இதில் பிரிக்ஸ் மற்றும் நட்பு நாடுகளைச் சேர்ந்த மூத்த நீதிபதிகள் பங்கேற்றுள்ளனர். கூட்டத்தில் பங்கேற்றுள்ள நீதித்துறை பிரதிநிதிகளுடன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் ஆலோசனை நடத்தவுள்ளார். நீதித்துறையில் பரஸ்பரம் நலன் சார்ந்த அம்சங்கள் குறித்த நேரடி கலந்துரையாடலாக இது அமையும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பகவான் கிருஷ்ணர் அவதரித்த உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் கோகுலாஷ்டமி கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. மதுரா மற்றும் பிருந்தாவன் முழுவதும் வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளன. நாடு முழுவதிலும் இருந்து வந்துள்ள லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கு குவிந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பக்தர்களின் தேவைகளுக்கேற்ப போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதுடன் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டுள்ளன. கிருஷ்ண பகவானின் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் வகையில் ட்ரோன் காட்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள பதிவில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் போதனைகள் இந்திய கலாச்சாரம் மற்றும் தத்துவ பாரம்பரியத்திற்கு புத்துயிர் ஊட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் கிருஷ்ண பகவானின் வாழ்க்கை உண்மையையும் கடமை உணர்வையும் மக்களுக்கு போதிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கிருஷ்ண பகவானின் போதனைகள் தன்னலமற்ற சேவைகளுக்கு ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள பதிவில் நாட்டு மக்கள் அனைவரது வாழ்விலும் ஒற்றுமை, அமைதி, மகிழ்ச்சி மற்றும் வளம் பெருகிட கிருஷ்ணரை பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் எத்தகைய சூழலிலும் கடமை தவறாது செயல்படுவதுடன் தர்மத்தின் வழியில் மன உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் வாழ்க்கை பயணத்தை முன்னெடுக்க கிருஷ்ணரின் உபதேசங்களை பின்பற்றுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் சென்னையில் உள்ள ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் பயிற்சியை நிறைவு செய்த அதிகாரிகளின் தீரச் செயல் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. அந்த பயிற்சி மையத்தின் தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் மைக்கேல் பெர்னாண்டஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இதில் பங்கேற்ற இளம் ராணுவ அதிகாரிகள் தற்காப்பு கலை, குதிரையேற்றம், களரி பயிற்று, பதுங்கு குழி தகர்ப்பு போன்ற சாகச நிகழ்ச்சிகளை செய்து காட்டினர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 12 ஆண்டுகளை கடந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக அங்குள்ள திரிசூலி நீர்மின் திட்ட சுரங்கத்தில் சிக்கியிருந்த 2 தொழிலாளர்கள் 10 நாட்களுக்கு பின் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். அந்த சுரங்கத்தில் சிக்கியுள்ள எஞ்சிய தொழிலாளர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நேபாள ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த 26ஆம் தேதி நேரிட்ட இந்த பெருவெள்ளத்தில் சிக்கிய 5,053 பேர் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்தியாவிலிருந்து சென்றுள்ள மீட்புக் குழுவினர் சிலிமி மின்திட்ட பகுதியில் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். மேற்குவங்கத்தில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அதிகாரிகள் மாநிலம் முழுவதும் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். உணவகங்கள், இனிப்பகங்கள் மற்றும் தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் உட்பட 1,730 இடங்களில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சரத்வத் முகோபாத்யாய் தெரிவித்துள்ளார். தரமற்ற உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக வந்த புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதை ஈரான் நிறுத்தும் வரை அந்நாட்டுடன் எவ்வித பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட மாட்டாது என்று அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அணுசக்தி திட்டங்களை ஈரான்

0: கைவிடாவிட்டால் அந்நாட்டிற்கு எதிராக பொருளாதாரம் மற்றும் ராணுவ ரீதியிலான தடைகள் விதிக்கப்படும் என்று கூறினார். எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்ய சர்வதேச அளவிலான அழுத்தம் கொடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஈரானுடன் பேச்சுக்கள் நடத்த காலக்கெடு எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை என்றும் திரு ஜே டி வான்ஸ் தெரிவித்தார். மகாராஷ்டிரா மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட நிலச்சரிவு காரணமாக அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் ரகுவீர் மலைப்பகுதியில் நேற்றிரவு நேரிட்ட இந்த நிலச்சரிவால் சதாரா மற்றும் ரத்னகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட சுமார் 20 கிராமங்களுக்கான போக்குவரத்து தடைபட்டுள்ளது. இதன் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்களும் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் தொலைத்தொடர்பு சேவைகளும் துண்டிக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று அருணாச்சல பிரதேசத்தின் தவாங் பகுதியில் நேரிட்ட நிலச்சரிவால் அசாம் அருணாச்சல பிரதேசம் இடையேயான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலையில் சரக்கு வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாதிப்புகளை சீரமைக்கும் பணியில் ஊழியர்கள் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர். மழைக்காலங்களில் இதுபோன்று அடிக்கடி நிகழும் பாதிப்புகளை சரிசெய்ய இப்பகுதியில் தடுப்புச் சுவர் அமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பீகார், ராஜஸ்தான், உத்தராகண்ட் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதிகளிலும் இதே நிலை காணப்படும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தெற்கு உட்புற கர்நாடகா, தெலங்கானா மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-1, 6-4 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் நாதன் பார்க்கியை வென்றார். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 13-11, 11-7, 5-11, 11-7 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மியு கிஹாராவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் EOS-05 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகள் நிலையிலான 3 நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்கியது. பகவான் கிருஷ்ணர் அவதரித்த உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் கோகுலாஷ்டமி கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக நீர்மீன் திட்ட சுரங்கத்தில் சிக்கியிருந்த 2 தொழிலாளர்கள் 10 நாட்களுக்கு பின் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நிலையத்தில் நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

நமது நாட்டின் முதுகெலும்பாக விளங்குபவர்கள் விவசாயிகள். உணவு உற்பத்தியில் நாம் தன்னிறைவு பெற்றிருக்கிறோம் என்றால் அதற்கு அடிப்படையாக இருப்பது நமது மண்வளம்தான். ஆனால் காலப்போக்கில் அதிகமான ரசாயன உரங்களை பயன்படுத்துவதால் நம் மண் அதன் ஆரோக்கியத்தை இழந்து வருகிறது. இந்த சவாலை எதிர்கொள்ள இந்திய அரசு கொண்டு வந்த ஒரு அற்புதமான கருவிதான் இந்த மண் ஆரோக்கிய அட்டை திட்டம். இந்த திட்டம் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் 2015 பிப்ரவரி 19 அன்று ராஜஸ்தானின் சூரத்கரில் தொடங்கப்பட்டது. நாட்டின் ஒவ்வொரு விவசாயிக்கும் அவர்களின் நிலத்தின் மண் ஆரோக்கிய நிலை குறித்த விரிவான தகவல்களை வழங்குவதே இதன் முக்கிய நோக்கம். மண் ஆரோக்கிய அட்டை என்பது ஒரு நிலத்தின் மண் என்னென்ன ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளது, எந்தெந்த ஊட்டச்சத்துக்கள் பற்றாக்குறையாக உள்ளன என்பதை சுட்டிக்காட்டும் ஒரு அறிக்கை. இது ஒரு நிலத்தின் சுகாதார அறிக்கை போன்றது. இந்த அட்டையில் மண்ணின் pH அளவு, மின் கடத்துத்திறன், கரிம கார்பன் மற்றும் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் போன்ற முக்கியமான 12 அளவுருக்களின் நிலை பற்றிய தகவல்கள் இருக்கும். விவசாயிகளுக்கு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த அட்டை வழங்கப்படுகிறது. சாதாரணமாக விவசாயிகள் தங்கள் நிலத்தில் உரமிடும் போது ஒரு பொதுவான அளவை அல்லது பாரம்பரிய முறையை மட்டுமே பின்பற்றுகிறார்கள். இது 2 முக்கிய சிக்கல்களை ஏற்படுத்துகிறது. அதிகப்படியான

உரம் பயன்பாடு. சில சமயங்களில் மண்ணுக்கு தேவையற்ற ரசாயன உரங்களை அதிகமாக பயன்படுத்துகிறோம். இதனால் சாகுபடி செலவு அதிகரிக்கிறது, மண்ணின் இயற்கை வளம் கெடுகிறது, மேலும் சுற்றுச்சூழல் மாசுபாடும் ஏற்படுகிறது. ஊட்டச்சத்து பற்றாக்குறை. சில முக்கியமான நுண்ணூட்டச்சத்துக்கள் மண்ணில் பற்றாக்குறையாக இருக்கும். இது தெரியாமல் விவசாயிகள் அவற்றை கண்டுகொள்ளாமல் விட்டால் பயிரின் மகசூல் வெகுவாக குறையும். மண் ஆரோக்கிய அட்டை இந்த இரண்டு சிக்கல்களுக்கும் தீர்வாக அமைகிறது. இது உங்கள் மண்ணில் என்ன இருக்கிறது, எவ்வளவு தேவை என்ற கேள்விக்கு அறிவியல் ரீதியாக பதிலை வழங்குகிறது. மண் ஆரோக்கிய அட்டை திட்டத்தால் விவசாயிகளுக்கு கிடைக்கும் நன்மைகள் ஏராளம். செலவு குறைப்பு. மண்ணின் உண்மை நிலையை தெரிந்து கொண்டு தேவைக்கேற்ப மட்டும் உரங்களை பயன்படுத்துவதால் ரசாயன உரங்களின் பயன்பாடு 8-10% வரை குறைகிறது என ஆய்வுகள் கூறுகின்றன. இதனால் விவசாயிகளுக்கு இடுபொருள் செலவு குறைகிறது. அதிக மகசூல். பற்றாக்குறையான ஊட்டச்சத்துக்களை மற்றும் சரியான அளவில் வழங்குவதால் பயிர்களின் ஆரோக்கியம் மேம்பட்டு மகசூல் அதிகரிக்கிறது. நிலையான வேளாண்மை. மண்ணின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதால் நீண்ட காலத்திற்கு நிலத்தின் உற்பத்தி திறன் குறையாமல் நிலையான விவசாய வளர்ச்சிக்கு இந்த திட்டம் வழிவகுக்கிறது. பயிர் மற்றும் உர பரிந்துரைகள். எந்த பயிருக்கு எந்த வகையான உரம் எவ்வளவு அளவு பயன்படுத்த வேண்டும் என்ற பயிர் வாரியான பரிந்துரைகள் இந்த அட்டையில் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அறிவியல் அடிப்படையிலான விவசாயம். பாரம்பரிய முறைகளை தாண்டி மண் பரிசோதனை என்ற அறிவியல் அடிப்படையிலான தொழில்நுட்பத்தை விவசாயிகள் பயன்படுத்த இது ஊக்குவிக்கிறது. விவசாயிகள் தங்கள் நிலத்தின் மண்ணை அரசு அங்கீகரித்த மண் பரிசோதனை நிலையங்கள் அல்லது நடமாடும் பரிசோதனை நிலையங்கள் மூலம் பரிசோதனைக்கு வழங்க வேண்டும். இந்த மாதிரி சேகரிக்கும் முறை வேளாண் விரிவாக்கத்துறை அதிகாரிகளின் வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட கிரிட் முறையில் செய்யப்படுகிறது. பரிசோதனைக்கு பிறகு 2 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் மண் ஆரோக்கிய அட்டை வழங்கப்படும். விவசாயம் என்பது வெறும் தொழில் அல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை. நமது மண் வளம் தான் நமது உண்மையான சொத்து. அந்த சொத்தை பாதுகாப்பதும் அதன் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதும் நம் ஒவ்வொருவரின் கடமை. மண் ஆரோக்கிய அட்டை திட்டம் என்பது நம் மண்ணின் ஆயுள் காப்பீடு போன்றது. எனவே இந்த அரிய திட்டத்தை நாம் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்கள் நிலத்தின் மண் ஆரோக்கிய அட்டையை பெற்று அதில் உள்ள பரிந்துரைகளின்படி விவசாயம் செய்யுங்கள். இதன் மூலம் சாகுபடி செலவை குறைத்து மகசூலை உயர்த்தி நம் மண்ணையும் நம் எதிர்கால சந்ததியினரையும் காப்போம்.

நிலையத்தில் நேரம் 12:55. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நிகழ்ச்சியில் தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள் கேட்போம்.

अरे तो लो भैया, हम अपने पैरों के ऊपर खड़े हो गए और मिला ली है ताल।

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டிஎஃப்எம் 101.8 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். ஒலித்துக் கொண்டிருக்கும் நேரம் 1:22.

0: நேர்களை கேட்டு அந்த தெலுங்கு மொழி பாடல் தாகூர் திரைப்படத்திற்காக ஒலித்தது.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

நேயர்களை கேட்ட அந்த மலையாள மொழி திரைப்பட பாடல். இந்தியன் ருபி திரைப்படத்திற்காக எம் ஜி ஸ்ரீகுமார், சுஜாதா ஆகியோர் இணைந்து பாடியது.

நேயர்களை கேட்ட அந்த பாடல் விவாக் திரைப்படத்திற்காக ஒலித்தது. கேட்ட அந்த பாடலுடன் வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 1:45 மாநில செய்திகள்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். இந்தியா இத்தாலி நாடுகளுக்கிடையே நல்லுறவை மேலும் வலுப்படுத்த உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். கிருஷ்ண பகவான் அவதரித்த ஜென்மாஷ்டமி பக்தி சிரத்தையுடன் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டின் நிதி நிலைமை சீரானவுடன் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் உறுதியளித்துள்ளார். கும்பகோணம் நகரில் உள்ள வாய்க்கால்கள் தூர்வாரப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். US ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அமெரிக்காவின் இவான் கிங் இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா இத்தாலி நாடுகளுக்கிடையிலான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இத்தாலியின் நீண்டநாள் பிரதமராக ஜார்ஜியா மெலோனி பதவி வகித்து வருவதற்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர், இரு நாட்டு மக்களின் வளமான எதிர்காலத்திற்காக ஒருங்கிணைந்து செயல்படுவதை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறினார். பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியின் பங்களிப்பை பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் எடுத்துரைத்துள்ளார். கிருஷ்ண பகவான் அவதரித்த ஜென்மாஷ்டமி பக்தி சிரத்தையுடனும் உற்சாகத்துடனும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று கொண்டாடப்படுகிறது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திரமோடி, தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஸ்ரீகிருஷ்ணரின் உபதேசங்களை பின்பற்றி அனைவரது வாழ்விலும் நேர்மறை ஆற்றல் வலிமை கிடைக்க வாழ்த்தியுள்ளனர். இந்நன்னாளில் மக்கள் தங்கள் இல்லங்களில் கிருஷ்ணர் பாதங்களை வரைந்தும் மலர்களால் அலங்கரித்தும் வெண்ணெய், அவல், பொறிகடலை உள்ளிட்டவைகளை படைத்தும் வழிபடுகின்றனர். தமிழகத்தின் பல்வேறு திருக்கோவில்களில் கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி ஏராளமான மக்கள் இன்று காலை முதல் சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மருதூரில் உள்ள அருள்மிகு வேணுகோபால சுவாமி திருக்கோவிலில் சிறப்பு தரிசனத்தை தொடர்ந்து உற்சவ மூர்த்தி வீதி உலா நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கோகுலாஷ்டமி எனப்படும் கிருஷ்ண ஜெயந்தி விழா கிருஷ்ண பகவான் பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் விழுப்புரத்தில் உள்ள கிருஷ்ண ஆலயங்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் வீதி உலா உரியடி திருவிழாக்கள் நடைபெற்றன. விழுப்புரம் மருதூரில் உள்ள வேணுகோபால சாமி கோவிலில் இன்று காலை சிறப்பு தரிசனம் நடைபெற்றது. உச்சவமூர்த்தி வீதி உலாவும் நடைபெற்றன. இதேபோன்று ராதாகிருஷ்ணன் சமேத கோகுல கிருஷ்ண ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இன்று மாலை உரியடி திருவிழா நடைபெறும். விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: தர்மபுரியை அடுத்த ஆட்டுக்காரன் பட்டியில் உள்ள ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: தருமபுரியை அடுத்த ஆட்டுக்காரம்பட்டியில் உள்ள ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் கோயிலில் கோகுலாஷ்டமியையொட்டி காலை 6 மணி முதல் துளசி பூஜை, தரிசன ஆரத்தி, சந்தியா ஆரத்தி உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. இதையடுத்து ஆன்மீக சொற்பொழிவு மற்றும் குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. சிறுவர்கள் கிருஷ்ணர், ராதை

0: திட்டமிட்டு கோயிலில் வளம் வந்தது பார்ப்பவர்களை கவர்ந்தெழுத்தது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: சேலம் செவ்வாய்பேட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவ மாணவியர் கிருஷ்ணர் ராதை வேடம் அணிந்து நடனமாடி உற்சாகமாக இந்நாளை கொண்டாடினர். தென்காசி மாவட்டம் பிரசித்தி பெற்ற பொருந்து நின்ற பெருமாள் திருக்கோவிலில் இன்றிரவு உரியடி திருவிழா நடைபெறுகிறது. அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் தென்காசியின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான குழந்தைகள் கிருஷ்ணர் வேடம் அணிந்து வருகை புரிவதால் விழா களை கட்டியுள்ளது. கிருஷ்ணர் அவதரித்த உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணர் ஆலயங்கள் வண்ண வண்ண ஒளி அலங்காரங்களுடன் ஒளிர்கின்றன. உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இவ்விழாவில் பங்கேற்க மக்கள் அங்கு வருகை புரிந்துள்ளனர். GSLV F-17 ராக்கெட் மூலம் EOS-05 புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து இன்று அதிகாலை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. 36,000 கிலோமீட்டர் தொலைவில் புவி நிலை சுற்றுவட்ட பாதையில் இந்த செயற்கைக்கோள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. இந்திய விண்வெளித்துறையின் சாதனைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், டாக்டர் ஜிதேந்திர சிங், டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். நாட்டின் முதல் புவிசார் இமேஜிங் செயற்கைக்கோளின் வெற்றி இந்திய விண்வெளித்துறையின் புதுமையையும் தொழில்துறையின் வளர்ந்து வரும் பலத்தையும் பறைசாற்றுகிறது என பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகள் மாநாடு புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்திய உச்சநீதிமன்றம் சார்பில் நடைபெறும் இந்த 3 நாள் மாநாட்டில் நீதி வழங்கும் நடைமுறைகள், சர்வதேச பிரச்சினைகளுக்கு தீர்வு, தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட விஷயங்களில் விவாதங்கள் இடம்பெறும். முதல் நாளான இன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் ரஷ்யா, சீனா, எகிப்து, இந்தோனேஷியா உள்ளிட்ட நாட்டு நீதித்துறை தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளார். நேபாள பெருவளத்தில் உருக்குலைந்த திரிசூலி நீர்மின் நிலைய சுரங்கத்திற்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணிகளின் முதற்கட்டமாக 2 பேர் 10 நாட்களுக்கு பின்னர் இன்று உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து சுரங்கத்திற்குள் சிக்கியிருக்கும் மேலும் 150 பேரை மீட்கும் பணி விரைவுபடுத்தப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு கொன்னையாறு கிராமத்தில் நேற்று நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த 4 மாணவிகளின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 3 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று உத்தரவிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் அவர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழ்நாட்டின் நிதி நிலைமை சீரானவுடன் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் உறுதியளித்துள்ளார். ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் கடந்த 2 வார காலமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களை இன்று சந்தித்து பேசிய அமைச்சர், கடந்த கால ஆட்சியில் கஜானா காலி செய்யப்பட்டுள்ளதாகவும் தற்போதைய அரசுக்கு சிறிது கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் கூறினார். மாநில அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன் ஆகியோர் இப்பேச்சுவார்த்தையின்போது உடனிருந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் நகரில் உள்ள வாய்க்கால்கள் தூர்வாரப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணம் காவிரியாற்றில் மண்டியுள்ள செடி புதர்கள் அகற்றும் பணிகளை இன்று துவக்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாய்க்கால்களில் கழிவு நீர் கலப்பதை தடுக்கும் பணிகள் விரைவில் துவங்கும் என்றார். 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த பணிகள் நடைபெறுவதாக கூறினார். மேட்டூர் அணையிலிருந்து காவிரியில் திறக்கப்பட்ட நீர் முக்கொம்பு மேலணைக்கு இன்று வந்தடைந்தது. இந்த தண்ணீர் ஓரிரு நாட்களில் கல்லணை சென்றடையும் என்றும் நாளை மறுநாள் பாசனத்திற்காக கல்லணையிலிருந்து நீர் திறக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று 92.16 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 7,790 கனஅடியாக உள்ள நிலையில் காவிரி டெல்டா பாசனத்திற்காக 7,000 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடப்பாண்டு மழைப்பொழிவு குறைந்துள்ளதால் மாற்றுப்பயிரை சாகுபடி செய்ய விவசாயிகள் முன்வர வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா கேட்டுக் கொண்டுள்ளார். குறைந்த நீரை பயன்படுத்தி சிறுதானியங்கள் உள்ளிட்டவற்றை சாகுபடி செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: மழைப்பொழிவு குறைவாக உள்ள சூழ்நிலையில் குறைந்த நீர் தேவைப்படும் மக்காச்சோளம், நிலக்கடலை, பயிர் வகைகள் மற்றும் சிறுதானியங்கள் போன்ற மாற்று பயிர்களை தேர்வு செய்து சாகுபடி மேற்கொள்ளலாம். இதன் மூலம் நீர்வளத்தை சிக்கனமாகவும் பயன்படுத்துவதுடன் விவசாயிகளின் பொருளாதார பாதுகாப்பையும் உறுதி செய்ய முடியும். குறுகிய காலத்தில் அறுவடைக்கு வரும் மற்றும் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர் ரகங்களை தேர்வு செய்து சாகுபடி செய்வது விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலர் என் முருகேசன்.
1: பெரம்பலூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் முதியோர், மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இல்லம் தேடி ரேஷன் பொருட்கள் விநியோகிக்கும் பணி நாளை முதல் 7ஆம் தேதி வரை நடைபெறும். நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் தெத்துக்காடு கிராமத்தில் கால்நடைகளுக்கான சிறப்பு சுகாதார விழிப்புணர்வு முகாம் நாளை நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்காக சிறப்பு குறைதீர் நாள் கூட்டம் வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் கூறியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யக்கோரி விவசாயிகள் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தலைக்கவசம் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு மரக்கன்றுகளை வழங்கி காவல்துறையினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தமிழக அரசின் கலைப்பண்பாட்டுத்துறை சார்பில் தஞ்சை மண்டலத்திற்குட்பட்ட ஓவியர்களின் சிறந்த படைப்புகள் நாளை முதல் 2 நாட்கள் காட்சிப்படுத்தப்படுகிறது. US ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அமெரிக்காவின் இவான் கிங் இணை நெதர்லாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் கல்யாண்டா பூனாச்சா ஈக்வடாரின் எஸ்கோபார் இணை ஆஸ்திரிய செக் குடியரசு இணையுடன் இன்று மோதவுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இன்று இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை டென்மார்க் இணையை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இத்தாலி நாடுகளுக்கிடையே நல்லுறவை மேலும் வலுப்படுத்த உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கிருஷ்ண பகவான் அவதரித்த ஜென்மாஷ்டமி பக்தி சிரத்தையுடன் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டின் நிதி நிலைமை சீரானவுடன் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் உறுதியளித்துள்ளார். கும்பகோணம் நகரில் உள்ள வாய்க்கால்கள் தூர்வாரப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். US ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அமெரிக்காவின் இவான் கிங் இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நிலையத்தில் நேரம் 1:55. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் OTFM 101.8. திரைகானம் கேட்போம். பூமகள் ஊர்வலம் திரைப்படத்திற்காக ஹரிஹரன், சுஜாதா ஆகியோர் பாடிய பாடல்.

0: to remain on high alert. In view of the seriousness of the situation, Chief Minister Samrat Chaudhary will conduct an aerial survey of the flood-affected areas today. Savita Parikh, Akashwani News, Patna.
1: At the China Masters Badminton, the Indian pair of Sattvik Sairaj, Ranki Reddy and Chirag Shetty will take on Danish pair of Kim Astrup and Anders Karup Rasmussen this evening for a place in the semi-finals in Shenzhen, China. The match is estimated to begin at 4:10 p.m. IST. And now before we end the bulletin, the headlines once again. Country gets first sub-geosynchronized Earth observation satellite. Prime Minister Narendra Modi says successful launch reflects growing capabilities of India's space sector. BRICS Chief Justices Forum begins in New Delhi to deliberate upon contemporary issues concerning justice delivery and dispute resolution. Centre to make available DNA profiling services for first-degree relatives of missing persons in Nepal. Death toll due to devastating floods rises to 1,282. Festival of Janmashtami being celebrated across the country. IMD predicts heavy to very heavy rainfall over Madhya Pradesh till tomorrow. With that, we end the midday news.
2: நிலையத்தில் நேரம் 2:15.
3: ஆல் இண்டியா ரேடியோ உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடி எஃப்எம் 101.8. நீலமலை நேரம்.
4: நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலை காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் ஆறு பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம். இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் பண்டைய பழங்குடி செங்கல்புதூர் பகுதியைச் சேர்ந்த பண்டைய பழங்குடி மக்களான ஆளுக்குறும்பர் இன மக்களின் பாடல்கள் மற்றும் இசை இடம்பெற கேட்கலாம்.
5: எங்களுடைய ஆளுக்குறும்பர் சமுதாயத்திலிருந்து திருவிழா காலங்களில் எங்க தெய்வ வழிபடும் போது நாங்கள் இப்போ வாசிக்கக்கூடிய இந்த இசையை வந்து வாசிச்சதை நாங்களுடைய பாரம்பரிய முறைப்படி தொடங்கி இந்த இசையை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறோம்.

0: இந்த ஆளுக்குரும சமுதாயத்திலிருந்து ஜானகி அம்மா அவங்க வந்து இந்த அத்திகத்திகன்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டு வந்து ஒரு விதவை பொண்ணு குழந்தைங்களை வளர்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஆதரவா மச்சினன் வந்து ஒரு பாட்டு பாடுறதா என்னுடைய அர்த்தம்.
1: அத்திக

0: மனதனே.
1: எங்களுடைய ஆளு குறும்பர் சமுதாயத்திலிருந்து காடுகள்ல இருந்து என்னென்ன பொருள் வந்து சாப்பிடக்கூடிய பொருள் அதெல்லாம் கொண்டு வந்து தர்றேன் அப்படிங்கிற அர்த்தத்துல ஒரு பாட்டு, சின்ன ரங்கன் அப்படிங்கிறவரு இந்த பாட்டை பாடுறாரு.
2: குருமா

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் பண்டைய பழங்குடி ஆளுக்குறும்ப இன மக்களின் பாடல்களும் இசையும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: எங்களுடைய ஆளுக்குறும்பர் சமுதாயத்திலிருந்து காடுகளுக்கு போகும்போது தேனை கிழங்கு கனி வகைகள் எல்லாம் கிடைக்கிறதுக்காக ஒரு பாட்டு பாடிட்டு போவாங்க. அதை வந்து இந்த அரைக்குவல் இசையில அந்த இசையை பாடுறோம்.

0: நேயர்கள் இதுவரை நிலமலை நேரம் நிகழ்ச்சியில் குறும்பர் பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
1: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
2: என்ன உண்மையாவா?
3: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
2: மேலும் விவரங்களுக்கு
4: 1800-419-1800 and 1097.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.

0: நிலையத்தில் நேரம் 2:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 இலக்கிய இன்பம்.

0: இன்றைய இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் முதலில் இலக்கியத்தில் கண்ணன் என்ற தலைப்பில் பேராசிரியர் மூர்த்தி அவர்கள் வழங்கும் தமிழுரையும், அதனைத் தொடர்ந்து ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை என்னும் நூல் குறித்த புத்தக விமர்சனமும் இடம்பெற கேட்கலாம்.
1: இலக்கிய இன்பம் நேர்களுக்கு இலக்கியத்தில் மாயனுன் அழைக்கப்படும் கண்ணனின் அகவைதன் நல்வாழ்த்துக்கள். இன்று கோகுலாஷ்டமி, கண்ணனின் அகவைதனம் தான் இவ்வாறு அழைக்கப்படுகிறது சமஸ்கிருதத்தில். இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் கண்ணனும் கோதையும் என்ற தலைப்பில் இன்று நாம் சில கருத்துக்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளவிருக்கிறோம். ஒரு சில கருத்துக்கள் ஆழமான கருத்துக்கள், கேட்டு பயன்பெறுவோம், நன்றி. தமிழ் இலக்கியத்தில் எத்தனையோ காதல் ஜோடிகள், ராமன் சீதை, கோவலன் கண்ணகி, அம்பிகாவதி அமராவதி. ஆனால் இந்த ஜோடி கொஞ்சம் வித்தியாசமானது. ஒருவர் வரலாற்று நாயகன், இன்னொருவர் அவரை பார்க்காமலேயே காதலித்த கவிஞர். முதலில் கண்ணன் யார்? கண்ணன் என்பவன் ஒரு குழந்தை, ஒரு காதலன், ஒரு நண்பன், ஒரு அரசன், ஒரு கடவுள். தமிழ் இலக்கியம் அவனை கருப்பு நிறத்தான் என்கிறது. சங்க இலக்கியமோ இவனை மாயோன் என்று அழைக்கிறது. முல்லை நிலத்தின் தெய்வம் பாரதம் சொன்னவன், கீதை தந்தவன், குழல் ஊதி பசுக்களை மயக்கியவன். ஆக மொத்தம் தமிழர்களின் மனதில் 2000 ஆண்டுகளாக வாழும் ஒரு இலக்கிய நாயகன். அடுத்து கோதை. இவள் வரலாறு என்ன? 8ஆம் நூற்றாண்டு ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வார் என்ற விஷ்ணு பக்தர், அவர் துளசி செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றும் போது துளசி வனத்தில் ஒரு பெண் குழந்தை கிடைத்தது. அந்த குழந்தைக்கு கோதை என்று பெயரிட்டு வளர்த்தார். கோதை என்றால் மாலை என்று பொருள். அவள் பின்னாளில் ஆண்டாள் ஆனாள். ஆண்டாள் என்றால் ஆண்டவனையே ஆண்டவள் என்று பொருள். இங்குதான் கதை சுவாரஸ்யமாகிறது. பெரியாழ்வார் தினமும் வடபத்ர சாயிக்கு மாலை கட்டுவார். சிறுமி கோதை என்ன செய்வாள் தெரியுமா? அந்த மாலையை திருடுத்தனமாக எடுத்து தன் கழுத்தில் போட்டுக்கொண்டு கிணற்று நீரில் கண்ணாடியில் பார்த்து, என் கண்ணனுக்கு ஏற்றவளா நான் அழகாக இருக்கிறேனா என்று தன்னைத்தானே அலங்கரித்துக் கொள்வார். அதன் பிறகு

திரும்ப கொண்டு போய் வைத்து விடுவாள். ஒரு நாள் ஆழ்வாரதை பார்த்து விட்டார். ஐயோ, மனித சூடியதை இறைவனுக்கு சூடலாமா? இது அபச்சாரம் என்று அன்று மாலையே சாற்றவில்லை. அன்று இரவு இறைவன் ஆழ்வார் கனவில் வந்து இனி கோதை சூடி கொடுத்த மாலையே எனக்கு வேண்டும் என்று சொன்னதாக வரலாறு சொல்கிறது. அன்றிலிருந்து அவள் பெயர் சூடி கொடுத்த சுடற்குடி ஆகும். இதில் இலக்கிய நயம் என்ன? இதுவரை பெண்கள் தங்களை அலங்கரித்துக் கொள்வது கணவனுக்காக, ஆனால் கோதை தன்னை கண்ணனுக்காக அலங்கரித்து கொண்டது மட்டுமல்ல, தன் அழகை தானே ரசித்தாள். இது ஒரு பெண் இயக்கத்தின் துவக்கம். 8ஆம் நூற்றாண்டிலேயே ஒரு பெண் தன் காதலை தேர்ந்தெடுக்கிறாள். கோதை கண்ணனை நேரில் பார்த்ததில்லை. பெரியாழ்வார் சொன்ன கதைகள், பாகவத புராண கதைகள் மூலமே கண்ணனை அறிந்திருந்தாள். ஆனால் அந்த கதைகளை வைத்து ஒரு பெரும் காதல் சாம்ராஜ்யத்தை கட்டியிருந்தாள். அவள் எழுதிய 2 நூல்கள் தான் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷங்களாக இலக்கிய வரலாறு சொல்கின்றது. ஒன்று திருப்பாவை 30 பாடல்கள், மற்றொன்று நாச்சியார் திருமொழி 143 பாடல்கள். திருப்பாவையில் அவள் தன்னை ஆயர்பாடியில் ஒரு கோபிகையாக பாவித்துக் கொள்கிறாள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என்று தொடங்கும் இந்த 30 பாடல்களும் கண்ணனை மற்றும் எழுப்பும் பாடல்கள் அல்ல. தன்னை போன்ற பெண்களை எழுப்பி கண்ணனை அடையலாம் வாருங்கள் என்று அழைக்கும் பாடல்களாகவே அமைந்திருக்கின்றன. நாச்சியார் திருமொழியில்தான் அவளின் தனிப்பட்ட காதல் வெடித்து கிளம்புகிறது. வாரணமாயிரம் சூழ வலம் செய்து என்று, 1000 ஆணைகள் சூழ என் கண்ணன் என்னை திருமணம் செய்ய வருகிறான் என்று தன் திருமணக் கனவை பாடுகிறாள். கற்பூரம் நாருமோ, கமலப்பூ நாருமோ, கண்ணனின் வாய் கற்பூரமா தாமரையா என்று கேட்கிறார். இவ்வளவு தைரியமாக, இவ்வளவு நெருக்கமாக கடவுளை காரணமாக பாடிய பெண் கவிஞர் உலக இலக்கிய வரலாற்றில் வேறு யாரும் இல்லை. கடைசியில் என்னானது? கோதையை திருமணம் செய்து ஸ்ரீரங்கத்து அரங்கன் வந்ததாகவும், கோதை கருவறைக்குள் சென்று இறைவனோடு கலந்து விட்டதாகவும் புராணம் சொல்கிறது. அவளுக்கோ வயது வெறும் 15 தான். ஆனால் நாம் இலக்கியமாக பார்த்தால் கோதை இறக்கவில்லை. அவள் தமிழாகவே வாழ்கிறாள். இன்றும் மார்கழி மாதம் வந்தால் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீட்டிலும் காலையில் ஒலிப்பது திருப்பாவைதான். ஆண்டாள் இல்லாமல் மார்கழி இல்லை. கண்ணன் கருப்பு நிறம், கோதை சிவப்பு பூ போல இருப்பவள். ஒருவன் காத்தல், ஒருத்தி காதல். காத்தலும் காதலும் சேர்ந்ததுதானே இந்த உலகம். கண்ணன் என்பவன் கோதைக்கு கிடைக்காத காதலன் அல்ல, அவள் கவிதைக்கு கிடைத்த காரணன். அவள் இல்லை என்றால் ஆண்டாள் இல்லை. அவள் இல்லை என்றால் தமிழில் தமிழ் இலக்கியமும் இலக்கிய காதலும் இல்லை. இதுதான் கண்ணனும் கோதையும். காலத்தால் அழியாத ஒரு காதல் காவியம் இது. நன்றி, வணக்கம்.

தமிழ் உரையை தொடர்ந்து புத்தக விமர்சனம் இடம்பெற கேட்கலாம். இன்றைய புத்தக விமர்சனம் நிகழ்ச்சியில் ஆண்டாள் அருளிய திருப்பாவை என்னும் நூல் குறித்த விமர்சனம் இடம்பெறும். ஆண்டாள் தனது அன்பினாலே இறைவனையே ஆண்டாள். இதன் காரணமாகத்தான் கோதை நாச்சியார் ஆண்டாள் என்ற திருப்பெயருடன் புகழ் பெற்றிருக்கின்றார். பன்னிரு ஆழ்வார்களிலே பெண் ஆழ்வார் என்று எடுத்துக்கொண்டால் அது கோதை நாச்சியார் என்று அழைக்கக்கூடிய ஆண்டாள் மட்டுமே. வைணவத்திலே 12 ஆழ்வார்களால் சிறப்பு பெற்ற பாடல் பெற்ற தலங்கள் அனைத்தும் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருத்தலங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அந்த வகையிலே 12 ஆழ்வார்களில் பெண் ஆழ்வாரான ஆண்டாள் நாச்சியார் அருளியதே திருப்பாவை என்னும் நூலாகும். இந்த நூலானது 4000 திவ்ய பிரபந்தத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. 30 பாசுரங்களை கொண்டு ஒட்டுமொத்த ஆன்மீகம் மற்றும் சமூக கருத்துக்களை தாங்கி நிற்கிறது இந்த நூல். மார்கழி மாத சிறப்பு இந்த நூலிலே விவரிக்கப்பட்டிருக்கிறது. மார்கழி மாதத்தில் கன்னிப்பெண்கள் அதிகாலையில் எழுந்து பிற பெண்களையும் தூங்கி எழுப்பி ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடும் பாவை நோன்பு பற்றி இந்த நூல் விவரிக்கிறது. ஆண்டாள் பக்திக்கு எவ்வித பாகுபாடும் இல்லை என்பதை உணர்த்தும் வகையில் ஜாதி மத பேதமின்றி எல்லோரையும் ஒன்று கூடி இறைவனை வழிபட அழைக்கின்றார். இதில் இலக்கியம் மற்றும்

இசை சிறப்பு வாய்ந்த ஒரு நூல் இந்த நூல் என்றே சொல்ல வேண்டும். சங்கத்தமிழ் மாலை. ஆண்டாள் தன் நூலை சங்கத்தமிழ் மாலை 30 என்று குறிப்பிடுகின்றார். இது சங்க காலத்து பாவை நோன்பு மரபை எளிய இனிய தமிழில் பாடிய பெருமையை குறிக்கிறது. இசை வடிவமாக 30 பாடல்களும் 30 நாட்களுக்கும் ஏற்றவாறு சந்த நயத்துடனும் பண்ணோடு பாடும் இசை வடிவத்துடனும் அமைந்துள்ளன. ஆன்மீகம் மற்றும் தத்துவ மறைபொருளும் இந்த நூலில் அடங்கியிருக்கிறது. வேதத்தின் சாரம். திருப்பாவையின் வேதம் அனைத்தும் வித்தாகும் என்று போற்றப்படுகிறது. அதாவது உபநிடதங்களின் ஆழமான தத்துவ கருத்துக்களை மிக எளிய தமிழில் பாசுரங்களாக தந்துள்ளார் ஆண்டாள். பகவத் பாகவத பக்தியும் இங்கே குறிப்பிடப்படுகிறது. இறைவனை மட்டும் வணங்குவது பக்தி அல்ல, இறைவனின் அடியார்களையும் மதித்து அவர்களோடு இணைந்து இறைவனை சரணடைவதே உன்னத நிலை என்பதை இந்த நூல் விளக்குகிறது. சரண் புகுதலின் தத்துவம் நூலின் இறுதி பாடல்கள், குறிப்பாக 29வது பாசுரமான சிற்றஞ்சிறுகாலே என்ற பாசுரமானது இறைவனுக்கும் ஆன்மாவுக்கும் உள்ள பிரிக்க முடியாத பந்தத்தையும் அவனுக்கே என்றும் அடிமை செய்ய வேண்டும் என்ற சரணாகரி தத்துவத்தையும் உணர்த்துகின்றன. சமூகம் மற்றும் இயற்கை காட்சிகளும் இந்த நூலில் சொல்லலா வண்ணம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இயற்கை வர்ணனை என்றால், அதிகாலை பொழுது பறவைகளின் ஒலிகள், எருமைகள் பணியில் நனைவது, சங்கு முழங்குவது போன்ற கிராமிய மற்றும் இயற்கை காட்சிகள் மிக அழகாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நூலில். வளமும் நல்வாழ்வும். இறைவனை துதிப்பதால் நாடு செழிக்கும், முக்காலம் மழை பெய்யும், நாடு பஞ்சமின்றி வாழும் என்ற உலகளாவிய நன்மைகளும் இந்த நூலில் வேண்டப்படுகின்றன. திருப்பாவை வெறும் பக்தி நூல் மட்டுமல்லாமல் ஒழுக்கம், ஒற்றுமை, கூட்டு வழிபாடு மற்றும் இறை சரணாகதி ஆகியவற்றை தமிழ் சமூகத்திற்கு புகட்டிய உன்னத காவியம் என்றே சொல்ல வேண்டும். ஸ்ரீ மணவாள மாமுனிகள் ஆண்டாள் நாச்சியாரின் பெருமையை உபதேச ரத்தினமாலை 22 பாசுரத்தில் அழகாக வெளியிடுகிறார். இன்றோ திருவாடி பூரம் எமக்காக, அன்றோ இங்கு ஆண்டாள் அவதரித்தால், குன்றாத வாழ்வான வைகுந்தவான் போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளானாய் என்று, இன்றுதான் திருவாடி பூரமோ, இந்த தினத்திலேதான் ஸ்ரீ பூமி பிராட்டி வைகுந்தத்தில் இருக்கும் எல்லையில்லாத ஆனந்த அனுபவத்தை விட்டு பெரியாழ்வாரின் திருமகளான ஆண்டாள் நாச்சியாராக, ஒரு தாய் தன் குழந்தை கிணற்றிலே விழுந்தால் எவ்வாறு தானே கிணற்றிலே குதித்து தன் குழந்தையை காப்பாற்றுவாளோ, அதைப்போல என்னுடைய உஜ்ஜீவனத்துக்காக இங்கே வந்து அவதரித்தாள் ஸ்ரீ வராக பெருமாள் பூமி பிராட்டியிடம், என்னை வாயினால் பாடி மனதினால் தியானித்து தூய மலர்களை கொண்டு அர்ச்சித்தால் ஜீவாத்மாக்கள் என்னை எளிதில் அடையலாம் என்று சொன்னதை நமக்கு நடத்தி காட்டவே இந்த பூவுலகில் வந்து அவதரித்தால் என்ன ஆச்சரியம், என்ன கருணை! ஆண்டாள் நாச்சியார் தன்னை கோபிகையாகவும், ஸ்ரீவில்லிபுத்தூரை திருவாய்ப்பாடியாகவும், தன் தோழிகளை கோபிகைகளாகவும், வடம் பெரும் கோயிலுடையானை கண்ணனாகவும், அந்த எம்பெருமானின் சந்நிதியை நந்தகோபரின் திருமாளிகையாகவும் பாவித்து கொண்டு எம்பெருமானை அடைவதற்கு அவனே உபாயம், அடியார்கள் மூலமாகவும் நப்பின்னை பிராட்டி புருஷகாரத்துடனும் அவனை அடைத்து அவனுடைய ஆனந்தக்கத்துக்காகவே கைங்கரியம் செய்வது ஆத்மாவின் ஸ்வரூபத்துக்கு சேர்ந்தது என்பதை எளிய தமிழ் பாசுரங்களின் மூலம் தன்னுடைய பெருங்கருணையாலே வெளியிட்டாள். திருப்பாவை வேதமனைத்திற்கும் வித்து என்று கொண்டாடப்படுகிறது. அதாவது வேதத்தின் சாரமான விஷயங்களை நாம் திருப்பாவையிலே கண்டுவிடலாம். வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிவது வேதத்தில் காட்டப்பட்டுள்ள முக்கியமான விஷயம். அதைப்போல அடியார்களுடன் கூடியிருந்து எம்பெருமானுக்கு தொண்டு செய்வது, அதுவும் அவ்வாறு செய்யும் பொழுது எம்பெருமானுடைய ஆனந்தத்துக்காகவே அந்த கைங்கரியத்தை செய்வது ஆகிய விஷயங்கள் மிக முக்கியமாக கருதப்படுகின்றன. இதையெல்லாம் நாம் திருப்பாவையில் நன்றாக அனுபவிக்கலாம். எம்பெருமானார் திருப்பாவையில் கொண்டிருந்த ஈடுபாட்டினால் திருப்பாவை ஜீயர் என்றே அழைக்கப்பட்டார். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவராலும் விரும்பி அனுசிக்கப்படும் இந்த திருப்பாவையை போலே வேறு பிரபந்தம் இவ்வுலகில் இல்லை என்பது இதற்கிருக்கும் தனிச்சிறப்பு. பூர்வாச்சாரியார்களின் வியாக்கியானங்களை துணையாக கொண்டு இந்த பிரபந்தத்தின் எளிய விளக்க உரையும் எழுதப்படுகிறது. ஆண்ட

நாச்சியார் அருளிய இந்த திருப்பாவையிலே முதல் பாடலான மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினே நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் என்று பாடுகின்றார். இதன் பொருள், அழகிய அணிகலன்களை அணிந்த கன்னியரே, சிறப்புமிக்க ஆயர்பாடியில் வசிக்கும் செல்வ வளமிக்க சிறுமிகளே, மார்கழியில் முழுநிலா ஒளி வீசும் நல்ல நாள் இது. இன்று நாம் நீராடக் கிளம்புவோம். கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபன், அழகிய கண்களையுடைய யசோதா பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும், கரிய நிறத்தவனும், சிவந்த கண்களை உடையவனும், சூரியனைப் போல் பிரகாசமான முகத்தை உடையவனும், நாராயணனின் அம்சமுமான கண்ணபிரான் நமக்கு அருள் தர காத்திருக்கின்றான். அவனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும். இந்த பாசுரத்தை ஆண்டாள் வைகுண்டத்தை மனதில் கொண்டு பாடுகிறாள். அதனால்தான் நாராயணனே பறை தருவான் என்கிறாள். 108 திருப்பதிகளில் 106 பூமியில் காணலாம். 108வது திருப்பதியான வைகுண்டத்தில் அங்குதான் நாராயணன் வசிக்கின்றார். நாம் செய்யும் புண்ணியத்தை பொறுத்தே இந்த திருப்பதியை அடைய முடியும். இந்த பாடலை பக்தியுடன் படித்து தர்ம செயல்களை மட்டுமே செய்து வந்தால் நாமும் வைகுண்டத்தை அடைந்து பரந்தாமனுடன் கலந்து விடுவோம் என்ற பொருள் கொள்ளும் வகையில் இந்த பாடல் அமைந்திருக்கிறது. முதல் பாடலைப் போலவே தன்னுடைய 30வது பாடலிலும் ஆண்டாள் நாச்சியார் வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேகிழையார் சென்றிறைஞ்சி அங்கப் பறை கொண்ட வாற்றை அணி புதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பாய் ஈரிரண்டு மால்வரைத்தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய் என்று குறிப்பிடுகின்றார். இதன் பொருள், அலைகள் நிறைந்த பார்க்கடலை கடைந்த மாதவனும் கேசி என்ற அரக்கனை கொன்ற கேசவனுமான கண்ணனை சந்திரனை போன்ற அழகு முகம் கொண்ட அணிகலன் அணிந்த பெண்கள் சிரமப்பட்டு தரிசித்து பாவை விரத பலன் பெற்ற விவரத்தை ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த குளிர்ந்த தாமரை போன்ற முகத்தையுடைய பெரியாழ்வாரின் பெண்ணான ஆண்டாள் இனிய தமிழில் 30 பாடல் பாடி பாமாலை தொடுத்திருக்கின்றாள். இதனை படிப்பவர்கள் உயர்ந்த தோள்களை உடையவனும் அழகிய கண்களை கொண்ட திருமுகத்தை உடையவனும் செல்வத்துக்கு அதிபதியுமான திருமாலின் ஆசியுடன் எங்கு சென்றாலும் செல்வச் செழிப்பு பெற்று இன்பமுடன் வாழ்வர் என்று தன்னுடைய 30வது பாடலிலே தெரிவிக்கின்றார். 12 ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் நாச்சியார் பாடிய இந்த திருப்பாவை தமிழ் மாதமான மார்கழி மாதம் முழுவதும் பாடப்படுகிறது. முதல் பாசுரம் மார்கழி திங்கள் நோன்பின் தொடக்கத்தையும் மார்கழி நீராடலின் சிறப்பையும் விவரிக்கிறது. 2 முதல் 5 வரையிலான பாசுரங்கள் நோன்பின் முறைகள், இயற்கையின் வளம் மற்றும் நாராயணனின் புகழை பாடி தோழியரை துயில் எழுப்புகிறது. இடைப்பட்ட பாசுரங்கள் அனைத்தும் கண்ணனின் திருவிளையாடல்கள், அவனது வீரச் செயல்கள் மற்றும் அவனது நாமத்தின் பெருமையை உணர்த்துகிறது. நிறைவு பாசுரங்கள் அனைத்தும் இறைவனை அடைந்து கைங்கரியம் தொண்டு செய்யும் பேற்றை பெறுதல் மற்றும் திருப்பாவை படிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் குறித்து விளக்குகின்றன. மனித வாழ்க்கைக்கு தேவையான பக்தி, ஒழுக்கம் மற்றும் இயற்கையோடு இயைந்த வாழ்வை வலியுறுத்துகிறது. ஆண்டாள் அருளிய இந்த திருப்பாவை என்பது ஒரு ஆன்மீக புத்தகம் மட்டுமல்ல, நம்முடைய தமிழ் இலக்கியத்தின் மிகச் சிறப்பு வாய்ந்த ஒரு புத்தகம் என்றே சொல்ல வேண்டும். இதிலுள்ள தமிழ் வார்த்தைகளாகட்டும், தமிழ் வரிகளாகட்டும், இவை அனைத்தும் இறைவனை மட்டும் பாடுவது அல்ல, இயற்கையையும் பாடுகிறது என்றே சொல்ல வேண்டும். இனிய தமிழ் புத்தகமாக உருவெடுத்திருக்கிறது ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை என்னும் இந்த நூல்.

இன்றைக்கு இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் முதலில் இலக்கியத்தில் கண்ணன் என்ற தலைப்பில் பேராசிரியர் மூர்த்தி அவர்கள் வழங்கிய தமிழுரையும், அதனைத் தொடர்ந்து ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை என்னும் நூல் குறித்த விமர்சனமும் இடம்பெற கேட்டீர்கள்.

ആകാശവാണി ഉദകമണ്ഡലം വാണി வணக்கம் நேயர்களே, அழகான வண்ணங்களை கொண்ட வானவில் போல பல வண்ணமயமான பாடல்களை வகைப்படுத்தி தர வருகிறது வானவில் நிகழ்ச்சி. கவிதை கண்ணன் சிந்தும் தேன் அமுதை.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவு கடும். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம், வட சிறுவலாறு, கள்ளக்குறிச்சி, கடவனூர் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், அவலூர்பேட்டை, உத்திரமேரூர், சூரப்பட்டு ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், வந்தவாசி, மூங்கில் துறைப்பட்டு, அயப்பாக்கம், காசிமேடு, திருநின்றவூர், சென்னை விமான நிலையம், ஆலந்தூர், அரியலூர், வெம்பாக்கம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், அரக்கோணம், நெற்குன்றம், ஒக்கியம் துறைப்பாக்கம், புதுச்சேரி, மணிமுத்தாறு, மீனம்பாக்கம், பள்ளிக்கரணை, அண்ணாநகர் மேற்கு, கும்மிடிப்பூண்டி, மரக்காணம், கொரட்டூர், கஞ்சனூர், ஆவடி, வடபழனி, திருநின்றவூர், திருவேற்காடு, புதுச்சேரி, திருவள்ளூர், ஷாலிகிராமம், வேலூர், சென்னை கண்ணகி நகர், காரையூர், பெரம்பூர், அமைந்தகரை, மணலூர்பேட்டை, திருக்கனூர், ராணிப்பேட்டை, பூண்டி, மடிப்பாக்கம், வில்லிவாக்கம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. பேசின் பாலம், அயனாவரம் வட்டாட்சியர் அலுவலகம், செய்யாறு, மேடவாக்கம், அம்பத்தூர், தண்டையார்பேட்டை, ஊத்துக்கோட்டை, கீழ்பெண்ணாத்தூர், சென்னை, அரியலூர் கேம்ப், பூவிருந்தவல்லி, கீழ்ப்பாடி, ஈஞ்சம்பாக்கம், மயிலம், கொளத்தூர், பள்ளிக்கரணை, திருத்தணி, புழல், செய்யூர், ரிஷிவந்தியம், ராஜா அண்ணாமலைபுரம், ஜமனாமரத்தூர், மாதவரம், ஐசௌஸ், பெருங்குடி, செஞ்சி, முகையூர், சங்கராபுரம், மதுரை வடக்கு, மதுரை, செம்மேடு, அம்பத்தூர், நுங்கம்பாக்கம், மூரார்பாளையம், தானியமங்கலம், மதுராந்தகம், மானாமதுரை, முகலிவாக்கம், கலவை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளின் சில இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2-4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 40.2 டிகிரி செல்சியஸ் பாளையம் கோட்டையில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.4 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை சேலம், திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. தருமபுரி, கரூர், மதுரை விமான நிலையம், திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1-5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, ஈரோடு, மதுரை, திருப்பத்தூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது.

0: லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு, வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும், வெப்பநிலை அதிக அளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும், சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 30.7 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் EOS-05 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது இந்திய விண்வெளி விஞ்ஞானிகளின் ஆற்றல் மற்றும் புதிய கண்டுபிடிப்பு திறன்களை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டியுள்ளார். இந்த சாதனை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வதில் இந்தியாவை முன்னணி நாடாக நிலைநிறுத்தும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகள் நிலையிலான 3 நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்கியது. நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக நீர்மின் திட்ட சுரங்கத்தில் சிக்கியிருந்த 2 தொழிலாளர்கள் 10 நாட்களுக்கு பின் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த 4 மாணவிகளின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் சுற்றுச்சுவர் மற்றும் நடைபாதை அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் உள்ள ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் பயிற்சியை நிறைவு செய்த அதிகாரிகளின் தீரச் செயல் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு கைம்பெண் மற்றும் ஆதரவற்றோர் நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை சிறப்பு முகாம் சென்னையில் வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் அறிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த ஆண்டு மழையின் அளவு குறைந்துள்ளதால் விவசாயிகள் குறைந்த அளவிலான தண்ணீர் தேவைப்படும் மாற்றுப்பயிர்களை சாகுபடி செய்ய முன்வருமாறு ஆட்சியர் திருமதி பத்மஜா கேட்டுக் கொண்டுள்ளார். தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண்சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் இப்போது 3:02.
3: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். வானவில் வணக்கம் நேயர்களே. அழகான வண்ணங்களை கொண்ட வானவில் போல பல வண்ணமயமான பாடல்களை வகைப்படுத்தி தர வருகிறது வானவில் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நேயர்களோடு இணைவது நான் உங்கள் நண்பன் கோ கனகராஜ். நீலவண்ண கண்ணன் ஸ்ரீகிருஷ்ணரின் அவதார திருநாள் இன்று. நேயர்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி திருநாள் வாழ்த்துக்களோடு இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் வளம் வருகிறது திரைப்படங்களில் கண்ணனை போற்றும் திரைப்பாடல்களின் தொகுப்பாக.

கண்ணா என்ற பெயருக்கும் சொல்லுக்கும் ஒரு காந்த சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெயர் சொல் எனலாம். அதனால்தான் என்னவோ வயதில் மூத்தவர்கள் இளையவர்களை வந்து பார்த்து அழைக்கும் போது கண்ணா அப்படின்னு கூப்பிடும்போது அதில் ஒரு அன்பான அழகான ஒரு அழைப்பாகவே உணர தோன்றும் என சொல்லலாங்க. அப்படி இருக்கும்போது கண்ணனை மையமாக கொண்ட பாடல்கள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு பாடல்களாக நிகழ்ச்சியில வளம் வர காத்துக்கிட்டே இருக்கு நேயர்களே. கண்ணனின் அழகிய வரிகளால் தாளாட்டி இருக்கும் இந்த பாடல் கண்ணனின் கண்கள் சொல்லும் பூங்கவிதை. கண்ணன் சிந்தும் தேன் அமுதை தன் கையிரண்டில் எடுத்து தாளாட்ட பாட வருகிறார் பி சுசிலா அவர்களின் குரலில். அவரோடு இணைந்து தன் காதலையும் சொல்ல வருகிறார் கே ஜே யேசுதாஸ் அவர்களின் குரலில். இந்த பாடல் பத்ரகாளி படத்திற்காக

பாடல 1986 வெளிவந்த வசந்தராகம் திரைப்படத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையமைப்பில் புலமை பித்தன் அவர்களுடைய பாடல் வரிகளுக்காக எஸ் ஜானகி அவர்கள் வந்து பாடியிருப்பாங்க. மாயக்கண்ணனை வர்ணிக்கிறது என்பது அவருடைய அழகிய வண்ணங்களை கூட சொல்லலாங்க. அப்படிப்பட்ட வகையில் மை கூட கரைகின்றது, இன்று பன்னீரும் சுடுகின்றது. அந்தி இருட்டில் என் விழிக்குள் நின்றிருப்பான் கண்மணிக்குள், இங்கும் அங்கும் எங்கும்

எனக்கு ஒரு சூப்பரான பாடலை கேட்டோம். அடுத்த பாடலும் வரவிருக்கிறது. வானத்தில் செல்ல கண்ணன் பாடுவான், கானத்தில் சின்ன பெண்ணும் ஆடுவாள், ஆயர்கள் மத்த சத்தம்

போலவே ஆனந்த முத்தம் சிந்தும் நேரமே, குழலின் கீதங்கள் சிந்தும் நேரமே, கண்கள் இசைக்கும் மூடுது, பாதங்கள் வண்ண பண்கள் பாட வருகிறது. நான் காமராஸ் அவர்களின் பாடல் வரிகளுக்காக இளையராஜா அவர்களுடைய இசையமைப்பில் இரட்டைவால் குருவி படத்திலிருந்து ஒலிக்க கேட்கலாம்.

நிகழ்ச்சியில அடுத்த பாடல் 1987 வெளிவந்த திரைப்படமான மனதில் உறுதி வேண்டும். படத்துல இருந்து கே ஜே யேசுதாஸ், கே எஸ் சித்ரா அவர்களின் குரல்களுக்காக, வாலி அவர்களின் பாடல் வரிகளுக்காக இந்த பாடல் ஒலிக்க கேட்கலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானவில். இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் கண்ணனை போற்றும் திரைப்பாடல்களின் தொகுப்பாக ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

குறிப்பா கிருஷ்ணர் அப்படிங்கும் போது வெண்ணெய் தான் நமக்கு ஞாபகம் வரும். அப்படிப்பட்ட அந்த ஒரு நெய்வேத்திய படையில வந்து கொடுக்காம இருப்பாங்களா என்ன? ஸ்ரீகிருஷ்ணரின் குழந்தை பருவத்தில் பிடித்த உணவு அதனால் முதலில் வெண்ணையும், அதுக்கப்புறம் அவில், இதுல செய்யப்பட்ட அவில் பாயாசம், கற்கண்டு பாயாசம், பானகம், அப்பம், லட்டு, சீடை, முறுக்கு, அதிரசம் அப்படின்னு இன்னும் பல சுவையான பலகாரங்களும் அதோட சேர்த்து பழங்களும் வைப்பாங்க. அந்த சுவையான பலகாரங்களோடு பழங்களும் இன்றைய தினத்துல நெய்வேத்தியங்களாக படைக்கப்படுகிறது. நிகழ்ச்சியில தொடர்ந்து பாடல்களை கேட்கலாம். தேவா அவர்களுடைய இசையமைப்பில் 1996 வெளிவந்த திரைப்படமான கோகுலத்தில் சீதை, அகத்தியன் அவர்களுடைய பாடல் வரிகளுக்காக எஸ் பாலசுப்ரமணியம், சித்ரா, பேபி தீபிகா மற்றும் தேவா ஆகியோர்களின் குரல்களுக்காக இந்த பாடல் ஒலிக்கின்றது.

அடுத்த பாடலும் வரவிருக்கிறது மகாநதி படத்தில் இருந்து வாலி அவர்களின் வரிகளில் இளையராஜா அவர்களின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம், உமாரமணன், சோபனா விக்னேஷ் ஆகியோர்களின் குரல்களுக்காக இந்த பாடல் கேளுங்க. ஊட்டி FM 101.8 இங்கே எல்லாமே செம ஹிட்டு.

0: ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி. ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்தனம் சொல்லடி.
1: அடுத்து 2000வது ஆண்டில வெளிவந்த திரைப்படமான ஸ்நேகிதியே. இந்த படத்துல இருந்துதான் அடுத்த பாடலும் வரப்போகுது. கே எஸ் சித்ரா அவர்களும் சுஜாதா சங்கீதா சஜித் ஆகியோர்களின் குரல்களுக்காக வைரமுத்து அவர்களின் பாடல் வரிகளில் இந்த பாடலை கேட்கலாம். நேயர்களே, இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8. இங்கு எல்லாமே செம ஹிட்டு.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானவில். இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு கண்ணனை போற்றும் பாடல்களின் தொகுப்பாக பாடல்கள்.

பக்தர்களுக்கு கேட்ட வரத்தை உடனே கொடுக்கும் கடவுளாகவும், ஆசையோடும் பக்தியோடும் மிக விமர்சையாக பல கொண்டாட்டங்கள் இன்றைய தினத்திலே இருக்கு. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் அவதார திருநாளினை ஒவ்வொரு வீடுகள் தோறும் திருக்கோவில்களிலும் வெகு விமர்சையாக சிறப்பாக பூஜைகள் செய்து வழிபடும் இந்த நாளில் குட்டி கிருஷ்ணரின் லீலைகளை வந்து விளையாட்டுகளையும் வந்து சின்ன சின்ன குழந்தைகளுக்கு சொல்லி சொல்லுவாங்க பெற்றோர்கள். இந்த நாளில் மிகவும் சிறப்பான தினம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு வந்து குட்டி கிருஷ்ணர் வேடமணிந்து நிறைய விசேஷங்கள்

நடைபெற்று கொண்டிருக்கும். அந்த வகையில உரியடி போன்ற பல விசேஷங்கள் வந்து நிறைய இன்னைக்கு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான இந்த திருநாளில் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னை வழிபடும் ஒவ்வொரு வீட்டிற்கும் வருகிறார் என்பதை தங்களின் பாரம்பரிய வழிபாட்டு முறைகளின் மூலமாக பெரும் ஐதீகமாகவே பின்பற்றி வரும் பக்தர்கள் தங்களுடைய வீடுகளில் குட்டி ஸ்ரீ கிருஷ்ணரை மனதில் நினைத்து பச்சரிசி மாவில் கோலமிட்டு அதில் குழந்தைகளின் குட்டி பாதங்களை வீட்டின் வாசல் முதற்கொண்டு பூஜை அறை வரையில் வரைந்து வைப்பது ஒரு மிகச்சிறந்த வழிபாட்டு முறையாக இன்றைய அளவுக்கும் இருந்துகிட்டே இருக்கு. அப்படியான ஒரு அழகான தருணம் இன்றைய நாளில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இன்றைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து அடுத்து பாடல்களை கேட்க இருக்கும் நேயர்களே, திருமணம் எனும் நிக்கா படத்திற்காக விஜய் பிரகாஷ், சாதன சர்க்கம், சாருலதா மணி ஆகியோரின் குரல்களுக்காக இந்த பாடல் கேளுங்க. இது ஊட்டி FM 101.8 உடன்.

0: ஒரு சூப்பரான ஒரு பாடலை கேட்டோம். அடுத்த பாடலும் விஸ்வரூபம் படத்தில இருந்து வர இருக்கிறது. கமலஹாசன் மற்றும் சங்கர் மகாதேவன் அவர்களின் குரல்களுக்காக இந்த பாடல். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: அபிநய ராஜா கோகுல பாலா கோடி பிரகாஷா விரக நரக ஸ்ரீ ரட்சகமாலா எத்தனை முறை நான் எங்கிச்சாவே இத்தவணை என ஆட்கொள்வாயா சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தைக்கு ரும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர் தம்மாயா நீவா ஆயர் தம்மாயா நீவா.

இல்லை என்பதற்காக வாடவும் வேண்டாம், இருக்கிறது என்பதற்காக ஆடவும் வேண்டாம். நாளை எது வேண்டுமானாலும் நடக்கலாம், இல்லாதது கிடைக்கலாம், இருப்பது பறிபோகலாம். தர்மமே நிலையானது, எது நமதோ அது வந்தே தீரும். நமதில்லாதது எது செய்தாலும் வராது, யாராலும் தரவும் முடியாது. வாழும் வரை வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவோம் என்ற ஸ்ரீகிருஷ்ணரின் உபதேசத்தோடு மீண்டும் நேயர்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்களோடு. வானவில் நிகழ்ச்சியில ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு திரைப்பட பாடல்களின் தொகுப்பு வளம் பெற கேட்டீர்கள். மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் வானவில் நிகழ்ச்சியில் வேறு ஒரு பாடல்களின் தொகுப்போடு நேயர்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் நண்பன் கு கனகராஜ். வணக்கம் நேயர்களே.

0: நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் நான் யார்? நேயர்களே, எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில நாங்க உங்களுக்காக கேள்விகள் கொடுக்க போறோம். நீங்க அதற்கான விடையை கண்டுபிடிச்சு எங்களுக்காக சொல்ல போறீங்க, ஓகேங்களா? இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். உள்ளூர் நேயர்களா இருந்தீங்கன்னா 93449010108 என்ற எண்ணிலும், வெளியூர் நேயர்கள் 93429010108 என்ற எண்ணிலும், புதிய நேயர்களா இருந்தீங்கன்னா 8300019108 இந்த நம்பர்ஸ்ல கால் பண்ணுங்க. ஓகே நேர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம காலையிலேருந்து நிறைய லைவ் ப்ரோக்ராம்ஸ்லாம் எல்லாருமே அட்டன் பண்ணிகிட்ருப்பீங்க. நிறைய பேர் கால் பண்ணியிருப்பீங்க, பேசியிருப்பீங்க. நிறைய பேர் கால் பண்ணி எனக்கு லைன் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடையும் இருப்பீங்க. அதனால் கால் பண்ண நேயர்கள்லாமே வந்து புதிய நேயர்களுக்கும் கால் கிடைக்காத நேயர்களுக்கும் வழிகள் கொடுத்து விட்டு மற்றவங்க எல்லாருமே நமக்கு கால் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் வந்து நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதையும் நாங்கள் கேட்டுக்கிறோம். ஓகே நேர்களே, எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில நம்மளோட ஃபர்ஸ்ட் காலர் யாரு, எங்க இருந்துன்னு சொல்லி பாப்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க யாரு, எங்க இருந்து?
1: கோயம்புத்தூர் வந்து செல்வராஜ் பேசுறேன் மேடம்.
0: ஓகேங்க, இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில நான் யார் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னு சொல்லி பாத்திரலாமா?
1: ஓகே மேடம்.
0: ஓகேங்க, நான் ஒரு மரம், ஓகேங்களா?
1: சரிங்க.
0: இது புல் வகையை சேர்ந்த ஒரு மரம்.
1: சரிங்க.
0: உலகிலேயே மிக வேகமாக வளரக்கூடிய தாவரங்களில் ஒன்று, நான் யார்?
1: மூங்கில்.
0: மூங்கில், சரியான விடைங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
1: தேங்க்யூ மேடம். உங்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் மேடம்.
0: மிக்க நன்றிங்க. உங்களுக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். நன்றி.
2: ஆகாஷவாணி.
0: நேர்களே, நம்மளோட ஃபர்ஸ்ட் காலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக வந்து விடை சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஓகே, நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்ப்போம். நம்ம அடுத்த நேயர் நம்ம கூட லைனில் இருக்காங்க, யார் எங்கேருந்து அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வணக்கம். ஓகே நேர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் உங்களுக்கான நிறைய கேள்விகள்லாம் காத்துட்டே இருக்குது. நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களுக்கான கேள்விகளை நான் கேட்கிறேன், பதிலை சொல்ல நீங்கள் எல்லாருமே தயாராக இருங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படிங்கிறதையும் நாம் பார்த்துடலாம் இப்போ. வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து?
3: திருப்பூர்லேருந்து பாலன் பேசுகிறேன். நல்லா நலமாக இருக்கீங்களா?
0: அனைவரும் நலம், மிக்க நன்றி. நீங்கள் எப்படி இருக்கீங்க?
3: நன்றி நன்றி, நல்லா இருக்கீங்களா?
0: ஓகேங்க, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நான் யார் உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
3: கேளுங்க.
0: காந்த குரலும் ஸ்டைலான உடல் மொழியும் ரசிகர்களை பெரிதும் கவர்வது, சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா, பாட்ஷா திரைப்படத்துல மார்க் ஆண்டனியாக வந்து தமிழ் சினிமாவில் ஸ்டைலிஷ் வில்லன் என்ற புதிய இலக்கை உருவாக்கியது நான் யார்?
3: தனிப்பட்ட முறையில் நிறைந்து நிற்கிற நடிகர் ரகுவரன்.
0: கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க, சரியான விடைங்க. ரொம்ப அருமையா பதில் சொன்னீங்க, மிக்க நன்றி.
3: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.
0: ரொம்ப நன்றிங்க. ஓகே நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நேயர்கள் நான் கேட்குற கேள்விக்கு ரொம்பவே அருமையாக பதில் எல்லாமே சொல்லிட்டுருக்காங்க. தொடர்ந்து பார்ப்போம் அடுத்ததாக யார் எங்கே இருந்துன்னு. வணக்கம்.
4: வணக்கம், திருப்பூர்லேருந்து மனோவிகா சந்திரசேகர்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?

0: ஓகேங்க, அனைவரும் நலம். எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில நான் யார் உங்களுக்கான கேள்விக்கு போயிடலாமா? ஓகேங்க, தமிழ் சினிமால சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், கமலஹாசன் என பல முன்னணி நடிகர்களுடன் வில்லனாக மிரட்டியவர் இவர், நான் யார்?
1: நம்பியார்.
0: நம்பியார், ரொம்ப சூப்பருங்க, ரொம்ப அருமையாக பதில் சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஓகே நேர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியில் நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் நேயர்கள் உடனே வந்து சரியான விடைகளெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே சூப்பரான ஒரு வாழ்த்து சொல்லிடலாம். நேர்களே, தொடர்ந்து நீங்கள் கால் பண்ணுங்கள், கேட்க போகிற அனைத்து கேள்விகளுக்கும் சரியான பதில்களை சொல்லுங்கள். நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு அருமையான பாடலையும் கேட்டுடலாம். இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டி FM 101.8, இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: நேயர்களே, கேட்ட அந்த பாடல் உன்னை கொடு என்னை தருவேன் திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன், சித்ரா ஆகியோர் இணைந்து பாடியது எஸ் ஏ ராஜ்குமார் இசையில். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். நான் யார்? நேர்களை, இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில கேள்விகள் நான் கேட்டுட்டு இருக்கேன். நேயர்கள் லைன்ல வந்து உடனுக்குடன் ஆன்சர்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து பார்ப்போம் அடுத்ததா. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், சென்னமடவாளியிலிருந்து செண்பகம் பேசுறேங்க மேடம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்குங்க மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோங்க. ஓகே, இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில நான் யார் க்வெஸ்சன் போயிடலாமா?
1: சரிங்க மேடம்.
0: ஓகேங்க, க்வெஸ்சன் கேளுங்க. நீங்க இவர் ஒரு இசையமைப்பாளர், சரிங்களா? இவர் ஒரு இசையமைப்பாளர், மியூசிக் டைரக்டருங்க. இவருடைய முதல் திரைப்படத்திலேயே இவர் வந்து பிலிம் ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காரு. அந்த படத்துடைய பேரு மின்னலை. நான் யார்?
1: படத்தோட பேர் சொல்றீங்களா மேடம்?
0: இல்ல இல்லங்க, இசையமைப்பாளருடைய பேர் சொல்லணுங்க. க்ளூ நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இசையமைப்பாளர் யாரு அப்படிங்கிற பேரை நீங்க சொல்லணும். இல்லங்க, தவறான விடை. தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த காலர் நமக்கு பதில் எப்படி சொல்றாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ரொம்ப நன்றிங்க தொடர்பு கொண்டதற்கு. தேங்க்யூங்க. ஓகே நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா யார் பேசுறாங்கன்னு பாப்போம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: திருப்பூர் மாவட்டம் வணக்கம்பாளையம், பத்ரா நகர், ராஜேஸ்வரி, புதுநாயர்நாடம்.
0: ஓகே, ஓகேங்க. சரி, நம்ம நிகழ்ச்சிக்கு போயிடலாமா? எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில உங்களுக்கான கேள்வி. நான் ஒரு இசையமைப்பாளர், என்னுடைய முதல் திரைப்படமான மின்னலை திரைப்படத்திலேயே பிலிம்ஃபேர் விருது வாங்கியிருக்கேன். நான் யார்?
2: நான்
0: யார் சொல்லுங்க பாக்கலாம். இல்லங்க, சரி, தவறான விடை. தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்த காலருக்கு, நம்ம வாய்ப்பு கொடுப்போம். அவங்க என்ன விடை சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நன்றி.
2: சரி.
0: ஓகே நேயர்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியில காலர்ஸ் வந்து நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டே
3: இருக்காங்க.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்க மேம்?
0: நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம். உங்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன்.
0: ரொம்ப நன்றிங்க. நிலையத்தின் சார்பா உங்களுக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். நான் யார் நிகழ்ச்சியில உங்களுக்கான கேள்வி யாருன்னு பாத்திரலாமா? சரிங்களா? நான் ஒரு இசையமைப்பாளர், என்னுடைய முதல் திரைப்படம் மின்னலி திரைப்படத்திலேயே பாத்தீங்கன்னா பிலிம் ஃபேர் விருது பெற்றுள்ளேன். நான் யார்? சரியான விடைங்க. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.
3: தேங்க்யூ.
0: பை பை. தேங்க்யூ.

0: ஓகேங்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியில் நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருக்காங்க, என்னுடைய கேள்விக்கு சரியான பதில்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா லைன்ல இன்னொரு நேயர் இருக்காரு, அவருக்கான கேள்வி என்ன அப்படிங்கறத சொல்லி பார்த்தரலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம். நீங்க யார் பேசுறீங்க?
1: அயன்ராஜ், தூத்துக்குடியில இருந்து பேசுறோம். தூத்துக்குடி மாவட்டம், அயன்ராஜ்.
0: ஓகேங்க ஓகேங்க. நான் யார் நிகழ்ச்சிக்கு
1: மேடம்? என்ன புதுசுங்களா மேடம்?
0: இல்ல இல்லங்க, நான் ஜெயலட்சுமிங்க அனௌன்சர். என்னுடைய வெளிப்பகுதி மிகவும் கடினமான ஓட்டினை உடையது. மரத்தின் உச்சியில், மரத்தினுடைய உச்சியில தான் உயரமான இடத்துல இருப்பேன். நான் யார்?
1: என்னங்க? ஆமை.
0: இல்லங்க இல்லங்க இல்லங்க, தவறான விடை. தொடர்ந்து பார்ப்போம், அடுத்த நேயருக்கு நாம வழி கொடுத்துடலாம். பார்ப்போம், சரியா? நன்றி, நன்றிங்க, நன்றிங்க. ஓகே, நேர்களே, நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நிறைய பேர் கால் பண்ணிட்டே இருக்காங்க, என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லிட்டே இருக்காங்க. தொடர்ந்து பார்ப்போம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: நீலகிரி மாவட்டம்.
0: ஓகேங்க, உங்களுக்கான கேள்வி போயிடலாமா? இதுவும் ரொம்ப ஈஸி தாங்க, நான் தான் உங்களுக்கு க்ளூ எல்லாம் கொடுத்துட்டே இருக்கேனே. ஒரே நிமிஷம் கேட்டு பாருங்க, உங்களுக்கு ஈஸியாவே நீங்க ஆன்சர் பண்ணிடுவீங்க கண்டிப்பா. க்வெஸ்சன் போயிடலாம், சரிங்களா? என்னுடைய வெளிப்பகுதி பாத்தீங்கன்னா ரொம்ப கடினமான ஓட்டினை உடையது, சரிங்களா? நான் வந்து மரத்தின் உச்சியில உயரமான இடத்துல தான் இருப்பேன், ஓகேவா? எனது உள்ளே சுவையான தண்ணீர் இருக்கும், நான் யார்? ஆமாங்க.
2: என்னங்க? ஓட்டகம்.
0: இல்லங்க இல்லங்க, தவறான விடை.
2: சரி, அடுத்தது என்ன இருக்கு?
0: ஓகேங்க ஓகேங்க, தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி. ஓகே நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நாம நிறைய பேர் கூட பேசிட்டே இருக்கோம். நான் ஒரே கேள்வி கேட்டிருக்கேன், அந்த கேள்விக்கு இன்னும் சரியான பதில் வரவில்லை. பார்ப்போம், அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். நம்ம யார் பேசுறீங்க?
3: என்னங்க?
0: திருப்பூர்ல இருந்து?
3: திருப்பூர் பாண்டியன் நகர், அன்பழகன்.
0: ஓகே ஓகேங்க ஓகேங்க, சரி, நம்ம கேள்விக்கு போயிடலாமா? ஓகேங்க. நான் உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, என்னுடைய வெளிப்பகுதி பாத்தீங்கன்னா மிகவும் கடினமான ஓட்டினை உடையது, உள்ளே தண்ணீர் இருக்கும், உயரமான உச்சியில் தான் நான் வளர்வேன், நான் யார்? என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லிட்டே இருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இதே கேள்விக்கு பதில் சொல்லிருக்காங்க யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ராமகிருஷ்ணன், ஒரே நிமிஷம், ராமகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னாக்கா கொழுமங்கொண்டான் இந்த இடத்துலேருந்து என்னுடைய கேள்விக்கு வந்து வாட்ஸ்அப் மூலயமா பதில் சொல்லியிருக்காரு, தேங்காய் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? இளநீர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு, இளநீர் கிடையாது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா தேங்காய், சரிங்களா? ஓகே நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் அடுத்ததாக பேசுறதுக்கு முன்னாடி அருமையான ஒரு பாடலையும் கேட்டலாம். இணைந்திருங்கள், இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8, இங்கே எல்லாமே சமஹிட்டு.

நேர்களை கேட்ட அந்த பாடல் சுக்விந்தர் சிங், அனுராதா ஸ்ரீராம் ஆகியோர் இணைந்து பாடியது. எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் வானத்தை போல திரைப்படத்திற்காக.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் நான் யார். ஓகே நேர்களே, லாஸ்டா நான் கேட்ட கேள்விக்கு பாத்தீங்கன்னா, என்னுடைய ஓடு மிகவும் கடினமாக இருக்கும், வெளிப்புற ஓடு, அப்புறம் பாத்தீங்கன்னா உயரமான இடத்துல உச்சியில இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் பாத்தீங்களா, அதுக்கு இளநீர் தேங்காய் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தென்னை மரத்துல பாத்தீங்கன்னா தேங்காய் இளநீர் எல்லாமே பாத்தீங்கன்னா மேல உயரத்துல தான் இருக்கும். ஸோ ரெண்டுமே சரியான விடை தான். ஓகேங்களா? ஓகே நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில நிறைய நேயர்கள்லாம் கால் பண்ணி அவங்களுடைய அருமையான கரு என்னுடைய கேள்விக்கு அவங்களுடைய சரியான பதில் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து அடுத்ததா யாரு எங்கிருந்து என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்ல போறாங்கன்னு சொல்லி பாப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: மேம், நான் ஊட்டில இருந்து தீபா பேசுறேன்.
0: மேம், ஓகே தீபா, சொல்லுங்க. இன்னைக்கு நாம எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில இருக்கோம், உங்களுக்கான கேள்விக்குள்ள போயிடலாமா?
1: போயிடலாங்க.
0: ஓகே, நான் கேட்க போற கேள்விக்கான உங்களோட ஃபர்ஸ்ட் க்ளூ என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு பழம், சரிங்களா? இதை வந்து நாம தோலை உரித்து தான் சாப்பிடுவோம். என்ன பழம்?
1: தோலை உரித்து சாப்பிடுங்களா?
0: ஆமாங்க, தோலை உரித்து தான் இந்த பழத்தை நாம சாப்பிடுவோம்.
1: வாழைப்பழம்.
0: என்ன பழம்?
1: வாழைப்பழம்.
0: வாழைப்பழம், சரியான விடைங்க. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.
1: தேங்க்யூ மேடம்.
0: ஓகேங்க, ஒரே க்ளூல நம்மளுடைய நேயர் வந்து சரியான பதில கண்டுபிடிச்சிட்டாங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து அடுத்ததா அடுத்த கேள்விக்குள்ள நாம போயிடலாம். வணக்கம்.
2: வணக்கம். திருப்பூர் பெருமாநல்லூர் டெய்லர் குமார்.
0: வணக்கம், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? ஓகேங்க, அனைவரும் நலம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எதிர புதிரும் நிகழ்ச்சியில நான் யார், உங்களுக்கான கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தலமா? ஓகேங்க, உலக புகழ் பெற்ற கால்பந்து ஜாபவான் இந்த நாட்டை சேர்ந்தவர், இந்த நாடு நான் யார்? உலக புகழ் பெற்ற கால்பந்து ஜாபவான் பீலே இருக்காரு பாத்தீங்களா, அவர் இந்த நாட்டை சேர்ந்தவர் தான், நான் யார்?
2: சரியா தெரியலீங்க.
0: இல்லங்க இல்லங்க, தவறான விடை. தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி. ஓகே நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய பேர் பாத்தீங்கன்னா கால் பண்ணி அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உலக புகழ் பெற்ற கால்பந்து ஜாம்பவான் பீலே இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து இந்த நாட்டை தாங்க சேர்ந்தவர், எந்த நாடு நான் யார் அப்படித்தான க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். பாப்போம் அடுத்த காலர் என்ன பதில் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
3: பொள்ளாச்சி கோவில் பாளைய மனோகரன்
0: பேசுறேங்க. ஓகேங்க, ஓகேங்க, க்வெஸ்சன் கேட்டீங்களா நீங்க?
3: அர்ஜென்டினா.
0: அர்ஜென்டினா என்பது தவறான விடை. நன்றி. அடுத்த காலருடைய விடை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. ஓகே நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து காலர்ஸ் பார்த்தீங்கன்னா கால் பண்ணிட்டு இருக்காங்க. சில கொஸ்டின்ஸ்க்குலாம் ரொம்பவே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுறாங்க, சில கொஸ்டின்ஸ் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாகவும் இருக்கு. இல்லை, பார்ப்போம் தொடர்ந்து அடுத்த காலர் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் அருமையான ஒரு பாடலையும் கேட்டலாம். இணைந்திருங்கள். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

நேர்களை கேட்ட அந்த பாடல் பீமா திரைப்படத்திற்காக கிறிஷ் நரேஷ் ஐயர் ஆகியோர் இணைந்து பாடியது ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 எதிரும் புதிரும் நான் யார். ஓகே நேயர்களே, பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்காக ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். உலக புகழ்பெற்ற கால்பந்து ஜாபவான் பிலே இந்த நாட்டை சேர்ந்தவர், எந்த நாடு, நான் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் பார்த்தீங்களா. அந்த கேள்விக்கு வாட்ஸ்அப் மூலயமா சரியான விடை பிரேசில் அப்படின்னு சொல்லிட்டு புதுமதிலிருந்து வனிதா, பொள்ளாச்சி கோவில்பாளையத்திலிருந்து மனோகரன், ராமகிருஷ்ணன் கொல்லுமங்கண்டான் இவங்க மூணு பேருமே பிரேசில் அப்படின்னு சொல்லி சரியான விடை சொல்லியிருக்காங்க. அவங்க மூணு பேருக்குமே வாழ்த்துக்கள்.

ஓகே நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நிறைய பேர் நான் யார் நிகழ்ச்சியில ரொம்ப அருமையான பதில் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் கால் பண்ணிட்டு லைன்லயே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடையும் இருப்பீங்க. தொடர்ந்து கால் பண்ணுங்க. உள்ளூர் நேயர்களா இருந்தா 9344901018 என்ற எண்ணிற்கும், வெளியூர் நேயர்களா இருந்தா 9342901018 என்ற எண்ணிற்கும், புதிய நேயர்களா இருந்தா 8300019101018 அப்படிங்கிற இந்த நபருக்கும் கால் பண்ணுங்க.

ஓகே நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததான் நிகழ்ச்சியில் காலர்கிட்ட நாம கேள்வி கேட்க போறோம். பார்ப்போம். வணக்கம். வணக்கம். ஓகே நேயர்களே, காலருடைய லைன்லேயும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் கால் பண்ணிங்கன்னா தான் லைனில் வருவீங்க. நீங்கள் லைனில் வந்தீங்கன்னா தான் நான் உங்ககிட்ட க்வெஸ்சன் கேட்பேன், நீங்கள் எனக்காக ஆன்சரும் பண்ண முடியும். என்னென்ன நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் இப்போ தான் உங்களுக்கு சொல்லி முடித்தேன். தொடர்ந்து பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். ஓகே, காலருடைய லைனில் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பார்ப்போம். தொடர்ந்த நேர்களை நம்ம நிகழ்ச்சி இன்றைக்கி எதிரும் புதிரும். இந்த நிகழ்ச்சியில் நான் யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக நான் க்வெஸ்சன்ஸ் க்ளோஸ் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் சரியான ஆன்சர்ஸ் எல்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் காலர் வந்துட்ருக்காங்க. அவங்க லைனில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி தெரியல. தொடர்ந்து இன்னொரு தடவை பேசி ட்ரை பண்ணிடலாம். வணக்கம். வணக்கம். சோக்கை நேயர்களை இன்னைக்கு காலர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்காங்க. இப்போ என்னன்னு தெரியல, இவ்வளோ நேரம் நிறைய பேர் வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. லைனாக உங்களுக்கு ப்ராப்ளமாக, சிக்னலாக இல்லையா என்னன்னு சொல்லி தெரியல. ஓகே, அடுத்ததான் உங்களுக்காக நான் ஒரு க்வெஸ்சனையும் சொல்லிடுறேன். சொல்லிவிட்டு நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு பாடல் ப்ளே பண்ணுறேன். அந்த க்வெஸ்சனை கேட்டுட்டு நீங்கள் வந்து பாடல் கேட்டு பிடிச்சோடு எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மூலியமாகவும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். வாட்ஸ்அப் மூலியமாக நீங்கள் உங்களுடைய விடையை தெரிவிக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 8300019118 இந்த எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமா பதில் சொல்லலாம். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் சர்வதேச கிரிக்கெட்டில் மொத்தம் 100 சதங்களை அடித்துள்ளார். பாரத ரத்னா விருது பெற்ற முதல் விளையாட்டு வீரர் நான் யார்? இதுதாங்க உங்களுக்கான கேள்வி. ஆல்ரெடி எல்லாரும் ஆல்ரெடி ரெடி ஆகிட்டு இருப்பீங்க இந்நேரம் ஆன்சர் டைப் பண்ணுறதுக்கு. அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியிலிருந்து ஒரு அருமையான பாடலையும் கேட்டலாம். இணைந்திருங்கள். இது உங்கள் ஒட்டி FM 101.8. இங்கெல்லாமே சமஹிட்டு.

நேர்களை கேட்ட அந்த பாடல் உள்ளத்தை அளித்த அத்திரைப்படத்திற்காக சிற்ப எண்ணிசையில் வலித்தது. நேர்களை பாடலை கேட்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்காக நான் ஒரு க்வெஸ்சன் கொடுத்துருந்தேன். அந்த க்வெஸ்சனுக்கான சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நேயர்களாக அனுப்பியிருக்காங்க. சர்வதேச கிரிக்கெட்டில் மொத்தம் 100 சதங்களை அடித்துள்ளேன். பாரத ரத்னா விருது பெற்ற முதல் விளையாட்டு வீரர் நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கு சச்சின் தெண்டுல்கர் அப்படின்னு சொல்லிட்டு, அன்புராணி சென்னையிலிருந்தும், அக்ஷிதா மதி குந்தா கோத்தகிரியிலிருந்தும், சத்யநாராயணன் கோவையிலிருந்தும் பதில் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். ஓகே நேர்களை, நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஊட்டி எஃப்எம் 101.8 எதிரும் புதிரும் நான் யார் நிகழ்ச்சியில பார்ப்போம். வணக்கம். வணக்கம். சோ

0: ஓகே, அடுத்த கேள்வி என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். கேள்வியை கேட்டுட்டு அதற்கான சரியான விடையை நீங்கள் வாட்ஸ்அப் மூலயமா சொன்னாலும் சரி, இல்லை நான் வந்து கால் பண்ணி தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கால் பண்ணி சொன்னாலும் சரிங்க. கேள்வியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஐயா திரைப்படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமான நடிகை நான் யார்? ஓகேங்களா, பார்ப்போம் காலர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார், இங்கிருந்து?
1: நீலகிரி மாவட்டம் இடகா ரங்கநாதன் மேடம்.
0: ஓகேங்க, க்வெஸ்சன் கேட்டிங்களா?
1: கேட்டேங்க மேடம்.
0: ஓகேங்க, ஐயா திரைப்படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமான நடிகை நான் யார்?
1: நயன்தாரா.
0: கண்டிப்பாங்க, நயன்தாரா தான். ரொம்ப நன்றி, ரொம்ப அருமையா பதில் சொல்லிட்டீங்க, தேங்க்யூ. ஓகேங்க, ஓகேங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, க்வெஸ்சன் கொஞ்சம் ஈஸியாக கேட்டாக்கா ரொம்ப அருமையாக பதில் சொல்லிடுறாங்க. நிறைய பேர் இந்நேரம் டைப் பண்ணவும் தொடங்கிட்டு இருப்பீங்க, அதுக்கான சரியான விடையுமே நாம சொல்லியாச்சு. ஓகேங்க.

ஓகே நேர்களே, எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். நீங்க கேள்வியை கேட்டுட்டு எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணீங்கன்னா ஒரு பாட்டில் கேட்டுட்டு அதற்கான சரியான விடை யார் யாரெல்லாம் சொல்லியிருக்கீங்க வாட்ஸ்அப் மூலயமா அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்றேன். ஓகே, எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில நான் யார் அடுத்த கேள்வி உங்களுக்கு. இதை சிறுபூச்சிகள் சேகரித்து உருவாக்கும், சரிங்களா? சின்ன சின்ன பூச்சிகளாக இருக்கு பார்த்தீங்களா, அந்த பூச்சிகள் எல்லாமே சேகரித்து உருவாக்கும் நான் யார், ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா இன்னொரு குளோவும் நான் கொடுத்துறேன். இது கெட்டு போகாத நீண்ட காலம் இருக்கக்கூடியது, கெட்டு போகாத நீண்ட காலம் இருக்கக்கூடியது, சிறு பூச்சிகள் சேகரித்து வைப்பது நான் யார், இதுதான் உங்களுடைய கேள்வி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டலாம். பாடலை கேட்டுட்டு வாட்ஸ்அப் மூலயமா நிறைய பேர் வந்து ஆல்ரெடி டைப் பண்ண தொடங்கிட்டாங்க. நீங்கள் டைப் பண்ணி ஆன்சரை கரெக்டாக டைப் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாடலை எல்லாருமே கேட்டலாம். இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: நேயர்களே, கேட்ட அந்த பாடல் குருவி திரைப்படத்திற்காக உதித் நாராயணன், ஸ்ரேயா கோஷல் ஆகியோர் இணைந்து பாடியது. நேர்களே, நீங்கள் லாஸ்ட்டாக கேட்ட அந்த பாடலுக்கும் நான் கேட்ட கேள்விக்கும் நிறைய பொருத்தம் இருக்கு. அந்த பாட்டிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்சர்ஸ்லாம் வந்திருக்கும், நிறைய பேர் கேட்டு இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. லைனில் காலர் இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
1: ஆமாங்க,
0: நான் எதிர்பார்க்கவே இல்லங்க, அதுதான் ஆன்சரோட பாட்டோட வரும் சொல்லி நான் எதிர்பார்க்காமலே பாட்டுகளை பண்ணிட்டேங்க. இருக்கட்டும், பரவாயில்ல, சந்தோஷமா எல்லாருமே பாடலையும் கேட்டிருப்பீங்க. அதுக்கான சரியான விடை தேன் அப்படின்னு சொன்னீங்க, ரொம்ப நன்றிங்க. கால் பண்ண நேயர் மட்டும் இல்லாமே பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்லயுமே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தேன் அப்படிங்கிற பதில அனுப்பியிருக்காங்க. வாட்ஸ்அப்ல பதில அனுப்பின நேயர்கள் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நம்ம வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிடலாம். ஓகே நேர்களே, இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே எதிரும் புதிரும்மா தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நாங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா லைன் கிடைக்கல அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் அவங்களுக்கு தான் நாங்கள் கொடுத்துருக்கோம்ல, வாட்ஸ்அப்பில் சாய்ஸ் கொடுத்துருக்கோம். அதனால் அவங்க இன்னுமே ரொம்ப ஆவலோட நான் கேட்குற கேள்வியெல்லாம் லிசன் பண்ணி ஆன்சர்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப் மூலியமாகவும் ரொம்ப அருமையாகவே அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே நிகழ்ச்சியை ரொம்ப இன்ட்ரெஸ்டோட கேட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறதையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம், ரொம்ப நன்றி. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் தடுத்து அடுத்ததாக பேசலாம். யார் எங்கேருந்து என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அந்த லைனில் அவருக்கு ஏதோ ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வணக்கம். ஓகே நேயர்களே, நிறைய காலர்ஸ் லைனில் வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களுடைய டவர் ப்ராப்ளமாக என்னன்னு சொல்லி தெரியலை, பார்ப்போம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கேருந்து?
2: குன்னூர்லேருந்து மதன் மோகன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோங்க, நீங்களாம் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம். ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி.
0: உங்களுக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் நிலையத்தின் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். ஓகேங்க,
2: நன்றி மேடம், நன்றி மேடம்.
0: ஓகேங்க, எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில நான் யார் உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா?
2: கேட்டலாங்க மேடம்.
0: ஓகேங்க, வில்லனாக மட்டுமின்றி சிறந்த குணச்சித்திர நடிகனாகவும் நகைச்சுவை நடிகனாகவும் நடித்திருக்கிறேன், நான் யார்? இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய வில்லனாக நடிச்சிருப்பாங்க முன்னாடிலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய குணச்சித்திர நடிகனாகவும் நகைச்சுவை நடி கேரக்டர்ஸ்களும் நிறைய பண்ணியிருக்கேன், நான் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் யாரை சொல்லுவீங்க?
2: நம்பியா சாருங்களா?
0: இல்லைங்க, தவறான விடை. தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே, நன்றி.
2: ஓகேங்க,
0: ஓகேங்க, நன்றிங்க. ஓகே, இவர் வந்து கொஸ்டின்கான ஆன்சர் ட்ரை பண்ணாங்க. ஓகே நேர்களே, நீங்களும் கேட்டிருப்பீங்க, கால் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் மூலயமாகவும் டைப் பண்ண நேரம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கான இன்னொரு க்ளூவும் நான் கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா அமைதி படை திரைப்படத்தில் அம்மாவாசை அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவ் கதாபாத்திரத்துலையும் நடித்திருக்கேன், நான் யார் அப்படின்னு சொல்லும் பொழுதே கொஸ்டின் எனக்கு புரிஞ்சிச்சுங்க, நான் பதில் சொல்ல போகிறேன்னு சொல்லி லைனில் காலர் வந்துட்டாங்க. வணக்கம். ஸோ ஓகே ஓகே ஓகே ஓகே, தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் டைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆன்சர்ஸ் எல்லாம் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 4:49 ஆகிடுச்சுங்க. எவ்வளோ சீக்கிரம் பாருங்கள், நம்ம இப்போ 1 hour வந்து டச் பண்ண போகிறோம். இன்னுமே 9 மட்டுமே தான் இருக்குது நமக்கு இந்த நிகழ்ச்சியில். அதுக்கு முன்னாடி இந்த க்வெஸ்சனுக்கு யாரெல்லாம் பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம் கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கள், யார் இங்கேருந்து?
3: ஜிகேபி ராஜகோபால்.
0: ஓகேங்க, கேள்வி கேட்டிங்களா?
3: இப்பதான்
0: யோசிச்சு வச்சு லைன்ல வந்தோன்னா பதட்டத்துல பயந்துட்டீங்களோ, மறந்து போயிடுச்சோ?

0: ஓகே ஓகேங்க, நீங்க யோசிச்ச பதில பாத்தீங்கன்னா நம்மளுடைய அடுத்த நேயர் நமக்கு சொல்லிடுவாரு. ஓகேங்களா, நன்றிங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே நேயர்களே, காலர் வந்து லைன் கிடைக்கலையுன்னு சொல்லி ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்காங்க. லைன் கிடைச்ச உடனே க்வெஸ்டனுக்கான ஆன்சரை மறந்துட்டாங்க. பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: நான் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் கஞ்சம்பட்டி இருந்து சண்முகானந்தம் பேசுறேங்க.
0: ஓகேங்க, க்வெஸ்டின் கேட்டிங்களா நீங்க?
1: கேட்டங்க மேடம்.
0: சொல்லுங்க பார்க்கலாம், சரியான விடை என்னன்னு சொல்லிட்டு. நான் யார்?
1: நடிகர் சத்யராஜ் தானுங்க.
0: கண்டிப்பாங்க, நடிகர் சத்யராஜ் தாங்க அந்த கேள்விக்கான சரியான விடை. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச்.
1: நன்றிங்க மேடம்.
0: நன்றி நன்றி. ஓகே நேர்களே, இன்றைக்கி நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நிறைய கருத்துக்கள் கிடையாது, மன்னிக்கவும், நான் கேட்குற க்வெஸ்டனுக்கு ஆன்சர் எல்லாம் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்த நேயர் நம்மக்கிட்ட என்ன பதில் சொல்ல போகிறாங்க, அவங்களுக்கான கேள்வி நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு காலர்ஸ் லைனில் வந்துக்கிட்டே இருந்தாங்கன்னு நான் க்வெஸ்டின் ரெடி பண்ணிட்டேன். ஆனால் வந்த ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. எனிவே பரவாயில்ல, 4:51 நீங்கள் எல்லாமே கேட்டுட்ருக்குற இந்த நிகழ்ச்சி நான் யார் எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில், சரிங்களா? ஸோ ஓகேங்க, இப்போ வந்து 9 தான் இருக்குது. ஸோ கால் பண்ணி லைன் கேட்டீங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்காக நான் கடைசியாக வந்து வாட்ஸ்அப் மூலயமா நீங்கள் ஆன்சர் அனுப்புறதுக்காக நான் க்வெஸ்சன் கொடுக்க போகிறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எனக்கு ஆன்சர் டைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சாங்கையும் கேட்டுடலாம். என்ன க்வெஸ்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஒரு மரம் தாங்க, இதுவும் மரம் சார்ந்த கேள்வி தான். இதன் அனைத்து பாகங்களும் மனிதர்களுக்கு உணவாக பயன்படும், நான் யார், சரிங்களா? இதனுடைய அனைத்து பாகங்களும் மனிதர்களுக்கு எல்லா விதத்திலுமே பயன்படும், நான் யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஒரு லைனில் காலர் இருக்காரு, அவர் பதில் சொன்னால் பார்க்கலாம், இல்லைனாக்கா வாட்ஸ்அப் மூலயமா போயிடலாம். வணக்கம் வணக்கம். ஓகே நேயர்கள்லாம் நிறைய பேர் பேசி பதில் சொல்லணும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னு தெரில, நான் கால் அட்டன் பண்ணுறதுக்குள்ளேயே கட் ஆகிட்டு போயிடுது. சொல்லுங்கள். வணக்கம்
1: மேடம். முருகமரம்.
0: முருங்கை மரம் என்பது தவறான விடை, ஆனால் அதுவும் எல்லாருமே சாப்பிட்றதுக்கு பயன்படும். ஆனால் இது எல்லா விதத்துலையுமே பயன்படுற ஒரு மரம் தான். இருந்தாலும் நீங்கள் விடையை சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து பார்க்கலாம் சரியான விடை யார் சொல்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். நன்றி. ஓகே நேயர்களே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு காலர் இருக்காரு அப்படின்னு நான் சொல்லும் பொழுது அந்த காலர் வந்து மேம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. லைனில் பிரச்சனை போல. வணக்கங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் அம்மா.
0: பாத்தீங்களா, நான் வணக்கம் வணக்கம் சொன்னேனே, வணக்கம் சொல்லிட்டாங்க. சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: திருப்பூர் கனகம்பாளையம் கவிதா இளங்கோவன்.
0: ஓகேங்க, இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சி நீங்க கேட்டுட்டு
2: இருக்கீங்களா? ஆ கேட்டுட்டே இருக்கோம்.
0: லாஸ்டா நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா, இல்ல நான் திரும்ப ஒரு தடவை ரிப்பீட் பண்ணவா?
2: தெரியுமா தெரியும். வாழை மரம்.
0: வாழை மரம் என்பதும் தவறான விடை. ஓகேங்களா, சரி. இதுக்கான நான் இன்னொரு க்ளூவும் கொடுத்தேன். இல்லைங்க, வாழை மரமும் நீங்கள் சொல்கிறது சரிதான், ஆனால் என்னோட க்வெஸ்டின்கான ஆன்சர் அது தவறு. ஏன்னா வாழை மரமும் பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு வந்து எல்லா பாகங்களும் உணவாக பயன்படும் அப்படின்றது வந்து சரியான விடை தான். ஆனால் இந்த கேள்விக்கு அது பதில் கிடையாது. எனிவே நன்றி, தேங்க்யூ. ஓகேங்க ஓகேங்க. ஸோ இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பார்த்தீங்களா எல்லாமே ரிலேட்டடாக தான் இருக்குது. ஆனால் நான் கேட்ட கேள்விக்கான சரியான விடை எனக்கு இன்னும் வரலை. பார்ப்போம். ஓகே, உங்களுக்கான இன்னொரு க்ளூவும் நான் கொடுத்துட்றேன். இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டின் மாநில மரம், நான் யார், சரிங்களா? இப்போ நீங்கள் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பார்ப்போம். வணக்கம். ஓகே நேயர்களே, வாட்ஸ்அப் மூலயமா இதுக்கு நீங்கள் பதில் சொல்லிவிடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அருமையாக நிகழ்ச்சியில் ஒரு பாடலையும் கேட்டுடலாம். இன்னொரு தடவை க்வெஸ்டின் சொல்லிடுறேன். நான் ஒரு மரம், எனது அனைத்து பாகங்களையும் மனிதர்கள் பயன்படுத்துவார்கள், தமிழ்நாட்டின் மாநில மரம், நான் யார். ஓகே, நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு அருமையான பாடலை கேட்டலாம். இணைந்திருங்கள். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

நேயர்களை கேட்ட அந்த பாடல் தேவதையை கண்டேன் திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ராகவேந்திரா, கங்கா ஆகியோர் இணைந்து பாடியது தேவாவின் இசையில். நேர்களை, நீங்கெல்லாம் பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். நிறைய பேர் வாட்ஸ்அப் மூலயமா அதற்கான பதிலை சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டின் மாநில மரம் அப்படின்னு சொன்ன உடனேயே பனை மரம் அப்படிங்கிற சரியான விடையை யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க வாட்ஸ்அப் மூலயமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சத்யநாராயணன், தீபா, வனிதா, ராமகிருஷ்ணன், சண்முகானந்தம் இவங்க எல்லாமே சரியான விடை பனை மரம் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விடை தான் சரியானது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவுக்குமே வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் 4 to 5 எப்படி நமக்கு கம்ப்ளீட் ஆனது அப்படின்னே தெரியலை. நிறைய நேயர்கள் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியினை நிறைவு செய்வது நான் உங்கள் ஆர்ஜே ஜெயலட்சுமி.

0: மேற்கொள்வதில் இந்தியாவை முன்னணி நாடாக நிலைநிறுத்தும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக நீர்மின் திட்ட சுரங்கத்தில் சிக்கியிருந்த 2 தொழிலாளர்கள் 10 நாட்களுக்கு பின் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த 4 மாணவிகளின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சென்னை மாநகராட்சியில் போராட்டம் நடத்தி வரும் தூய்மைப் பணியாளர்களின் கோரிக்கைகள் குறித்து மாநில அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் சுற்றுச்சுவர் மற்றும் நடைபாதை அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டுமென்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் உள்ள ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் பயிற்சியை நிறைவு செய்த அதிகாரிகளின் தீரச்செயல் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு கைம்பெண் மற்றும் ஆதரவற்றோர் நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை சிறப்பு முகாம் சென்னையில் வரும் 15 தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் அறிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த ஆண்டு மழையின் அளவு குறைந்துள்ளதால் விவசாயிகள் குறைந்த அளவிலான தண்ணீர் தேவைப்படும் மாற்றுப்பயிர்களை சாகுபடி செய்ய முன்வருமாறு ஆட்சியர் திருமதி பத்மஜா கேட்டுக் கொண்டுள்ளார். தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பகவான் கிருஷ்ணர் அவதரித்த கோகுல அஷ்டமி இன்று நாடு முழுவதும் விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கார்ப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மூட்டி FM 101.8. நேரம் இப்போது சரியாக 5:02.

நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் பொன்மாலை பொழுது வாடாமலர். இன்னைக்கு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணலாம் ஹீரோயின் ஸ்பெஷல். வாடவளர் நிகழ்ச்சியில முதல் பாடலாக பாத காணிக்கை படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடலை கேட்டு முடித்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து கெஸ் பண்ணிடுவீங்க எந்த ஹீரோயின் ஸ்பெஷல் இந்த 1 hour நம்ம கேட்டு என்ஜாய் பண்ண போறோம்ட்டு. தொடர்ந்து கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8 எல்லாமே செம்ம ஹிட்டு.

ஒழித்த அந்த பாடல் பாத காணிக்கை படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுஷிலாவின் குரல்களில் கேட்டோம். எம் எஸ் விஸ்வநாதனோட மியூசிக்ல அந்த பாடல் ஒழிக்க கேட்டோம். நேர்ல அந்த முதல் பாடலை கேட்ட உடனே கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இன்னைக்கு யாரோட ஸ்பெஷலாக வந்து நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணுறோம் இந்த பொன்மாலை பொழுது வாடாமலர் நிகழ்ச்சியில். பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அதாவது 1960 காலகட்டங்களில் வந்து கலக்கிட்டு இருந்த ஒரு ஹீரோயின் ஆக்ட்ரஸ் விஜயகுமாரி அவர்களோட ஸ்பெஷல்ஸ் தான் இன்னைக்கு நம்ம வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுறோம் பொன்மாலை பொழுது வாடாமலர் நிகழ்ச்சியில்.

ஒழித்த அந்த பாடல் கொடிமலர் படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் பாடியது. எம் எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்புல கேட்டோம். நேரம் இப்போது 5:16. ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க பொன் மாலை பொழுது வாடாமலர் நிகழ்ச்சியில. ஒழிக்கவிருக்கும் அடுத்த பாடல் காக்கும் கரங்கள் படத்திலிருந்து. கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8.

ஒளித்தாந்த பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுஷிலாவின் குரல்களில் கேட்டோம். பாடலுக்கான படம் காக்கும் கரங்கள், கே வி மகாதேவனோட இசையமைப்பில் கேட்டோம்.

0: ஸ்டுடியோவில் டைம் கரெக்டாக 5:20 ஆயிடுச்சுங்க. பொன்மாலை பொழுது வாடாமலர் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8.
1: வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான பாடல்கள் கேட்க பிடிக்கும். அதில் கிளாசிக் பாடல்களுக்கு என்றுமே சிறப்பான ஒரு இடம் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பிரிவில் கிளாசிக் பாடல்கள் உங்களுக்காகவே.
2: மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா.
1: தினமும் மாலை 5 முதல் 6 வரை பொன்மாலை பொழுதில் வாடாமலர்.
3: நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன்.
1: காலத்தால் அழியாத காவிய பாடல்களின் தொகுப்பு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 மட்டும்.

நிலையத்தில நேரம் 5:29 ஆயிடுச்சுங்க. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில தொடர்ந்து அடுத்த பாடல் சாரதா படத்திலிருந்து சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன் வித் ஊட்டி FM 101.8.

ஒழித்த அந்த பாடலை பாடியது பி சுஷீலா, பி பி ஸ்ரீனிவாஸ் குரலில் கேட்டோம். சாரதா படத்திற்கான பாடலது கே வி மகாதேவனோட மியூசிக்ல. நேரம் இப்போது 5:34 ஆயிடுச்சுங்க. நேரில் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பழுது வாடாமலர்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நேர்கள் எல்லாரும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுதில்.

ஆலைமணி படத்திற்கான பாடலை கேட்டோம். எஸ் ஜானகியோட வாய்ஸில். மியூசிக் பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட மியூசிக்கில் கேட்டோம். நேரம் இப்போது 5:43 ஆயிடுச்சுங்க.

0: ஒளித்த அந்த பாடல் குங்குமம் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா இணைந்து பாடியதை கேட்டோம். கே வி மகாதேவனோட இசையமைப்புல
1: வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான பாடல்கள் கேட்க பிடிக்கும். அதில் கிளாசிக் பாடல்களுக்கு என்றுமே சிறப்பான ஒரு இடம் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பிரிவில் கிளாசிக் பாடல்கள் உங்களுக்காகவே.
2: மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா.
1: தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை பொன்மாலை பொழுதில் வாடாமலர்.
3: நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன்.
1: காலத்தால் அழியாத காவிய பாடல்களின் தொகுப்பு உங்கள் ஊட்டி FM 101.8 மட்டும்.

பார்ப்பதற்கும் பயப்படுவார் அஞ்சி ஓடிடுவார். உன் பண்பையும் அறிவையும் பார்த்தால் அவர்கள் படித்த பெண்ணையே தேடிடுவார். படித்த பெண்களை மணப்பதற்கும்

0: ஒலித்த அந்த பாடல் படித்த மனைவி படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் குரல்ல கேட்டோம். கே வி மகாதேவனோட இசையமைப்புல. நேரம் இப்போது 5:52.
1: நேர்கள் எல்லாரும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுதில்.

ஒலித்த அந்த பாடல் அமுதா படத்திற்காக டிஎம் சௌந்தரராஜன் பாடியது, எம் எஸ் விஸ்வநாதனோட மியூசிக்ல. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் தெய்வத்தின் தெய்வம் படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. கேளுங்க ஜெய்படுங்க, இது ஊட்டி எஃப்எம் 101.8.

ஒலித்த அந்த பாடல் தெய்வத்தின் தெய்வம் படத்திற்காக பி சுஷிலா பாடியது. ஜி ராமநாதன் ஓட இசையமைப்பில் கேட்டோம். கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது பொன்மாலை பொழுது வாடாமலர்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் இப்போது சரியாக 6 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இன்று மாலை மற்றும் நாளை ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். இன்று மாலை 6:05 காங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை, திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள். 7 மணிக்கு திரைகானம். 7:10

நீலா ஜெயக்குமார் அவர்கள் வயலின், ஆர் எஸ் ஆர் ஸ்ரீகாந்த் அவர்கள் மிருதங்கம், நெட்குணம் டாக்டர் எஸ் சங்கர் அவர்கள் கஞ்சிரா. 10:45 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

இனி நாளைய நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 இயற்கையின் மொழி. நீலகிரியில் பாதுகாக்கப்பட்ட பூங்காக்கள் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி ஆராய்ச்சி மாணவி PM சகானா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். 7:00 காலை கதிர் நலமுடன் வாழ ஹோமியோபதி மருத்துவத்தின் பொதுவான மருத்துவ குறிப்புகள் குறித்து மருத்துவர் டாலி அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைக்காலம் நிறைவாக சட்டமறிவும் இணைய வழி துன்புறுத்தல்கள் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் ஹீனா ரகுமான் அவர்கள். ஏழு தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நில் கிரேஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். தொடர்ந்து பிளே கிரவுண்ட் விளையாட்டு தகவல்கள். அடுத்து அறிவோம் பகிர்வோம் ஆங்கில மொழியின் வரலாறு குறித்து தீபா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியவை இடம்பெறும். 8:00 கப்பலோட்டிய தமிழன் வஉசி பிறந்தநாள் சிறப்புரை வழங்குபவர் தூத்துக்குடி வஉசி கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் T. Chandra அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி. 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். எட்டு டிரைவ் டைம் பீட்ஸ். 9:00 ரெட்ரோ ராகங்கள் ஹீரோ ஸ்பெஷல். 9:10 சாய்பால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 ரெட்ரோ ராகங்கள். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:30 குவா குவா வாத்துக்கள் குழந்தைகள் பங்கு பெறும் நிகழ்ச்சி. 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 எண்ணங்களின் வண்ணங்கள் போனின் வாட்ஸ்அப் புரோகிராம். தலைப்பு உங்களுக்கு வழிகாட்டிய ஆசிரியர்கள். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 ஸ்னேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 7:10 சேலம் மாவட்ட செய்திகள். 10:00 அகில பாரத இசை வித்வான் காளி பிரசாத் பாபு அவர்களின் மிருதங்க இசை. வித்தல் ராஜ்புரா அவர்களின் பக்கவச். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: ஒழித்த அந்த பாடல் தசாவதாரம் படத்திற்காக கேட்டோம். கேட்ட பாடலை பாடியவர்கள் சாதனா சர்கம் கமலஹாசன் இணைந்து பாடியது. தேவி ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்ல கேட்டோம். நேரம் இப்போது 6:16.
1: உங்கள் ஊட்டி FM 101.8.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

6:22 கேட்டு முடித்த அந்த பாடல் அன்னை வேளாங்கண்ணி படத்திற்காக பி. சுஷீலா பாடியது, ஜி. தேவராஜன் இசையமைப்பில்.

கேட்ட அந்த பாடல் திருமணம் என்னும் நிக்கா படத்திற்காக விஜய் பிரகாஷ் சாதனா இணைந்து பாடியதை கேட்டோம். கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெற்றது விளக்கேற்றும் வேளை.

0: விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.
1: Less premium, more bonus, most suitable for your loved ones. RPL Live, nothing better than this.
2: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு உள்ளிட்ட 7 மாநிலங்களில் உள்ள நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 60 to 62 உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக மக்களின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சுற்றுச்சுவர் மற்றும் நடைபாதை அமைக்கும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டுமென்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மல் கர்ப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தமிழ்நாடு உள்ளிட்ட 7 மாநிலங்களில் உள்ள நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 60 to 62 உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி திரு ஜாய்மாலா பக்சி, நீதிபதி திருமதி வி மோகனா ஆகியோர் கொண்ட அமர்வு சத்தீஸ்கர், கர்நாடகா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, சிக்கிம், தமிழ்நாடு, மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்கள் இதனை நடைமுறைப்படுத்தும் வகையில் விதிகளில் திருத்தங்கள் கொண்டுவர வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. 60 நெருங்கும் நீதிபதிகள் தொடர்ந்து பணியாற்றும் வகையில் அவர்களின் உடல்நிலை மற்றும் செயல்பாடுகள் உள்ளனவா என்பதை அந்தந்த மாநிலங்களில் உள்ள உயர்நீதிமன்றங்கள் ஆய்வு செய்து நீதிபதிகளை 62 வரை பணியாற்ற அனுமதி அளிக்கலாம் என்றும் அந்த தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. இவ்வாண்டு மார்ச் 31 அல்லது அதற்கு பிறகோ ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இருப்பின் அவர்கள் மீண்டும் நீதித்துறையில் 2 பணியாற்ற அனுமதிக்கலாம் என்றும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓய்வுக்கு பின் வேறு எந்த அரசு பதவியும் வகிக்கவில்லை எனில் மார்ச் 31 பிறகு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தங்களது விருப்பத்தை தெரிவிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. நீதிபதிகளின் வயதை 62 உயர்த்துவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் 2 உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட நீதிமன்றங்களின் நீதிபதிகள் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக மக்களின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல்வேறு துறைகளின் தேவைகள் மற்றும் மானிய கோரிக்கைகளுக்கு ஏற்ப முதலமைச்சர் திரு விஜய் 110 விதியின் கீழ் அறிவிப்புகளை வெளியிட்டு வருவதாகவும் கூறினார். மந்தை புறம்போக்கு, நீர்வழி புறம்போக்கு, மேய்ச்சல் புறம்போக்கு உள்ளிட்ட நீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் பட்டா வழங்கக்கூடாத நிலங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் இதுகுறித்து சட்டரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது, போதைப்பொருள் தடுப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு மாநில காவல்துறை மிகுந்த முக்கியத்துவம் அளித்து செயல்பட்டு வருவதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். சென்னையை அடுத்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 3 கிலோமீட்டர் நீள சுற்றுச்சுவர் மற்றும் நடைபாதை அமைக்கும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஆட்சியில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தை தற்போதுள்ள தாவேக அரசும் செயல்படுத்தி வருவதாக கூறியுள்ளார். இந்த திட்டத்தால் எஞ்சியுள்ள சதுப்பு நிலமும் அழியும் நிலை ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை இயன்றவரை அகற்றுவதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
4: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 12 கடந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
3: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
5: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், புதுக்கோட்டை, கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் புதுவையிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் நாளை மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும்.
3: மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக திறக்கப்பட்ட தண்ணீர் இன்று மாலை முக்கொம்பு வந்தடைந்தது. 45 நாட்களுக்கு திறந்துவிடப்படும் தண்ணீர் சாகுபடிக்கு போதுமானதாக இல்லை என விவசாயி அயிலை சிவசூரியன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
6: இந்த ஆண்டு காலதாமதமாக திறக்கப்பட்டிருக்கின்றது. அதை திறக்கும்பொழுது பொதுப்பணித்துறை அமைச்சர் இந்த தண்ணீர் 45 நாளைக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த தண்ணீரை கொண்டு ஏற்கனவே குறுவை பயித்து போன நிலையில இப்ப சம்பா சாப்பிட 45 நாளைக்கு செய்ய முடியாது. ஏன்னா 45 நாளில் நெல் அறுவடை செய்யக்கூடிய அளவில் பயிர் இது வரைக்கும் எதுவும் வரல. அதனால இப்ப திறக்கப்பட்ட தண்ணீர் இந்த பகுதியில் உள்ள பாசன கால்வாய்க்கு திறப்பது மூலம் நிலத்தடி நீர் ஆதாரம் பெருகும். அதே போல மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு பயன்படும், சாகுபடிக்கு பயன்படாது. எனவே செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் நமக்கு வடகிழக்கு பருவமழை பெய்தாலே ஒழிய சம்பா சாகுபடி என்பது செய்வதில் பிரயோஜனம் இல்லை. நிலத்தடி நீர் உள்ளவங்க செய்யலாம், ஆற்று நீரை நம்பி செய்யறவங்க செய்ய முடியாது. எனவே தமிழ்நாடு அரசெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கணும்.
3: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் செண்பகத்தோப்பு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டு தீயை அணைக்க வனத்துறையினர் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். மலைப்பகுதியில் உள்ள வன விலங்குகளுக்கோ அரிய வகை மூலிகைகளுக்கோ பாதிப்பு ஏற்படவில்லை என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
7: ஸ்ரீவில்லிபுத்தூர் செண்பகத்தோப்பு காட்டழகர் கோவில் பீட் வனப்பகுதியில் 2 நாட்களுக்கு முன்பு காட்டு தீ பிடித்து புகை மூட்டம் ஏற்பட்டது. இந்நிலையில் 2ஆம் நாளன்று காஞ்சாபுரம் மலைப்பகுதிக்கு காட்டுத்தீ பரவியது. இதனை அணைக்கும் பணியில் 30க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் இரவு மலையில் தங்கி மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஆனாலும் தீயின் வேகம் அதிகரித்து மலை உச்சி வரை கொழுந்துவிட்டு எரிந்து ராஜபாளையம் ராக்காட்சியம்மன் கோவில் மலைப்பகுதிக்கு திசை திரும்பியது. கரடுமுரடான பாதைகளை கொண்ட இந்த மலைப்பகுதிக்கு செல்லுவதில் வனத்துறையினர் மிகுந்த சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். இருந்தபோதிலும் 40க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் என்றும், வன விலங்குகள் உயிருக்கு ஆபத்து இல்லை, வனத்துறை சார்பில் வைக்கப்பட்டுள்ள தகவல் தொடர்பு சாதனம் பாதிக்கப்படவில்லை என மேகமலை மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் புலிகள் காப்பக துணை இயக்குநர் ரவிமீனா தெரிவித்துள்ளார். விருதுநகரில் இருந்து கமலக்கண்ணன்.
3: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இல்லம் தேடி பொருட்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் நாளை மற்றும் திங்கட்கிழமை விநியோகம் செய்யப்படும் என்று ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த ஆண்டு மழையின் அளவு குறைந்துள்ளதால் விவசாயிகள் குறைந்த அளவிலான தண்ணீர் தேவைப்படும் மாற்றுப்பயிர்களை சாகுபடி செய்ய முன்வருமாறு ஆட்சியர் திருமதி பத்மஜா கேட்டுக் கொண்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பில் தலைக்கவசம் அணிவோம், உயிரை காப்போம், போதைப் பொருளை ஒழிப்போம் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது. தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் உள்ள காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தூத்துக்குடியில் உள்ள அருள்மிகு ராதா சமேத ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் பெருமாள் ஆலயத்தில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு வண்ணம் தீட்டுதல், ஓவியப் போட்டி, வினாடி வினா போட்டிகள் நடைபெற்றன. தமிழ்நாடு கைம்பெண் மற்றும் ஆதரவற்றோர் நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை சிறப்பு முகாம் சென்னையில் வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் அறிவித்துள்ளார். சென்னையில் உள்ள ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் பயிற்சியை நிறைவு செய்த அதிகாரிகளின் தீரச் செயல் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-14, 13-21, 21-17 என்ற செட் கணக்கில் தைவானின் சிங்பிங்கை வென்றார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-1, 6-2 என்ற செட் கணக்கில் ஸ்லோவோக்கியாவின் மைக்கேல் கிரையச்சியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் சிராக் துகானும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு உள்ளிட்ட 7 மாநிலங்களில் உள்ள நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 60லிருந்து 62 உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக மக்களின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சுற்றுச்சுவர் மற்றும் நடைபாதை அமைக்கும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
8: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
9: நேரம் இப்போது 6:40. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மூட்டி எஃப்எம் 101.8.
10: உனக்கு காலேஜ் டைம் ஞாபகம் இருக்கா?
11: ஆனா காலேஜ் ஞாபகங்களை விடுங்க, எவ்வளவு விஷயங்களை மறந்துட்டேன். அப்ப இருந்த பேங்க் அக்கௌண்ட் கூட இப்ப ஞாபகம் இல்ல.
10: பேங்க் அக்கௌண்ட் பழசா இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும்.
11: எங்க இருந்து தெரிஞ்சுக்க முடியும்?
10: உத்கம்ல இருந்து. RBI யோட உத்கம் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. அப்புறம் உங்க டீடைல்ஸ் போட்டு 10 வருஷம் அல்லது அதை விட பழைய இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்களை சர்ச் பண்ணுங்க. வங்கியை அணுகி உங்க அக்கௌண்ட்டை மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுங்க.
11: இன்னைக்கே சர்ச் பண்றேன்.
10: அப்போ இன்னைக்கு டீ நீ வாங்கி கொடு.
12: RBI சொல்கிறது,
13: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
14: ಗಮಲು ಎಂಬ ತಲೆಪದೊಗೆ ಬಪ್ಪ ಬಡುಗುಮಳಿ ಪಾಡಲು ಇದು ಇಂದಿನ ಜನದೊಗೆ ನಿಗಾಯಿ ಈ ಕದೆ.

நங்கை நகட்ட கேட்டதோ இதோ பெட்டத கமலு படுகுமழி பாடல்கள். ஜனாவோ சந்தோத்தோ அவரு நலவத்துக ஊட்டி எஃப்எம்ல டியூன் மாடுறது மாதிரியே பேடுவி. நீங்ககாய் படுக்கதை நீங்கவ தேடி பண்ணுறா நீங்க ஊட்டி எஃப்எம் தோகை மர்ச்சி நீங்கவ நாயக சொந்தோ இதே ஜாமதோகை சந்திச்சினேன்.

ஒழித்த அந்த பாடல் தங்கமகன் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடியது இளையராஜாவோட இசையமைப்புல கேட்டோம். நேர்மைப்போது 7:04 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைக்கான மூட்டி எஃப்எம் 101.8. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் பாத்தீங்கன்னா பூவரசன் படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியூன் வித் ஊட்டி எஃப்எம் 101.8.

0: ஒழித்த பாடல் பூவரசன் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சித்ராவின் குரல்களில் கேட்டோம். இளையராஜாவோட இசையமைப்புல கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது திரைகாணம். தொடர்வது நீலகிரி மாவட்ட செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது நீலகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சரவணன்.
2: நீலகிரி மாவட்டம் உதகையில் முதன்முறையாக 200 லிட்டர் கொள்ளளவு கொண்ட தானியங்கி பால் விநியோக இயந்திரம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சேவையை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவிய தண்ணீரும் தொடங்கி வைத்தார். இந்த இயந்திரம் 4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பாலை பாதுகாப்பாக சேமித்து வைக்கக்கூடிய வசதியுடன் அமைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வழக்கமாக பயன்படுத்தும் பால் பாக்கெட்டுகளுக்கு மாற்றாக தங்களது சொந்த பாத்திரங்கள், கேன்கள், கப்புகள் அல்லது டம்ளர்களை கொண்டு வந்து நேரடியாக பாலை பெற்று செல்ல முடியும். இதன் மூலம் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த இயந்திரத்தில் பணம், வங்கி அட்டை மற்றும் UPI ஆகிய 3 வகையான கட்டண முறைகள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. பணத்தை செலுத்தினால் இயந்திரம் தானாகவே தொகையை கணக்கிட்டு அதற்கேற்ப சரியான அளவு பாலை வழங்கும். முழு செயல்முறையும் தானியங்கியாக இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இயந்திரத்தில் எவ்வளவு பால் இருப்பு உள்ளது, எத்தனை நாட்களாக சேமித்து வைக்கப்பட்டுள்ளது உள்ளிட்ட விவரங்களை செயலி மூலம் நேரடியாகவும் நிகழ்நேர அடிப்படையிலும் அதிகாரிகள் கண்காணிக்க முடியும். தற்போது இந்த இயந்திரத்தில் 1 வகை பால் மட்டுமே விற்பனை செய்யப்படுகிறது. 1 லிட்டர் பால் ₹54 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் மக்களிடையே தேவை அதிகரித்தால் பல்வேறு பால் வகைகளை வழங்கும் வசதியும் சேர்க்க திட்டமிடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் முதன்முறையாக பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் நிறுவனம் தனது புதிய பிரீமியம் LPG சேவையான பாரத் கேஸ் ஜிப்லைட் சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது. சந்தையில் அறிமுகமாகும் இந்த ஜிப்லைட் தயாரிப்பு தரமான மற்றும் டிஜிட்டல் அடிப்படையிலான விரைவான சேவை அனுபவத்தை வழங்க உள்ளது. இந்த புதிய தயாரிப்பு பாரத் கேஸ் மீதான வாடிக்கையாளர்கள் நம்பிக்கையை மேலும் அதிகரிப்பதோடு வாடிக்கையாளர் சேவையில் புதிய மைல்கல்லை உருவாக்கும். இந்த சேவையின் முக்கிய அம்சமாக புதிய இணைப்புகள் உடனடியாக வழங்கப்படுவதோடு வாடிக்கையாளர்கள் சிலிண்டரை பதிவு செய்தால் 4 மணி நேரத்திற்குள் வீடு தேடி டெலிவரி வழங்கப்பட்டுள்ளது. ஜிப்லைட் சேவையின் கீழ் வழங்கப்படும் 10 கிலோ எடையுள்ள காம்போசிட் சிலிண்டர் வழக்கமான LPG சிலிண்டர்களை விட சுமார் 50% எடை குறைவாக இருப்பதால் கையாள எளிதாக இருக்கும். மேலும் இந்த சிலிண்டர்கள் துருப்பிடிக்காத வகையில் ஃபைபர் தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டுள்ளன. இதன் மற்றொரு சிறப்பம்சமாக சிலிண்டருக்குள் எவ்வளவு எரிவாயு உள்ளது என்பதை வாடிக்கையாளர்கள் வெளிப்புறத்திலிருந்தே எளிதில் அறிந்து கொள்ள முடியும். பாதுகாப்பு அம்சங்களிலும் இந்த சிலிண்டர் மேம்படுத்தப்பட்டதாகவும் வெடிப்பு அபாயம் குறைந்த பாதுகாப்பான தயாரிப்பாக உள்ளது. மேலும் வீட்டு பயன்பாடு மட்டுமின்றி வணிக நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து வகையான வாடிக்கையாளர்களும் இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக அடுக்குமாடி குடியிருப்புகளில் சிலிண்டரை எடுத்து செல்வதற்கு பயன்படுத்துவதற்கும் இது மிகவும் வசதியாக இருக்கும். திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2026 கடந்த April 1 முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நாடு முழுவதும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள வெலிங்டன் கண்டோன்மெண்ட் பகுதியில் கழிவு உருவாக்குபவர்களிடையே திடக்கழிவு மேலாண்மையை ஒருங்கிணைந்த மற்றும் திறமையான முறையில் செயல்படுத்துவதை ஊக்குவிக்கும் நோக்கில் திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2026 குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியினை வெலிங்டன் ராணுவ மையத்தின் கமாண்டன்ட் கிருஷ்ணேந்து தாஸ் தொடங்கி வைத்தார். இதில் வல்லுநர்கள் கலந்து கொண்டு பாதுகாப்பான, தூய்மையான மற்றும் திறமையான திடக்கழிவு மேலாண்மையை உறுதி செய்வதற்கான அம்சங்கள் குறித்து விளக்கினர். குறிப்பாக திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2026 குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரிய ஊழியர்களின் அறிவியல் முறையிலான கழிவு மேலாண்மை திறனை மேம்படுத்துதல், கழிவுகளை அவை உருவாகும் இடத்திலேயே பிரித்தல், வீட்டிலேயே உரம் தயாரித்தல், பாதுகாப்பான கையாளுதல் மற்றும் முறையான அகற்றல் ஆகியவற்றை ஊக்குவித்தல், கண்டோன்மெண்ட் பகுதியில் தூய்மை, பொது சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை மேம்படுத்துதல், நகராட்சி சுகாதார நடைமுறைகளை திறம்பட செயல்படுத்துவதை ஊக்குவித்தல் போன்ற தலைப்புகளில் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டது. வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரியம் தலைமை செயல் அலுவலர் டுக்னிக் இந்தியா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் துப்புரவு தொழிலாளர்கள், சுகாதார பணிகளுக்கான வாகன ஊழியர்கள், குப்பை கிடங்கு பணியாளர்கள், அதிக அளவில் கழிவுகளை உருவாக்கும் உணவகம், மார்க்கெட் வியாபாரிகள் மற்றும் பள்ளி நிர்வாகிகள், வணிகர் சங்க பிரதிநிதிகள், முன்னாள் வாரிய உறுப்பினர்கள், வழிபாட்டு தலங்களில் பிரதிநிதிகள், அலுவலக பணியாளர்கள், நியமிக்கப்பட்ட உறுப்பினர், சுகாதாரம் மற்றும் பொறியியல் துறை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2026 விதிகள் குறித்த மேம்பட்ட புரிதல், கழிவு பிரித்தல் மற்றும் சேகரிப்பு நடைமுறைகளில் சிறந்த இணக்கம், சுகாதாரம் மற்றும் தூய்மை பணிகளின் செயல்திறன் மேம்பாடு, திடக்கழிவு மேலாண்மையிலே பங்குதாரர்களின் அதிகரித்த பங்கேற்பு, தூய்மையான, பசுமையான மற்றும் நிலையான வெலிங்டன் கண்டோன்மெண்ட் உருவாக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது நீலகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சரவணன். சில நொடிகளில் தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
3: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு இளையோரின் பங்கு முக்கியமானது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். விண்வெளி துறையில் இந்தியா பிரான்ஸ் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சர் பேராசிரியர் பிலிப்பே பாப்டிஸ்டேவுடன் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் பேச்சு நடத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகளுடன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் இன்று ஆலோசனை நடத்தினார். பீகார் மத்திய பிரதேசம் மாநிலங்களில் கனமழையால் பல மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ் சுதிர்தா முகர்ஜி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு இளையோரின் பங்கு முக்கியமானது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சண்டிகரில் உள்ள பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் அறிவியல் ஆய்வுகளுக்கான நவீன பகுப்பாய்வு கருவியை தொடங்கி வைத்து பேசிய அவர், போதைப்பொருள் பழக்கத்திற்கு இளைஞர்கள் ஒருபோதும் இடமளிக்கக்கூடாது என்று வலியுறுத்தினார். மாணவர்களின் பாதுகாப்பிற்கு கல்வி நிறுவனங்கள் உயர் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். 143 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வரும் பஞ்சாப் பல்கலைக்கழகத்திற்கு 80% நிதியை மத்திய அரசு வழங்கி வருவதாகவும், இதனால் இப்பல்கலைக்கழகம் மத்திய பல்கலைக்கழகத்திற்கு இணையாக உள்ளது என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். உயிரியல், வேதியியல், இயற்பியல் மற்றும் பொறியியல் படிப்புகளில் ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வுக்கு இந்த கருவி பெரிதும் உதவிடும். இப்பல்கலைக்கழகத்தின் மூலம் மேற்கொள்ளப்படும் புத்தாக்க தொழில்கள் மற்றும் ஆராய்ச்சி கட்டமைப்பை இந்த புதிய தொழில்நுட்பம் வலுப்படுத்தும். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனி தமக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியா இத்தாலி இடையிலான நீண்ட நாள் நட்புறவை வளர்க்க இணைந்து செயல்படுவோம் என்று கூறியுள்ளார். இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பிய பொருளாதார மண்டலத்தின் வளர்ச்சிக்காகவும் இந்தியாவும் இத்தாலியும் பாடுபடும் என்றும் திருமதி ஜார்ஜியா மெலோனி தெரிவித்துள்ளார். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி சுதந்திர இத்தாலியின் நீண்ட நாள் பிரதமராக சாதனை படைத்த திருமதி ஜார்ஜியா மெலோனிக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். விண்வெளித்துறையில் இந்தியா பிரான்ஸ் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் பிரான்ஸ் அமைச்சர் பேராசிரியர் பிலிப்பே பாப்டிஸ்டேவுடன் காணொலி வாயிலாக பேச்சு நடத்தினார். மனிதனை விண்வெளிக்கு அனுப்புவது, நவீன விண்வெளி தொழில்நுட்பங்கள், விண்வெளி நிறுவனங்கள் மற்றும் விண்வெளி கட்டமைப்பு தொழில் நிறுவனங்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவது குறித்தும் இரு அமைச்சர்களும் ஆய்வு மேற்கொண்டனர். பாரிஸில் நடைபெறும் சர்வதேச விண்வெளி உச்சி மாநாட்டில் இந்தியா பங்கேற்பது குறித்தும், பெங்களூருவில் நடைபெறவுள்ள விண்வெளி கண்காட்சியில் பிரான்ஸ் பங்கேற்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. சர்வதேச விண்வெளி உச்சி மாநாட்டில் இந்தியா பங்கேற்கும் என்று டாக்டர் ஜிதேந்திர சிங் உறுதியளித்தார். விண்வெளி தொடர்பான அறிவியல் தரவுகளை ஒருங்கிணைப்பது உள்ளிட்டவை குறித்து உச்சிமாநாட்டில் விவாதிக்கப்படுவதை இந்தியா வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்தார். விண்வெளித்துறையில் இந்தியா பிரான்ஸ் ஒத்துழைப்பை வலுப்படுத்த பிரான்ஸ் மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளதாக அந்நாட்டு அமைச்சர் பேராசிரியர் பிலிப்பே பாப்டிஸ்டே கூறினார். சிவில் விமான போக்குவரத்து துறையில் பெல்ஜியம் நாட்டுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு பிரதமர் திரு பார் டி வீவருடன் மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு பேச்சு நடத்தியுள்ளார். இது தொடர்பாக திரு ராம்மோகன் நாயுடு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையே நேரடி விமான போக்குவரத்து சேவையை விரிவுபடுத்துவது, சரக்கு விமானங்கள் மூலம் மருந்து பொருட்களை கொண்டு செல்வது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து தாம் ஆலோசித்ததாக கூறியுள்ளார். இந்தியா பெல்ஜியம் இடையிலான வர்த்தகம் மற்றும் முதலீட்டிற்கான வாய்ப்புகள் குறித்தும் அந்நாட்டு பிரதமருடன் ஆலோசித்ததாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் நாடு முழுவதும் மேற்கொண்ட மீட்பு மற்றும் மறுவாழ்வு இயக்கப் பணியின்போது 3,800 மேற்பட்ட குழந்தை தொழிலாளர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். குழந்தை தொழிலாளர்களை பணியமர்த்திய நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் மீது 575 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாகவும் ஆணையம் தெரிவித்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் 12 தேதி முதல் ஆகஸ்ட் 31 தேதி வரை அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள், மாவட்ட ஆட்சியர்கள், தொழிலாளர் நலத்துறையினர், காவல்துறையினர் ஆகியோருடன் இணைந்து இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலுமாக ஒழிக்க தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேசிய குழந்தை உரிமைகள் ஆணையத்தின் மூலம் குழந்தை தொழிலாளர் குறித்த விழிப்புணர்வு மற்றும் அவர்களை மீட்டு கல்வி கற்க செய்வதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
4: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 12 ஆண்டுகளை கடந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
3: பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகளின் 3 நாள் கூட்டம் இன்று புதுதில்லியில் தொடங்கியது. உறுப்பு நாடுகளின் தலைமை நீதிபதிகளுடன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் இருதரப்பு ஆலோசனை நடத்தினார். ரஷ்யா, சீனா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், தென்னாப்பிரிக்கா, ஈரான், உஸ்பெகிஸ்தான் நாடுகளின் தலைமை நீதிபதிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். நீதித்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைந்து விரைந்து நீதி வழங்குவது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டது. மக்களுக்கு இடையிலான தொடர்புகளை மேம்படுத்துவது, சிறந்த சட்ட நடைமுறைகளை பின்பற்றுவது உள்ளிட்டவை குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. ஜம்மு காஷ்மீரின் பட்காம் மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது ஒரு தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டதாக பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவம், மத்திய ரிசர்வ் காவல் படையினர் மற்றும் காஷ்மீர் காவல் படையினர் இணைந்து இந்த தேடுதல் வேட்டையை மேற்கொண்டனர். புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த தேடுதல் வேட்டையின் போது பதுங்கியிருந்த தீவிரவாதி பாதுகாப்பு படையினரை நோக்கி துப்பாக்கியால் சுட முயன்றார். அப்போது நடத்தப்பட்ட பதில் தாக்குதலில் தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டதாக பாதுகாப்புத்துறை செய்தித் தொடர்பாளர் கூறியுள்ளார். உயிரிழந்த தீவிரவாதியிடமிருந்து AK ரக துப்பாக்கி மற்றும் பல ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தொடர்ந்து பட்காம் மாவட்ட வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். பீகார் மாநிலத்தில் 16 மாவட்டங்கள் கடும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. அம்மாநிலத்தில் பாயும் கங்கை, கோசி, கண்டக் உள்ளிட்ட 10 முக்கிய ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கங்கை உள்ளிட்ட 8 ஆறுகளில் அபாய கட்டத்தை தாண்டி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும், பாட்னாவில் வெள்ளப்பெருக்கு காரணமாக வெள்ள தடுப்பு சுவர் மூடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் வெள்ளநீர் புகுந்துள்ளதால் கிராமப் பகுதிகளில் சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளன. நாலந்தா மற்றும் பாட்னா மாவட்டங்களில் 100 ஏக்கர் நிலம் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. பேரிடர் மீட்புப் படையினர் பாட்னா உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று பார்வையிட்டார். மத்திய பிரதேசத்திலும் கனமழை காரணமாக பல இடங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 நாட்களில் இம்மாநிலத்தின் பல இடங்களில் கன மற்றும் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சித்திரக்கூடில் உள்ள மந்தாகினி ஆற்றில் வெள்ளம் அபாய கட்டத்தை நெருங்கியுள்ளது. இதனையடுத்து 100 கணக்கான மக்கள் வேறு இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மண்ட்லா மாவட்டத்தில் பாயும் நர்மதா ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஜபல்பூரில் உள்ள பார்கி அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளதை அடுத்து பாதுகாப்பு கருதி அணையின் 5 மதகுகளும் திறந்துவிடப்பட்டுள்ளன. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ், சுதிர்தா முகர்ஜி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-5, 11-3, 10-12, 11-7 என்ற செட் கணக்கில் கஜகஸ்தானின் தாரியா ஃபூ, மரியா லுக்கியோனோவா இணையை வென்றது. இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் தியா சிட்டாலே, யசஸ்வினி கோர்படே அணி இணையும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மான் கேஷர்வாணி, மணிஷ் சுரேஷ்குமார் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 4-6, 10-3 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் டொமோஹிரோ டைசுகே இணையை வென்றது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-1, 6-2 என்ற செட் கணக்கில் ஸ்லோவேக்கியாவின் மைக்கேல் கிராஜியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் சிராக் தூஹானும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கார்ப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-14, 13-21, 21-17 என்ற செட் கணக்கில் தைவானின் சிங் பிங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கு இளையோரின் பங்கு முக்கியமானது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் இந்தியா பிரான்ஸ் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சர் பேராசிரியர் பிலிப்பே பாப்டிஸ்டேவுடன் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் பேச்சு நடத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தலைமை நீதிபதிகளுடன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் இன்று ஆலோசனை நடத்தினார். பீகார், மத்திய பிரதேசம் மாநிலங்களில் கனமழையால் பல மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ் சுதிர்தா முகர்ஜி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
0: நேரம் இப்போது 7:25. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
5: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
6: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
5: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்பு. முள்ளங்கி கேரட்டில் நூற்புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும் போது ஹெக்டேருக்கு ஒரு டன் வேப்பம் புண்ணாக்கு மண்ணிலிடவும். கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு ஒரு ஹெக்டேருக்கு 250 கிலோ இடுதல். பர்பூரியோசிலியம் லிலாச்சினம் 5 கிலோ ஹெக்டேர் என்ற அளவில் இட வேண்டும். முட்டைகோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் என்ற அளவில் இலை வழி மூலம் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் வெட்டு புழுக்களை கட்டுப்படுத்த முதிர்ந்த அந்துப்பூச்சிகளை கவர கோடை காலத்தில் ஒளிப்பொறியை நிறுவவும். தெளிப்பு நீர்ப்பாசன முறையை நிறுவி பகல் நேரத்தில் வயலுக்கு பாசனம் செய்யவும்.

தாக்கப்பட்ட கிழங்கில் பெரிய குழிகள் உண்டாக்கி நாளடைவில் கிழங்கு அழுகிவிடும். ட்ரைகோடர்மா, பாசிலஸ் மற்றும் மெட்டாரைசியம் போன்ற உயிர் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி புழு கூட்டுப்புழு தாய்ப்பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். செடிகளை நட்ட ஒரு நாள் கழித்து மாலை நேரங்களில் அவற்றின் கழுத்து பகுதியில் ஒரு லிட்டருக்கு 2 மில்லி என்ற அளவில் குளோர்பைரிபோஸ் மருந்தை நன்கு ஊற்றவும். குறுமிளகு வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு ட்ரைகோடர்மா அஸ்பரல்லம் அல்லது பேசிலஸ் சப்டிலஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் பின்னாக்கு 500 கிராம் இடலாம். மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும். ஊட்டச்சத்து மற்றும் நோய் மேலாண்மை பூண்டு விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த 30, 45 மற்றும் 60 நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்டு சத்துக்களவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.50 கிராம் என்ற அளவில் இடலாம். பூண்டு பயிரில் இலைப்புள்ளி ஊதா நிற கருகல் நோய் ஏற்படுவதை நிர்வகிக்க மான்கோசெப் 2 கிராம் அல்லது காப்பராக்சிக்ளோரைடு 2.5 கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். பீட்ரூட் பயிரில் செர்கோஸ்போரா இலைப்புள்ளியை நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். காப்பராக்சிக்ளோரைடு 0.3%, 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும்.

0: பட்டாணி பயிரில் புசேரியம் வாடல் நோயை நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். கார்பன்டாசிம் 2 கிராம் விதை என்ற அளவில் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.25%. 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் நனைத்து தெளிக்க வேண்டும். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும்.
1: விவசாயிகளுக்கான அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: நேரம் இப்போது 7:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. தோட்டமும் தொழிலும்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் பீட்ரூட் சாகுபடி குறித்த நேர்முகம், கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியின் துவக்கமாக பீட்ரூட் சாகுபடி குறித்து நீலகிரி மாவட்டம் உதகை புதுமந்து பகுதியைச் சேர்ந்த விவசாயி உதயகுமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் ஆர் பிரதாப்.
1: வணக்கங்க.
2: வணக்கங்க.
1: முதல்ல உங்களை பத்தி சின்ன ஒரு அறிமுகம் கொடுங்க எங்களுக்கு.
2: நாங்கள் 20 வருஷமா விவசாயம் செஞ்சுட்டு இருக்கோம்.
1: ஓகேங்க.
2: எல்லாம் கந்தாயத்துக்கு தான் போடுறோம், சொந்த தோட்டம் கிடையாது.
1: சரிங்க. எவ்வளவு ஏக்கரேஸ்ல பண்றீங்க?
2: 1 ஏக்கர்தான்.
1: தோட்டம் ஒரே இடத்துல இருக்குங்களா இல்ல அங்கங்க விட்டு விட்டா?
2: ஒரே இடத்துல இல்லைங்க, விட்டு விட்டா தான் இருக்கும்.
1: சரிங்க. மேக்ஸிமம் நீங்க பண்ற பரப்பளவு அப்படின்னா ஒரு இடத்துல நீங்க அதிகமா பண்றது?
2: அதிகமா பண்றது தாங்க 1 ஏக்கர். எல்லாம் சேர்த்தா
1: நீங்க மொத்தமா 1 ஏக்கர் பண்றீங்க. அதுல தனித்தனியா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க இல்லைங்களா? அதுல எந்த இடத்துல வந்து அதிகமான பரப்பளவு பண்றீங்க, எந்த இடத்துல வந்து குறைந்த?
2: புதுமந்திலேயே ஒரு இடத்துல வந்து அதிகமா பண்றோம்.
1: எவ்வளவு பண்றீங்க?
2: அங்க வந்து 1.5 மூட்டை காடு, வேற இடத்துல வந்து 2 மூட்டை காடு.
1: ஓகேங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்ம தோட்டம் இருக்கும்போது அங்க இருக்கிற நிலப்பரப்பை பொறுத்தும்

0: நிலவரை சீதோஷம் நிலை பொறுத்தும் நம்ம வந்து செய்யற பயிர் தேர்ந்தெடுப்போம், அதனுடைய வளர்ச்சி அது தரும் பலன் எல்லாமே இருக்கும் இல்லைங்களா. சோ அந்த வகையில பீட்ரூட் சாகுபடி பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். சோ நீங்க பண்ற இடத்துல எப்படி மண் இருக்கு, அங்க எப்படி விளைச்சல் இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பேசலாம். அதோட முக்கியமான விஷயம் நம்ம பேச போறது பாத்தீங்கன்னா, இப்போ எல்நினோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா. நம்ம கண் கூட பாத்துட்டு இருக்கோம், கரெக்டான நேரத்துல மழை இல்லை அப்படின்னு. சோ இந்த விளைவுகள் உங்களுடைய விவசாயத்துல என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது?
1: பீட்ரூட் வந்து போடும்போது நம்ம பீட்ரூட்க்கு வந்து அதிக தண்ணி தேவைப்படாது, கொஞ்சம் குறைஞ்ச தண்ணி போதும். ஆனால் இந்த பட்டர்ஃப்ளைன்ற அந்த இது வச்சு மெயின்டெயின்ஸ் பண்ணி செஞ்சுக்கிறோம்.
0: நிச்சயமா இதை குறித்தே நம்ம பேச போறோங்க. நம்ம முறையா ஆரம்பிக்கலாங்க.
1: சரி,
0: நான் முதல்ல ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற விஷயம், இப்போ நீங்க பீட்ரூட் போடலாம் அப்படின்னு நீங்க ஆடிப்பட்டத்துல முடிவு பண்ணி போட்டிருக்கீங்க. எல்லாருமே ஒரு மிகப்பெரிய விவசாயத்துக்கு போயிட்டு, இதுக்கு முன்னாடி இருக்கிற பருவம் முதல் போகத்துல போயிட்டு எல்லாருமே இரண்டாவது இந்த மாதிரி போகத்துல வரும்போது அகைன் ஒரு மிகப்பெரிய விவசாயத்துக்கு யாருமே போக மாட்டாங்க. பீட்ரூட்டு, அவரை, கேரட் எப்பவுமே பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பயிர்களுக்கு தான் போவாங்க இல்லைங்களா. அந்த வகையில நீங்க இப்போ எத்தனை பரப்பளவுல பீட்ரூட் பயிர் சாகுபடி
1: பண்ணிருக்கீங்க?
0: ஒரு ஏக்கர் முழுமையா பண்ணிருக்கீங்க?
1: அப்போ
0: ஒரு ஏக்கரால ஒரு முக்கால் ஏக்கர் பீட்ரூட்டும்,
1: முக்கால் ஏக்கருக்கு வந்து பீட்ரூட் போட்டிருக்கோங்க, மிச்சம் ஒரு ரெண்டு மூட்டை காட்டுக்கு கிழங்கு.
0: ஓகே, இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பீட்ரூட் சாகுபடி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அதாவது என்னன்னா, நமக்கு மார்ச் முடிஞ்ச உடனே மழையை எதிர்பார்ப்போம், ஏப்ரல் மாசம் ரெண்டு மழையாவது கிடைக்கணும், அப்போதான் முதல் போக நம்ம போக முடியும். இப்போ ஆகஸ்ட் மாசமே முடிய போகுது, நமக்கு இன்னும் மழை
1: இல்லை.
0: அதனால நமக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு நம்பிக்கை வந்து குறைவாக இருக்கும். நம்ம விவசாயத்துக்கு போகலாமா வேண்டாமா, இல்ல அதிகமா போடலாமா கம்மி பண்ணிடலாமா, நம்ம கிட்ட எவ்வளவு தண்ணி இருக்கு, தண்ணிக்கான சோர்ஸ், இதெல்லாம் யோசிச்சுதான் விவசாயம் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்க யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பீட்ரூட் அப்படி பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தீங்க?
1: பீட்ரூட் வந்து கொஞ்சம் குறைஞ்ச நாள்ல வந்து ஆகக்கூடிய ஒரு பயிர், கிழங்கு மாதிரி ஒரு 120 நாள்ல தேவைப்படாது, 70 நாள்ல இருந்து 80 நாளுக்குள்ள வந்துடும். அதனால நம்ம அதை செலக்ஷன் பண்ணி போடலான்ற இது வந்திருக்கு.
0: சரிங்க, விதைய பொறுத்த வரைக்கும் ஹைபிரிட் விதை தான் வாங்குறோம்.
1: ஆமா,
0: இந்த வருடம் விதையினுடைய காஸ்ட் எப்படி இருக்குங்க?
1: இந்த வருஷம் நல்லா இருக்குங்க.
0: போன வருடம் வித்த அதே விலைக்கு தான் விக்கிறாங்களா, இல்ல விலையோட
1: விலையுடைய இது வந்து கொஞ்சம் ஏற்றம் ஏறியமா இருக்கு?
0: சரிங்க, எவ்வளவு ஏத்தி இருக்காங்க?
1: போன வருஷத்துக்கு இந்த வருஷம் ஒரு 10 ரூபாய் ஏறி இருக்குங்க
0: ஒரு பாக்கெட்டுக்கு.
1: விதையுடைய விலைங்களா?
0: ஆமா,
1: விதையுடைய விலை வந்து 100 ரூபாய் ஏறி இருக்கு.
0: ஓகே, அப்ப ஒரு 1300 1400 ரேஞ்சில போயாச்சு.
1: இல்ல 1200.
0: ஓகே ஓகே,
1: 1100 1200
0: இருக்கு. ஹைபிரிட் தான் வாங்குறோம் இல்லைங்களா. ஸோ எவ்வளோ விதைகள் வந்து தேவைப்பட்டதுங்க?
1: ஒரு மூட்டை காட்டுக்கு 2 பாக்கெட் கண்டிப்பாக வேணுங்க, 2 பாக்கெட்லேருந்து 3 பாக்கெட் வரைக்கும்.
0: அப்போது கிட்டத்தட்ட 16 பாக்கெட்.
1: ஆ, 16 பாக்கெட்டில் நம்ம வாங்குறது 12 பாக்கெட்டு முக்கால் ஏக்கருக்கு.
0: ஏன் அந்த 4 பாக்கெட் ஷார்ட்டு? இப்போ நீங்கள் ஒரு மூட்டை காட்டுக்கு 2.
1: ஆமாம், மிச்ச இது வந்து நம்ம 2 மூட்டை காடு கிழங்கு போடுறோம் இல்லைங்களா.
0: இல்லை இல்லை, நீங்கள் 1 ஏக்கரில் சொல்ல, நீங்கள் வந்து முக்கால் ஏக்கர் தான் சொல்லிருக்கீங்க, 8 மூட்டை காடு தான் பேசிருக்கீங்க.
1: 8 2 16 பாக்கெட்டு.
0: நீங்க 12 தான் சொன்னீங்க, அதனால
1: கேட்டு 16 பாக்கெட்டு.
0: இல்ல, எதுக்காக அந்த ஒரு கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேர் வந்து விதை வைக்கிற அந்த இன்ச்சஸ் தள்ளி வைப்பாங்க. ஒருத்தர் வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு வைக்கிறாங்கன்னா இன்னும் சில வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வைப்பாங்க.
1: இல்ல, முன்ன பின்ன இருந்தாலும் அது பயிர் வரும்போது பிரிச்சிருவோம். இப்ப நம்ம காட்டிலேயே வந்து எச்சா இருந்தாலும் கம்மியா இருந்தாலும் பயிர் விடும்போது எச்சா விட்டு அது வரும்போது கச்சடை இருக்கும்போது அதை சேர்த்து எடுத்துருவோம். அப்போ வந்து அந்த கேப் கரெக்டா வந்துடும்.
0: இல்ல, அதுதான் சொல்றது, ஏன்னா நீங்க ஒரு 4 பாக்கெட் கம்மியா சொன்னீங்க.
1: எச்சா முட்டமக்கா ஜாஸ்தி புடுங்க வேண்டியது வரும், கம்மியா விட்டமா புடுங்க வேண்டியது கம்மியா வரும்.
0: இல்ல, அது அந்த கணக்கீடு தான் கேக்குறேன். இப்போ ஒரு அனுபவம் இருக்கிற விவசாயி அப்படின்னா அவங்க வந்து சொல்லுவாங்க, இத்தனை இன்ச்சுல வந்து விதை வைங்க போது கரெக்டா இருக்குங்க அப்படிம்பாங்க.
1: அந்த கணக்கு பார்க்கும்போது ஒரு 3 இன்ச்சுல ஒரு விதை வைக்கணும், அப்ப வந்து கரெக்டா இந்த சைஸ் பீட்ரூட் ஆகும்.
0: ஓகேங்க, அதுல சில நுணுக்கமான விஷயங்கள் இருக்குங்களா? அதாவது நீங்க ஆல்ரெடி சொன்னாப்புல
1: அது களை எடுக்கும்போது வந்து கச்சடை எடுத்துட்டு அது கூட சேர்த்து இது ஒவ்வொன்று எடுத்துருவோம். அப்போ வந்து அந்த களைக்கு ஒவ்வொன்று எடுக்கும் போது அந்த கேப் கரெக்டா வந்துடும், நெருக்கமா விட்டா. நம்ம தெளிவா விட்டு 1-2 பூச்சி கடிச்சிச்சுன்னா அப்புறம் வந்து அந்த இடம் வந்து சொட்டையாகும். அந்த சொட்டையை மறைக்கிறதுக்கு வேண்டி தான் நம்ம ஒரு பாக்கெட் எச்சா விட்றது, 2 பாக்கெட்ன்றது 1/2 பாக்கெட் எச்சாகும் இல்லை கம்மியாகும். நம்ம கம்மி பண்ணி விட்டோம்னாக்கா சொட்டையை வாங்காங்க. அந்த சொட்டை ஆகாமல் இருக்க வேண்டி தான் நம்ம வந்து ஒருத்தர் ஒரே மாதிரி போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. 10 பேர் இருக்காங்கன்னா 10 மாதிரி வேலை செய்வாங்க, அவங்கள வந்து மெயின்டெயின்ஸ் பண்ணி நம்ம செய்யணும். கொஞ்சம் ஏமாந்தமாக 2 பாக்கெட் எச்சா போகும், கொஞ்சம் கரெக்டா இருந்தாக்கா 2 பாக்கெட் கம்மியாகும்.
0: ஓகேங்க, இந்த ஒரு புரிதல் வந்து ஒரு அதாவது தெளிவான ஒரு விவசாயத்தை பத்தின நாலேஜ் கொண்ட ஒருத்தருக்கு தான் வந்து இருக்கும். ஒரு ஏக்கரா இவ்வளவுதான் விதை, இதுக்கு மேல வாங்கக்கூடாது, இது கீழையும் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு தெளிவு இருக்கும் இல்லைங்களா. சோ இப்பத்த சினாரியோ நம்ம பேசலாம். இன்னைக்கு நமக்கு வந்து மழை கிடையாது, மழை பொழிவு நம்பி விவசாயம் செய்யணும், அப்படி ஒரு நிலைமையில நம்ம இருக்கோம். ஸோ உங்களுடைய பாசனம் எந்த இதை பொறுத்து இருக்குங்க?
1: அப்படி வந்து இருக்கும்போது கிணறு இருக்கு, கிணத்துல ஊத்து இருந்தாலும் பார்க்குவோம். இல்லைனாக்கா அதே வந்து நம்ம ஒரு வண்டிக்கு வந்து ஒரு 4,500 காசு கொடுத்து வண்டி வந்து கிணத்துல தண்ணி இறக்கி மெயின்டெனன்ஸ் பண்ணி தான் கொண்டு வரணும்.
0: ஸோ லோடு வாங்குறீங்க இப்போ?
1: வாங்கி தான் ஆகணும்.
0: ஓகே,
1: ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்க முடியாது, மழை இல்லாத போது கண்டிப்பா வாங்கி தான் ஆகணும்.
0: சரி,
1: மாற்றமே இல்லை.
0: இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் பயிர் நட்டு எத்தனை நாள் ஆச்சுங்க?
1: பயிர் நட்டு ஒரு வாரம் ஆச்சு.
0: ஓகே, இப்போ ஒரு வாரம் அப்படிங்கும்போது எப்படி ஒரு 2-3 முறையாவது தண்ணி நீங்க பாய்ச்சிருப்பீங்க?
1: இப்போ மழை பெஞ்சதுனால அந்த பாச வேண்டியது இல்லை.
0: இப்போ ஓகே, இப்போ இப்போ இந்த ஒரு வாரமா அப்பப்போ மழை பெய்துகிட்டு இருக்கு, அதாவது நைட்ல கொஞ்ச நேரம் மழை பெய்யுது, இப்போ 2 நாளா மத்தியானத்து கூட நம்ம மழை பார்த்துட்டு தான் இருக்கும். சரி ஓகே, இந்த மழை வந்து போதுமானதா இருக்குங்களா?
1: கண்டிப்பா இருக்காது, அது கூட ஒரு நம்ம ஒரு தண்ணி சேர்த்து அடிச்சிடும்.
0: ஓகே, ஸோ மழைப்பழிவு இருந்தாலும் இல்லாட்டியும் நீங்க அதாவது அந்த இதை பார்ப்பீங்க இல்லைங்களா?
1: ஆமாங்க,
0: தோட்டத்தை போய் பார்த்துட்டு.
1: ஆமாம், தோட்டத்தில் போய் பார்த்துட்டு அந்த தோட்டத்துக்கு என்ன அளவுக்கு ஈரம் இருக்குதுன்னு பார்த்து அந்த ஈரம் வந்து அதிகமாக ஆகக்கூடாது, குறையவும் கூடாது, அந்த லிமிட்டா கொண்டு வரணும்.
0: சரிங்க, பயிர்கள் இப்போ முளைக்க 2 இலை விட்டுருக்கோம் இல்லைங்களா? இல்ல மலப்பு இன்னும்
1: இல்ல, மலப்பு இன்னும் 4 நாள் ஆகும்.
0: ஓகே, சோ இது நார்மலா பண்ற நம்ம சினாரியோதான். இதுல வந்து இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் இல்லை, மழை இல்லை, இதுதான் வந்து மிகப்பெரிய விஷயமா இருக்கு இல்லைங்களா? இப்படி பண்ணும்போது நம்ம சில ப்ரிப்பரேஷன்ஸ் ஒர்க் எல்லாம் நம்ம செஞ்சிருப்போம்.
1: ஏன்னா
0: இதுக்கு முன்னாடி நம்ம பயிர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா பயிர் பண்ணியிருக்கு, நம்ம வந்து டைரக்டா விவசாயம் பண்ணிடலாங்கிற இதெல்லாம் இருக்கும். சப்போஸ் நம்ம பயிர் பண்ணலை அப்படின்னா நிலம் வந்து ஹீட்டா இருக்கும். ஸோ அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்றதுக்கு என்ன முறைகள் வந்து நீங்க கையாண்டீங்க? இப்போ பயிர் வந்து ரொம்ப நிலம் ரொம்ப ஹீட்டா இருந்துச்சுன்னா விதை வந்து உள்ளேயே பட்டுப்போகலாம், வாய்ப்பெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இல்ல முளப்பா முளைக்காம கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதை தவிர்க்கணும் அப்படின்னா என்னென்ன முறைகளை வந்து கையாண்டீங்க நீங்க?
1: எருவு, எருவு போடுவோம்,
0: டிஏபி,
1: இலை எரு, இலை சத்து இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி எருவு மேல லேசா போட்டு விட்டா அந்த ஈரம் காயாது.
0: இப்போ நீங்க பயிர் வச்சோடனே
1: லைட்டா அந்த இலைய இது பவுடர் பண்ணி கொண்டுறாங்க இல்லையா, அந்த எருவு வாங்கி போட்டு விடுவோம். அது போடும்போது அந்த ஈட்டு கொஞ்சம் கம்மியாயிரும், அப்ப வந்து அந்த ஈரம் பதம் அப்படியே இருக்கும்.
0: இப்ப மூடாக்கு மாதிரி இப்ப பயிர் வைக்கும் போது நீங்க எதுவுமே பயன்படுத்தலீங்களா? இப்ப அடி உரமா டிஏபி இந்த மாதிரி போடுவாங்க இல்லைங்களா?
1: இல்ல இல்ல, பீட் அவுட் பொறுத்த அளவுக்கு அடி உரம் டிஏபி போட மாட்டாங்க.
0: இல்ல நீங்க சொல்றது உண்மை, பீட் அவுட்டை பத்தி வரைக்கும் எதுவுமே வைக்க மாட்டாங்க, கிழங்கு பூண்டுக்கு கூட அப்பப்ப வைப்பாங்க. ஆனா இந்த இதைய பார்க்கும் போது நமக்கு
1: முளைச்சி மேல வந்த பிறகுதான் சீமெருவு வந்து 2 இலை விடும் போது சீமெருவு லைட்டா வீசி விடுவோம்.
0: ஓகே,
1: அப்புறம் வந்து இந்த பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்குவோம்.
0: சரிங்க, அதாவது நிலத்தினுடைய சூட்டை தணிக்க நீங்க வந்து மூடாக்கு தான் பயன்படுத்துறீங்க?
1: ஆமா,
0: மூடாக்கு இருந்தா போதும், நம்ம அந்த ஈரப்பதம் அதுல வச்சுக்குவோங்கிற மாதிரி இல்லைங்களா?
1: ஆமா.
0: சரி ஓகே,
1: அதுக்கு வந்து இப்ப வந்து நிறைய எருவு வந்திருக்கு, அந்த இலை சத்து உள்ள எருவு வந்து பவுடர் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த எருவு வந்து நுண்ணுட்ட எருவு போட்டோமா செடி கொஞ்சம் நல்ல புஸ்டியா வரும், கொஞ்சம் தண்ணி கம்மியா.
0: இப்போ நீங்க பண்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் மழைப்பழிவு எப்படி இருந்ததுங்க?
1: மழைப்பழிவு குறைவா தான் இருந்தது
0: புதுமந்த பகுதியில்.
1: புதுமந்த,
0: சோ இப்ப இந்த எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்ப பக்கத்து ஊர்ல வந்து ஒரு மழை வந்துச்சுங்க எங்களுக்கு வரலைங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒரு மழை தான் டிஃபரன்ஸா இருக்கும்.
1: ஆமா,
0: அந்த ஊருக்கும் இந்த ஊருக்கும், அந்த ஊர்ல மழை பெஞ்சிருக்கும், இந்த ஊர்ல மழை இருந்திருக்காது. சோ உங்களுக்கு மழைப்பழிவு வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு.
1: கம்மியா தான் இருக்கு.
0: ஓகேங்க, இப்ப தண்ணீர் வந்து லாரியில வாங்கணும் அப்படின்னு இருக்கீங்க
1: இல்லைங்களா?
0: இதற்கான முறைகள் எப்படி நீங்க இது பண்ணுவீங்க?
1: அவங்க வந்து பிடிச்சிட்டு வருவாங்க.
0: இல்ல இல்ல, அப்படி கேட்கல, இப்ப எப்படின்னா
1: அது வந்து கொண்டு வந்தோம்னா லாரி தண்ணியில கொண்டு வந்தாங்கன்னா அது வந்து நம்ம கிணத்துல இறக்கிட்டு கிணத்துல இருந்து மோட்டர் வச்சு அடிச்சிருவோம்.
0: இல்ல அது ஓகே, இது நார்மலான ப்ராசஸ் தான். இப்ப நம்ம தோட்டம் எங்க இருக்கு அப்படிங்கறத பொறுத்து தாங்க. இப்ப ரோடு மார்ஜின்ல இருக்கு அப்படின்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, நம்ம கொண்டு வரோம் அப்படி இறக்கிடுறோம். இப்ப நம்ம தோட்டம் வந்து நடுவுல இருக்கு அப்படின்னா அங்க கொண்டு போய் சேர்த்தணும்.
1: ஓஸ் பைப் வாங்கி ஓஸ் அது வண்டியில இருந்து ஓஸ் போட்டு கொண்டு போய் கிணத்துக்கு சேர்த்துருவோம்.
0: ஓகே,
1: தூரமா இருந்தா.
0: சரிங்க, ஸோ இதற்கான செலவு தனி? இப்போ
1: தனி தான், அதுக்கு ஓஸ் வாங்குற செலவு தனி தான். அதுவும் நம்ம மலையில எடுக்கிற வெள்ளாமல் அந்த அளவுக்கு ஈல்டு வராதுங்க. என்ன நம்ம இது பண்ணாலும் மலையில எடுக்கிற ஈல்டு வந்து இப்போ வராது.
0: ஸோ இயற்கையான ஈரப்பதம், இயற்கையான காலநிலை அந்த
1: அந்த இது வராது.
0: ஸோ வேலின் தாக்கம் அதிகமாக தான் இருக்கும் இல்லைங்களா?
1: அதிகமாக தான் இருக்கும்.
0: சரிங்க, இப்போ இன்னும் சில விஷயங்கள் நம்ம டீப்பாக பேசலாம். நம்ம நார்மலா நீங்க சொன்னாப்ல மழை பெய்யுது, நம்ம ஒரு விவசாயம் எடுக்கிறோம் அப்படின்னா அதிகமான வேலைப்பாடுகள் இருக்காது.
1: இருக்காது,
0: களை எடுக்கணும், தேவையான நேரத்துல
1: மருந்து,
0: உரங்கள், மருந்து, இது அதையும் தாண்டி மழைப்பழிவு இருக்குங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனா இந்த வருஷம் அப்படி கிடையாது, இதுக்கு அப்புறம் மழை பெஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம்.
1: சந்தோஷம்.
0: இப்போ நம்ம ஒரு கால்குலேஷன் வச்சிருப்போம் இல்லைங்களா? நம்ம இவ்வளவு செலவு பண்ணிருக்கோம், இவ்வளவு விற்கணும், இவ்வளவு செலவாகும், இந்த மாதிரி கால்குலேஷன் வச்சிருப்போம். சோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் மார்க்கெட்டிங் வந்து எப்படி இருக்கும் நினைக்கீங்க? பீட்ரூட் பொறுத்த வரைக்கும்,
1: பீட்ரூட் பொறுத்த அளவுக்கு மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும், ஆனா அந்த அளவுக்கு விளைச்சல் இருக்காது. மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும், ஆனா அதே விளைச்சல் இருக்காது.
0: நார்மலா ஒரு ஒரு மூட்டை காட்டுல எவ்வளவு விளைச்சல் எதிர்பார்க்கலாங்க?
1: ஒரு மூட்டை காட்டுக்கு வந்து 1 டன் பீட்ரூட் எடுக்கலாம், 7 மூட்டை காடுன்னு போய் 7 டன் பீட்ரூட் எடுக்கலாம். இப்போ வந்து மழை இல்லாததுனால அந்த அளவுக்கு ஆகாது, அதுல பாதி தான் ஆகும். விளைச்சல் பாதிதாகும். அரை டன் தான் கிடைக்கும், அரை டன்ல இருந்து முக்கால் டன் கிடைக்கும்.
0: இப்போ மழை இல்ல, நல்ல விலை கிடைக்கும், அதற்கான செலவுகளும் அதிகம், நம்ம பண்ணியாகும், அதிகமா விளைச்சல் கம்மியாகும்.
1: ஆமா, விளைச்சல் கம்மியாகும்.
0: ஓகே, இந்த மாதிரி சில விலை இருக்கு அப்படி, அதாவது விலை வந்து மேல வருங்கிற ஒரு ஒரு பாசிட்டிவ் நம்பிக்கை இருந்தாலுமே இத்தனை இடர்பாடுகளையும் நம்ம எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். தண்ணி கரெக்டாக கொடுக்கணும், தண்ணி காசு கொடுத்து வாங்குறோம் ரெண்டாவது, அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து டிசீஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது. மூணாவது வந்து ஈல்டு வந்து டிராப் ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் தாண்டி தான் நம்ம,
1: இதெல்லாம் தாண்டி தான் செய்யணும்.
0: ஓகே, இப்போ நோய்களை பத்தி சில விஷயங்கள் நம்ம பேசுவோம். நார்மலா இந்த பருவம், அதாவது இந்த ஆடிப்பட்டத்துல நோய்களின் தாக்கம் எப்படி இருக்கும், இப்போ எப்படி இருக்கு? இப்ப இனிஷியல் ஸ்டேஜ்ல தான் நீங்க இருக்கீங்க, சோ ஃபுல்லாவே நீங்க சொல்லிட முடியாது எனக்கு நோய்கள்லாம் எப்படி வரும்னு. ஆனா நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, நம்ம அனுபவம் ஒரு விஷயம் வந்து சொல்லி தரும்.
1: அதாகப்பட்டது முளைக்கும் போது, பீட்ரூட் முளைக்கும் போது வந்து இலை நல்லா வரும். நம்ம தலையை சத்து கொடுக்குறதுனா இலை நல்லா வரும். வரும்போது வந்து ஈரம் நல்லா கொஞ்சம் காக்கும். ரெண்டாவது வந்து அந்த நம்ம அதை எதிர்பார்க்கிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சீமீரோட நாட்டரு யூஸ் பண்ணுவோம். அப்போ நாட்டரு யூஸ் பண்ணும்போது அந்த ஈரப்பதத்தை அப்படியே வைக்கும்.
0: இல்லை, நாட்டரு வந்து ஈரப்பதத்தை வைக்கிறது அது வந்து மறுக்க முடியாத உண்மை, அது நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இப்போ நமக்கு ஜெர்மினேஷன்லயே வந்து கரெக்டாக இருக்கும் இல்லைங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்டே நம்ம பேசும்போது பேசியிருந்தோம் ஹீட் வந்து அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி பேசியிருந்தோம்.
1: அதுக்கு
0: ரெண்டாவது இந்த பூச்சிகள்,
1: பூச்சிகள்
0: இப்போ பீட்ரூட் விதையவே சாப்பிட்ற பூச்சிகளும் இருக்கு. ஸோ இதனுடைய நடமாட்டம் எப்படி இருக்கும்? நமக்கு ஜெர்மினேஷன் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 80% கிடைச்சா தான் நம்ம எதிர்பார்க்க முடியும்.
1: அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து உரங்க பூச்சிக்கொல்லி மருந்துங்க யூஸ் பண்ணுவோம்.
0: இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: இல்லைங்க, இனி மேலே முளைச்சி வந்தாதான் யூஸ் பண்ணுவோம். அடிக்கு மட்டும் போராட்டு போடுவோம்.
0: இல்லை, இப்போ
1: அடி மருந்து மட்டும் போடுவோம், சால்க்கு போடுற மருந்து வந்து எப்பயுமே போடுறது போடுவாங்க.
0: இல்லை இல்லை, நான் கேட்கறது என்னன்னா, இப்போ சில பேர் என்ன ஒரு ப்ராக்டிஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா, விதை வந்து வைக்கிறதுக்கு முன்னாடியே தோட்டத்துக்கு ஒரு ஸ்ப்ரே பண்றவங்களும் இருக்காங்க. அது வந்து ரெக்கமெண்டட் கிடையாது, இருந்தாலும் ஸ்ப்ரே பண்ணுவாங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, விதை வச்சா ரெண்டாவது நாள் ஒரு ஸ்ப்ரே ஒன்று அடிச்சு விட்டுருவாங்க. அதை வச்சு விதை வச்சு வச்சுங்க எல்லாமே கரெக்டாச்சு, ஒரு ஸ்ப்ரே ஒன்று பண்ணிடுவாங்க, பூச்சி எதாவது இருந்தால் கூட அது இதாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி முறைகளை எதாவது பண்றீங்களா, இல்லை நீங்கள் வந்து அந்த ஜெர்மினேஷனை பார்த்துட்டு தான்?
1: இல்லை இல்லை, ஃபர்ஸ்ட்லேயே பண்ணிடுவோம். அந்த மாதிரி ரெண்டு நாளைக்கு இது பண்ணும்போது பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சிருவோம், ஒரு ரெண்டு நாள் முடிஞ்சவொன்னே. அதுக்கு பின்னாலே தண்ணி ஊட்டிடுவோம்.
0: ஸோ நம்மளால எவ்வளோ ப்ரிகாஷன்ஸ் வந்து எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கிட்டே இருக்கீங்க.
1: ஆமாம், எவ்வளோ ரிஸ்க் எடுத்து வெள்ளம் செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்வோம்.
0: சரி, ஓகே, இன்னும் சில பொதுவான விஷயங்கள் நம்ம பேசுவோங்க.
1: சரிங்க,
0: பீட்ரூட் சாகுபடி நம்ம மாவட்டத்தினுடைய பிரதானமான சாகுபடிகளை ஒன்று.
1: ஆமாம்,
0: அதுவும் இந்த ஆடிப்பாகம் சொல்லவே வேண்டாம்,
1: சொல்ல வேண்டாம்.
0: மேக்சிமம் பீட்ரூட் வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு பெரிய விவசாயத்துக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு அடுத்த ஒரு விவசாயத்துக்கு போகணும் அப்படின்னா இருக்கிறத ஒரு 60 நாள், ஒரு 60ல இருந்து ஒரு 90 நாள் தான் டைம் இருக்கும் நமக்கு. ஸோ அதுக்குள்ளார ஒரு கிராப் வந்து நம்ம எடுத்துடணும், எடுத்தாதான் அடுத்து நம்ம கடைபோகத்துக்குள்ளார நம்ம போக முடியும். ஸோ இதை பிளான் பண்ணி தான் பயிர் பண்ணுவாங்க. அதுல பீட்ரூட் வந்து பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். ஒரு 70 நாள்ல பண்ணிடலாம், 100 நாள் மொத்தமாக தொடர்ந்து முடிச்சு விட்டுருலாம். ஸோ காம்படிஷன் அதிகமா இருக்கும் இல்லைங்களா?
1: ஆமாங்க,
0: இதுவே வந்து உங்களுக்கான விலையை வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இல்லைங்களா?
1: ஆமாங்க, அதிகமா அதே பயிர் போட்டாங்கன்னா குறைப்பிற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு பயிர் போடுறாங்கன்னா எல்லா இடத்துலையும் பீட்ரூட் போட்டாங்கன்னா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை வேற அவங்க மாத்தி கித்தி போட்டு கம்மியாச்சு பீட்ரூட் குறைவாச்சுன்னா அதிகமாகிறதுக்கு மார்க்கெட் உண்டு.
0: ஓகே, இல்ல இந்த கேள்வி நான் எதுக்காக உங்ககிட்ட கேட்கறேன் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு இடத்துல நம்ம பயிர் பண்றோம், ஒரு ஒரு ஊர்ல நம்ம ஒரு தோட்டம் பண்றோம் அப்படின்னா, அந்த ஊர்ல என்ன பயிர்கள் போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கணிப்பு வந்து நம்மகிட்ட இருக்கும். பக்கத்து தோட்டத்துல இது போட்டிருக்காங்க, நம்ம வர்ற வழியில இருக்கிற தோட்டத்துல இது போட்டிருக்காங்க, நான் அதனால நம்ம இதாக கொஞ்சம் போக்கஸ் பண்ணுவோம். இல்ல இல்ல, வேற
1: வச்சு நம்ம சொல்ல முடியாது. அவங்களுடைய மண்ணுடைய திறமை வந்து அதிகமா இருந்ததுனாக்கா, நம்ம பக்கத்து காட்டுலயே வந்து நல்ல மண் வளம் இருந்துச்சுனாக்கா அதுல வந்து விளைச்சல் அதிகமா வரும். நம்மளது வளம் வந்து மண் வளம் கம்மியா இருந்தா கம்மியாகும். ஒரு ஏக்கராக்கு ஒரு ஏக்கரா வந்து வித்தியாசம் வரும்.
0: நிச்சயமா நிச்சயமா,
1: அது வந்து பக்கத்து பக்கத்துல காடு இருந்தா அந்த பக்கத்து காட்டுக்கு இந்த காட்டுக்குமே வித்தியாசம் வரும்.
0: நீங்க பண்ற தோட்டம் வந்து என்ன மண்ணுங்க?
1: நாங்க பண்றது வந்து கருப்பு மண்ணுங்க.
0: கருப்பு மண், ஓகே. கருப்பு மண்ணுங்கிறனால உங்களுக்கு வந்து அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு.
1: ஆமா,
0: ஸோ நல்லா வளமான ஒரு இதாக கிடைக்குங்கிற மாதிரி. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த அதிகமாக வந்து லேட்டரைட் தான் இல்லைங்களா? லேட்டரைட் சாயில் தான் நமக்கு, அது சகப்பும் இந்த. ஸோ ஓகே ஓகே, இது ஒரு விஷயம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மண்ணை பொறுத்து விளைச்சல் இருக்கு. ரெண்டாவது சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக இன்னொரு பயிருக்கும் போடுவாங்க. இப்போ 3/4 ஏக்கர் நீங்கள் வந்து பீட்ரூட் போட்டிருக்கீங்க அப்படின்னா கம்மி பண்ணுவோம், ஒரு 1/2 ஏக்கர் பீட்ரூட் போடுவோம், இன்னொரு 1/4 ஏக்கர்ல வேற பயிர் பண்ணுவோம். அந்த மாதிரி அது இல்லாமல் வேற பயிர் பண்ணுவாங்க. இந்த இது வர்றதுக்குள்ள அடுத்த ஒரு இது கிடைக்கட்டும், இதில் ரேட்டு கிடைக்கிறது கூட அடுத்த ரேட்டு கிடைக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? இல்லை வந்து சாலிடாக பீட்ரூட் தானுங்களா?
1: சாலினு பீட்ரூட் தான்.
0: ஓகேங்க, 3/4 ஏக்கரும் பீட்ரூட் தான் இல்லைங்களா? ஸோ ஓகே, இப்போ நிறைவாக ஒன்றே ஒன்று மாத்திரம் உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ பீட்ரூட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன், அதாவது ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டில் நம்ம எது கொண்டு போய் கொடுக்குறோமோ அந்த ஸ்டாக்குக்கு நல்ல ரேட்டு கிடைக்கும். இப்ப மார்க்கெட்ல வரத்து அதிகமா போச்சு அப்படின்னா, நம்ம என்னதான் சிறப்பான ஒரு
1: குவாலிட்டி கொண்டு வந்தாலும் அந்த தரம் கொண்டு வந்தாலும் மார்க்கெட் கிடைக்காது.
0: ஓகே, ஸோ இதை நீங்கள் எப்படி பிளான் பண்ணுறீங்க பயிர் வைக்கும் போது?
1: வைக்கும் போது நம்ம அது பிளான் பண்ணவே முடியாதுங்க.
0: இல்லை இல்லை, நான் கேட்குறது எப்படின்னா, சில பேர் வந்து வெல் டிஃபைன்டாக பிளான் பண்ணுவாங்க. இன்னைக்கு வைக்கிறோம், இன்னிலிருந்து 70 நாள் இந்த விசேஷம் வரும், கல்யாணம் வரும், இந்த மாதிரிலாம் கணக்கு போட்டு பார்ப்பாங்க.
1: அது வந்து நம்ம அந்த கணக்கு போட முடியாது. ஒரு பூமியில் போடும்போது வந்து ஒரு 10 முன்னால் வரலாம், 10 பின்னால் வரலாம். நம்ம போடுற கரெக்டான பிளான் பிரகாரம் எதுவுமே எடுக்க முடியாது.
0: இல்ல, நிதர்சனமான உண்மைதான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா கடைசியில நமக்கு ரேட்டுங்கிற ஒரு விஷயத்த நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்க்கும் போது நமக்கு மினிமமாவது ஒரு லாபம் கிடைக்கும்.
1: இல்ல, கிடைக்கும், கிடைக்காம போகாது. அதாகப்பட்ட நம்ம ஒரு பண்டிகையோ ஒரு விசேஷத்தையோ வச்சு நம்ம எடுத்தோமா, அன்னைக்குதான் மார்க்கெட்டே கம்மியாகும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே இன்னைக்கு விற்கும், இன்னைக்கு விற்கும், இன்னைக்கு விற்கும்ட்டு எல்லாம் ஒரே நாள் கொண்டு போனா அந்த இடத்துல வியாபார சந்தையில கொண்டு போகும்போது நம்மளுக்கு வந்து வியாபாரம் அடிப்படும். நார்மலா போறத விட அதிகமா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அதிகமா குறைவா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது மக்கள் கையில் இருக்கு.
0: சோ நம்ம வந்து பயிர் சரிப்பா வளர வைக்கணும், சிறப்பான ஒரு சாகுபடி எடுக்கணும்,
1: அதுதான் செய்ய முடியும்.
0: அதை தாண்டி விலை அப்படிங்கறது அன்னத்தை
1: அந்த அப்படியே நம்ம கொண்டு போற சூழ்நிலை பொறுத்த அளவுக்கு. ஒரு சில டைம் வந்து ஒரு பண்டிகை இருக்குதுன்னாக்கா 2 முன்னால மார்க்கெட் ஏறிடும். ஒரு சில டைம் என்னன்னா, பண்டிகை முடிஞ்ச பிறகு மார்க்கெட் ஏறிடும். பண்டிகைக்கு முன்னால கொண்டு போய் ஃபுல்லா எடுத்துட்டு போனோமா விற்காது, பண்டிகை முடிஞ்ச பிறகு எடுத்துட்டு போனா விற்கும்.
0: ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? மார்க்கெட்டிங் மாத்திரம் தான் நம்ம கணிக்கவே முடியாது,
1: கணிக்க முடியாது. மார்க்கெட்டிங் விஷயம் கணிக்கவே முடியாது.
0: ஸோ இந்த வருஷத்துக்கான உங்களுடைய ஓவரால் பிளான் பீட்ரூட்டை பொறுத்த வரைக்கும், இப்போ பீட்ரூட் நீங்க பை வச்சிருக்கீங்க, ஒரு 1 ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இதை எப்படி நீங்க கொண்டு போகணும் அப்படின்னு பிளான் வச்சிருக்கீங்க?
1: மழை இல்லைன்னா வேலை கொடுத்து தண்ணி வாங்கி அடிச்சு தான் கொண்டு வரணும்.
0: சரிங்க. இதை தவிர மற்ற விஷயங்கள், எருவு எப்படி தேவைப்படும், இந்த மாதிரி விஷயங்கள், எருவு அதிகமா தேவைப்படுமா?
1: எருவு வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டா போதும்.
0: சரிங்க. ஸோ இப்போ மழை இல்லைங்கிறனால எருவு ஒரே அடியாக அதிகமாக தேவைப்படும்.
1: கொஞ்சம் கொஞ்சமாக தான் எருவு போடணும். ஏன்னா நம்ம மழை பெய்யும் போது அதிகமாக எருவு போட்டாலும் அது பாதி தண்ணியில் போயிட்டு எடுத்துக்கும். ஆனால் இப்போ வந்து நம்ம தண்ணி அடிக்கிறதுனால அது வந்து குறைவாக போட்டு தண்ணிக்கு அளவு கொடுத்தோமா கரெக்டாக ஈரமாயிரும்.
0: ஓகே, ஓகேங்க. இவ்வளவு நேரம் இந்த ஆடிப்பாட்டத்தில் உங்களுடைய பீட்ரூட் சாகுபடி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. அதாவது உங்களுடைய பிளானிங் என்ன, நீங்கள் எப்படி வந்து சில இடர்பாடுகள் வந்தாலும் அதை எப்படி எதிர்கொள்ளணுங்கிறது விஷயத்தை வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே மற்ற விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி ஒரு சிறப்பான நேர்முகம் அளித்தமைக்காக நிலையத்தின் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
1: எனக்கு இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.
2: இதுவரை பீட்ரூட் சாகுபடி குறித்து நீலகிரி மாவட்டம் உதகை புதுமந்து பகுதியைச் சேர்ந்த விவசாயி உதயகுமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ஆர் பிரதாப். தொடர்வது கிராமிய பாடல்.

0: சும்மா போவியா?
1: கிராமிய பாடல் கேட்டீர்கள். இன்றைய தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் கிளாமீடியா நோய்கள் பற்றிய தகவல்கள் கேட்கலாம். செம்மறி ஆடுகளின் உடன் பரவும் கருச்சிதைவு நோய். செம்மறி ஆடுகளில் ஏற்படும் கருச்சிதைவு நோய் ஒரு மிக தீவிர தொற்று நோய். ஆடுகளில் ஏற்படும் கருச்சிதைவு நோய்களில் இது மிகவும் முக்கியமானதாகும். பாதிக்கப்பட்ட ஆடுகளில் காய்ச்சலும் கருச்சிதைவும், இறந்த குட்டிகள் பிறப்பதும், மெலிந்த வழுவிழந்த குட்டிகளும் காணப்படும். இந்நோய் உண்டாக்கும் கிருமி நுண்கிருமிக்கும் நச்சுக்கிருமிக்கும் நடுவே உள்ளது. இந்த கிருமி பரவலாக பல நாடுகளில் காணப்படுகிறது. ஆரோக்கியமான ஆடுகளிலும் இந்நோய் குடற்பகுதியில் காணப்படும். உலகத்தின் பல்வேறு நாடுகளிலும் இந்நோய் பரவலாக காணப்படுவதாலும், அதிக எண்ணிக்கையில் ஆடுகளை பாதிப்பதாலும், ஆடு வளர்ப்பினை முக்கியமாக கொண்ட நாடுகளில் பொருளாதாரத்தில் இந்நோய் முக்கிய பங்கு வகிக்கின்றது. இத்துடன் இந்நோய் மூட்டு வீக்கமும், நுரையீரல் வீக்கமும், கண்கள் வீங்கியும், கிடா ஆடுகளில் விந்து உற்பத்தி குழல் வீங்கியும் காணப்படும். கருச்சிதைவுற்ற ஆடுகளின் கருப்பைகளிலும், கர்ப்ப கொடியிலும், கருங்காலிலும், கர்ப்பப்பை திரவியங்களிலும் நோய்க்கிருமிகள் அதிக எண்ணிக்கையில் காணப்படும். ஆடுகள் பாதிக்கப்பட்ட தீவனம், தண்ணீர், கிருமி உள்ள தூசு ஆகியவற்றால் செம்மறி ஆடுகளுக்கும் வெள்ளாடுகளுக்கும் நோயினால் பாதிக்கப்படக்கூடும். முக்கியமாக கர்ப்ப கொடியினை ஊடுருவி திசுக்களை

0: சிதைத்து முடிவில் கருவிற்கு செல்லும் இரத்த ஓட்டத்தினை பாதித்து கருப்பையில் உள்ள குட்டிக்கு இறப்பினை ஏற்படுத்தி கருச்சிதைவினை உண்டாக்கும். நோய்க்கான அறிகுறிகளும் நோய்ச்சுவடுகளும். நோய்க்கான அறிகுறிகள் தோன்ற சுமார் 50-90 நாட்கள் வரை ஆகும். கர்ப்பப்பையில் உள்ள குட்டியினை வெளித்தள்ளுவதற்கு முன்பாக காய்ச்சல் காணப்படலாம். கர்ப்பக்கொடி உள்தங்கியும் கர்ப்பப்பையின் சவ்வு பகுதி வீங்கியும் ஆடு மெலிந்தும் காணப்படும். சில நேரங்களில் தாய் ஆடு இறக்கலாம். பண்ணையில் கருச்சிதைவு முதன்முறையாக ஏற்படும் போது சுமார் 20-30% வரை காணப்படும். பிறகு ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது 5% அளவே மந்தையில் காணப்படும். ஒரே ஒரு முறைதான் கருச்சிதைவு அடையும். கருப்பையில் பொத்தான் போன்ற உள்பிரிவுகள் சிதைந்தும் இறந்தும் தடித்தும் நீர்கோர்த்தும் காணப்படும். அழுக்கடைந்த வெளிர் சிவப்பு நீர்கோர்த்தும் காணப்படும். கருச்சிதைவு பெற்ற கருக்குட்டிகளின் உடல் இரத்த புள்ளிகளும் கசிவும் காணப்படுகிறது. ஈரல் கலங்கியும் சில ஆடுகளில் புள்ளி திசு இறப்பும் காணப்படும். இப்புள்ளிகள் வெள்ளை நிறத்துடன் இருக்கும். இதுவரை தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் கிளாமிடியா நோய்கள் குறித்த தகவல்கள் கேட்டீர்கள்.
1: இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி எம் தர்மராஜ், நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். நாட்டின் வளர்ச்சிக்கு இளையோரின் பங்கு முக்கியமானது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சண்டிகரில் உள்ள பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் அறிவியல் ஆய்வுகளுக்கான நவீன பகுப்பாய்வு கருவியை தொடங்கி வைத்து பேசிய அவர், போதைப்பொருள் பழக்கத்திற்கு இளைஞர்கள் ஒருபோதும் இடமளிக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். மாணவர்களின் பாதுகாப்புக்கு கல்வி நிறுவனங்கள் உயர் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். 143 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வரும் பஞ்சாப் பல்கலைக்கழகத்திற்கு 80% நிதியை மத்திய அரசு வழங்கி வருவதாகவும், இதனால் இப்பல்கலைக்கழகம் மத்திய பல்கலைக்கழகத்துக்கு இணையாக உள்ளது என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெல்லோனி தமக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியா இத்தாலி இடையிலான நீண்டநாள் நட்புறவை வளர்க்க இணைந்து செயல்படுவோம் என்று கூறியுள்ளார். இந்திய மத்திய கிழக்கு ஐரோப்பிய பொருளாதார மண்டலத்தின் வளர்ச்சிக்காக இந்தியாவும் இத்தாலியும் பாடுபடும் என்றும் திருமதி ஜார்ஜியா மெல்லோனி தெரிவித்துள்ளார். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி சுதந்திர இத்தாலியின் நீண்டநாள் பிரதமராக சாதனை படைத்த திருமதி ஜார்ஜியா மெல்லோனிக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். தமிழ்நாடு உள்ளிட்ட 7 மாநிலங்களில் உள்ள நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 60-62 உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி திரு ஜாய்மாலா பக்ஷி, நீதிபதி திருமதி வி மோகனா ஆகியோர் கொண்ட அமர்வு, சத்தீஸ்கர், கர்நாடகா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, சிக்கிம், தமிழ்நாடு, மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்கள் இதனை நடைமுறைப்படுத்தும் வகையில் விதிகளில் திருத்தங்கள் கொண்டுவர வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. 60 வயது

0: உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட நீதிமன்றங்களின் நீதிபதிகள் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக மக்களின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல்வேறு துறைகளின் தேவைகள் மற்றும் மானிய கோரிக்கைகளுக்கு ஏற்ப முதலமைச்சர் திரு விஜய் 110வது விதியின் கீழ் அறிவிப்புகளை வெளியிட்டு வருவதாக அவர் கூறினார். மந்தை புறம்போக்கு, நீர்வழி புறம்போக்கு, மேய்ச்சல் புறம்போக்கு உள்ளிட்ட நீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் பட்டா வழங்கக்கூடாத நிலங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் இதுகுறித்து சட்டரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது, போதைப்பொருள் தடுப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு மாநில காவல்துறை மிகுந்த முக்கியத்துவம் அளித்து செயல்பட்டு வருவதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். சென்னையை அடுத்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 3 கிலோமீட்டர் நீள சுற்றுச்சுவர் மற்றும் நடைபாதை அமைக்கும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஆட்சியில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தை தற்போதுள்ள தாவேக அரசும் செயல்படுத்தி வருவதாக கூறியுள்ளார். இந்த திட்டத்தால் எஞ்சியுள்ள சதுப்பு நிலமும் அழியும் நிலை ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை இயன்றவரை அகற்றுவதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், சேலம், நாமக்கல், திருச்சி, மதுரை ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-14, 13-21, 21-17 என்ற செட் கணக்கில் தைவானின் சிங்பிங்கை வென்றார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-1, 6-2 என்ற செட் கணக்கில் ஸ்லோவோக்கியாவின் மைக்கேல் கிரைச்சியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் சிராக் துஹானும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் இப்போது 8:05. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.

0: நினைத்தாலே இனிக்கும். நினைவுகளை மீட்டெடுக்கும் இனிய கானங்கள்.
1: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.

ஊட்டி எஃப்எம் 101.8 இணைஞ்சிருக்கீங்க. நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் நேயர்கள் அனைவரும், அதாவது இந்த நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் எல்லாம் கேட்க நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, உள்ளூர் நேயர்களாக இருந்தால் 9344901018, வெளியூர் நேயர்கள் 9342901018, புதிய நேயர்களாக இருந்தால் 8300019108 ஆகிய எங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்கலாம். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் வந்து 70s 80s பாடல்கள் மட்டும்தான் கேட்கணும்னு சொல்லி எங்களுடைய ரிக்வஸ்ட்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, அதாவது புதிய நேயர்களை வந்து நம்ம அதிகப்படியாக வரவேற்கிறோம். அதாவது இன்னைக்கு காலையிலிருந்து கால் பண்ணி நிகழ்ச்சியில் வந்து நிறைய பேர்த்துக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும், வாய்ப்பு கிடைக்காமலும் போயிருக்கலாம். அதை பற்றி நீங்கள் ஒரு டெய்லி கால் பண்ணிட்டு இருக்கனால அதை வந்து நீங்கள் பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டாம். புதிய நேயர்கள் வந்து கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு 70s 80s காலகட்டங்களில் வெளியான உங்களுக்கு பிடித்த பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் கேட்கலாம்.

ஹலோ, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? யார், எங்கிருந்து? ஹலோ, கேக்குதுங்களா? நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கறதுக்கும் பேசுறதுக்கும் முன்னாடி, அதாவது வாட்ஸ்அப் வழியாகவும் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடலை தெரிவிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் 8300019101 ஆகிய எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு மெசேஜ் பண்ணி சென்ட் பண்ணால் உங்களுக்கு பிடித்த பாடலை இந்த நிகழ்ச்சியில் கேட்டு பெறலாம். நிகழ்ச்சியில் வந்து பகலில் ஒரு இரவு படத்திற்காக ஒரு அருமையான பாடலை கேட்டு தொடர்ந்து பேசலாம்.

0: 8:13 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில இணையும் நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: நீலகிரி மாவட்டம் இலக்க ரங்கநாதன் மேடம்.
0: ரங்கநாதன், எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கீங்க மேடம். கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கணும் மேடம்.
0: தேங்க்யூ, உங்களுக்கும் நிலையத்தின் சார்பாக இனிய வாழ்த்துக்கள் சார்.
1: கலைந்து கோயிலுக்கெல்லாம் எல்லாம் போயிட்டு வந்துட்டேங்க மேடம்.
0: நல்லா கொண்டாடி முடிச்சிட்டீங்க?
1: எல்லா கொண்டாடி முடிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டேங்க மேடம்.
0: ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
1: எனக்கு வந்து கிராமத்து மின்னல் படத்துல இருந்துங்க, மனசே வாசவன் சித்திரா பண்ணிருப்பாங்க. நீ போகும் பாதையில் மனசு போகுதே மான, அந்த பாடல் போட்டிருக்கோம் மேடம்.
0: அந்த பாடல் தான் வேணுங்களா? வேற பாடல் உங்களுக்கு வேண்டாவா?
1: அந்த பாடல் தான் வேணுங்க, கண்டிப்பா வேணுங்க மேடம்.
0: போகும் பாதையில் மனசு போகுது.
1: ஆமா, போகுது அந்த பாடல்.
0: ஓகே ஓகே, நீங்க ரசித்த கிராமத்து மின்னல் படத்துல இருந்து அந்த அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு சார். தேங்க்யூ.
1: நிக்கிறீங்க மேடம்.

மயிலிறகாய் மனதை வருடும் பாடல்கள் கேட்க கேட்க இனிக்கும். இது நினைத்தாலே இனிக்கும். இது உங்க ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

8:19 ஆயிடுச்சுங்க. நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி கேட்டு ஜாலியாக சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க உங்க ஊட்டி எஃப்எம் 101.8. அடுத்ததாக வாட்ஸ்அப் வழியாக ஒரு நேயர் மெசேஜ் பண்ணியிருக்காரு. அந்தோனி ராஜ் சென்னையிலிருந்து இரவு வணக்கம் சொல்லிட்டு படம் வந்து மீண்டும் கோகிலா பாடல் பார்த்தீங்கன்னா ராதா ராதா நீ எங்கேன்ற ஒரு பாடலை கேட்டிருக்காரு. அவருடைய விருப்பமாக இந்த பாடல் இதோ. ஸ்டேட்யூன் வித் ஊட்டி எஃப்எம் 101.8.

ஒலித்த அந்த பாடல் மீண்டும் கோகிலா படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் சித்ரா, ஜானகி இணைந்து பாடியது. இளையராஜாவோட இசையமைப்பில் கேட்டோம்.

ஸ்டுடியோல டைம் கரெக்டாக 8:25 ஆயிடுச்சுங்க. நேரில் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த நிகழ்ச்சியில் 70s மற்றும் 80s் காலகட்டங்களில் ரிலீஸ் ஆன இட் சாங்ஸை மட்டும் கேட்க சொல்லிட்டு, நிகழ்ச்சியில் அடுத்ததாக மெசேஜ் பண்ணியிருக்கிற நேயர் யார் எங்கிறதுன்னு பார்க்கலாம். அதாவது வந்து சுரேஷ்குமார் வந்து ஃப்ரம் மைசூர்லேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காரு. மெல்ல திறந்தது கதவு படத்திலிருந்து குழலூதும் கண்ணனுக்குன்னு சொல்லி ஒரு பாடல் கேட்டிருக்காரு. அவருடைய விருப்ப பாடல் இதோ, இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8.

0: ஒழித்த அந்த பாடல் பார்த்தீங்கன்னா மெல்ல திறந்தது கதவு படத்திற்காக சித்ரா பாடியதை கேட்டோம். எம் எஸ் விஸ்வநாதன் இளையராஜாவோட இசையமைப்பில்.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நினைத்தாலே இனிக்கும்

0: நேரம் இப்போது 8:31 ஆயிடுச்சுங்க. நினைத்தாலே இனிக்கும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8, அதாவது 70s 80s காலகட்டங்களில் வெளிவந்த பாடல்களை எல்லாம் கேட்டு ஜாலியாக சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில இணையும் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: கிடைக்கவே இல்ல. படம் வந்து அந்த 7 நாட்கள் மேம், சுரதேவி உணர்வு. தூங்க போற டைம்ல ஒரு பாடல் போடுங்க மேம். அது
0: இந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்களா? என்ன காரணம்
1: மேம்? காரணம்னா நம்ம பாக்யராஜ் அம்பிகாவை நடிச்சது மேம், நல்ல படம் மேம். அதை பார்த்தா இன்னும் சலிக்காத ஒரு படம் மேம். அந்த படம்
0: நல்ல சூப்பரான படமும் கூட
1: இருக்கும் மேம். பாடல்கள் சூப்பரா இருக்கும். தேங்க்யூ மேம்.
0: நீங்க ரசித்த அந்த பாடல் உங்களை தேடி வந்துட்டே இருக்கு.
1: தேங்க்யூ மேம்.
0: கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8, இங்க எல்லாமே செம ஹிட்டு.

0: 8:37 கேட்டு முடித்த அந்த பாடல் பார்த்தீங்கன்னா, அந்த 7 நாட்கள் படத்திற்காக ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி இணைந்து பாடியது. எம் எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்பில் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியில இணையும் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்,
0: வருக வணக்கம். யார், எங்கிருந்து?
1: நாமக்கல், நாமக்கல் மாவட்டம், பரமத்தி வேலூர், ஜேடார்பாளையத்துல இருந்து ஜோதிமணிங்கம்மா. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும், சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கும்மா.
0: ஓகே, நாமக்கல் மாவட்டத்துல கிளைமேட்லாம் எப்படி இருக்கு?
1: கிளைமேட் வெயில் அதிகமா ரொம்ப.
0: அப்படிங்களா, மழையே வரலீங்களா?
1: மழையே இல்லைங்கம்மா, வெயில் தான் அதிகமா இருக்கு. எங்க ஊர்ல 6 வாய்க்கால் எல்லாம் இருக்குங்கம்மா, இருந்தாலும் மழை இல்லாதனால தண்ணி எல்லாம் குறைவா தான் இருக்கு.
0: அப்படிங்களா? ஓகே ஓகே. இது என்ன பாடல் வேணும் உங்களுக்கு நிகழ்ச்சியில?
1: 16 வயது நிலை படத்துல இருந்துங்கம்மா, செந்தூர பூவே.
0: அப்படிங்களா, செந்தூர பூவே தான் வேணும் உங்களுக்கு?
1: அந்த பாடல் தான் வேணும். ரொம்ப
0: எதற்காக அந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு?
1: எனக்கு ரொம்ப பிடிக்குங்கம்மா, ஜானகி அம்மா குரல் வாய்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த பாட்டு ரொம்ப அருமையா நல்லா இருக்குங்கம்மா, வரிகள் எல்லாம் கேட்க.
0: ஓகே ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நாங்க சாப்பிட்டு இருக்கோம், வாங்க சாப்பிடலாம்.
0: சாப்பிட்டு இருக்கீங்க, என்ன சாப்பிடுறீங்க?
1: கோதுமை உப்புமா சாப்பிட்டு இருக்காங்கம்மா.
0: ஓகே ஓகே, ஹெல்த்தி ஃபுட்டா சாப்பிடுறீங்க. ஓகே, சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டே இந்த 16 வயதிலிருந்து செந்தூர பூவை பாடல கேளுங்க. ஓகேங்களா?
1: நன்றிங்கம்மா.
0: நன்றி நன்றி, தேங்க்யூ ஃபார் காலிங். நேர்களே, புதிய நேர்களாக நீங்கள் இருந்தால் 8:30:01:01:08 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் வழியாகவும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், கால் பண்ணியும் நீங்கள் பேசலாம். நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் 70s 80s காலகட்டங்களில் வெளிவந்த பாடல்களை எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

ஒளித்தாந்த பாடலை பாடியது எஸ் ஜானகி. 16 வயது நிலை படத்திற்காக கேட்டோம் இளையராஜாவோட இசையமைப்புல. நேரம் இப்போது 8:44 ஆயிடுச்சுங்க. நினைத்தாலே இன்னைக்கும் கூட ஜாலியாக சூப்பராக உங்களுக்கு பிடித்த பாடல்களை எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8. அடுத்ததாக வாட்ஸ்அப் வழியாக மெசேஜ் பண்ணியிருக்கிற நேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, திருவாரூர் மாவட்டம் பில்லூர் சதா கௌதமன், சங்கீதா இனியவன், ஸ்ரீநிதி கனகா ஆகியோரோட விருப்பமாக சலங்கை ஒளி படத்திலிருந்து ஒரு அருமையான பாடலை கேட்டிருக்காங்க, மௌனமான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர்களை கேட்டு ரசித்த அந்த பாடலை வந்து இப்போது அவர்களுக்கு தரலாம். இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8.

நினைவுகளை மீட்டெடுக்கும், நெஞ்சங்களை இணைத்திடும். காலத்தால் அழியாத திரையிசை கானங்களின் ஓர் இனிய பயணமாய் இது நினைத்தாலே இனிக்கும். இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
1: நாமக்கல் மாவட்டம் ஜேடார்பாளையத்திலிருந்து தீனதயாளன் பேசுறேங்கம்மா. நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கும் சார், சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கிறேன். சப்பாத்தி சாப்பிட்டுட்டு நல்லா திருப்தியா சாப்பிட்டு இருக்கிறேம்மா.
0: சப்பாத்தி சாப்பிட்டுட்டு திருப்தியா சாப்பிட்டுட்டு அப்படியே பாடல் கேட்க வந்துட்டீங்க, லைன் புடிச்சிட்டு.
1: ஆமாங்கம்மா.
0: சப்பாத்திக்கு வந்து என்ன சைட் டிஷ் உங்களுக்கு?
1: எங்க வீட்டுல இன்னைக்கு வந்து முட்டை குழம்பு வச்சிருக்காங்கம்மா.
0: ஓகே ஓகே, அருமையா இருக்கும். சாப்பிட்டுட்டே வந்து உங்களுக்கு பிடித்த பாடலே கேளுங்க.
1: ஆமாங்கம்மா.
0: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: மௌன கீதம் படத்திலிருந்து மூக்குத்தி பூ மேலே. இந்த பாடல் வந்து அனைத்து நேயர்களுக்காகவும். எங்களோட சிறப்பு வந்து காவேரி ஆறு ஓடுதுங்கம்மா. அது சிறப்பு பச்சியம்மன் முனீஸ்வரர் கோயில், அதாவது ஒரே கையில ஒரு டன் வெயிட் உள்ள கத்தி வச்சிருக்காங்க. அந்த கோயில் மிக சிறப்பான ஒருங்க. எங்க காவேரி ஆற்றுல தடுப்பணை, மேட்டூருக்கு அடுத்தபடியா தடுப்பணை என்றால் ஜேடரபாளையத்துல தான் தடுப்பணை இருங்க. அங்கதான் பாசனத்துக்காக தண்ணீர் திறந்துட்டு நல்லா பூங்காலா இருக்குதுங்கம்மா. நல்லா ஊட்டி மாதிரியே நல்ல குழுகுன்னு இருக்குமா.
0: ஓகே ஓகே, அற்புதமா சொன்னீங்க உங்களுடைய இடத்த பத்தி. இந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
1: ஆமா ஆமா, ரொம்ப நல்லா பிடிக்குமா.
0: அருமையான பாடலை கேட்டிருக்கீங்கன்றீங்களா? ஓகே, நீங்க ரசிதா அந்த மூக்குத்தி பூ மேலே பாடல் வந்து காற்றாலைகளில் உங்கள் இல்லத்தை தேடி வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ ஃபார் காலிங் சார்.

நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். 8:56 ஆயிடுச்சு. வாட்ஸ்அப் வழியாக நிறைவு பாடலை கேட்கும் நேயர்கள் வந்து உதகையிலிருந்து சாந்தகுமார் ராமகிருஷ்ணன், சபாபதி ஸ்ரீனிவாசன் இவர்களுடைய விருப்பமாக கவிதை பாடும் அலைகள் படத்திலிருந்து ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க என்ஜாய் பண்ணுங்க. ஊட்டி FM 101.8 எல்லாமே சமையிட்டு

0: the same weather conditions will persist tomorrow as well. The Supreme Court has directed 7 states to raise retirement age of judicial officers from 60 to 62 years. A bench comprising Chief Justice of India Surya Kant and Justice Joy Mallya Bagchi and Justice V. Mohanna directed Chhattisgarh, Karnataka, Madhya Pradesh, Maharashtra, Sikkim, Tamil Nadu and West Bengal state to amend their respective service rules to formally enhance the retirement age to 62 years. The Apex Court has stipulated that judicial officers reaching the age of 60 will have to undergo a suitability and performance assessment by the concerned High Court before being permitted to continue until 62. In Jammu and Kashmir, security forces today killed one terrorist in an encounter in the Ashdar Gali area of Budgam district. A spokesman of Srinagar-based Chinar Corps said the operation was launched by the Indian Army, Jammu and Kashmir Police and CRPF based on specific intelligence inputs about the presence of the terrorist in that area. The Central Bureau of Investigation, CBI, today conducted a nationwide crackdown in 3 major areas, cases of digital arrest, and detained 3 people under Operation Chakra 6, taking strong action against the menace of digital arrest with its ever-rising cases across the country. The investigation agency coordinated searches in 89 locations across 20 states in the country. This is Akashvani, and you are listening to the News at 9.
1: Stay updated, stay ahead. Follow us on X at AIR News Alerts and on Instagram at AIR News Alerts.
0: The festival of Janmashtami, marking the birth of Lord Krishna, has been observed across the country with religious fervor today. On the occasion, devotees observe fast, perform ceremonies and visit temples. Sweets and other foods associated with Krishna are prepared and offered to Lord Krishna. Devotional songs and chanting is performed through the day and often late into the night. President Draupadi Murmu and Prime Minister Narendra Modi have extended their greetings on the occasion of Janmashtami. In Gujarat, grand celebrations and special religious rituals are underway at major Krishna shrines, including the world-famous Dwarkadish, Dakor and Shamlaji temples. We have more from a correspondent.
2: Janmashtami is being celebrated at Dwarka's Jagat Mandir with special offerings including fruits, dal rice, sweets and chappan bhog spread. Thousands of devotees gathered in holy city Dwarka to celebrate Lord Krishna's birth anniversary and Sikh darshan. Raja Ranchorji Temple in Dakor, a huge crowd of devotees was seen in the temple premises during the decoration aarti. On the other hand, various Krishna temples including ISKCON in Ahmedabad and Hare Krishna Temple in Bharaj, a special Ras Lila was organized by youth on the occasion of Janmashtami. The temple premises were resonating with Krishna's bhajan, kirtan and jayaghosh. Janmashtami is being celebrated in the devotional atmosphere at the famous Shamlaji Temple in Arvali district. Mayur Solanki, Akashwani News, Ahmedabad.
0: In Uttar Pradesh, the streets of Mathura and Vrindavan are reverberating with the chanting of Jai Shri Krishna. All temples are decked up with flower petals and colourful lights for midnight celebration. In Kerala, prominent Sri Krishna temples across the state witnessed a massive footfall of devotees from early morning hours. Special rituals were performed starting in the early morning at the Sri Padmanabhaswamy temple in Thiruvananthapuram and at Guru Vayur Sri Krishna temple. Janmashtami has also been celebrated with religious fervor and devotion at various places across Kashmir. Benchmark domestic equity indices rebounded today, snapping a 4-session losing streak. We have a report.
3: The Sensex climbed 363 points to close at 76,515, while the Nifty added 24 points to settle at 23,898. However, in the broader market at the National Stock Exchange, the Mid-Cap 100 Index fell 0.2%, while the Nifty Small-Cap 100 Index gained 0.2%. In the Forex market today, the rupee remained unchanged at 94 rupees and 49 paise against the US dollar. With Intikhab's report, Nishit Kumar for Akashwani News.
0: President Draupadi Murmu has greeted teachers across the country on the eve of Teachers' Day. In a message, the president said that Teachers' Day was observed to mark the birth anniversary of former president Dr. Sarvepalli Radhakrishnan, who was a great author and philosopher. Prime Minister Narendra Modi has commended the successful launch of GSLV F-17 carrying EOS-05, India's first ever imaging satellite from the geosynchronous orbit. In a social media post, Mr. Modi called the successful launch a reflection of the excellence, innovation and growing capabilities that define India's space sector. He also termed it an outstanding achievement by ISRO and a proud moment for the nation. The Indian Space Research Organization has successfully launched the EUS 05 Earth Observation Satellite aboard the GSLV-F-17 rocket from the Satish Dhawan Space Center at Sriharikota in Andhra Pradesh early this morning. ISRO Chairman V. Narayanan said the mission will further strengthen India's Earth observation capabilities and improve the delivery of Earth observation services. In badminton, Indian men's doubles pair of Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty entered the fourth straight China Masters semi-final after beating Denmark's Kim Astrup and Anders Skarup Rasmussen 21-13, 16-21, 21-18 in Shenzhen this evening. Earlier, the Indian pair defeated Francis Thomas Junior Popov and Christoph Popov 21-17, 22-24, 21-9 last night to make it to the quarterfinals. And now, before we end the bulletin, the headlines once again. Three-day BRICS Chief Justices Forum begins in New Delhi to deliberate upon contemporary issues concerning justice delivery and dispute resolution. Italian Prime Minister Giorgia Meloni thanks Prime Minister Narendra Modi for wishes, says India-Italy ties are stronger than ever. External Affairs Ministry says 166 Indian nationals rescued in flash floods hit Nepal so far. 275 Indian nationals remain missing. Flood situation in Bihar remains grim as all major rivers are in spate. Relief and rescue operations underway in affected areas. Festival of Janmashtami been celebrated with religious faith and fervour across the country. And in badminton, Indian duo of Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty enters men's double semi-final of China Masters. And that is all in the news at 9. Good night.
4: நேரம் 9:15.
5: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச்சுடர்.
6: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில ஹைப்பர் லூப் தொழில்நுட்பம் குறித்தும் இது தொடர்பாக சென்னை ஐஐடி மேற்கொண்டு வரும் ஆராய்ச்சி குறித்தும் இந்த நேர்காணல் இடம்பெறுகிறது. இதுகுறித்து நம்மிடம் பல்வேறு விளக்கங்களை வழங்க உள்ளார் சென்னை ஐஐடி பேராசிரியர் டாக்டர் சத்யநாராயணன். வணக்கம் சார்.
7: வணக்கம்.
6: தரைவழி போக்குவரத்துல விரைவான பயணத்திற்கும் சரக்கு போக்குவரத்திற்கும் உகந்த ஒரு போக்குவரத்தா ரயில் போக்குவரத்து இருக்கு. அதுல படிப்படியா நம்ம பல்வேறு மாற்றங்களையும் தொழில்நுட்பத்தின் மூலம் விரைவான போக்குவரத்தையும் மேற்கொண்டு வருகிறோம். அதுல பாத்தீங்கன்னா இப்ப விரைவு ரயில், அதிவேக விரைவு ரயில், மெட்ரோ ரயில், அடுத்தபடியா இப்போ புல்லட் ரயில் திட்ட பணிகளும் ரொம்ப விரைவா நடந்துட்டு இருக்கு. இதுக்கு அடுத்த தொழில்நுட்ப வளர்ச்சியா ஹைப்பர் லூப் திட்டம் இருக்குன்னு சொல்லலாம். இது குறித்த ஆராய்ச்சியில நீங்க ஈடுபட்டு இருக்கீங்க. சோ அந்த ஹைப்பர் லூப் என்றால் என்ன, இது குறித்து அனைவரும் புரிந்து
7: தண்டவாளத்திலிருந்து ஒரு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு மேல தூக்கி பறக்கும். அது வந்து இந்த காந்த சக்தினாலேயே அந்த மாதிரி நடக்கும். அதுக்கு மேக்னெட்டிக் லெவிடேஷன் அப்படிங்கறதுனால அந்த சக்கரத்துடைய ஃபிரிக்ஷன் இல்லாம இருக்கும். அதனால இன்னும் ஃபாஸ்டா போகலாம். அதுதான் அடுத்த கட்டம், புல்லட் ட்ரெயினுக்கு அடுத்த கட்டம். அதுக்கும் அடுத்த கட்டமா இதையே நம்ம வந்து ஒரு வேக்யூம்ல செஞ்சா என்ன அப்படின்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம இந்த மேக்லவ் வச்சுட்டு இந்த வீல் ஃப்ரிக்ஷன் தூக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் ஃபாஸ்டாக போகும்போது ஏர் ஃப்ரிக்ஷன் காற்றுலேருந்தே நமக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி உண்டாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம அவ்வளோ வேகமாக போகும்போது அந்த காற்றையுமே நம்ம வந்து அந்த ஈக்குவேஷன்லேருந்து எடுத்துடணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு பெரிய டியூப் ஒன்று போட்டு அந்த டியூபுக்குள்ளே இந்த ஒரு ட்ரெயினாக இருக்காது. இப்போது இந்த ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டையும் தனித்தனியாக இயக்கலாம். இந்த கம்பார்ட்மெண்ட்டை வந்து பாட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு பாடியும் வந்து ஒரு வேக்யூம் டியூபுக்குள்ளே நம்ம லெவிடேஷனோட நம்ம அனுப்பிச்சோம் அப்படின்னா அதுதான் ஹைப்பர் லூப். ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா மேக்னெட்டிக் லெவிடேஷன் இன் வேக்யூம் அதுதான் ஹைப்பர் லூப்.
6: இந்த ரெண்டு தொழில்நுட்பமும் இணைந்து தனித்தனியான பாடா சார், ஒன்று ஒன்றா தான் அனுப்ப முடியுமா சார்?
7: தனித்தனியேன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இது ஒரு பஸ் மாதிரி சொல்லிக்கலாம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பஸ் ஆக்சுவலாக நிறைய மேக்னெட்டிக் காந்த சக்தி நிறைய இருக்கும். அதில் வெறும் எலக்ட்ரிக் மட்டும் இல்லாமல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக்காக இருக்கும். அதை வந்து நம்ம ஒரு பாட் லெவலில் பண்ணோம் அப்படின்னாக்க அது வந்து கட்டுப்படியாகும். அதுக்காக அந்த மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஒவ்வொரு பாடியும் நம்ம எப்போ வேணுமோ அப்போ அனுப்பிச்சிக்கலாம். ஒரு ட்ரெயின்னா இப்போது எல்லா போகியும் ஒரே சமயத்தில் தான் போக போகுது. அதுக்கு பதிலாக லெட்டஸே இப்போ இங்கேருந்து நம்ம சென்னையிலேருந்து பெங்களூருக்கு வந்து ஒரு ட்ரெயின் அனுப்புகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்த ட்ரெயின் நம்ம ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் அனுப்ப போகிறோம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இந்த 2 மணி நேரத்தில் வந்து ஒவ்வொரு போகியும் அனுப்பலாம்ல. அந்த மாதிரி பண்ணுவாங்க.
6: அந்த ஒரு பாட்ல எவ்வளவு பேர் பயணிக்கலாம் சார்? ஒரு உதாரணத்துக்கு,
7: உதாரணத்துக்கு இப்போ டிசைன் படி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பாட் அப்படின்னா ஒரு 40 பேர், பெரிய பாட் அப்படின்னா ஒரு

0: 75 80 பேர், முன்னாடி மினி பஸ் டு ஃபுல் பஸ் அந்த மாதிரியான ஒரு சைஸ் தான் சொல்றாங்க. நிமிஷத்துக்கு ஒரு 10 கிலோமீட்டர் போயிருவோம். ஸோ இந்த வேகத்தில் போகிறதுனால இது பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கு, அதுதான் வந்து சேஃப் டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸை கடைபிடிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு பாடும் ஒரு 2.5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம அனுப்பலாம். அதுதான் அந்த குறுகிய காலகட்டம், ஒரு 2.5-3 நிமிஷத்துக்கு ஒரு பாடு அனுப்பலாம்.
1: ஒரு 3 நிமிட இடைவெளிக்கு அப்புறம் ஒன்னு அனுப்பலாம். இப்போ ஹைப்பர் லூப் பத்தி சொன்னீங்க சார், இந்த தொழில்நுட்பத்தை பத்தி உலக அளவுல இதுக்கான புள்ளி எங்க ஆரம்பிச்சது அப்படிங்கறத பத்தியும், இந்தியாவில எப்போ ஆரம்பிச்சது, இது தொடர்பான ஆராய்ச்சி இப்ப எந்த நிலையில இருக்கு சார்?
0: இந்த ஹைப்பர் லூப் ஐடியா வந்து ரொம்ப நாள இருக்கு. ஆனா 2013 இலான் மஸ்க் வந்து ஒரு வெள்ளை அறிக்கை ஒண்ணு தயாரிச்சு வெளியிட்டாரு. அந்த இடத்துல என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி ஒரு வேக்யூமில் ஃபாஸ்ட்டாக போக முடியும்னா நம்ம அந்த ஏர் ஃப்ரிக்ஷனை ரிமூவ் பண்ணிட்டோம், அப்போது பவர் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயினாக ஒரு கருத்து வச்சார். ஸோ அது இந்த உந்து சக்தி எதுவாகனா இருக்கலாம், மேக்னட்டிக்காக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்கிற மாதிரி ஒரு பொதுவாக ஒரு கொள்கை ஒன்று ஏற்படுத்திட்டு அவங்களுடைய நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் மூலமாகவே வந்து ஒரு 2014 ஒன்றும் ஒரு சர்வதேச போட்டி ஒன்று நடத்தினார். உலகத்துலேருந்து எல்லா காலேஜ் மாணவர்களும் அங்கேருந்து பங்கெடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்கவங்க அந்த மாதிரி ஒரு பாட் ஒன்று தயாரித்து அவங்க ஸ்பேஸ் எக்ஸுக்கு கொண்டு போய் கலிஃபோர்னியாவில் அவர் ஒரு 1 மைல் நீளத்துக்கு ஒரு டியூப் ஒன்று ஏற்படுத்தி வச்சுருந்தார், ஒரு 1.8 மீட்டர் டயாமீட்டர் டியூப். அந்த டியூபுக்குள்ளே இவங்க வந்து அந்த பாடை ஓட்டி காமிக்கணும், யார் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாங்களோ அவங்க வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு 2014 ஒரு 2019 வரைக்கும் அந்த காம்படிஷன் வருஷம் நடந்துட்டு இருந்தது. அந்த நிறைய காலேஜ் மாணவர்கள் பங்கெடுத்துட்டாங்க. அப்பப்போ அந்த மாதிரி வரவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஒரு அமெரிக்காலேயோ இல்லை யூரோப்லேயோ இருக்கிற காலேஜ் மாணவர்கள்லாம் அதில் பங்கெடுத்து வெற்றி பெற்றவங்க இது ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஆரம்பித்தாங்க. ஸோ அதுலேருந்து கம்பெனிகள்லாம் அங்கேருந்து உருவாக ஆரம்பிச்சது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் 2017 நம்ம இந்திய ஐஐடி மெட்ராஸ் மாணவர்கள் பங்கெடுத்துக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் வந்து நான் ஃபேக்கல்ட்டி அட்வைசர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறதுனால நான் அவங்களுக்கு அட்வைசராக ஆரம்பித்தேன். ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் கூட இங்கேருந்து இந்த காம்படிஷன் யூரோப்பில் நடந்துகிட்ருக்கு. இப்போது 2020 அப்புறம் 2021 இருக்குது. இப்போ நம்மளும் இந்த 2025 இந்தியாவில் இந்த காம்படிஷன் ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அதனால் இந்த மாதிரி ஒரு பரவிட்டுருக்கு, இந்த காம்படிஷனும் பரவிட்டுருக்கு, இந்த தொழில்நுட்பமும் பரவிட்டுருக்கு. இந்த போட்டிகளில் பங்கெடுத்துட்ட நிறைய மாணவர்கள் நிறைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஏற்படுத்தி இந்த தொழில்நுட்பத்தை வளர்த்துட்ருக்காங்க ஒரு கமர்ஷியல் ரீதியாக. ஸோ இப்படி தான் இங்கேருந்து இது விரிவடைஞ்சிட்ருக்கு. இந்தியாவில் வந்து 2017 இது இப்போ நடந்துட்டுருக்கீங்க, கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் ஆயிடுச்சு.
1: ஓகே, குறிப்பாக சென்னை ஐஐடி மட்டும்தான் இதை பண்ணிட்டு இருக்காங்களா சார்?
0: சென்னை ஐஐடியில் தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் காம்படிஷனில் சில 1-2 இந்தியன் மாணவர்கள் இங்கேருந்து பங்கெடுத்துருந்தாங்க. பூனாலேருந்து ஒரு காலேஜிலேருந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 2025 நாங்களே நடத்தக்கூடிய போட்டியில் இந்திய மாணவர்கள் நிறைய பேர் பங்கெடுத்துக்கிறாங்க. டெல்லி ஐஐடி இது பிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் அதில் பங்கெடுத்துக்கிறாங்க. ஆனால் இந்த பாடு தயாரித்து ஓட்டக்கூடிய நிலைமையில வந்து ஒரு 1-2 டீம்ஸ் தான் இருக்காங்க. அதில் வந்து சென்னை ஐஐடி முதல் இடத்தை வகிக்குது.
1: இப்போ இதில் இந்தியன் ரயில்வே வந்து இந்த திட்டத்தில் ஏன் ஆர்வமாக இருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் சொல்லுங்கள் சார்.
0: ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஹை ஸ்பீட் ரயில், புல்லட் ட்ரெயின், அடுத்தது வந்து மேக்லெவ், அதுக்கப்புறம் தான் ஹைப்பர் லூப். ஸோ இப்போ சைனாவில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முதல்ல பின்தங்கி தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க மலமண்டன்னு சொல்லிட்டு இந்த புல்லட் ட்ரெயின் வரைக்கும் வந்துட்டு மேக்லோ வரைக்கும் அவங்க போயிட்டாங்க. புல்லட் ட்ரெயின்லேயே அவங்க வந்து ஒரு 40 ரயில்வே லைன் ஏற்படுத்திட்டாங்க ஏற்கனவே. நம்ம இந்தியன் ரயில்வேஸ் வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, அந்த காலகட்டத்தையே இங்கேருந்து நம்ம தவிர்த்துட்டு அடுத்த தொழில்நுட்பத்துக்கு நேரவே போகலாமா, இந்த லீப் ஃப்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அந்த மாதிரியான ஒரு அப்ரோச். இப்போ நம்ம புல்லட் ட்ரெயின் வந்து அகமதாபாத்லேருந்து மும்பைக்கு இங்கேருந்து போட்டுட்ருக்காங்க. அது தவிர வந்து இந்த ஹைஸ்பீட் ரயில் நடந்துட்டுருக்கு. இப்போ மீடியம் ட்ரெயின் இப்போ வந்தே பாரத்லாம் வந்து ஒரு இன்டர்மீடியட் ஸ்பீடு நிறைய வந்துட்டுருக்கு இப்போது. ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கும் போதே அடுத்தது ஹைப்பர் லூப் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா 2047 இந்த விக்சித் பாரத்தை இலக்கை கொண்டு நம்ம வந்து ஒரு ஹைப்பர் லூப் நெட்ஒர்க் இங்கே ஏற்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க.
1: இப்போ எக்ஸ்பிரஸ் ரயில் அப்புறம் மெட்ரோ ரயில் போன்ற அதிவேக ரயில் தொழில்நுட்பத்திலிருந்து இந்த ஹைப்பர் லூப் எவ்வாறு மாறுபடுது சார்?
0: இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அதிவேக ரயில் இப்போ வந்தே பாரத் அளவுக்கு அப்படின்னா ஒரு 180 km/h அந்த மாதிரியான ஸ்பீட் அவங்க இலக்கு வச்சிருக்காங்க. ஹை ஸ்பீட் ரயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 400 km/h கிட்ட போகுது, 200-400 வரைக்கும் போகலாம். மேக்லெவ் வந்து ஒரு 400 மேலே போகும். ஸோ நாங்கள் ஹைப்பர் லூப்புக்கு வந்து அது நிஜமாவே மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் 600 km/h போனால்தான் அது வந்து இன்னி தேதியில் இருக்கக்கூடிய வேக தொழில்நுட்பமான விமானத்தை நம்ம வந்து முடியடிக்க முடியும். விமானம் வந்து ஒரு 800 km/h போகுது, ஆனால் அதுக்கு நம்ம ஒரு ஊரை விட்டு வெளியே இருக்கிற விமான நிலையத்துக்கு போயிட்டு இன்னொரு விமான நிலையத்தை இறங்கி அங்கேருந்து ஊருக்குள்ளே போகணும், அதுக்கு செக்யூரிட்டி செக்கு இதெல்லாம் இருக்கிறதுனால நிறைய டைம் ஆகுது. ஸோ அந்த டைம்லாம் நம்ம சேவ் பண்ணிவிட்டு 2-3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அங்கேருந்து நம்ம இந்த ஒரு பாடம் அனுப்பிச்சிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்போது நிறைய பேரை வந்து அந்த ஸ்பீடில் அங்கேருந்து அனுப்பலாம், அவ்வளோ பேர் விமானத்தில் போகிறதில்ல. ஸோ அப்படி இருக்கும்போது டிக்கெட்டோட விலையை கொஞ்சம் குறைக்கலாம், அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் இங்கேருந்து கட்டுப்படி ஆகும். இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு வேகம் வந்து ஹைப்பர் லூப்பில் தான் சாத்தியமாகுது, அதுதான் நம்ம குறிக்கோளாக வச்சுட்ருக்கோம்.
1: சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க அப்போ விமானத்தை தவிர்த்துட்டு இதை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா விமான கட்டணத்தை விட இதுக்கான கட்டணம் குறைவாக இருக்கணும்.
0: ஏன்னா நம்ம வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பாடு அனுப்பிச்சிட்டே இருக்கிறதுனால நிறைய பேர் பயன்படுத்தப்படுத்த அது வந்து விலை குறைய ஆரம்பிச்சிடும்.
1: இப்போ இந்த ஹைப்பர் லூப் தொழில்நுட்பத்தை உருவாக்க வேண்டியதன் அவசியம் என்னன்னு நினைக்கிறீங்க சார்?
0: வணிகத்துறையில் வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு, அதாவது ஒரு 300-400 km டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஊர்கள்லாம் வந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே போயிடலாம். அதாவது ஊருடைய மத்தியிலேருந்து இன்னொரு ஊர் மத்தியக்குள்ளே ஒரு இப்போ சென்னையிலேருந்து பெங்களூர், சென்னையிலேருந்து திருச்சி இந்த மாதிரியான டிஸ்டன்ஸ்லாம் வந்து நம்ம ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே போயிடலாம். கோயம்புத்தூர்லேருந்து சென்னை நீங்கள் வரணும் அப்படின்னா ஒரு 40 நிமிஷம் அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம டெய்லியே எல்லோரும் வேலைக்கு போயிட்டு வந்துடுவாங்க, ஒவ்வொரு ஊருக்கும் இன்னொரு இருக்கும். ஸோ 2047 விக்சித் பாரத் குறிக்கோள் வந்து ரயில்வேஸ்ல என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா சென்னை, பெங்களூர், பூனா, பாம்பே, அகமதாபாத், ஜெய்ப்பூர், டெல்லி, ஆக்ரா இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே போயிடலாம். அப்போது எல்லோரும் ஒவ்வொரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கு வேகமாக போகலாம் அப்படின்னா நிறைய மக்கள் நடமாட்டம் அதிகமாக, நிறைய வணிக போக்குவரத்து நிறைய நடக்கும், அந்த மாதிரி பொருளாதாரம் மேம்படும்.
1: சார், இதற்கான வேக வரம்பு வந்து அதிகபட்சமா ஒரு 400 km இருக்கணும், அப்பதான் நம்ம விரைவா செல்ல முடியும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த 600 km வேகத்துல செல்லும் பொழுது இப்ப நம்ம பயணிக்கிறோம் அப்படிங்கும் பொழுது அந்த பயணிக்கு ஏதாவது அசௌகரியங்கள் ஏற்படுமா? அந்த ஸ்பீடு வந்து அவங்களுக்கு ஏதாவது இடையூறு செய்யுமா?
0: ஸ்பீடு பிரச்சனை இல்லை, ஏன்னா விமானத்துல 800 km/h மேல நம்ம பயணிக்கிறோம். ஸ்பீட விட வந்து இந்த ஆக்சலரேஷன், இந்த ஸ்பீடு எப்படி மாறுது, நம்ம இருக்கிற முதல்ல ரெஸ்ட்லேருந்து 0 speed எப்படி அந்த 600 km நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறோம் அதுதான் இங்கேருந்து முக்கியமாக பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த பாட்லேயே சீட்டெல்லாம் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய தரையில் ஸ்ப்ரிங் இருக்கும், அது ஸ்ப்ரிங் இருக்கிறதுனால அது இந்த பாட் ஆக்சலரேட் ஆகும்போது இந்த ஸ்ப்ரிங் இந்த தரை வந்து பின்பக்கமாகும் கொஞ்சம் சரி ஆரம்பிக்கும். அப்போ மக்களுக்கு வந்து அந்த ஆக்சலரேஷன் தெரியாது. அப்புறம் ஸ்பீடு வந்து பிக்கப் ஆகிட்டு கான்ஸ்டன்ட் ஸ்பீடு வரும்போது இந்த தரை வந்து திருப்பியும் அதனுடைய ஒரு ஒரிஜினல் இடத்துக்கு வந்துடும். ஸோ அப்போ கொஞ்சம் ஸ்லோவாக அந்த ஆக்சிலரேட் ஆகிற மாதிரி ஆகும். ஸோ அதை நம்ம ஈஸியாக மக்களுக்கு சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை அமைச்சிடலாம். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை.
1: அந்த ஷேக் கூட இல்லாமல்
0: அந்த ஃப்ளோர் வந்து ஒரு ஸ்ப்ரிங் லோடடாக இருக்கும். ஸோ அதனால் அந்த பாட் நகரும் போது இந்த ஃப்ளோர் அவ்வளோ உடனே நகராது.
1: அப்போ உள்ளர பயணிக்கும் பொழுது எதுவுமே தெரியாது, நார்மலாக
0: அது வந்து ஆக்சுவலாக பிளேனில் பறக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த வேக்யூம் டியூப் வேக்யூமில் இருக்கும், பாடுக்குள்ளே வந்து சாதாரண ப்ரெஷர் இருக்கும். எப்படி பிளேனில் நீங்கள் விமானத்தில் பறக்கும்போது வெளியே ஆக்சுவலாக ப்ரெஷர் கம்மி, உள்ளே வந்து நமக்கு தகுந்த மாதிரி ப்ரெஷர் வச்சுருப்பாங்க. அதே போல் தான் இங்கேயும் டியூபுக்குள்ளே வேக்யூம் இருக்கும். இதில் இந்த பாடுக்குள்ளே உட்காந்துருக்கிற இடத்துல, மக்கள் உட்காந்துருக்கிற இடத்துல சாதாரண ப்ரெஷர் இருக்கும். அதனால் இது வந்து ஆல்மோஸ்ட் எக்ஸாக்ட்லி பிளேனில் என்ன இருக்கோ அதே மாதிரி தான்.
1: இப்போ ஒரு சீட்ல இருந்து இன்னொரு சீட்டுக்கு போயிட்டு வரலாம்,
0: அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை,
1: நடமாடலாம் எல்லாமே செய்யலாம்.
0: இந்த ஆக்சலரேஷன் நடக்கும்போது இங்கே சீட் பெல்ட் போட சொல்லுவாங்க, எப்படி இப்போ பிளேன்ல டேக் ஆஃப் பண்ணும்போது மாதிரி பண்ணுவோம் அதே மாதிரி தான்.
1: ஓகே சார், இந்த ஹைப்பர் லூப் தொழில்நுட்பம் எந்த வகையில் செயல்படுது அதை குறித்து விளக்கமாக சொல்லுங்க சார்.
0: 3 தொழில்நுட்பம் அதில் வந்து ஒன்று சேருது. ஒன்று முதலே ஏற்கனவே வேக்யூம் டியூப்னு சொல்லிட்டேன். இந்த டியூபை வந்து நம்ம எப்போவுமே ஒரு வேக்யூமில் வச்சுருக்கணும், உள்ளே காற்றை உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் அதை வந்து நம்ம வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு செலவாகும், கரண்ட் செலவாகும். அதுக்கு பதிலாக வந்து முதல்லயே ஒரு வேக்யூம் நம்ம ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த வேக்யூமை காரணம் கொண்டு நம்ம வந்து சிதைக்காமல் பார்த்துக்கணும். இப்போ பாடு வந்து ஒரு ஸ்டேஷனில் வந்து நிற்கிது அப்படின்னா ஒரு வெஸ்டிபியூல்னு சொல்லிட்டு அந்த டியூபுடைய கேட்லேருந்து பாடோடைய கேட்டுக்கு வந்து சேரும், பாடோடைய கேட் ஓப்பன் ஆகும், மக்கள் போக்குவரத்து ரெண்டு பக்கத்துலேருந்தும் நடக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டியூபோட கேட்டும் பாடோட கேட்டும் மூடிட்டு அந்த வெஸ்டிபியூல் ரிட்ராக்ட் ஆகிடுச்சுன்னா பாடை திருப்பி நகரலாம். அப்படி இருக்கும்போது அந்த வெஸ்டிபியூல் தான் வந்து நம்ம அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறது, இல்லை ஸ்டேஷன் ப்ரெஷரும் பாட் ப்ரெஷரும். டியூபுடைய வேக்யூம் அப்படியே தான் இருக்கும். அதனால் வந்து வேக்யூம் டியூப்ன்றது ஒரு தொழில்நுட்பம், அது எப்படி அந்த வேக்யூம் அப்படியே பாதுகாத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து இந்த மேக்னெட்டிக் லெவிட்டேஷன் சொன்னது. மேக்னெட்டிக் லெவிட்டேஷன் தொழில்நுட்பம் வந்து நிறைய இடத்துல சைனா, ஜப்பான், ஜெர்மனி அப்படின்னு சொல்கிற ரெண்டு மூணு நாடுகளில் இங்கேருந்து மேக்னெட்டிக் லெவிட்டேஷன் இப்போ இங்கேருந்து காமிச்சு விட்ருக்காங்க. அதை பயன்படுத்தினா அது வந்து ரெண்டாவது தொழில்நுட்பம். மூணாவது வந்து மேக்னெட்டிக் ப்ரொபல்ஷன், அதாவது இந்த நம்ம தரையிலேயே படாமல் இந்த பாடு போகணும் அப்படின்னா நம்ம உந்து சக்தியுமே வந்து காந்த சக்தியாக இருக்கணும். லிவிட்டேஷனுக்காக மட்டும் மேக்னெட்டிக் இல்லாமல் ப்ரொபல்ஷனுக்காகவும் மேக்னெட்டிக்காக இருக்கும், இன்ஜினும் வந்து மேக்னெட்டிக்காகவே தான் இருக்கணும். ஸோ இந்த மூணும் சேர்ந்து செயல்பட்டால் தான் இங்கேருந்து ஹைப்பர் லூப் ஒத்து வரும்.
1: இந்த நேர்காணலின் இரண்டாவது பகுதியை வரும் திங்கட்கிழமை ஒலிபரப்பாகும் இதே நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கலாம். கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை,
2: இலவசமாக கண்டுகளிப்போம்.
3: ஏன் சார், பொது இடங்கள்ல இப்படி எச்சில் துப்பி அசுத்தம் பண்றீங்களே, உங்களுக்கே சரியா இருக்கா?
4: இங்க துப்புறதுல என்ன ஆயிடுபோகுது?
3: கண்ட இடத்தில் எச்சில் துப்புறது, பொது இடங்களில் மலஜலம் கழிப்பது, கண்ட இடங்களில் குப்பைகள் போடுறது, சுற்றுப்புறம் தூய்மை இல்லாம இருக்கிறது, இதனால நுண்கிருமிகள் மூலம் பலவிதமான தொற்றுகள் ஏற்படுதுங்க. ஆக நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கலாமே.

அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்றைக்கு இடம்பெறுவது கீதா ராஜா அவர்களின் பாட்டு, நீலா ஜெயக்குமார் அவர்கள் வயலின், ஆர் எஸ் ஆர் ஸ்ரீகாந்த் அவர்கள் மிருதங்கம், நெற்குணம் டாக்டர் எஸ் சங்கர் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியின் முதலில் சரஸ்வதி மனோகரி என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருத்தி சரஸ்வதி மனோகரி ராகம் ஆதி தாளம்.

நேரம் 9:52 45 ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும் அரங்கசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கீதா ராஜா அவர்களின் பாட்டு. நீலா ஜெயக்குமார் அவர்கள் வயலின், ஆர் எஸ் ஆர் ஸ்ரீகாந்த் அவர்கள் மிருதங்கம், நிர்குணம்

டாக்டர் எஸ் சங்கர் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் தொடர்ந்து மரகத மணிவர்ணா, தியாகராஜர் கீர்த்தனை, வராளி ராகம், ஆதிதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியின் நிறைவாக வாராதிருந்தால் என்று தொடங்கும் தச்சநல்லூர் அழகிய சொக்கநாத பிள்ளை இயற்றிய பிள்ளைத்தமிழ் விருத்தம் ராகமாளிகை, அதனைத் தொடர்ந்து கற்பகமே பாபநாசம் சிவன் பாடல் மத்தியமாவதி ராகம் ஆதித்தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை கீதா ராஜா அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்டீர்கள். நீலா ஜெயக்குமார் அவர்கள் வயலின், ஆர்எஸ்ஆர் ஸ்ரீகாந்த் அவர்கள் மிருதங்கம், நற்குணம், டாக்டர் எஸ் சங்கர் அவர்கள் கஞ்சிரா.

அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 10:45. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இப்போது ஒலிவிழா வருவது காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் முதல் பாடல் ரசிகன் ஒரு ரசிகை படத்திலிருந்து பாடலை பாடியிருப்பவர் எஸ் ஜானகி.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை கேட்கலாம். சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பம் 33.3°C, குறைந்த அளவு வெப்பம் 24.7°C, காற்றில் ஈரப்பதம் 92%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பம் 32.8°C, குறைந்த அளவு வெப்பம் 24.1°C, காற்றின் ஈரப்பதம் 83%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலையிலும் இரவினிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை சில இடங்களில் பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பம் 35 முதல் 36°C ஆகவும், குறைந்த அளவு வெப்பம் 26 முதல் 27°C ஆகவும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். நேயர்களே, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புதுதில்லி விக்யான் பவனில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆசிரியர்களுக்கு தேசிய விருதுகள் வழங்கி சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு நாளை காலை 11:25 டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நாளை காலை 6:10 இணையதானம் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும் தொடர்ந்து வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை. தமிழமுதம் வழங்குபவர் தங்க சங்கர பாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு புகைப்பிடிப்பதனால் வரும் பாதிப்புகள் குறித்து புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் பகுதி 5. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம் தொடர்ந்து உங்கள் கவனத்திற்கு. டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிறந்த தின உரை. அதனையடுத்து கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் அவர்கள் பிறந்த தின சிற்றுரை ஆகியன இடம்பெறும். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8 மணிக்கு கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி பிறந்தநாள் சிறப்புரை வழங்குபவர் தூத்துக்குடி வ.உ.சி கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் டி சந்திரா அவர்கள். 8:30 பாரத மண்ணின் சுதேச வித்து வ.உ. சிதம்பரனார் உரை சித்திரம். 9 மணிக்கு அரங்கிசையில் கே பாஸ்கரன் அவர்களின் புல்லாங்குழல் இசை. எசுபஸ்ரீ அவர்கள் வயலின், பூங்குளம் எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், ஆர் சாய் பரத் அவர்கள் கஞ்சீரா. இந்நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல், 11 மணிக்கு இளைய பாரதம், ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா, நிகழ்த்துபவர் டி கே பத்மநாபன். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் வந்தன் விகாஸ் திட்டம் குறித்த தகவல்கள் கேட்கலாம். பிற்பகல் 1:10 பெருமை மிகு பாரதம், செஞ்சிக்கோட்டை வரலாற்றின் வீரவாசல் உரை சித்திரம், எழுதியவர் ஆர் ரவிசங்கர் அவர்கள். 2:15 திரைகானம், 2:55 வானிலை, 5:30 திரைகானம், மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், 6:40 மனதில் நின்றவை, இரவு 7 மணிக்கு திரைகானம்.

0: English, Commerce and Sociology on the 9th and 10th of this month. Candidates can download their admit cards from ugcnet.ta.nic.in using their login credentials. In badminton, Indian men's doubles pair of Satwik Sairaj Ranki Reddy and Chirag Shetty enter their fourth straight China Masters semi-final after beating Denmark's Kim Estrup and Anders Kvarup Rasmussen in Shenzhen this evening. And that is the end of this news bulletin.
1: ஆல் இண்டியா ரேடியோ உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 11:10. ஊட்டி எஃப்எம் 101.8 இன்றைய எமது நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை 5:50 சந்திப்போம். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.